ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 அஸ்வின மாதம் 7 ஸ்ரீ பராபவ வருடம் புரட்டாசி திங்கள் 12 நாள். 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 29 தேதி செவ்வாய்க்கிழமை. 101.8 பண்பலை வரிசையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலிலும் மற்றும் வேவ்ஸ் ஓடிடி இணைய வலையிலும் இன்று எமது ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. மங்கள இசை ராகம் தேவ மனோகரி.

தெய்வ மனோகரி ராகத்தில் அமைந்த மங்களேசை கேட்டீர்கள். தொடர்வது குரளமுதம். அதிகாரம் 9, விருந்தோம்பல் குரலின் 8. பரிந்தோம்பி பற்றற்றோம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். இதன் பொருள், விருந்தினரை உபசரிக்கும் நற்செயலை செய்யாதவர் செல்வத்தை பாதுகாத்து பின்னர் இழந்து வறுமை அடைந்தோம் என வருந்துவர். குறளும் பொருளும் மீண்டும், பரிந்தோம்பி பற்றற்றோம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். இதன் பொருள், விருந்தினரை உபசரிக்கும் நற்செயலை செய்யாதவர் செல்வத்தை பாதுகாத்து பின்னர் இழந்து வறுமை அடைந்தோம் என வருந்துவர். குறளும் பொருளும் கேட்டீர்கள்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 6 மணி. நேர்களை இன்று எமது நிலையத்தில் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள் நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் கோ கமலக்கண்ணன் அவர்கள், 6:15 அருளிசை பக்தி பாடல்கள், 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில் சுற்றுச்சூழலை சமநிலைப்படுத்தும் தாவரங்கள் குறித்து உதகமண்டலம் அரசு கலைக்கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் பிரியா அவர்கள் வழங்கும் தகவல்கள், 7 மணிக்கு காலை கதிர் இதில் நலமுடன் வாழ உடல் உறுப்புகளின் செயல்பாடுகளும் ஆரோக்கியம் குறித்த தகவல்களை வழங்குகிறார் மாற்றுமுறை மருத்துவர் டாக்டர் ரீனா ரவி அவர்கள். தொடர்ந்து திரைக்காணம் நிறைவாக சட்டம் அறிவோம். தொல்லியல் சட்டம் குறித்து வழக்குகளை வழங்குகிறார் வழக்கறிஞர் சவிசின்மா அவர்கள். 7:15 தமிழ் செய்திகள், 7:25 குட் மார்னிங் நீல்கிரீஸ் நிகழ்ச்சியில் புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள், 7:40 புதின பக்கங்கள், எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின துறையின் 4ஆம் பருவம். தொடர்ந்து அறிவோம் அரசின் திட்டங்கள், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 8:30 வரலாறு பேசும் வீரக்கல் பாரத பிரதமர் தனது மன் கி பாத் நிகழ்ச்சியில் குறிப்பிட்ட மணப்பாறை அரசு கலை அறிவியல் கல்லூரி தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் ஆ செல்வராசு அவர்களுடன் ஒரு சந்திப்பு. தொடர்ந்து திரைக்காணம், 8:45 டிரைவ் டைம் பீட்ஸ், 9 மணிக்கு ரெட்ரோ ராகங்கள் டூயட் டிலைட்ஸ், 9:10 சைபால் வழங்கும் திங்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்றொரு தகவல், 9:15 ரெட்ரோ ராகங்கள், 9:30 உதகை உழவர் சந்தையின் காய்கறி விளைவு நிலவரம் தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள், 10 மணிக்கு என்சிஆர்டி வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 10:30 மாணவர் குரல், 11 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 11:02 எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பு இதயத்தை பெரிதும் வதைப்பது நாவின் சுவையா மனதின் கவலையா, உலக இருதய தினம் குறித்த கருத்து பகிர்வு, 12:02 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 12:40 தமிழ் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெலிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள், 1:45 மாநில செய்திகள், 1:55 திரைக்காணம், 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 நீலமலை நேரம் இருளர் பாடல்கள், 2:30 மருத்துவமலர் நிகழ்ச்சியில் பற்களின் முக்கியத்துவமும் அதனை பாதுகாப்பதற்கான அவசியமும் குறித்து பல் மருத்துவர் டாக்டர் எஸ் ஸ்ரீமதி அவர்களுடனான நேர்முகத்தின் முதல் பகுதி, 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல், 3 மணிக்கு செய்தி சுருக்கம், 3:02 ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் உதக உலக இதய தினத்தை ஒட்டி பொதுநல மருத்துவர் டாக்டர் மகாதேவன் அவர்களுடன் நேர்முகம், மாலை 4 மணிக்கு எதிரும் புதிரும் சரியா தவறா, 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 விளக்கேற்றும் வேலை திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள், 6:30 மாநில செய்திகள், 6:40 பெட்டதகம் அளவு படுகொழி பாடல்கள், 7 மணிக்கு திரைக்காணம், 7:10 வேலூர் மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்பு, 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, சம்மங்கி சாகுபடி முறைகள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் முத்தனூர் எஸ் ராமஜெயம் அவர்களுடன் நேர்முகம், தொடர்ந்து மஞ்சள் சாகுபடி அனுபவங்கள் குறித்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசோலை வட்டம் மூங்கில்பாடி கிராம உழவர் பி சுமதி அவர்களுடனான நேர்முகம், 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 நிலைத்தாலை இணைக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப்பில் நேர்விருப்பம், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 திரைக்காணம், 9:30 அறிவியல் நேரம், 10 மணிக்கு காற்றோடு கலந்திரவா திரைப்பட பாடல்கள், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். நேயர்கள் இதுவரை கேட்டது இன்றைய மத நிலையத்தில் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
1: Akashwani, the news read by Shagun Chopra. Union Home Minister Amit Shah inaugurated the conference on Prahar, National CT Policy and Strategy in New Delhi yesterday. The conference deliberated upon the seven pillars of Prahar, including prevention, response, aggregating internal capacities, human rights, attenuating conditions for terrorism, aligning with international efforts, and recovery and resilience through a whole-of-society approach. Speaking on the occasion, the Home Minister said the government has adopted a zero-tolerance policy against all forms and manifestations of terrorism. He highlighted that from 2019 to 2026, the Narendra Modi government successfully brought back 288 fugitive criminals to India from 36 countries. Mr. Shah said, as a result of better coordination among agencies, more than 40 modules of Shehzad Bhatti network involved in cross-border smuggling of weapons, explosives and narcotics were busted. Commerce and Industry Minister Piyush Goyal will be on a visit to US from today till 5th of next month. During the visit, Mr. Goyal will participate in the two-day G20 trade ministers meeting, which will commence tomorrow. On the sidelines of the meeting, Mr. Goyal will hold bilateral meetings with his counterparts. The engagements will focus on expanding opportunities for farmers, fishermen, women entrepreneurs, startups, MSMEs and other enterprises. The minister also engaged bilaterally with his counterpart from the United States as part of ongoing efforts to advance a balanced and mutually beneficial India-US bilateral trade agreement and finalize an interim deal. Indian Navy will host second edition of Commanders Conference 2026 in New Delhi from today till Thursday. The three-day conference will provide an avenue for senior naval leadership, including outstation operational and area commanders. It will undertake a comprehensive review of operational preparedness at the military strategic level and engage with senior government functionaries through an institutionalized mechanism. The conference will be pivotal in underscoring Indian Navy's contribution towards safeguarding India's maritime interests, including security of energy, amidst the ongoing conflicts in West Asia. On the opening day of the conference, Defence Minister Rajnath Singh will share his vision and guidance on national maritime perspectives and expectations from Indian Navy. The Chief of the Defence Staff and the Chief of the Army Staff will also engage with naval commanders to foster tri-services synergy and integration. The FASTag annual pass has crossed a significant milestone of 1 crore passes issued after its launch on 15th August last year. Ministry of Road Transport and Highways said that the milestone reflects growing acceptance of the annual pass among private vehicle owners for providing a seamless and economical travel option on the national highways and expressways. It said that the pass is applicable on about more than 1,000 fee plazas on national highways and national expressways, which eliminates the need to frequently recharge FASTag through one-time fee payment of 3,075 rupees for one-year validity or 200 toll plaza crossings. India has dispatched about 3 tons of anti-tuberculosis medicines to Colombo to help support Sri Lanka's public health system. In a social media post, External Affairs Minister Dr. S. Jaishankar announced the dispatch and expressed India's commitment to supporting its neighbouring country. Dr. Jaishankar said, India remains committed to supporting Sri Lanka's public health system. About 3 tons of anti-tuberculosis medicines were dispatched to Colombo yesterday. India continued its impressive medal-winning run at the Asian Games in Aichi, Nagoya, Japan, with athletes and shooters adding several medals to the country's tally. In athletics, India secured a double podium finish in the men's javelin throw. Yashveer Singh won the silver medal with a personal best effort of 85.72 meters, while Rohit Yadav claimed bronze with a throw of 84.35 meters. In the men's long jump, Sri Shankar Murali secured the silver medal with a best effort of 8.07 meters. Gulveer Singh also added another silver to his tally after finishing runner-up in the men's 1,500 meters. He had earlier won silver in the men's 10,000 meters. In shooting, Isha Singh won silver in the women's 25-meter pistol individual event. The 21-year-old Indian shooter finished

0: நானும் நல்லவை கேட்க. வழங்குகிறார் கோ கமலக்கண்ணன் அவர்கள்.
1: சென்ற நூற்றாண்டின் அற்புதமான கருவி, மனித இனத்திற்கு கிடைத்த கொடை அப்படின்னா அது சினிமா தான். இந்த சினிமா ஒரு தனித்த கலை அல்ல, பல்வேறு கலைகளை சரிவிகிதத்தில் இணைப்பதன் மூலமாக உருவான ஒரு சிறந்த கலை. இப்போ ஒரு சூரிய அஸ்தமனம் நிகழுது இல்லையா, அதை காட்சிப்படுத்தி அழகிய ஒரு மெல்லிசையின் மூலம் உங்கள் கண்முன் நிறுத்தும் பொழுது பல்வேறு மனித உயிர்களின் மரணம் கூட உங்களுக்கு நினைவு வரும். அது அந்த திறமையான இயக்குநர்கிட்டையும் திறமையான ஒளிப்பதிவாளர்கிட்டையும் இருக்கு. அதை பார்த்து நீங்கள் நிதானம் கொள்ள முடியும், உங்கள் வாழ்க்கையை உள்நோக்கி பார்க்க முடியும். சினிமா அப்படிப்பட்டதாக தான் இருக்க வேண்டும். உலகெங்கும் பல்வேறு மேதைகள் கையாண்ட சினிமாக்கள் இந்தியா உட்பட அப்படிப்பட்டதாக தான் இருந்திருக்கு. சில பரிந்துரைகளை சொல்லணும் அப்படின்னா, முதல்ல விக்டோரியா டிசிகாவின் படங்களை தேடி பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு திரைப்படம் தேடி பார்க்கறது ரொம்ப கஷ்டம் இல்லை, உலகின் அத்தனை திரைப்படங்களும் யூடியூப்ல இணையத்தில் இலவசமாகவே கிடைக்குது. உங்கள் மனசை குப்பை தொட்டியாக ஆக்காமல் அது வந்து ஒரு அழகிய மென்மையான ஒரு இருப்பிடமாக, வாழத்தகுந்த இடமாக உங்கள் மனசை நீங்கள் மாற்றிக்கணும் அப்படின்னா, அன்றாடம் 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் குப்பைகளை அள்ளி போட்டுக்கொள்வதை விட வாரத்தில் ஒரு நல்ல படம் பார்க்கலாம். விக்டோரியா டிசிகாவின் பைசைக்கிள் தீவ்ஸ், ஒரு மகன் வந்து தந்தையின் ஏழ்மையை புரிந்து கொண்டு அவர் கையை அழுத்திக்கிற மாதிரி ஒரு காட்சி வரும், அந்த படத்தை தவறாமல் பார்க்கலாம். மசாகி கோபயாஷி அப்படின்னு ஒரு இயக்குனர் இருக்காரு, ஜப்பானிய மேதை. அவருடைய திரைப்படங்கள் போரின் அபத்தத்தையும் அதன் பின்னால ஏற்படுற கொடூரமான பசி பட்டினியினால் ஏற்படும் மரணங்களையும் மிக தெளிவாக எந்த ஒரு மனச்சாய்வுமின்றி எடுத்திருக்காரு. அப்புறம் பிரான்ஸ்ல ராபர்ட் பிரசான் இருக்காரு, மெல்லிய அசைவுகளை கூட ஒரு ஆன்மீக தளத்துல உயர்த்துறாரு. இப்ப எழுத்துக்களை எப்படி சொற்றொடர்களால ஆயிருக்கோ, எப்படி வீடு செங்கற்கற்களால ஆயிருக்கோ, அதே போல ஒரு சினிமா வந்து ஷார்ட்ஸால ஆயிருக்கு, சுடுவுகள் அப்படின்னு தமிழ்ல சொல்லலாம். அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே நம்ம மனதில் எதையோ ஒரு மனித கண்டிஷனை வந்து அது வந்து உரையாடணும். இப்ப மிஷோகுச்சி அப்படின்னு ஒரு சிறந்த மேதை இருக்காரு, அவரும் ஜப்பானிய இயக்குனர் தான். அவர் வந்து இந்த போரின் போது இடம்பெயரும் ஒரு செல்வத்தில் வளர்ந்த ஒரு குடும்பத்தை காட்டுறாரு. திருடர்களிடம் மாட்டிக்கொள்ளும் பொழுது அன்னையும் மகளும் ஒரு படகில் ஏறி தனியாகவும், சிறு மகன் வந்து இன்னொரு திருடன் வந்து கடத்தி கொண்டும் போற காட்சி இருக்கு. இந்த காட்சி வந்து உலகின் மகத்தான ஷார்ட்ஸ்ல ஒண்ணு. அந்த இருளில், அந்த பணியில், இது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் திரைப்படம் தான், அவர்களுடைய பிரிவை இவ்வளவு துயரத்தை இவ்வளவு அற்புதமா காட்ட முடியாது. அதே படத்துல வேற ஒரு காட்சியில அந்த சிறுவனும் அவன் அக்காளும் ஒரு இடத்துல இணைவாங்க. இவனை காப்பாத்தி விடுறதுக்காக அவ மிஸ்டைரக்ட் பண்ணிட்டு ஒரு பெரிய நதியில போய் அமைதியா இறங்கி நீரில் அவளே புதையுண்டு போவாள். அந்த நீரில் புதையும் பொழுது ஒரு குமிழ் மட்டும் மேல வந்து அந்த மொத்த நதியும் அமைதியா இருக்கும். இது ஒரு அற்புதமான ஷாட். எப்படி ஒரு 4-5 வார்த்தைகளில் ஒரு சுற்றடர் ஒரு பெருங்கவிதையை சொல்லிடுதோ, அதை போல ஒரு சின்ன ஷாட் வந்து ஒரு வாழ்க்கையின் ஒரு அற்புதமான பக்கத்தை நமக்கு கண்காட்டிடுது. இதைத்தான் சினிமா செய்யணும், இதைத்தான் நாம் பார்க்கணும். இன்னொரு பரிந்துரையா கிரேக்க திரைப்படங்கள் இயக்கிய தியோ ஆஞ்சலோபோலஸ் இயக்குனரை சொல்லலாம். எட்டர்னிட்டி அண்ட் டே அப்படின்றது அந்த படத்துடைய பெயர். ஒரு சிறுவனை அவர் வந்து அவனுடைய டெஸ்டினேஷனுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு முயல்வார். ஒரு காட்சியில பெரிய பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் கம்பங்கள் இருக்கும், அது வந்து நமக்கு தெளிவா தெரியாது, மங்களா இருக்கும் ஒரே பனிமூட்டத்தினால. நெருங்கி செல்ல செல்ல அதுல பார்த்தா அப்படியே மனித உடல்களை வந்து பொருத்தி வச்ச மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும். அவர் மிரண்டுவாரு. அதை பார்ப்பதற்கு மனிதர்களை கழுவேற்றியதை போல, ஒரு கோரமான ஒரு தண்டனை போல தெரியும். ஆனா நெருங்கி பார்க்கும் போதுதான் தெரியும் அவங்க ஏதோ ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ல வேலை செஞ்சிட்டு இருக்கிறது. அப்ப அந்த போரின் வடு வந்து ஒரு மனதிலும் எப்படி பதிஞ்சிருக்கு அப்படின்றது ஒரு சிங்கிள் ஃப்ரேம்ல அவரு அற்புதமா காட்டியிருப்பாரு. இதே போல தார்கோவ்ஸ்கியின் படங்கள் ரஷ்யாவின் பல்வேறு வேதனைகளையும் பல்வேறு அழகியல்களையும் அது அற்புதமாக காட்டியிருக்குது. தார்கோவ்ஸ்கி, விக்டோரியா டிசிகா, கோபயாஷி, இப்ப இந்த பெயர்கள் எல்லாமே நமக்கு அந்நியமான பெயர்களா இருக்கலாம். இவர்கள் அனைவரும் ஜப்பானில் இருந்து கொண்டு நமக்காகவும், ரஷ்யாவில் இருந்து கொண்டு நமக்காகவும் வாழ்வை கண்ணாடி வைத்து காட்ட முயன்ற மேதைகள். அதனால சினிமா என்பது வாழ்வின் பல கோணங்களை, தீராத மானுட உறவுகளை, அதன் வதைகளை, அதிலிருந்து மீளும் வழிகளை சொல்வதுதான் சினிமா.
0: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் கோ கமலக்கண்ணன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் 101.8 நிலையத்தில் நேரம் 6:15.

0: நேர்களை கேட்ட பாடல் சூலமங்கலம் சகோதரிகள் பாடிய பாடல். சூலமங்கலம் ராஜலட்சுமி அவர்களுடைய இசையமைப்பில் ஒலித்தது. நேர்களே, நம்மளுடைய சிந்தனைக்காக. எவ்வளவு கடினமான சூழ்நிலை வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் கைவிடக்கூடாது. ஒரு கதவு மூடப்பட்டால் இன்னொரு கதவு திறக்கப்படும். நம் பார்க்காத பாதையிலும் இறைவன் ஒரு வழியை வைத்திருக்கலாம். நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும். நல்ல மாற்றம் நிச்சயம் வரும்.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

மின்மினி அவர்கள் பாடிய பாடலை கேட்டீர்கள். நேர்களின் நம்முடைய சிந்தனைக்காக, பெரிய கனவுகளை நினைத்து பயப்பட வேண்டாம். அதை சிறிய இலக்குகளாக பிரித்து ஒவ்வொரு நாளும் முன்னேற வேண்டும். ஒரு சிறிய அடிக்கூட முன்னேற்றம்தான். அந்த சிறிய அடிகளே ஒரு நாள் பெரிய வெற்றியை உருவாக்கும்.

ஏ டி ஷெரீப் அவர்கள் பாடிய பாடல் காரைக்கால் ஆஷன் அவர்களுடைய இசையமைப்பில் ஒலித்தது. நேர்களின் நம்முடைய சிந்தனைக்காக. சில நேரங்களில் நாம் விரும்பியது தாமதமாக கிடைக்கலாம். தாமதம் என்பது மறுப்பு என்று அர்த்தமல்ல. அந்த நேரத்தில் நம்மை நாமே தயார்படுத்தலாம். பொறுமையுடன் முயற்சி செய்யுங்கள். உங்கள் நேரம் கண்டிப்பாக வரும்.

நேர்களை கேட்ட பாடல் மீனா கிருஷ்ணா பாடிய பாடல். அரவிந்த் அவர்களுடைய இசையமைப்பில், பி சிவராமகிருஷ்ணன் அவர்களுடைய இசையமைப்பில் ஒலித்தது. நேர்களை கேட்ட பாடலோடு அருளிசை பக்தி பாடல்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

40 நிமிடம். நேர்களை மாவட்டம் முழுவதும் எதிர்பார்க்கப்படும் வானிலை முன்னறிவிப்பு மற்றும் விவசாயிகளுக்கான அறிவிப்பினை கேட்கலாம். முதலில் வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 19-20 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தபட்ச வெப்பநிலை 12-13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80-90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 70-80% இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 2 கிலோமீட்டர் அளவுக்கு வீசக்கூடும். 28-30 வரை இடியுடன் கூடிய மின்னல், புயல், வலுவான மேற்பரப்பு காற்றுகள் போன்றவை எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்வது விவசாயிகளுக்கான அறிவிப்பு. போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உளவியல் மற்றும் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்க வேண்டும். கார்னேஷன் பயிரில் புசேரியம் வாடலை கட்டுப்படுத்த கார்பன்டாசிம் 0.1% அல்லது போனோஹோலசோல் 0.05% அல்லது ஃபாசிலஸ் சப்டிலிஸ் 0.5% உடன் மண்ணை நனைக்க பரிந்துரைக்கப்படுகிறது. மழை இல்லாத நேரங்களில் இட வேண்டும். முட்டை கொசு பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பராக்சிக்ளோரைடு 2.5 கிராம் என்ற அளவில் இளைவெளி மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். காய்கறி பயிர்களில் வெட்டுப்புழுக்களை கட்டுப்படுத்த முதிர்ந்த அந்து பூச்சிகளை கவர கோடை காலத்தில் ஒளி பொறியை நிறுவவும். தெளிப்பு நீர்ப்பாசன முறையை நிறுவி பகல் நேரத்தில் வயலுக்கு பாசனம் செய்யவும். இதன் மூலம் பறவைகள் அந்துப்பூச்சி புழுக்களை வேட்டையாடுவதற்கு ஏதுவாக அவற்றை வெளிப்படுத்தலாம். தாக்கப்பட்ட கிழங்கில் பெரிய குழிகள் உண்டாக்கி நாளடைவில் கிழங்கு அருகிவிடும். ட்ரைகோடெர்மா ஃபாசிலஸ் அல்லது மெட்டாரைசியம் போன்ற உயிர் பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தி புழு, கூட்டுப்புழு, தாய்ப்பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். செடிகளை நட்ட ஒரு நாள் கழித்து மாலை நேரங்களில் அவற்றில் கழுத்து பகுதியில் 1 லிட்டருக்கு 2 மில்லி என்ற அளவில் குளோரோஃபைரிபோஸ் அல்லது எக்ஸோஹோனசோல் மருந்தை நன்கு ஊற்றவும். இஞ்சி மின்னல்கள் நோயை கட்டுப்படுத்த போதுமான வடிகால் வசதிகளை ஏற்படுத்தலாம். நோயற்ற விதை கிழங்குகளை தேர்ந்தெடுத்து விதை கிழங்குகளுக்கு மான்கோசிப் அல்லது காப்பர் ஆக்சிக்ளோரைடு 3 கிராம் 1 லிட்டருக்கு என்ற அளவில் இடலாம். பீட்ரூட் பயிரில் செர்கோஸ்போரா இலைப்புள்ளியை நிர்வகிக்க பாதிக்கப்பட்ட செடிகளை அகற்றி அளிக்க வேண்டும். பயிர் சுழற்சி முறையை மேற்கொள்ள வேண்டும். காப்பர் ஆக்சிக்ளோரைடு 0.3% 15 நாட்கள் இடைவெளியில் 3 முறை மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். காய்கறி பயிர்களை தாக்கும் நச்சுயிரி நோய்களுக்கான ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை முறைகள். நோயற்ற விதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரே பயிரை திரும்ப திரும்ப பயிரிடக்கூடாது. நச்சுயிரி தாக்கப்பட்ட செடிகளை சேகரித்து அளிக்க வேண்டும். நாற்றங்கால் படுக்கையின் மீது நைலான் வலை வைக்கோல் கொண்டு மூட வேண்டும். மிளகாய் போன்ற காய்கறி பயிர்களை பயிரிடும் போது 2-3 வயசை மக்காசோளம் சோளத்தை வரப்பு வாரியாக பயிரிட வேண்டும். கால்நடைகளுக்கான ஆலோசனை. மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய மழையிலிருந்து உங்கள் விலங்குகளை பாதுகாக்கவும். விலங்குகளை வெளியில் மேய்க்க அனுமதிக்காதீர். மின் கம்பங்களுக்கு அடியில் மரங்களுக்கு அடியில் கால்நடைகளை கட்ட வேண்டாம். உள்ளூர் கால்நடை மருத்துவருடன் கலந்தாலோசித்து உங்கள் கால்நடைகளுக்கு பருவகால நோய்களுக்கு எதிராக தடுப்பூசி போடுங்கள். நேர்கள் இதுவரை கேட்டது வானிலை முன்னறிவிப்பு மற்றும் விவசாயிகளுக்கான அறிவிப்பு.

0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்தி அறிக்கை.

0: தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தை எதிர்கொள்ள வலுவான நடைமுறை அவசியம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தாராபுரம் மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. மதுராந்தகத்தில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் மீது மாநில அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கோரியுள்ளார். தமிழகத்தின் 15 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். தீவிரவாதத்தை எதிர்கொள்ள வலுவான நடைமுறை அவசியம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று தீவிரவாத எதிர்ப்பு தொடர்பான மாநாட்டினை தொடங்கி வைத்து அவர் பேசினார். தீவிரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கைகளில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதுதான் மத்திய அரசின் நிலைப்பாடு என்றும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 6 ஆண்டுகளில் இந்தியாவில் பல்வேறு குற்றங்களை புரிந்து வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற 288 பேர் இந்தியா கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 36 நாடுகளிலிருந்து இவர்கள் இந்தியாவிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா கூறினார். காந்தி ஜெயந்தி விடுமுறை மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு நகரங்களுக்கும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. வரும் 1 தேதி முதல் 4 தேதி வரை சென்னையிலிருந்து பிற நகரங்களுக்கும் மற்ற நகரங்களிலிருந்து சென்னைக்கும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அரசு விரைவு போக்குவரத்துக் கழக மேலாண் இயக்குநர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அதன்படி வரும் 1 தேதி 1580 பேருந்துகளும், அடுத்த நாள் 2 தேதி 745 பேருந்துகளும், 3 தேதி 895 பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். மதுராந்தகத்தில் மாற்றுத்திறனாளி சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் மீது மாநில அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், அந்த சிறுமிக்கு அவருடைய வீட்டிலேயே பாதுகாப்பு இல்லாத ஆட்சியை இந்த அரசு நடத்தி வருவதாக குறை கூறியுள்ளார். இந்த சூழலில் பெண்கள் பாதுகாப்பை பற்றி முதலமைச்சர் எப்படி பேச முடியும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். தாராபுரம் மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. இந்த தொகுதிகளில் அடுத்த மாதம் 6 தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் ஆளும் தவேக, திமுக, அஇஅதிமுக, நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகளின் தலைவர்கள் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியுள்ளனர். தவேக மூத்த தலைவரும் அமைச்சருமான திரு ராஜு இந்த தேர்தலில் தங்களது கட்சி வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திமுக துணை பொதுச் செயலாளர் திருமதி கனிமொழி தமிழகத்தில் மின்வெட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சினை அதிகரித்துள்ளதாக குறை கூறியுள்ளார். தாராபுரத்தில் நடைபெற்ற கட்சியின் மகளிரணி நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்று பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறையில் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். இந்த மாவட்டத்தில் பயன்படுத்தப்படும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறைக்கு 24 மணி நேரமும் துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் முகவர்கள் முன்னிலையில் அந்த இயந்திரங்களை திருமதி அர்ச்சனா பட்நாயக் ஆய்வு செய்தார். தமிழகத்தில் மாநகராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளில் சனிக்கிழமைகளிலும் ஊராட்சி பகுதிகளில் வியாழக்கிழமைகளிலும் நாய்களுக்கான ரேபிஸ் தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது. கால்நடை துறையினரின் இதுபோன்ற தடுப்பூசி பணிகளின்போது பொதுமக்களும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று ராணிப்பேட்டை மாவட்ட கால்நடை பராமரிப்புத்துறை உதவி இயக்குநர் திரு திருநாவுக்கரசு எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் அனைத்து நகராட்சி மற்றும் பேரூராட்சிகளில் கால்நடை பராமரிப்புத்துறை மற்றும் உள்ளாட்சி அமைப்பினர் இணைந்து வெறிநோய் தடுப்பூசியினை சமுதாய நாய்களுக்கு, போலவே ஊராட்சி பகுதிகளில் ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் இந்த தடுப்பூசி பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பொதுமக்கள் இந்த நாய்க்கடியினை அலட்சியப்படுத்தாமல் உடனடியாக அருகில் உள்ள மருத்துவரை அணுகி அந்த கடிக்கான சிகிச்சையை மேற்கொள்ளுமாறும், இந்த நோய் கண்டிப்பாக தடுக்கக்கூடிய ஒரு நோய்தான் என்பதை உறுதியாக கூற முடியும். தங்கள் பகுதியில் உள்ள சமுதாய நாய்களுக்கு துறையினர் மூலம் நாங்கள் வந்து தடுப்பூசி போடும் பணி மேற்கொள்ளும் பொழுது பொதுமக்களும் இந்த பணிக்காக ஒத்துழைப்பு வழங்குமாறு உங்களை அன்போடு துறையின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொதுவாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தமிழக கேரள எல்லைப்பகுதியான தென்காசி மாவட்டம் புலியரை சோதனைச் சாவடியில் காவல்துறையினரும் வனத்துறையினரும் இணைந்து கண்காணிப்பு சோதனையை தீவிரப்படுத்தியுள்ளனர். கனிமங்கள் கடத்தப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தமிழக கேரள எல்லைப்பகுதியான தென்காசி மாவட்டம் புலியரை சோதனைச் சாவடி வழியாக மீண்டும் கனிம வளங்கள் சட்டவிரோதமாக கொண்டு செல்லப்படுவதாக வெளியான தகவலை தொடர்ந்து வருவாய்த்துறை, கனிம வளத்துறை மற்றும் போலீசார் இணைந்து திடீர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். சோதனைக்கு பின்னரே கேரளாவுக்கு செல்லும் வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றதோடு கனிம வளங்கள் கடத்துவதாக எழுந்த புகாரை தொடர்ந்து இரவு நேரத்தில் தொடர்ந்து தற்போது அதிகாலை வரை எல்லைப்பகுதியில் அதிகாரிகள் மேற்கொண்டுள்ள இந்த தீவிர சோதனையால் புலியரை பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. தொடர்ந்து இந்த சோதனையானது நடைபெறும் எனவும் போலீசார் மற்றும் கனிம வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: வேலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் வடக்கு உள் கர்நாடகம் முதல் தமிழகம் வரை சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதால் நாமக்கல், ஈரோடு, அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சென்னையில் மாலை அல்லது இரவு நேரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது, போரை முடிவுக்கு கொண்டுவருவது தொடர்பாக அமெரிக்கா, ஈரான் இடையே பேச்சுவார்த்தையை தொடர வேண்டும் என மத்தியஸ்த பிரதிநிதிகள் வலியுறுத்தியுள்ளனர். இலங்கை பொது சுகாதார திட்டத்திற்கு உதவும் வகையில் அந்நாட்டிற்கு 3 டன் காசநோய் எதிர்ப்பு மருந்துகளை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலம் நேற்று வெற்றிகரமாக விண்வெட்ட சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. ரபி பருவ பயிர்களுக்கான ஒருங்கிணைந்த ஆயத்தப் பணிகளை மாநில அரசுகள் விரைவாக முடிக்க வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி திரேஸ்புரம் கடலோரப் பகுதியிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 3 கோடி ரூபாய் மதிப்புடைய போதைப் பொருளை காவல்துறையினர் பறிமுதல் செய்து இது தொடர்பாக 4 பேரை கைது செய்தனர். தேனி மாவட்டத்தில் தேக்கம்பட்டி உள்ளிட்ட 5 கிராமங்களில் புதிதாக அமைக்கப்பட்ட பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களுக்கான பதிவு சான்றிதழை ஆட்சியர் திரு வைத்தியநாதன் வழங்கினார். கள்ளக்குறிச்சியில் கோஆப்டெக்ஸ் தீபாவளி சிறப்பு விற்பனையை மாவட்ட ஆட்சியர் திருமதி பத்மஜா தொடங்கி வைத்தார். சென்னை அண்ணாசாலையில் உள்ள பூம்புகார் விற்பனை நிலையத்தில் நவராத்திரி கொலு பொம்மைகள் கண்காட்சி மற்றும் விற்பனையை மாநில கைத்தறித்துறை செயலர் திருமதி லில்லி தொடங்கி வைத்தார். தமிழகத்திலிருந்து ஜெருசலேம் புனித பயணம் மேற்கொள்ள விரும்புவோர் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. புதுச்சேரியில் இப்போட்டி காலை மணி 9:30 தொடங்குகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஈட்டி எறிதல் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ள யஷ்வீர் சிங், வெண்கலப்பதக்கம் வென்ற ரோஹித் யாதவ், மகளிர் 5000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெண்கலப்பதக்கம் வென்றுள்ள பாருல் சௌத்ரி உள்ளிட்டோருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தை எதிர்கொள்ள வலுவான நடைமுறை அவசியம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தாராபுரம் மதுராந்தகம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. மதுராந்தகத்தில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் மீது மாநில அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். தமிழகத்தின் 15 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
4: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் 101.8 நிலையத்தில் நேரம் 6:55.

0: இயற்கையின் மொழி.
1: நிகழ்ச்சியில் இப்போது சுற்றுச்சூழலுக்கு உதவும் தாவரங்கள் குறித்து உதகமண்டலம் அரசு கலைக்கல்லூரி கல்வி உதவியாளர் முனைவர் எஸ் பிரியா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
2: இயற்கையின் மொழி நிகழ்ச்சி நேயர்களுக்கு வணக்கம். நம் சுற்றுச்சூழலுக்கு உதவும் தாவரங்கள் குறித்து கேட்க போகிறோம்.
3: அழியும் தருவாயில் உள்ள மற்றும் அபூர்வ தாவரங்கள் அப்படிங்கிற எண்டமிக் ஸ்பீஷியஸ் அப்படிங்கிறோம். நீலகிரியில் காணப்படும் 3000-க்கும் மேற்பட்ட தாவரங்களில் 132 தாவரங்கள் உலகிலேயே இங்க மட்டும்தான் வளரக்கூடியன. அதுதான் இட் இஸ் த எண்டமிக் பிளான்ட் அப்படிங்கிறோம். ஸோ அது என்ன பிளான்ட் அப்படின்னா நாகப்பட தாவரங்கள் அப்படிங்கிற அரிசீமியா டிரான்ஸ்குலேஷன்ஸ் அப்படிங்கிறோம். அடுத்தது கோபுரா லில்லிஸ் இது போன்ற சோலை காடுகளில் நிழலாக ஈரப்பதமான பகுதிகளில் வளரும் அபூர்வ மூலிகை செடிகள். அடுத்தது வந்து நீலகிரி பால்சம்ஸ் அப்படிங்கிற அர்த்தம் இம்பேஷியன்ஸ் நீலகிரிக்கா அப்படிங்கிற வெப்பநிலை மற்றும் ஈரப்பத மாற்றங்களை எளிதில் பாதிக்கக்கூடிய அரிய வகை காட்டுப்பூச்செடிகள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது நீர் மேலாண்மை மற்றும் சூழியலில் இயக்கம். ஸோ மழை பொழிவது புல்வெளிகள் சோலை காடுகள் நீரை உறிஞ்சுகின்றன. பாசி மற்றும் முக்கிய இலை அடுக்குகள் அந்த நீரை சேமிக்கின்றன. அந்த நிலத்தடி நீர் ஊற்றுக்குள் வழியாக நீர் கசிவு ஏற்படுகின்றன. அந்த நீர் கசிவு தான் பவானி மாயார் கபினி ஆறுகளில் வந்து ஆண்டு முழுவதும் நீரை சீராக நம்மளுக்கு தருகின்றன. நீலகிரியின் மலைப்பகுதியில் இன்னும் சில தாவரங்கள் இக்கோலஜிக்கல் யூசஸுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. நீரின் மேலாண்மை ஹைட்ரோலஜிக்கல் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறோம். ஸோ இந்த நீலகிரியின் தனித்துவமான சோலை காடுகளும் புல்வெளிகளும் சோலா கிராஸ் லேண்ட். ஸோ உயிரின பன்முகத்தன்மை அப்படிங்கிறது பயோடைவர்சிட்டி அப்படிங்கிறோம். ஸோ நீலகிரியில் இருக்கக்கூடிய வரையாடு சிங்கவால் குரங்கு போன்ற அரிய விலங்குகளும் சோலை மரங்களும் தாவரங்களுக்கு உணவையும் இருப்பிடத்தையும் தருகின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பிளான்ட் அப்படின்னா ஜைசியம் ரோடாடென்ட்ரான் இது போன்ற பல தாவரங்கள் மரங்கள் வந்து இந்த உயிரினங்களுக்கு தேவையான உணவையும் இருப்பிடத்தையும் தருகின்றன.
2: வாய்ப்பளித்த அகில இந்திய வானொலி நிலையத்திற்கு நன்றி.
1: நிகழ்ச்சியில் இதுவரை சுற்றுச்சூழலுக்கு உதவும் தாவரங்கள் குறித்து உதகமண்டலம் அரசு கலைக்கல்லூரி கல்வி உதவியாளர் முனைவர் எஸ் பிரியா அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற

நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.

0: நிலையத்தில் நேரம் 7 மணி.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
1: காலை கதிர் நிகழ்ச்சியின் துவக்கமாக நலமுடன் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் உடல் உறுப்புகளின் செயல்பாடுகள், அதன் ஆரோக்கியம் குறித்து மாற்றுமுறை மருத்துவர் ரீனா ரவி அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
4: ஒரு மனிதன் வாழக்கூடிய நாட்களில் அவனுக்கு மிக முக்கியமான உறுப்புகளான மொத்தம் 14 வகையான இராஜ உறுப்புகள். ஒரு மனிதனுடைய உடலில் 78-80 வகையான உறுப்புகளை நாம் பார்க்கலாம். ஆனால் மிக முக்கியமானது 14 வகையான இராஜ உறுப்புகள். அடுத்தது இரைப்பை. இந்த இரைப்பை வந்து முக்கியமா ஸ்டமக் என்று சொல்லப்படும். இது நம்ம சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு உணவுகளையும் அமிலங்கள் மூலமாக மற்ற இடத்திற்கு கொண்டு செல்கிறது. அப்போதான் நம்ம டைஜிஷன் என்று சொல்லப்படக்கூடிய செரிமான மண்டலம். இது டைஜிஷன் ஆனா தான் பிற உறுப்புகளுக்கு நல்லபடியாக உணவுகளை கொடுத்து ஒரு மனிதன் நல்ல உடல்நிலையோடு இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த இரைப்பை. நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் ஒரு சில டைமில் கெட்டு போயிருந்ததோ இல்லை சரியான உணவுகளோ இல்லாதிருந்தால் கட்டாயமாக இந்த இரைப்பை பாதிக்கப்படும். இந்த இரைப்பை பாதிக்கப்படும் போது உடல் முழுவதுமே பாதித்து எந்த உறுப்புகளுக்குமே உணவை கொண்டு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இந்த சூழ்நிலை ஏற்படும் போது ஒரு உடம்புக்கு தேவையான இராஜ உறுப்புகளுக்கு எந்த விதத்திலையும், இப்போது லங்ஸ்க்கு வந்து ஆக்சிஜன் தேவை, ஹார்ட்டுக்கு வந்து பிளட்டு தேவை, இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கும்போது இந்த இரைப்பை கெட்டு போகும்போது மற்ற எல்லா உறுப்புகளும் சோர்ந்து காணப்படும். எனவே சரியான உணவை சரியான நேரத்தில் நம்ம எடுக்கணும். காலை மதியம் இரவு 3 நேரத்திலும் குறிப்பிட்ட நேரத்தில் உணவுகளை எடுக்கும்போது இந்த இரைப்பை வந்து நல்லபடியாக இயங்கக்கூடிய வாய்ப்புள்ளது. தேவையில்லாத மதுபானங்கள், அடுத்தது கொலஸ்ட்ரால் அதிகமாக உள்ள உணவுப் பொருட்கள், அளவுக்கு அதிகமான ஐஸ்கிரீம், சாக்லேட் இவெல்லாம் எடுக்கும்போது இந்த இரைப்பை வந்து கெட்டுப்போக வாய்ப்புள்ளது. இது பழுதுபடும் போது தான் மற்ற உறுப்புகளும் பழுதுபட வேண்டியதாக அமைகிறது. அடுத்தது தண்டுவடம். தண்டுவடம் வந்து மிக முக்கியமான ஒரு மனிதன் வந்து ஸ்ட்ரைட்டாக நிற்கிறதுக்கும் உட்காரத்துக்கும் படுத்து தூங்கும் போது இருக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குவது இந்த தண்டுவடம். இந்த தண்டுவடம் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. இந்த தண்டுவடம் இல்லாகட்டி ஸ்பைனல் கார்டு என்று சொல்லுவோம். இந்த தண்டுவடத்தில் ஏதாவது அடிபட்டுருச்சுன்னா, முக்கியமாக அதில் ஆப்ரேஷன் பண்ணோன்னா, அது வந்து கடைசி வரைக்கும் முதல் இருந்த மனிதனை போல அது இருக்க முடியாது. ஏதோ ஒரு ப்ராப்ளத்தினால அந்த மனிதனுக்கு பலவீனம் கட்டாயமாக ஏற்படும். எனவே தண்டுவடத்தை நாம் சரியாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். எந்த விதத்திலையும் அடிபடாத படிக்கு அதுதான் நம்மளுடைய முதுகெலும்பு என்று சொல்லப்படக்கூடியதாக இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமானது முதுகெலும்பு என்று கூட நாம் சொல்லலாம். அடுத்தது பேங்க்ரியாஸ். இது என்ன கேட்டிங்கன்னா, ஒரு மனிதனுக்கு சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி இன்சுலினை அதிகப்படுத்துகிறது. இதுவும் ஒரு மனிதனுக்கு முக்கியமான ஒரு உறுப்பாக கருதப்படுகிறது. இது வந்து அளவுக்கு அதிகமாக நம்ம இப்போது சர்க்கரை எடுக்கிறோம், சுகர் பேஷண்ட்டு, சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் மிகவும் கவனிக்க வேண்டியது இந்த உறுப்பை தான். இது கரெக்டான அளவுக்கு இன்சுலினை ஒரு மனிதனுக்கு கொண்டு செல்கிறது. இப்படியெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய மூளை தொடங்கி நம்முடைய பாதங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய எலும்புகள், தசைகள், நரம்புகள் எல்லாவற்றையும் நாம் சரியான முறையில் பாதுகாத்து கொண்டு போமானால் ஒரு மனிதன் கடைசி வரைக்கும் எந்தவித வியாதியும் இல்லாமல் சந்தோஷமும் சமாதானத்தோடு இருக்க முடியும். அப்படி நம்ம இந்த உடலை பாதுகாக்க முடியாத இருக்கும்போது குறைந்த வயதிலேயே இறப்பை நோக்கி மனிதன் கடந்து செல்கிறான். இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனும் சுத்தமும் சுகாதாரமும் தூய காற்றும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல இடத்தில் வசிக்கும் போது அவர்களுக்கு ஆயுட்காலம் அதிகமாக நீடிக்க வாய்ப்புள்ளது.
1: நலமுடன் வாழ.
3: இதுவரை உடல் உறுப்புகளின் செயல்பாடுகள், அதன் ஆரோக்கியம் குறித்து மாற்றுமுறை மருத்துவர் டாக்டர் ரீனா ரவி அவர்கள் வழங்கிய தகவல்களை கேட்டீர்கள்.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
0: நேர்களை காலை கதிர் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் திரைகானம்.

0: நேர்களை கேட்டிருந்த சூப்பரான பாடல் மின்சார கண்ணா திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் சுஜாதா இணைந்து பாடிய பாடல். தேவாவுடைய இசையமைப்பில் நாமுத்துக்குமார் வரிகளில் ஒலித்தது.
1: காலை கதிர் நிகழ்ச்சியில் இனி சட்டம் அறிவோம்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் தொல்லியல் சட்டம் குறித்து பொதுவான தகவல்கள் வழங்குகிறார் வழக்கறிஞர் என் சவிசின்மா அவர்கள்.
3: இப்ப நாம அடுத்ததா பார்க்க போறது வந்துட்டு குவைட் இன்ட்ரெஸ்டிங் ஆன விஷயமா இருக்கும். இந்த

0: இந்த வாலண்டரி கான்ட்ரிபியூஷன்னா நாம்லாம் வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்றது. இப்ப நம்ம ஒரு சைட்டுக்கு போறோம், நமக்கு அந்த சைட்டும் அந்த மானுமெண்ட்ஸும் அந்த மியூசியம்ல இருக்கிற அந்த திங்ஸ் எல்லாம் வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நமக்கு ஃபீல் ஆச்சுன்னா நாம்லாம் நமக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறோம் அப்படின்னா நாம்லாம் போயிட்டு கான்ட்ரிபியூட் பண்ணலாம். நான் இந்த மாதிரி சைட்டை பார்த்தேன், எனக்கு இந்த சைட்டை பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த சைட்டுக்கு வந்துட்டு இந்த ஃபியூச்சர் இதுக்காக பார்க்கறக்காக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கான்ட்ரிபியூட் பண்ணுறேன், அதாவது நம்ம கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றது வந்துட்டு இந்த செக்ஷன் 14 நமக்கு உரிமை கொடுக்குது. இந்த செக்ஷன் 14 பொறுத்த வரைக்கும் அது யாருமே டினை பண்ண முடியாது, நாம்லாம் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறது. ப்ரொடெக்ஷன் செக்ஷன் 15 வந்துட்டு என்னன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் ஃப்ரம் மிஸ்யூஸ். இதுவுமே இம்பார்ட்டன்ட் தான். செக்ஷன் 15 என்ன சொல்றாங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் பிளேஸ். இப்போ நான் சொன்னேன் தெரியுங்களா, அந்த டெம்பிள் இல்லை மாஸ்கா இருக்கலாம் இல்லை சர்ச்சா இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் வந்துட்டு ஒரு அந்த வர்ஷிப் பண்ணுற பிளேஸை வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, ப்ரொடெக்ட் பண்ணணும். அந்த ஏன்ஷியண்டாக இருக்கலாம் இல்லை வந்துட்டு ரீசண்டாக நம்ம கட்டினதாக இருக்கலாம், அதை வந்துட்டு யாரும் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. வர்ஷிப் பிளேஸ், நம்ம ப்ரே பண்ணுற பிளேஸை வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த செக்ஷன் 15. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு செக்ஷன் 26. செக்ஷன் 26 பொறுத்த வரைக்கும் என்னன்னா காம்பன்சேஷன் ஃபார் லாஸ் ஆர் டேமேஜ். இப்போ வந்துட்டு இந்த இதுக்கு வந்துட்டு நம்ம ஆரம்பத்திலே சொல்லிட்டோம் சிவில் சூட் ஃபைல் பண்ணலாம் அப்படின்ட்டு, அப்போ கண்டிப்பாக நம்ம காம்பன்சேஷன் கேட்க முடியுதானுங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த செக்ஷன் 26 என்ன சொல்லுதுன்னா நம்ம வந்துட்டு காம்பன்சேஷன் கேட்கலாம் அப்படிங்கிறாங்க. அதோட காம்பன்சேஷன் எப்படி அசஸ் பண்ணுவாங்கன்னா ஆஸ் பர் த கரண்ட் மார்க்கெட் வேல்யூ. இப்போ என்ன மார்க்கெட் வேல்யூ இருக்கோ அது பிரகாரம் தான் நம்ம வந்துட்டு காம்பன்சேஷன் கேட்க முடியும். அதே மாதிரி செக்ஷன் 29 அது எப்படின்னா ஃபைன் அப் டு 5000 ருபீஸ். இப்போ அவங்க டேமேஜ் பண்ணிட்டாங்க, அதை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறத அந்த ப்ரைவேட் பர்சன்ஸோ இல்ல கன்சர்ன்ட் வேற யாராச்சும் பார்க்க வந்தவங்களோ வந்துட்டு அதை டிஸ்ட்ராய் பண்ண பார்த்தாங்க, அதோ ஃபுல்லா டிஸ்ட்ரக்ஷன் அந்த ஒரு மோடுக்கே கொண்டு போயிடலாம் அப்படின்னு யோசிச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஃபைன் அப் டு 5000 ருபீஸ் வரைக்குமே போடுறக்குண்டான ஒரு உரிமை நமக்கு கொடுக்கறாங்க. இதுதாங்க இந்த செக்ஷன் 29. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சுங்களா நான் எந்த ஆக்ட் எதை பத்தி பேசியிருக்கேன், எந்த மானுமெண்ட்ஸ் ஏன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பத்தி பேசியிருக்கேன், ஏன் மியூசியம் பத்தி பேசியிருக்கேன், எஸ் ஸ்டார்டிங்ல அவ்வளோ பிளேஸுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன்னு. ஸோ இந்த ஆக்ட் எப்படின்னா தமிழ்நாடு ஏன்ஷியன் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட்ஸ் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் அண்ட் ரிமைன்ஸ் ஆக்ட் 1966. இதுதாங்க அந்த ஆக்ட். இந்த ஆக்ட் பிரகாரம் தான் நம்ம வந்துட்டு அந்த மானுமெண்ட்ஸ், அந்த ஆர்கியாலஜிஸ்டோட ரோலு, டைரக்டரோட ரோலு, அந்த கன்சர்ன் கவர்மெண்ட் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, அதுக்குண்டான பைசா எப்படி, அக்ரிமெண்ட் எப்படி போடுவாங்க அப்படின்னு சொல்றது எல்லாமே இந்த ஆக்ட்ல தாங்க சொல்றாங்க.
1: சட்டம் அறிவோம்
2: நேயர்கள். இதுவரை தொல்லியல் சட்டம் குறித்து பொதுவான தகவல்கள் வழங்கினார் வழக்கறிஞர் என் சவி சின்மா அவர்கள்.

செய்திகள் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அரசுமுறை பயணமாக இன்று அமெரிக்கா புறப்பட்டுச் செல்கிறார். வடக்கு ரயில்வேயின் 614 வழித்தடங்களில் கவச் பாதுகாப்பு கருவிகளை பொருத்த 223 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ள ரயில்வே அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. இலங்கைக்கு 3 டன் காசநோய் எதிர்ப்பு மருந்துகளை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலம் நேற்று வெற்றிகரமாக விண்வெட்ட சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்றுள்ள இந்திய

0: வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இனி விரிவான செய்திகள். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று அரசுமுறை பயணமாக அமெரிக்கா புறப்பட்டுச் செல்கிறார். வரும் 5ஆம் தேதி வரை அங்கு பயணம் மேற்கொள்ளும் அவர், நாளை முதல் 2 நாட்கள் நடைபெறும் G20 வர்த்தகத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்கிறார். இந்த கூட்டத்திற்கிடையே பல்வேறு நாடுகளின் வர்த்தகத்துறை அமைச்சர்களுடனும் திரு பியூஷ் கோயல் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். அப்போது மீன்வளம், விவசாயம், புத்தாக்க நிறுவனங்கள் உள்ளிட்ட துறைகளில் G20 நாடுகளுடனான உறவுகளை விரிவுபடுத்துவது குறித்து திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்துவார் என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ரபி பருவத்திற்கான ஒருங்கிணைந்த ஆயத்தப் பணிகளை மாநில அரசுகள் விரைவாக முடிக்க வேண்டும் என்று மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் தேசிய வேளாண் மாநாட்டில் உரையாற்றிய அவர், சாகுபடிக்கான திட்டமிடுதல், அறிவியல் பூர்வ மதிப்பீடு, கள அளவில் கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்ளுதல் போன்றவற்றை உடனடியாக கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். பருவநிலை மாற்றம், குறைந்த அளவு மழை பொழிவு, தண்ணீர் பற்றாக்குறை உள்ளிட்ட சூழலுக்கு மத்தியிலும் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதுடன் அதிக விளைச்சலை உருவாக்க மாநில அரசுகள் தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். மகாராஷ்டிரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் ஏற்பட்டுள்ள வறட்சி மிகவும் கவலை அளிக்கக்கூடியதாக உள்ளது என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். ரயில்களில் விபத்துகளை தடுக்கும் வகையில் பொருத்தப்படும் கவச் பாதுகாப்பு கருவிகளை வடக்கு ரயில்வே பிராந்தியத்திற்குள் அடங்கிய 614 வழித்தடங்களில் பொருத்துவதற்கு 223 கோடி ரூபாய்க்கு ரயில்வே ஒப்புதல் அளித்துள்ளது. வாரணாசி மண்டலத்தில் அடங்கிய ரயில் வழித்தடங்களில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட கவச் பாதுகாப்பு தொழில்நுட்பத்தை விரிவுபடுத்துவதன் முயற்சியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. இலங்கை பொது சுகாதார திட்டத்திற்கு உதவும் வகையில் அந்நாட்டிற்கு 3 டன் காசநோய் எதிர்ப்பு மருந்துகளை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை என்ற இந்தியாவின் உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தும் வகையில் இந்த மருந்து பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அந்நாட்டின் சுகாதார திட்டங்களுக்கு இந்தியா தனது உதவியை தொடர்ந்து வழங்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். காசநோய்க்கு எதிரான போராட்டத்தில் உலக சுகாதார அமைப்பின் தென்கிழக்கு ஆசியாவின் உறுப்பு நாடுகள் பரஸ்பரம் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என இம்மாத தொடக்கத்தில் முடிவு எடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாட்டின் மூலம் எரிபொருள் இறக்குமதி குறைந்து சுயசார்பு நிலை அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அகமதாபாத்தில் இந்திய எரிசக்தி வாரத்தையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு நிறுவனத்தின் இயக்குநர் திரு ஓம் பிரகாஷ் சின்ஹா இதனை தெரிவித்தார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாடு என்பது சவாலானது என்றாலும் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் அதற்கு தீர்வு காணப்பட்டதாகவும் அவர் கூறினார். எரிசக்தி தொடர்பான தேவைகள், பிரச்சினைகள் மற்றும் அவற்றிற்கு தீர்வுகள் குறித்து இந்த நிகழ்ச்சியில் இந்தியா தனது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை முன்வைத்ததாக திரு ஓம் பிரகாஷ் சின்ஹா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: ஆறாம் வகுப்பு மாணவர்களுக்கு மும்மொழி திட்டத்திலிருந்து விலக்கு அளிக்கும் முடிவை நீட்டிப்பது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என மத்திய அரசு மற்றும் மத்திய இடைநிலை கல்வி வாரியமான CBSEக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதிகள் ஜோய்மால்யா பக்ஷி, மோகனா ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. என்றாலும் 7ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மும்மொழி திட்டத்தை செயல்படுத்தலாம் என்று நீதிபதிகள் கூறியுள்ளனா். இந்தியா மற்றும் 19 நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அரிய சிகிச்சைகளுக்கான மருந்துகள் மற்றும் குறிப்பிட்ட சில மருந்துகளுக்கான வரியில் மாற்றம் இல்லை என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அமெரிக்க வர்த்தக

0: அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 100% வரி விதிப்புக்கு உரிய பொருட்கள் மற்றும் அவை இறக்குமதி செய்யப்படும் நாடுகள் குறித்த தகவலை தெரிவித்துள்ளது. உரிமம் பெற்ற மருந்துகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களுக்கு 100% வரி விதிக்கும் முடிவை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கடந்த ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி அறிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலம் நேற்று வெற்றிகரமாக விண்வட்ட சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. இதன் மூலம் விண்வெளி ஆய்வில் முக்கிய தருணம் எட்டப்பட்டுள்ளதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த விண்கலம் 10 மணி நேர பயணத்திற்கு பின்னர் பூமியை 6 முறை சுற்றி வந்து சிலி நாட்டின் மேற்கு பகுதியில் பசிபிக் பெருங்கடலில் விழும் வகையில் விஞ்ஞானிகள் அதன் சுற்றுவட்ட பாதையை முடிவு செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விண்கலம் 26 சிறிய ரக செயற்கைக்கோள்களையும் சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இனப்பாகுபாடு, அந்நிய வெறுப்பு தொடர்பான சகிப்புத்தன்மை இன்மையை எதிர்த்து போராடுவதற்கான உறுதிப்பாட்டை இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. ஐநா பொதுச்சபையின் 51வது கூட்டத்தில் இந்தியாவின் அதிகாரப்பூர்வ அறிக்கையை தாக்கல் செய்து பேசிய மேற்கு பிராந்திய நாடுகளுக்கான வெளியுறவுத்துறை செயலர் திரு செபி ஜார்ஜ், உலகளாவிய சமத்துவம் மனிதாபிமான கௌரவத்தை மேம்படுத்துவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக குறிப்பிட்டார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், இன அடிப்படையிலான பிரிவினைவாதம், அவற்றை எதிர்த்து போராடுவதற்கான நிலைப்பாட்டை ஐநாவில் இந்தியா உறுதிப்படுத்தியிருப்பதாக தெரிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் ஒரு சில பகுதிகள், அந்தமான் நிக்கோபார் தீவுகள், தெற்கு உள் கர்நாடகம், தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிராவின் மத்திய பகுதி, ஆந்திரப்பிரதேசம், கேரளம், மாகே, கொங்கன், கோவா, ஒடிசா ஆகிய இடங்களில் புழுதிக்காற்று வீசக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. தில்லியில் தூசியை ஏற்படுத்தும் கட்டிடங்களை இடிக்கும் பணிகளுக்கு நவம்பர் மாதம் 1ஆம் தேதி தொடங்கி அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 31ஆம் தேதி வரை தடை விதிக்கப்படுவதாக அரசு அறிவித்துள்ளது. புதுதில்லியில் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் மற்றும் தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா இடையே நடைபெற்ற ஆலோசனைக்கு பின்னர் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமதி ரேகா குப்தா, தூய்மையான ஆரோக்கியமான சூழலை தில்லி மக்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதில் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக கூறினார். காற்று மாசுபடுவதை தடுப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்தார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இன்று ஆடவர் மற்றும் மகளிர் வில்வித்தை போட்டிகள் நடைபெறவுள்ளன. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளில் ஆடவர் வில்வித்தை பிரிவில் நீரஜ் சௌகான், தீரஜ் பொம்மதேவரா, மகளிர் பிரிவில் கீர்த்தி ஆகியோர் பங்கேற்கவுள்ளனர். ஆடவர் ஒற்றையர் டென்னிஸ் பிரிவில் இந்தியாவின் தட்சிணேஸ்வர், சுமித் நாகல் ஆகியோர் தத்தமது போட்டிகளில் பங்கேற்கவுள்ளனர். இப்போட்டிகளில் ஈட்டி எறிதல் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ள யஷ்வீர் சிங், வெண்கலப்பதக்கம் வென்றுள்ள ரோஹித் யாதவ், மகளிர் 5000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெண்கலப்பதக்கம் வென்றுள்ள பாருல் சௌத்ரி உள்ளிட்டோருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நீளம் தாண்டுதல் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற முரளி ஸ்ரீசங்கருக்கும் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கிடையேயான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. புதுச்சேரியில் இப்போட்டி காலை மணி 9:30 தொடங்குகிறது. இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கிடையேயான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. மொஹாலியில் இப்போட்டி காலை மணி 9:30 தொடங்க உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அரசுமுறை பயணமாக இன்று அமெரிக்கா புறப்பட்டுச் செல்கிறார். வடக்கு ரயில்வேயின் 614 வழித்தடங்களில் கவச் பாதுகாப்பு கருவிகளை பொருத்த 223 கோடி ரூபாய்க்கு ரயில்வே அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. இலங்கைக்கு 3 டன் காசநோய் எதிர்ப்பு மருந்துகளை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலம் நேற்று வெற்றிகரமாக விண்வட்ட சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்றுள்ள இந்திய வீரர் வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் 101.8 நிலையத்தில் நேரம் 7:25. நேர்களை நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊட்டி எஃப்எம் 101.8 குட் மார்னிங் நீல் கிரேஸ். நேர்களை இன்னைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஆனா

இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றது நம்மளோட கையில தாங்க இருக்கு. நல்ல எண்ணத்தோடு இன்றைய நாளை தொடங்குவோம், நல்ல மாற்றத்தோடு இன்றைய நாளை முடிப்போம். அப்படின்ற ஒரு அழகான சிந்தனையோடு இன்றைய குட் மார்னிங் நீல்கிரிஸ் நிகழ்ச்சியை தொடங்கலாம் நேர்களே. இன்னைக்கு குட் மார்னிங் நீல்கிரிஸ் நிகழ்ச்சியில ஒரு சின்ன சுவாரஸ்யமான விஷயத்தோட இன்னைய நம்மளுடைய குட் மார்னிங் நீல்கிரிஸ் நிகழ்ச்சியை தொடங்கலாம். ஸோ நம்ம எப்போதுமே காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம அலாரம் அடிக்கும், எல்லாருமே நைட்டு வந்து அலாரம் வச்சுட்டு தூங்கியிருப்பீங்க. ஸோ அலாரம் அடித்த உடனே யாராவது எழுந்திரிச்சிருக்கீங்களா? கிடையாது இல்லையா, யாருமே எழுந்திரிச்சிருக்க மாட்டோம். அலாரம் அடித்த உடனே அதை ஆஃப் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு திங்கிங் வரும். அதுக்கப்புறமா தான் கொஞ்ச நேரம் கழித்து ஐயோ அலாரம் அடிச்சிருச்சு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எழுந்திரிப்போம். இதற்கான காரணம் என்ன அப்படின்னு யாராவது யோசிச்சிருக்கீங்களா? ஏன் அந்த அலாரம் அடித்த உடனேயே நம்ம ஏன் எழுந்திரிக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அந்த ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம காலையில் அலாரம் அடிக்குது, கண்களை திறக்கிறோம், ஆனால் நம்ம மூளை மட்டும் ஒரு நிமிஷம் நான் இன்னும் ஒரு நிமிஷம் இரு நான் இன்னும் தூக்கத்தில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கான காரணம் என்ன அப்படின்னிங்கன்னா, நம்ம தூங்கும்போது நம்முடைய மூளையும் சரி உடம்பும் சரி ஓய்வு நிலையில் இருக்குங்க. காலையில் நம்ம கண் விழித்த உடனேயே, அதாவது நம்முடைய தூக்கத்தில் இருக்கும் போதே, மூளை வந்து உடனடியாக செயல்பாட்டுக்கு, அதாவது அந்த வேகத்துக்கு வராது. மூளை வந்து அந்த ஒரு ஸ்லீப்பிங் பொசிஷனில் தான் இருக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது வந்து விழிப்பு நிலைக்கு, அதாவது எந்திரிக்கிற நிலைக்கு வரும். சுற்றிலும் என்ன நடக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணும். வெளியில் வெளிச்சம் எங்கேருந்து வருது அப்படின்னு ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணும். சுற்றி நடக்கிற சத்தத்தை கேட்கும். இன்னைக்கு என்ன வேலை இருக்கு, என்ன வேலையெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும். அப்படின்னு ஒவ்வொன்றாக அந்த மூளை கவனிக்க ஆரம்பிக்குங்க. அதனால தான் சில நேரங்களில் எழுந்தவுடன் நம்ம யாருக்கிட்டையும் ஒரு பேசாமல் கொஞ்ச நேரம் அமைதியாக பொறுமையாக உட்கார்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூளையோட விழிப்பு நிலை தாங்க. அந்த மூளை வந்து சரியான நிலைக்கு, விழிப்பு நிலைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் காலையில் எழுந்தவுடனே என்ன பண்ணணும் அப்படின்னிங்கன்னா, ஒரு லாஸ்ட் சூடான தண்ணி குடிக்கலாம். கொஞ்சம் வெளிச்சது, அதாவது விட்டமின் டி நம்ம உடம்புக்கு போகும்போது மூளையோட செயல்பாடுகள் அதிகமாக இருக்குங்க. விட்டமின் டி நம்மளுக்கு கிடைச்சிச்சுன்னா மூளையோட செயல்பாடுகள் அதிகமாகி மூளை வந்து துரிதமான வேகத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒவ்வொரு நாளும் சூரியன் மட்டும் உதிக்கிறது இல்லைங்க, நம்மளுடைய மூளையும் நல்ல எண்ணங்களோடு ஒரு புதிய நாளுக்காக விழித்தெழுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படின்னா, புத்துணர்ச்சியான இந்த காலை வேளையில் ஒரு அழகான சிந்தனையோடு ஒரு அழகான பாடலை கேட்டு மீண்டும் இணையலாம். ஸ்டேடியோன் இதோட்டி FM 101.8 எல்லாமே சமையிட்டு

நேர்களை கேட்ட இந்த சூப்பரான பாடல் டியூட் திரைப்படத்திலிருந்து சாய் அபியங்கர் தீப்தி சுரேஷ் பாடிய பாடல். சாய் அபியங்கரோட இசையமைப்பில் விவேக் வரிகளில் ஒழித்தது. நேர்களை நீங்க கேட்ட என்ஜாய் பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி குட் மார்னிங் நீல்கிரீஸ். குட் மார்னிங் நீல்கிரீஸ் நிகழ்ச்சியில அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்க போறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஊட்டியோட வெதர் ரிப்போர்ட்டுங்க. ஊட்டியில இன்னைக்கு என்ன கிளைமேட் நிலவுது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். வானம் மேகத்தை போர்த்திட்டு இருக்கு, மலைகள் பனித்துளையை அணிந்து கொள்ள, குளிர்ந்த காற்று நம்மை தொட்டு செல்ல, அது வேற எங்கோ இல்லைங்க நம்மளுடைய ஊட்டி அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்னைக்கு ஊட்டியோட வானிலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப குளிராக இருக்கும், சாரல் இருக்கும், நடுவே ஒரு அழகான மேகமூட்டம் கூட இருக்குங்க. இன்னைக்கு வெப்பநிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 டிகிரி செல்சியஸாக இருக்கும், அதிகபட்சமாக 21 டிகிரி செல்சியஸ் வரை போகலாம், குறைந்தபட்சமாக 15 வரை குறையலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஊட்டியில் வழக்கமாக அழகை கொஞ்சம் கூட்டும் வகையில் அவ்வப்போது லேசான தூறலும் மழையும் வர வாய்ப்பு இருக்கு. அதனால் கையில் ஒரு குடை, ஜாக்கெட்டு, ரெயின் கோட்டு கொஞ்சம் எல்லாமே எடுத்துகிட்டு போங்க. ஸோ மனதில் ஒரு சந்தோஷம், இது இருந்தாலே போதுங்க இன்றைய காலநிலையை ரசிக்கிறதுக்கு ஒரு அழகான வாய்ப்பு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஜன்னலை திறந்து பாருங்கள், மேகங்களுக்குள்ளே மறைந்திருக்கும் மலைகளையும் காற்றோடு கலந்து வரும் அந்த அழகான குளிரையும் உணருங்க. ஸோ ஊட்டியில் ஒவ்வொரு காலையும் ஒரு வானிலை செய்தி நம்மளுக்கு தெரியுது. அது செய்தி மட்டும் இல்லைங்க, அது இயற்கை நமக்கு தரும் ஒரு சிறிய கவிதை அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த அழகான கவிதையோடு அடுத்ததாக ஒரு சூப்பரான பாடலை கேட்கலாம். ஸ்டே டியூன், இது ஊட்டி FM 101.8 எல்லாமே சமஹிட்டு.

0: நேரில் நீங்க கேட்ட அந்த சூப்பரான பாடல் வெற்றிவேல் திரைப்படத்திலிருந்து சத்யபிரகாஷ் வந்தனா ஸ்ரீனிவாசன் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடிய பாடல். டீமானோட இசையமைப்பில் யுகபாரதி வரிகளில் ஒலித்தது.
1: குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சியில் இனி புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் நான்காம் பருவம்.

இப்படியே என்னை தூக்கி கொண்டு போய் கடலில் போட்டுவிடு. நான் கடலிலேயே சாகிறேன். பூம்புகாரின் கடற்பரப்பில் எல்லாம் நான் இறந்த பின் பேயாக உலவுகிறேன். அந்த பாதக மனிதனுடைய கப்பல்களையெல்லாம் அரைந்து கடலில் கவிழ்க்கிறேன். அவருடைய பெரும் கடல் வணிகத்தையே கவிழ்த்து விடுகிறேன். அந்த கப்பல்களில் ஏதாவது ஒன்றில் எப்போதாவது அந்த பாதகனும் பயணம் செய்து கொண்டு வருவான் அல்லவா? அப்போது அவனை இந்த இரண்டு கைகளாலும் பிடித்து பேயறை அரைந்து கழுத்தை நெறித்து அப்படியே கடலில் தள்ளி சொல்லிக் கொண்டே வந்தவர் உணர்ச்சி துடிப்பில் எதிரே யாருடைய கழுத்தோ தன்னுடைய பிடியில் உண்மையாகவே இருப்பதாக கருதி கொண்டு இரண்டு கைகளாலும் நெரிக்க முயன்றபடி எழுந்திருக்க முற்பட்டு கால் ஊன்றி நிற்க முடியாத காரணத்தால் மறுபடி பலிபீடத்திலேயே முடங்கி சாய்ந்து விழுந்தார். விழுந்தவருக்கு மூச்சிறைத்தது. கண் சொருகி சொருகி விழித்தது. அந்த இரும்பு நெஞ்சு விம்மி விம்மி தணிந்தது. அருவாளன் மறுபடி அவர் அருகே மண்டியிட்டு அமர்ந்து அந்த நெஞ்சை தடவி கொடுத்தான். அவருடைய அனுபவங்களை பார்த்து அவனுக்கு பரிதாபமாக இருந்தது, பயமாகவும் இருந்தது. தனக்கே அவற்றிலிருந்து தேவையான பாடங்கள் கிடைப்பது போலவும் இருந்தது. இவரைப் போல கொடுமையாகவும் பயங்கரமாகவும் இனி ஒருவர் வாழ முடியாது. இவருக்கு இப்போது கிடைத்துக் கொண்டிருப்பது போல் கொடுமையான சாவும் இன்னொருவருக்கு கிடைக்கக்கூடாது, கிடைக்கவும் வேண்டாம். இன்னொருவர் தாங்கி பொறுத்து கொள்ள முடியாதது இந்த விதமான சாவு என்று எண்ணி எண்ணி மலைத்தான் அருவாளன். இன்னும் கொஞ்சம் நெல்லிக்கனி சாறு கலந்து நீரை அவர் வாயில் ஊற்றும்படி தன் தோழனுக்கு சைகை செய்தான் அருவாளன். அவனும் அதை செய்தான். மீண்டும் சில வினாடிகள் தெளிவு. அந்த நிலையில் அவர் அருவாளனிடம் ஒரு வேண்டுகோள் விடுத்தார். விரக்தியிலும் இனி நாம் சாகத்தான் போகிறோம் என்ற உறுதியினாலும் அப்போது மிக மிக மன தெளிவுடன் அவர் அவனிடம் ஒளிவு மறைவின்றி பேசினார். அருவாளா, நீ இப்பொழுது என்னை பார்த்து பரிதாபப்படுவது போல் நான் சாவது ஒன்றும் அவ்வளவு வேதனையான காரியமில்லை எனக்கு. ஏனென்றால் இந்த உலகத்தில் நாளைக்கு வாழ்வதற்காக என்று நான் எதையும் சேர்த்து வைத்திருக்கவில்லை. பெருநிதி செல்வனைப் போல செல்வத்தை மலைமலையாக குவித்து வைத்திருந்தால் அதை காக்கவும் அனுபவிக்கவும் ஆசைப்பட்டாவது நாளைக்கும் அதற்கு அப்புறமும் நான் வாழ்வதற்கு விரும்ப வேண்டும். பாவங்களைத் தவிர வேறு எவற்றையும் இனிமேல் அனுபவிப்பதற்காக என்று நான் சேர்த்து வைக்கவில்லை. என்னுடைய கணக்கில் இப்போது நிறைய பாவங்கள் இருக்கும். அந்த பாவங்களையெல்லாம் அனுபவிப்பதற்கு நான் மீண்டும் பிறக்க வேண்டியிருக்குமே என்று நீ சந்தேகப்படுவாய். பிறந்தால் இன்னும் புதிதாக நிறைய பாவங்கள் செய்து அடுத்த பிறவியிலும் இப்படியே கெட்டவனாக வாழ்ந்து விடுவேனோ என்றுதான் நான் மறுபடி பிறக்கவே பயப்படுகிறேன். இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நியாயமோ வரம்போ உள்ள எந்த ஒரு வாழ்க்கையையும் இந்த பிறவியிலேயே பழகிக்கொள்ள முடியாதவன் அடுத்த பிறவியில் மட்டும் எப்படி ஒழுங்காக வாழ முடியும் என்று நானே என்னை பற்றி சந்தேகப்படுகிறேன். உனக்கு நன்றாக என்னை பற்றி தெரியும். நான் நிறைய கொலை செய்திருக்கிறேன், நிறைய கொள்ளை எடுத்திருக்கிறேன், நிறைய பொய் சொல்லியிருக்கிறேன், நிறைய சூழ்ச்சிகள் செய்திருக்கிறேன். ஆனால் அவ்வளவும் எனக்காக மட்டுமல்ல. யாருடைய மாளிகையிலோ நிதியறையை நிரப்புவதற்காக நான் என்னுடைய கணக்கில் பாவங்களை நிறைத்து கொண்டு கெட்டுப்போய்விட்டேன். நான் இப்படி சுகமாக நலிந்து மந்தமாக மெல்ல மெல்ல சாவது எனக்கே பிடிக்கவில்லை. யாராவது நாலந்து பேராக சேர்ந்து கொண்டு கணம் கணமாக துடிக்க துடிக்க சித்திரவதை செய்து என்னை கொல்ல வேண்டும் போல் இப்போது எனக்கே ஆசையாக இருக்கிறது. மந்தமாக நோயாளியைப் போல சாவது சோம்பேறித்தனமான சாவு. என்னைப் போல் அப்படி வாழ்ந்தவன் சோம்பேறித்தனமாக இப்படியா சாவது? நீயே சொல் அருவாளா. என்னை சித்திரவதை செய்தாலும் என்னுடைய வாய் அலராது, கண்களில் நீர் நெகிழாது. அப்படி உடம்பையும் மனத்தையும் கல்லாகவும் இரும்பாகவும் நான் பழக்கியிருக்கிறேன். நீயும் உங்கள் உலகமும் ஒப்புக்கொண்டாலும் ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் நான் இப்படி வாழ்ந்தது கூட ஒரு வகை துறவுதான் என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனால் என்னைப் போலவே இவற்றை துறவாக ஒப்புக்கொள்கிறவள் ஒருத்தி இதே சக்கரவாளத்து காட்டில் இன்னும் சிறிது தொலைவிலுள்ள வன்னிமன்றத்தில் இருக்கிறாள். சாவதற்கு முன் அவளை நான் ஒருமுறை பார்த்துவிட்டு சாக வேண்டும். நீயும் உன் தோழனும் போய் எனக்காக அவளை இங்கே அழைத்து வர முடியுமா? அவள் பெயர் பைரவி. கபாலிகர்களுடைய வன்னி மன்றத்திலே போய் யாரிடம் அவள் பெயரை சொல்லி கேட்டாலும் தெரியும். எனக்கு ஒரே ஓர் ஆசை. நிராசையோடு நான் சாக விரும்பவில்லை. என்னை கதிக்க ஆளாக்கியவனை பற்றிய எல்லா ரகசியங்களும் எனக்கு தெரிந்திருப்பது போலவே அந்த கபாலிகைக்கும் தெரியும். அந்த கொடும் பாவியை பழிவாங்கும் பொறுப்பை இன்று அவளிடம் நான் ஒப்படைக்கப் போகிறேன். அந்த பொறுப்பை அவள் ஏற்றுக்கொண்டு விட்டால் பின்பு நான் நிம்மதியாக சாகலாம். இவ்வாறு அவர் விடுத்த வேண்டுகோளை புறக்கணிக்க முடியாமல் அருவாளனும் அவனுடைய தோழனும் கபாலிகையாகிய பைரவியை அழைத்துக் கொண்டு வருவதற்காக வன்னிமன்றத்துக்குச் சென்றனர். அவர் பலிபீடத்தில் தலையை சாய்த்து உறங்குவது போல கண்ணை மூடினார். கண்ணை மூடும் முன் கடைசியாக அவர் பார்த்த பொருள் காளி கோட்டத்தின் சிதைந்த பழங்கதவாய் இருந்தது. சில கணங்களுக்கு பின் அரைகுறை பிரஜையுடனே அவர் மெல்ல கண் திறந்து பார்த்தபோது சுற்றிலும் ஒரே நரி கூட்டமாக தெரிந்தது. இறைச்சி தின்று பழகிய சுடுகாட்டு நரிகள் பயங்கரமாக ஊளையிட்டுக் கொண்டு
அவர் கிடந்த பலிபீடத்தை சூழ்ந்தன.

நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 4 பருவம். குரல் வண்ணம் வி. கவிதா. வாசிப்பை நேசிப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம்.

நேர்களை நீங்க கேட்டேன் பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி குட் மார்னிங் நீலகிரிஸ் கேட்டுட்டு நேரம் 7:45 ஆயிடுச்சுங்க. குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சியில ஊட்டியோட ஒரு ஹாட் நியூஸை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ தீபாவளி வர நெருங்கிட்டே வருது இல்லையா. தீபாவளி அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும், நியூ ட்ரெஸ்ன்னு தான் ஞாபகத்துக்கு வரும். ட்ரெஸ்ஸு ஃபஸ்ட்டு எடுக்கணும் அப்படின்ற ஞாபகத்துக்கு வருங்க. புத்தாடை, புத்தாடை அப்படின்னாலே ஷாப்பிங் அப்படின்றது தான் ஞாபகத்துக்கு வரும். அந்த ஷாப்பிங் ஆர்வத்தை இன்னும் அதிகப்படுத்துகிற விதமாக நம்ம ஊட்டியில் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனை ஆரம்பமாயிருச்சுங்க. ஸோ நீலகிரி மாவட்டம் உதகையில் குவாப்டெக்ஸ் நிறுவனத்தின் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனை மற்றும் தங்கமலை பரிசு திட்டத்தை நம்மளுடைய மாவட்ட ஆட்சியர் வந்து அவர்கள் தொடங்கி வச்சுருக்காங்க. ஸோ தீபாவளி சிறப்பு விற்பனை முன்னிட்டு குவாப்டெக்ஸ் விற்பனை நிலையங்களில் கைத்தறி ரகங்களுக்கு 30% வரை சிறப்பு தள்ளுபடி வழங்கப்படுதுங்க. அதில் காஞ்சிபுரம், கோவை, சேலம், ஆரணி, தஞ்சை உள்ளிட்ட தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் நெய்யப்படும் அழகிய வடிவமைப்புகளுடன் கூடிய மென்பட்டு சேலைகள், உயர்தர பருத்தி சேலைகள், கோவை காட்டன், கோரா காட்டன், காரைக்குடி செட்டிநாடு காட்டன், ஜெயங்கொண்டாம் சேலைகள் அப்படின்னு பல வகையான வெரைட்டி வெரைட்டியான சேலைகள் வந்து விற்பனைக்கு தயாராக இருக்குது அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. இங்கே சேலைகள் மட்டும் இல்லைங்க, உங்கள் வீட்டை அழகுபடுத்தக்கூடிய பெட்ஷீட்டு, பில்லோ கவர்ஸு உள்ளிட்ட ஏற்றுமடி தரத்திலான கைத்தறி பொருட்களும் இங்கே கிடைக்குது. ஸோ நீலகிரி அப்படின்றது ஒரு முக்கியமான சுற்றுலா தலம் அப்படின்றதுனால உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகளும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தமிழகத்தின் பாரம்பரிய கைத்தறி ஆடைகள் மற்றும் பொருட்களை வந்து நீங்கள் வாங்கி செல்லலாம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஆண்டு நீலகிரி மாவட்டத்தில் குவாப்டெக்ஸ் விற்பனை நிலையங்களுக்கு 85 லட்சம் ரூபாய் வரைக்கும் விற்பனை இலக்கு கூட நியமிச்சிருக்காங்க. ஸோ முக்கியமாக இந்த சிறப்பு தள்ளுபடி விற்பனை பொங்கல் பண்டிகை வரைக்கும் இருக்குது அப்படின்றது வந்து ரொம்பவே சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்க. தீபாவளிக்கு ஸ்டார்ட் ஆகி பொங்கல் வரைக்கும் இருக்குங்க, அதை கண்டிப்பாக யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த தீபாவளிக்கு ஒரு புதுமையான டிசைன் நம்மளுக்கு இருக்குது, பாரம்பரியமான நெசவு, அதோட சிறப்பு தள்ளுபடி. ஸோ தீபாவளி ஷாப்பிங் அப்படின்னாலே உதகை குவாப்டெக்ஸ் பக்கம் நீங்கள் ஒரு விசிட் கொடுக்கலாம். ஸோ நம்மளுடைய பாரம்பரியத்தில் செஞ்ச நம்ம ட்ரெஸ்ஸை வாங்கி இந்த தீபாவளியை நம்ம கொண்டாடலாம். நம்மளுடைய நெசவாளர்களையும் நம்ம ஆதரிக்கலாம் நேர்களே. இந்த தீபாவளியை இன்னும் அழகாக இருக்கலாம் நம்மளுடைய நெசவாளர்களோடு. ஸோ அடுத்ததாக ஒரு சூப்பரான பாடலை கேட்டு மீண்டும் இணையலாம். ஸ்டே டியூன் இது ஓடி எஃப்எம் 90.8 எல்லாமே சமைத்து

0: எங்களை நீங்க கேட்ட அந்த சூப்பரான பாடல் சிகரம் தொடு திரைப்படத்திலிருந்து ஜிதேந்திரராஜ் ஸ்ரேயா கோஷல் இணைந்து பாடிய பாடல் தீமானோட இசையமைப்பில் யுகபாரதி வரிகளில் ஒலித்தது. நேர்களை நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் அறிவோம் அரசின் திட்டங்கள்.
1: அறிவோம் அரசின் திட்டங்கள். இந்நிகழ்ச்சியில் இன்று பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு விரிவாக்க திட்டம் பற்றிய தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். இத்திட்டம் தமிழக அரசால் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு இத்திட்டம் வழங்கப்படுகிறது. 2026ஆம் ஆண்டு செப்டம்பர் 22ஆம் தேதி 6 முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டது. இதன் மூலம் கூடுதலாக சுமார் 15.30 லட்சம் மாணவர்கள் பயன்பெறுகின்றனர். இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம் மாணவர்களுக்கு காலை நேர பசியை போக்குகிறது, சத்தான உணவு கிடைக்க உதவுகிறது, பள்ளிக்கு வருகை தரும் மாணவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க உதவுகிறது, மாணவர்கள் பாடங்களை கவனமாக படிக்க உதவுகிறது, ஏழை மாணவர்களின் குடும்பங்களுக்கு ஆதரவாக உள்ளது, மாணவர்களின் உடல் நலம் மற்றும் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்த உதவுகிறது, பள்ளிகளில் சமத்துவ உணர்வை வளர்க்கிறது. கிராமப்புற மற்றும் நகர்ப்புற மாணவர்களும் இத்திட்டத்தில் பயன்பெறுகின்றனர். உணவு தயாரிக்கும் பணியில் சுகாதாரம் மற்றும் தூய்மை பேணப்படுவது முக்கியமாக கருதப்படுகிறது. உணவு பரிமாறும் இடங்களையும் சமையல் அறைகளையும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். மாணவர்களின் வயது மற்றும் தேவைக்கு ஏற்ப உணவின் அளவு வழங்கப்படுகிறது. பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் இத்திட்டத்தின் செயல்பாட்டை கண்காணிக்க உதவுகின்றனர். பெற்றோர்களுக்கும் பள்ளி நிர்வாகத்திற்கும் திட்டத்தின் பயன் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுகிறது. பள்ளி மாணவர்களின் உடல் நலமும் கல்வி நலமும் இணைந்து மேம்பட உதவுகிறது. மாணவர்களுக்கு பள்ளியை விட்டு இடைநிற்றல் செய்வதை தடுக்கும் முயற்சிக்கு ஆதரவாக அமைகிறது. இது ஒரு சமூக நல முயற்சியாக செயல்படுகிறது. குழந்தைகள் பசியின்றி பள்ளிகளுக்கு வருவதற்கும் அனைவருக்கும் சமமான கல்வி சூழல் உருவாவதற்கும் இத்திட்டம் உதவுகிறது. உணவு மற்றும் கல்வி இரண்டையும் இணைக்கும் சமூக நல முயற்சியாக இது செயல்படுகிறது. பசியின்றி பள்ளிக்கு செல்வோம், சத்தான உணவுடன் கல்வியில் முன்னேறுவோம் என்பதே இந்த திட்டத்தின் அடிப்படை நோக்கமாக கொள்ளலாம். அறிவோம் அரசின் திட்டங்கள் நிகழ்ச்சியில் பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு விரிவாக்கம் திட்டம் பற்றிய தகவல்கள் இடம்பெற கேட்டோம்.

0: ഗുഡ് മോർണിംഗ് നീൽഗിരീസ്.
1: குட் மார்னிங் நீலகிரிஸ் மட்டும் இல்லைங்க, உங்களுக்கும் தான் சுவாரஸ்யமான விஷயங்கள், வாசிப்பை நேசிக்க புதின பக்கங்கள், நாள்தோறும் விதவிதமான தகவல்களுடன் உங்களை வரவேற்கிறது குட் மார்னிங் நீலகிரிஸ். தினமும் காலை 7:25 கேட்க தவறாதீர்கள். உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
0: எங்கள் நிகழ்ச்சிகளை இணைய வழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு மகிழலாம்.
2: நேர்களை நீங்க கேட்டேன் பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி குட் மார்னிங் நீல்கிரீஸ். குட் மார்னிங் நீல்கிரீஸோட அடுத்ததாக ஒரு தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நேர்களே, புதிதாக பிறந்த குழந்தை அப்படின்றது ஒரு குடும்பத்திற்கு ஒரு புதிய மகிழ்ச்சி அப்படின்னே சொல்லலாம். அந்த மகிழ்ச்சியை மேலும் சிறப்பிக்கும் வகையில அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் தொடங்கி வச்சிருக்காங்க. தமிழக அரசின் இந்த திட்டத்தை முதல்வர் விஜய் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காரு. இந்த திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு ஆண்டுக்கு சுமார் 755.83 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இதன் தொடர்ச்சியாக நம்மளுடைய ஊட்டியில் கூட சேட் ஹாஸ்பிட்டலில் நடைபெற்ற நிகழ்ச்சியிலும் குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கு. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு வந்து தங்க மோதிரத்தை அணிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர்கள், உதகை வருவார் கோட்டாட்சியர் அப்படின்றவர்கள் எல்லாமே வந்து மருத்துவர்கள், அதிகாரிகள் அப்படின்னு எல்லாருமே கலந்துட்டுருக்காங்கங்க. ஒரு குழந்தையின் பிறப்பு ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சி அப்படின்னே சொல்லலாம். அந்த மகிழ்ச்சிக்காக தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் உதகை சேட் ஹாஸ்பிட்டலில் நடந்திருக்குங்க. ஸோ அந்த அழகான தருணத்தை நினைவாக்க மற்றும் அந்த தங்க மோதிரம் 3 மத குழந்தைகளுக்கு வந்து அவங்க அணிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த குடும்பத்தின் மகிழ்ச்சியான நினைவு என்றும் நினைவுபடுத்தும் அந்த மோதிரத்தை வந்து எல்லாமே வாங்கி ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காங்கங்க. ஸோ குழந்தைகள் ஆரோக்கியமாக வளரட்டும், அவர்களுடைய எதிர்காலம் தங்கம் போல் ஜொலிக்கட்டும் அப்படின்னு சொல்லி கூட வந்து நம்ம இந்த நேரத்தில் வாழ்த்தலாம். அடுத்ததாக பட்டத்து யானை திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடலை கேட்கலாம். ஸ்டேடியூன் இது ஊட்டி FM 101.8 எங்க எல்லாமே சமஹிட்டு.

0: கண்டிப்பா எப்படில.
1: தேநீரின் நறுமணம், தென்றலின் தாலாட்டு, மனதை வருடும் இசை, உங்கள் நாளின் இனிய தொடக்கம். இது குட் மார்னிங் நிலக்ரேஸ். இணைந்திருங்கள், இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. இங்க எல்லாமே சமஹிட்டு.
2: அடுத்ததாக நம்மளுடைய குட் மார்னிங் நீல்கிரீஸ் நிகழ்ச்சியில ஒரு சுவாரஸ்யமான புத்தகத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோங்க. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, த சைக்காலஜி ஆஃப் மணி அப்படின்ற ஒரு புக்கை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இதை எழுதினவர் மார்கன் ஹாசல் அப்படின்றவர் எழுதியிருக்காருங்க. ஸோ இந்த புத்தகத்தை ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம் சம்பாதிப்பது ஒரு கணக்கு அப்படின்னே சொல்லலாம், ஆனால் அந்த பணத்தை கையாள்வது ஒரு மனப்பான்மை அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஸோ இந்த புத்தகம் பணத்தை எப்படி அதிகமாக சம்பாதிப்பது அப்படின்றத சொல்கிறது கிடையாது, பணத்தை பற்றிய நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது, பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்குது, உணர்ச்சிகள் எப்படி இருக்குது, நம்முடைய நிதி வாழ்க்கையை எப்படியெல்லாம் நம்ம தீர்மானிக்கலாம் அப்படின்றத அழகாக எடுத்து சொல்லுது அப்படின்னே சொல்லலாம். ஒருவருக்கு அதிக சம்பளம் இருந்தும் சேமிப்பு வந்து இல்லாமல் போகலாம், ஆனால் இன்னொருவருக்கு குறைவான சம்பளம் இருந்தாலும் பொறுமையாக சேமித்து முதலீடு செய்து நல்ல நிலையை அடையலாம். இதோட காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி இஸ் நாட் ஜஸ்ட் அ நம்பர், இட்ஸ் அன் பிஹேவியர் அப்படின்னு கூட சொல்கிறாரு. இந்த புத்தகம் சொல்லும் முக்கியமான கருத்துக்களில் ஒன்று என்ன அப்படின்னா, நம்ம ரிச்சாக இருப்பதும் வெல்த்தியாக இருப்பதும் ஒன்று கிடையாது. அதிக பணம் இருப்பது செல்வம் அல்ல, எதிர்காலத்திற்காக செலவழிக்காமல் வைக்கும் பணமும் நமக்கு கிடைக்கும் நிதி சுதந்திரம் தான் உண்மையான வெல்த் அப்படின்னு கூட இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கு. ஸோ மேலும் நீண்ட கால முதலீடு, பொறுமை, தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது, போதுமென்ற மனநிலை போன்ற பல முக்கியமான விஷயங்களை எளிய கதைகளின் மூலம் இந்த புத்தகம் சொல்லுதுங்க. ஸோ இந்த புத்தகம் நம்மளுக்கு சொல்லும் ஒரு அழகான பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம் எவ்வளவு சம்பாதிக்கிறோம் அப்படின்றது முக்கியமல்ல, அதை எவ்வளவு காலம் நம்முடன் வைத்திருக்கிறோம் அப்படின்றது தான் முக்கியம் அப்படின்ற ஒரு அழகான பாடத்தை நம்மளுக்கு இந்த புத்தகம் சொல்லித்தருது. ஸோ பணத்தை பற்றி ஒரு புதிதாக சிந்திக்க, நம்ம எப்படி சேமித்து வைக்கலாம், எப்படி முதலீடு செய்யலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்ருக்க அந்த நேரத்தில் ஒரு புத்தகத்தை நீங்கள் தேடுறீங்க அப்படின்னா, அது சைக்காலஜி ஆஃப் மணி அப்படின்ற புக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை கண்டிப்பாக படித்து பாருங்கள், உங்களுக்கு நிறையா நியூ இன்ஃபர்மேஷன் கூட கிடைக்கும் நேர்களே. அடுத்ததாக ஒரு சூப்பரான பாடல் பேச்சுலர் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். ஸ்டே டியூன், இது ஊட்டி எஃப்எம் 101.8. எல்லாமே சமஹிட்டு.

எங்களை நீங்க கிட்ட என்ஜாய் பண்ண அந்த சூப்பரான பாடல் பேச்சுலர் திரைப்படத்திலிருந்து கபில் கபிலன் பாடிய பாடல் திபுனினன் தாமஸ் அவர்களுடைய இசையமைப்பில் ஜிகேபி வரிகளில் ஒலித்தது. நேர்களை இன்னைக்கு குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம தெரிஞ்சுக்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பெட்ரோல் டீசலோட அப்டேட்டை தாங்க நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். எல்லாமே காலையில் எழுந்திரிச்சிருப்பீங்க, நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறதா இருக்கலாம், குழந்தைங்கள ஸ்கூலுக்கு விட போகிறதா இருக்கலாம், எல்லா இடத்துக்கும் நம்ம போகும்போது வண்டி எடுக்கும்போது நம்ம பெட்ரோல் டேங்கை பார்க்கறது நம்மளுடைய வழக்கமுங்க. பெட்ரோல் எவ்வளோ இருக்குது, டீசல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபுல் டேங்க் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி பெட்ரோல் டீசல் விலை நம்ம என்னன்னு அப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நிலவரப்படி, அதாவது 29ஆம் தேதி செப்டம்பர் மாதம் தோட நிலவரப்படி பெட்ரோல் ஒரு லிட்டருக்கு 109.70 காசுகளாக இருக்குங்க. டீசல் ஒரு லிட்டருக்கு 99.55 காசுகளாக இருக்குங்க. ஸோ எல்லாமே வந்து நீங்கள் ஃபுல் டேங்க் பண்ணோம் அப்படின்னீங்கன்னா இந்த ஒரு அப்டேட்டை நீங்கள் குறித்து வச்சுக்கலாம். ஸோ அழகான பயணம் செய்யுங்க, உங்கள் பயணம் பாதுகாப்பாக

சித்தராமன் படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடலை கேட்டோம் நேர்களே. இத்துடன் குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சியாக வந்தவ நம்ம நிறைவு செய்யக்கூடிய நேரம் வந்துருச்சுங்க. இன்னைக்கு காலை அப்படின்றது சூரியன் உதிப்பதால் மட்டும் வர்றதில்லைங்க. நம்முடைய மனதில் ஒரு நல்ல எண்ணம் உதிக்கும்போது தான் உண்மையான காலை பிறக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்றைய நாளை நம்பிக்கையோடு தொடங்கலை. சின்ன சின்ன விஷயங்களை ரசிக்க மறந்துடாதீங்க. நேற்றை விட இன்னைக்கு ஒரு சின்ன முன்னேற்றமாவது இருக்குதா அப்படின்னு நோட்டீஸ் பண்ணுங்க. உங்கள் கனவுகளுக்கு ஒரு புன்னகை கொடுத்து, உங்கள் முயற்சிகளுக்கு ஒரு சிறிய வேகம் கொடுத்து இன்று நாளை அழகாக மாற்றுங்க. வேற ஒரு சூப்பரான குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே எல்ஷா பிராங்க்லின். ஸோ இத்துடன் குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சியின் நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: ఆకాశవాణి నేయர்கள் கேட்க இருப்பது வரலாறு பேசும் வீரக்கல். பாரத பிரதமர் தனது மங்கி பாத் நிகழ்ச்சியில் குறிப்பிட்ட மணப்பாறை அரசு கலை அறிவியல் கல்லூரி தமிழ்துறை தலைவர் இணை பேராசிரியர் முனைவர் அ செல்வராசு அவர்களுடன் ஒரு சந்திப்பு.
1: வணக்கம் நேயர்களே, இந்த மாதம் ஒளிபரப்பான பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டை சார்ந்த, குறிப்பாக திருச்சிராப்பள்ளி மணப்பாறையை சேர்ந்த தமிழ்துறை இணை பேராசிரியர் ஆ செல்வராசு பத்தி குறிப்பிட்டிருந்தார். அந்த செல்வராசு ஐயாவை இன்று நிலையத்திற்கு அழைத்திருக்கிறோம். ஐயா வருக, வணக்கம்.
2: வணக்கம்ங்க. எங்கோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய மணப்பாறையில் ஒரு சிறிய வீரக்கல்லை கண்டுபிடித்த எங்களுடைய குழுவை சுட்டிக்காட்டி பாராட்டு தெரிவித்த பிரதமருக்கு முதலில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: அதாவது பிரதமர் சொல்லும் போது உங்ககிட்ட பயிலக்கூடிய ஒரு மாணவர் சொல்றாரு, இது மாதிரி ஒரு சிற்பம் ஒண்ணு இருக்கு அப்படின்ட்டு. அந்த சிற்பத்தை தேடி நீங்க போனதாக அவர் குறிப்பிட்டு அந்த மனதின் குரல் நிகழ்ச்சியில சொன்ன மாதிரி இருக்கு, சரிங்களா?
2: வழக்கமாவே நாங்க பாடம் எடுக்கிற பொழுது நம்ம இலக்கியத்தை இலக்கியமா மட்டும் பார்க்காம நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரங்களோடு எப்படி தொடர்புடையதா இருக்கு, அதனுடைய எச்சங்கள் இன்னைக்கு என்ன இருக்கு, அப்படி பேசுகிற பொழுது ஒரு புறநானூறு பாடல் நடத்துகிற பொழுது ஒரு வீரனுக்கு நடுகள் எடுக்கப்பட்ட செய்தியை பற்றி நான் பகிர்ந்து கொண்டேன். அப்பொழுது பூபதி என்ற மாணவி, எங்கள் ஊரில் ஒரு நடுகள் இருக்கிறது, வந்து பாருங்க ஐயா, நாங்க அதுல சின்ன பிள்ளையில ஓடி விளையாடுவோம் அப்படின்னாங்க. போனதுல வியப்பு என்ன அப்படின்னா, ஒரே வீரனுக்கு எடுக்கப்பட்ட மூன்று நடுகற்களை நாங்க அங்க பார்த்தோம். ஒரே பகுதியில வேற வேற வயல்கள்ல இந்த மூன்று நடுகற்களும் இருந்ததுங்க. இப்ப நமக்கு தமிழ்நாட்டுல ஒரு வீரனுக்கு ஒரு கல் எடுக்கிற வழக்கு மட்டும் இருந்திருக்கு அப்படிங்கறதான் முன்னாடி கிடைத்த வீரக்கல் மூலமா நாம தெரிஞ்சுக்கிற செய்திங்க. ஆனா இங்க மூன்று கல்கள் கிடைத்தது, ஒரு முக்கியமான ஆளாக அவர் இருந்திருக்க வேண்டும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப இது பற்றிய பேசுகிற பொழுது, மேடு என்ற பெயர் பெற்றிருந்தால் அந்த இடம் எல்லாமே நமக்கு வந்து ஒரு தொல்லியல் சார்ந்த பகுதியா இருக்கும், ஆய்வு பண்ணணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கப்பையும் அந்த பொண்ணு சொன்னிச்சுங்க, எங்க ஊர்ல கல்லாமேடுன்னு ஒரு பகுதி இருக்கு, அந்த பகுதியை வந்து பாருங்கய்யா.
1: இதுவும் மணப்பாறையிலேயே?
2: இதுவும் மணப்பாறைங்க. அதாவது கல்லாமேடை ஒட்டி தான் இப்போ நாங்கள் அந்த கண்டுபிடிச்ச வீரக்கல் இருக்குங்க. கீழே பழுவஞ்சி, மேலே பழுவஞ்சி, கோட்டை பழுவஞ்சின்னு மூணு ஊர் இருக்குங்க அந்த இடத்துல. இது வந்து கீழே பழுவஞ்சியில் நமக்கு கிடைச்சிருக்க சிலையாக நாங்கள் அதை பார்த்தோம். கல்லாமேடு அருகில் கீழப்பழுவஞ்சி என்ற ஊருங்க, திருச்சி மாவட்டம் மருங்காபுரி வட்டம் கீழப்பழுவஞ்சிங்க.
1: இப்போ வீரக்கல் அப்படின்னு ஒன்று சொல்கிறீங்க, நடுக்கல் அப்படின்னு ஒன்று சொல்கிறீங்க, இரண்டுக்கும் என்ன வித்தியாசங்க?
2: அதாவது நடுகள் வீரக்கல் பெரும்பாலும் ஒரே மாதிரியான வீரர்களுக்கு எடுக்கப்படுவதுதான். ஆனா வீரக்கல் என்பது அவனுடைய உருவம் செதுக்கப்பட்டதாக இருக்கும். நடுகல்ல உருவமும் இருக்கலாம் அல்லது அவனுடைய பெயர் மட்டுமே எழுதப்பட்டிருக்கலாம். ஆனா வீரக்கல்னா நிச்சயம் அவனுடைய உருவம் அதுல வந்து செதுக்கப்பட்டிருக்கும்.
1: இப்ப நீங்க கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து வீரக்கல்.
2: வீரக்கல்
1: மூன்று வீரக்கல், ஒரே வீரர்,
2: ஒரே வீரருக்கு அந்த மூன்று கல்லுலையும் அவனுடைய வடிவம் ஒரே மாதிரி இருக்கு. அதாவது ஒரு கையில வந்து வில்ல தாங்கியிருக்கிற மாதிரியும் இன்னொரு கையில அம்பு தாங்கியிருக்கிற மாதிரியான இந்த வடிவம் மூன்று கல்லையும் ஒரே மாதிரியே செதுக்கப்பட்டிருக்கிறதுங்க. எங்க மாணவர்களை கூட்டு போய் காட்டுறப்ப அவங்க சொன்ன செய்தி வந்து எனக்கு இன்னும் வியப்பா இருந்ததுங்க. அதை அவங்க அப்படியே தொட்டு பார்த்துட்டு அந்த காலில் வந்து செதுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்கள்ல அந்த அம்பு செலுத்துற அந்த வேகம் வந்து காலில் தெரியுதுங்க.
1: அழுத்தி இருக்கிறாரு
2: அந்த சிலையில. ஆமாங்க, அந்த சிலையிலயே பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸா வேகமா போற மாதிரியான ஒரு வடிவத்தோட செதுக்கியிருந்தது, ஆச்சரியமா இருந்ததுங்க. இந்த வீரனை அந்த கல் செதுக்கியவர் நேரடியா பார்த்தாரா என்னன்னு தெரியாதுங்க. பார்த்தும் இருக்கலாம், பார்க்காம இருக்கலாம். ஏன்னா இறந்து போன பிறகுதான் அந்த சிலை எடுக்கிறாங்க. அப்ப அந்த வீரனுடைய மனசுல என்ன வேகத்தோட போயிருப்பானோ அந்த வேகத்தை சிலையில கொண்டாந்து காட்டுனது எங்களுக்கு வந்து வியப்பாக இருந்ததுங்க.
1: இந்த வீரக்கல் அப்படின்றது எதற்காக அமைக்கப்படுதுங்க, அதன் காரணம் என்னங்க, இது எவ்வளவு பழமை வாய்ந்ததாக இருக்கலாம் அப்படின்னு ஏதாவது பதிவுகள் இருந்தா சொல்லுங்களேன்.
2: புறநானூற்றுல வெற்றி போர், கரந்தை போர் அப்படின்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அதாவது ஆண்ணிரைகளை மீட்டு கொண்டு வரக்கூடிய போரை வந்து கரந்தை போர் அப்படிம்பாங்க. தொல்காப்பியத்தில் ஆண்ணிரைகளை கவர்தலும் மீட்டலும் ஒன்றுதான், வெற்றி, அவ்வளோதாங்க. பின்னாடி வரப்ப அது கவர்ந்துட்டு வர்றது மீட்டுட்டு போறது ரெண்டா பிரிச்சிங்க, கரந்தைன்னு மாத்துறாங்க. இப்போ அப்படி மீட்டுக்கிட்டு வரபொழுது அந்த போரில் இறந்து போன வீரனுக்குத்தான் நடுகள் எடுக்கிற வழக்கு உண்டு. நீங்க பெரிய மன்னர்களாக இருந்தாலும் கூட அவங்க போர்ல இறந்து போனா அவங்களுக்கு வீரக்கல் எடுக்கிற வழக்கம் இல்லை. இது மாதிரி வெற்றி போர்ல அல்லது கரந்தை போர்ல ஆண்ணிரைகளை மீட்டு கொண்டு வருகிற பொழுது இறந்து போனா அதுக்கு எடுப்பாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னாங்க, ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய ஆடு மாடுகளை மேய்க்கக்கூடிய பொறுப்பும் அதை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பும் ஒருவனுக்கு தான் இருக்கும். அப்ப அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஆடு மாடுகளை கவர்ந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா அந்த ஊருக்கு பதில் சொல்ல வேண்டியவனாக அவன் இருக்கிறான். எனவே அதை மீட்டு கொண்டு வர வேண்டிய தேவை அவனுக்கு இருக்கிறது. அப்படி மீட்டு கொண்டு வர்றப்ப, அதாவது ஒரு ஊருக்காக தன்னுடைய உயிரை கொடுக்கறப்ப, அவனை தன்னுடைய தெய்வமா நினைத்து அவங்க வழிபடுவாங்க, அதுக்காக சிலை எடுப்பாங்க. சோ அப்ப ஒரு இனத்திற்காக, ஊருக்காக, பொதுவான சமூக தொண்டுக்காக உயிர் கொடுக்கிறவனுக்கு தான் இந்த வீரக்கள் எடுக்கிற வழக்கு இருக்குங்க. இப்படிப்பட்ட ஒரு வீரனாகத்தான் இவன் இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு எங்களுக்கு பட்டுச்சுங்க.
1: சரிங்க, அதுவும் இவர் ஒரு மாவீரரா இருந்திருப்பாரு போட்டு, ஏன்னா மூணு கல்லு இருக்கு அவருக்கு.
2: ஆமாங்க, பழுவஞ்சின்ற அந்த பெயரே வந்து நமக்கு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பெயராக தான் படுதுங்க. அதனால இது ஒரு வஞ்சி மர காடு நிறைந்த பகுதியா இருந்திருக்கணுமோ அப்படின்னு தோணுதுங்க. அந்த காட்டை அழிச்சு அழிச்சுதான் விவசாய நிலங்களை உருவாக்கி இருப்பாங்க. மணப்பாறை பகுதி எல்லாமே குன்றுகள் நிறைந்த பகுதிங்க. இன்னைக்கும் காட்டெருமைகளும் பன்றிகளும் அங்க வந்து விவசாயத்தை தொல்லை பண்ணுதுங்க. ஸோ அப்போ அந்த விவசாயத்தை காக்கிறதுக்காக வில்லம்புகளோடு ஒரு காவல்காரனை நியமித்து அவன் அந்த ஊரை காவல் காப்பவனாக இருந்து அவன் உயிர் திறந்திருந்தால் அவனுக்கு எடுக்கப்பட்ட ஒரு வீரக்கல்லாகத்தான் இது இருக்க வேண்டும் அப்படின்னு தான் எங்களுடைய முதல்கட்ட ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்கோம்.
1: அப்போ இது ஒரு சங்க இலக்கியங்கள் இருக்கக்கூடிய ஒரு காலம், எவ்வளவு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த வீரக்கல் அமைந்திருக்கலாம்.
2: இந்த கல்லை நம்ம அப்படியே 2000 வருஷத்துக்கு முற்பட்ட சங்க காலம்னு கொண்டு போக முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னு கேட்டா அந்த மூன்று வீரக்கல் கிடைத்த பகுதியை ஒட்டியே ஒரு நடுகள் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த நடுகள்ல வட்டெழுத்து இருக்குங்க. வட்டெழுத்து என்பது பிற்கால பாண்டியர்கள் பயன்படுத்தினது 10-11 நூற்றாண்டு அந்த காலகட்டத்தில். அப்ப அந்த வட்டெழுத்துல இருக்கக்கூடிய செய்தியை நம்ம படிச்சுட்டோம் அப்படின்னா ஒருவேளை இந்த வீரனை பற்றியான செய்தி அதுல இருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா இது 10-11 நூற்றாண்டை சார்ந்த வீரனுடைய கல் என்பதை நிரூபித்து விடலாம். அதுக்கான முயற்சியை இப்போ நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். தனிப்பட்ட முறையில் வாசித்து தர முடியாதுங்க, வட்டெழுத்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால தொல்லியல் துறையோடு நம்ம வந்து இணைந்து அந்த செய்தியை வெளியில் கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுறோம்.
1: ஆனால் இப்போ ஒரே வீரருக்கு மூன்று கல் இருப்பது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு, அதுவும் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு விஷயம்.
2: ஆமாங்க, அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் வந்து வீரன் அப்படிங்கிறத காட்டிலும் ஒரு மாவீரனாக, பெரிய சமூகத்தை காக்கக்கூடிய பொறுப்புடையவனாக,
1: ஒரு மூன்று ஊர்களுக்கு ஒரு தலைவனாக இருக்கக்கூடியவராக கூட இருந்திருக்கலாம். இது வெவ்வேறு பகுதிகளில் இருக்கு.
2: அதாவது வயல் ஒரு 500-500 அடி தூரங்க, மூன்று வயல்களில் இந்த நடுகள் இருக்குங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் முன்னாடி காடாக இருந்தது அப்படிங்கிற அந்த பொருளையும் சொல்கிறாங்க. இன்னொன்று, இப்போ நம்ம பாரத பிரதமர் இந்த செய்தியை பேச போகிறார் அப்படின்றத தெரிஞ்ச பிறகு தொலைக்காட்சியிலேருந்து நம்மகிட்ட பேசி அங்கே வந்து பதிவு பண்ணுறதுக்காக போயிருந்தாங்க. அப்போ ஒரு பெரியவர் எங்களோட பேசினார். அவர் பேசுகிற பொழுது, சார் இந்த பகுதியில் நாங்கள் வந்து உழவு ஓட்டினோம்னா பானை ஓடுகள் கிடைக்குது அப்படின்ற ஒரு தகவலை சொன்னார்.
1: முதுமக்கள் தாழி.
2: ஆமாங்க, அந்த மாதிரிங்க. எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்ததுங்க. இப்போ நம்ம வந்து மேடுங்கிற பகுதியில் ஆய்வு செய்யணும்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்போ கல்லாமேடு பகுதியில் உழவு ஓட்டுறப்ப பானை ஓடுகள் கிடைக்குதுன்னு சொல்கிறாருங்க. அப்போ அந்த பகுதி முழுக்க நமக்கு வந்து ஒரு வரலாற்று ரீதியாக தொல்லியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக அது இருந்திருக்கணும் அப்படின்னு தான் எனக்கு பட்டுச்சுங்க. இப்போ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பழுவஞ்சிங்கிற பேரே பழுவேட்டரையர்கள்னு ஒரு இனமே ஆட்சி.
1: பொன்னியின் செல்வன்ல கூட சின்ன பழுவேட்டரையர்.
2: ஆமாங்க,
1: பெரிய பழுவேட்டரையர்.
2: அவங்க வாழ்ந்த பகுதியாக அரியலூர் பகுதியை தான் நம்ம வந்து குறிப்பிடுறாங்க. ஆனால் வரலாற்றில் நம்ம படிக்கிறப்ப அவங்க வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய கொடும்பாளூர் வேலியரோடு அவங்க தொடர்புடையவங்களாக இருக்காங்க. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற இந்த வீரக்கல் இருக்கிற பகுதிக்கும் கொடும்பாளூர் பகுதிக்கும் மிக நெருக்கமான தூரம் தான் இருக்குங்க. அதனால இந்த பழுவஞ்சிங்கிற பேரும் அவங்கள மையமிட்டு ஏதாவது இருந்ததா அப்படின்னும் நம்ம வந்து வரலாற்று ரீதியாக பார்க்க வேண்டிய தேவை இருக்குங்க. இப்போ இந்த வீரக்கல்லை நம்ம வெறும் வீரக்கல்லாக மட்டும் பார்க்காம வரலாறு, தொல்லியல், எழுத்துக்கள் இது எல்லாத்தையும் ஒன்றா இணைச்சி கொண்டு வந்தோம்னா இந்த இடம் எப்படிப்பட்ட ஒரு முக்கியமான இடமா இருந்திருக்கு அப்படின்றத கண்டுகொள்ளலாம்.
1: ரொம்ப அருமையா சொல்றீங்க. இது வந்து பல நினைவுகளை பல கருத்துக்களை வந்து நம்மிடையே விதைக்கிற மாதிரி இருக்கு. அதனாலதான் பாரத பிரதமரும் இதை குறிப்பிட்டு சொல்லியிருப்பார் நினைக்கிறேன். என்னென்ன பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க வீரக்கல் பத்தி சொன்னீங்க, நடுக்கல் பத்தி சொல்றீங்க, அடுத்தது பாத்தீங்கன்னா மேடு அப்படின்னு முடியக்கூடிய ஊர் பெயர் இருந்தது அப்படின்னா அது வந்து ஏதோ ஒரு தொல்லியல் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கலாம் அப்படின்னு நீங்க ஒன்று குறிப்பிட்டு சொல்றீங்க. இந்த நிகழ்ச்சியை கேட்கக்கூடியவங்களுக்கு அவங்க பக்கத்துல இருக்கிற ஊர் பெயர் மேடுன்ற பேரு நிச்சயமா நினைவுக்கு வரும். எனக்கு வாய் மேடு நினைவுக்கு வருது, மாளிகை மேடு நினைவுக்கு வருது. மாளிகை மேடுன்றது கங்கை கொண்ட சோழபுரத்துல பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த இடத்துல வந்து ஏதோ மாளிகையெல்லாம் இடிச்சு ஒரு மேடாக்கி இருக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு தொல்லியல் ஆய்வு நடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம். அந்த இடத்துல வந்து ஒரு வரலாற்று உண்மை பொதிந்து இருப்பது நமக்கு தெரியுது. ஏன்னா நம்ம வரலாற்றை நிறைய மறந்திருக்கிறோம், பிற நாட்டு வரலாற்றை பெருமை பேசிக் கொண்டிருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனை இருக்கக்கூடிய காலகட்டத்துல பாரத பிரதமர் நம்முடைய வரலாற்றை நினைவுபடுத்தும் விதமாக சும்மா அப்படி போற போக்குல தான் சொல்றாரு. ஆனா அதுக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கு, அது நீங்க நம்ம நிலையத்துல சொல்லி இருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு கேட்கும் போது. அந்த கல்லாமேடு அந்த பகுதி ஏதாவது ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்களா?
2: இப்ப நம்ம அடுத்த கட்டமா அதுக்குதான் நம்ம போறோங்க. நிச்சயமாக அது வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியா தான் இருக்கணுங்க. இப்போ மணப்பாறை முழுக்கவே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குன்றுகளும் காடுகளும் நிறைந்த பகுதிங்க. குன்றுகள் அப்படின்னு பார்க்குறப்ப பெரும்பாலான இடங்களில் சமணர்கள் தங்கியிருந்த எச்சங்கள் அங்கே இருக்குங்க. அப்படிதான் மொட்டைமலை அப்படின்னு நம்ம ஒரு இடத்துல அங்கே போய் பார்த்தாங்க. இது தொடர்பாக தொழில்துறை ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்காங்க.
1: போகும்போது மாணவர்கள் கூட்டிகிட்டு போகிறீங்க?
2: ஆமாங்க. நம்மளுடைய முன்னோர் எப்படி வாழ்ந்தாங்க, நம்மளுடைய எச்சம் என்ன, நம்மளுடைய அடையாளம் என்ன, அதை இழந்திருக்கிறோமா, மீட்டெடுக்கணுமா, இது பற்றிலாம் தெரியணும்னா நம்ம இந்த வரலாற்றை நோக்கி போக வேண்டிய தேவையும் இருக்குங்க. ஒரு ஊருக்காக இறந்து போறவன் வரலாற்றில் வைக்கப்படுகிறான். அப்ப நீங்க ஒரு வரலாற்றில் இடம்பெற அளவுக்கு வாழணும் அப்படின்னா ஒரு சமூகத்திற்காக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் சரியான வாழ்க்கை அப்படின்னு இளைஞர்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் மாணவர்களையும் சேர்த்து கூட்டிட்டு போயிருதுங்க.
1: இப்போ வந்து பூபதி அப்படின்ற ஒரு மாணவி வந்து எங்க ஊர்ல இப்படி ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னதுனால நீங்களும் வந்து அகில இந்திய அளவுல, ஏன் உலக அளவுல புகழ் பெறக்கூடிய வாய்ப்பு ஒன்னு கிடைச்சிருக்கு. அந்த பூபதின்ற மாணவி என்ன படிக்கிறாங்க?
2: இளநிலை முதலாம் ஆண்டு சேர்ந்திருக்காங்க.
1: அவங்களுக்கு இப்ப ரொம்ப பெருமையா இருக்கும்.
2: ஆமாங்க, பாரத பிரதமர் பாராட்டி இருக்கக்கூடிய இந்த பாராட்டு என்பது என்னுடைய மாணவர்களுக்கு அப்படின்னு தான் நான் அதை நினைக்கிறேங்க. புத்தானத்தம் அப்படின்ற பகுதியிலிருந்து இளமணம் அப்படின்ற பகுதிக்கு போற வழியில பெருமாள் மலைன்னு ஒரு மலை இருக்குங்க. சிதைந்து போன கல்வெட்டு மேல இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஒரு தூண்ல அது மூணு நாலு துண்டா உடஞ்சு போச்சுங்க. அதுல இருக்கிற ஒரு கல்வெட்டை கண்டுபிடிச்சோம். ரொம்ப சிதைந்து போயிருக்கிறதுனால படிக்கிறது சிரமமா இருந்ததுங்க. அதே மாதிரி எங்களுடைய கல்லூரியில இருக்கக்கூடிய வணிகவியல் துறை பேராசிரியர் ராமச்சந்திரன் ஒருத்தர், அவரு எங்க ஊரு கீழே பொய்கைப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குங்கய்யா, இப்ப அந்த இடத்துல ஊர் இல்ல,
1: எங்க
2: மணப்பாறையிலங்க. சிதைந்து போன ஒரு சிவன் கோயில் இருக்கு, நீங்க வந்து பாருங்க ஒரு நாளைக்கு அப்படின்னாருங்க. அங்க போய் பாக்குறப்ப அந்த கோயிலினுடைய இரண்டு தூண்கள்லயும் கல்வெட்டு இருக்கிறத பார்த்தாங்க. அதே மாதிரி அந்த கோயிலினுடைய குமுதம்னு சொல்லக்கூடிய அந்த அடிமட்ட பகுதியிலையும் பாத்தீங்கன்னா கல்வெட்டு இருக்குங்க. பக்கத்துலயும் ஒரு நடுகள் இருக்கிறத பார்த்தோம். இப்ப அதை நம்ம நோக்கி போறப்ப அதையும் தொழில் துறை பதிவு பண்ணிருக்காங்க. பிற்கால சோழர்கால கல்வெட்டு அது இருக்குங்க. அதெல்லாம் மாணவர்களுக்கு கொண்டு போய் காட்டி அதை பாதுகாக்கணும், ஏன் பாதுகாக்கணும், இதுல என்ன செய்தியெல்லாம் இருக்கு அப்படின்றத அவங்களுக்கு கொண்டு போகணுன்ற ஆர்வத்துலதான் இதை தொடர்ந்து செய்யறாங்க.
1: ரொம்ப மகிழ்ச்சிங்க. அதாவது நீங்க வந்து ஒரு பாடம் நடத்தும் போது நடுக்கல் பத்தி சொல்றீங்க, அதை கேட்டு ஒரு மாணவி பூபதி வந்து இந்த இடத்துல ஒரு உருவம் பொதித்த ஒரு கல் இருக்குன்னு சொல்றாங்க, நீங்க போய் அதை ஆராய்ச்சி செய்யறீங்க, அது அப்படியே கூட விட்டுருக்கலாம். பூபதி சொல்றாங்க அப்படியாப்பா அது போய் நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட போயிருக்கலாம். இருந்தாலும் அடுத்த கட்டம் கொஞ்சம் உள்ளார போகும்போது நீங்க வெளியில வந்திருக்கிறீங்க. நீங்க மட்டுமல்ல, ஒரு இரண்டு வரியில பாரத பிரதமர் சொன்ன விஷயம் அப்படின்றது நாம எல்லாருமே நினைவு கூறத்தக்கதுதான். நமது வரலாறு என்பது வந்து ஒரு பெரிய நீண்ட பதிவு உள்ள ஒரு வரலாறு. நாம் அனைவரும் அதை நினைத்து பெருமை கொள்ள வேண்டிய ஒரு தருணம் இது. நீங்க வந்து ஒரு தமிழ் பேராசிரியர் அப்படின்னும் பிரதமர் குறிப்பிட்டு சொல்றாங்க. நிகழ்ச்சியை கேட்கறவங்க நீங்க வரலாற்று பேராசிரியரா இருப்பீங்களோ அப்படின்னு நினைச்சிருவாங்க.
2: நான் வந்து திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் தழுகை பாதர்பேட்டை அப்படின்ற ஒரு சிற்றூரை சார்ந்தவன். எங்க ஊர்ல சிதைந்து போன பெருமாள் கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு பின்னாடி ஒரு கல் நட்டுருக்காங்க, அதுல ஒரு கல்வெட்டு இருக்குங்க. சின்ன வயசுல என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கல்வெட்டை படிச்சிட்டோம்னா புதையல் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எழுத்த கூட்டி வாசிக்க முடியாத மாதிரி இருக்கு அப்படிம்பாங்க. அப்புறம் நான் பேராசிரியர் ஆன பிறகு புதுக்கோட்டை அருங்காட்சியகத்துல ஒரு கல்வெட்டு பயிற்சி எடுத்துக்கிட்டு முதல் முதலாக எங்க ஊர்ல இருக்கக்கூடிய கல்வெட்டை படியெடுத்தாங்க. பிற்கால சோழர்கால கல்வெட்டு. அந்த கோயிலுக்கு நிலத்தை தானமாக கொடுத்ததை பற்றியான செய்தி அதுல இருக்கு. முழுமையான கல்வெட்டா இல்ல பாதிதான் இருக்குங்க அப்படின்ற செய்தியை.
1: பொருள் புதையல் கிடைக்கல, ஆனா கருத்து புதையல் கிடைச்சிருக்கு.
2: இதையெல்லாம் பார்க்க பார்க்க மாணவர்களுக்கு ஒரு ஆர்வம், நம்மளை சுத்தி நம்மளுடைய பண்பாடு கலாச்சார எச்சங்கள் இருக்கு, இதையெல்லாம் பதிவு பண்ணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கும் வர்றதுனால நானும் அவங்களோட சேர்ந்து பயணிக்கிறேன்.
1: ரொம்ப மகிழ்ச்சிங்க. உங்களது அறப்பணி தொடரட்டும். நேயர்களே, முனைவர் ஆ செல்வராசு அவர்களை வாழ்த்தவும் கருத்து பரிமாறவும் அவருடைய கைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 63 79 39 27 98. மீண்டும் ஒரு முறை, ஆ செல்வராசு ஐயாவுடைய கைபேசி எண் 63 79 39 27 98.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது வரலாறு பேசும் வீரக்கல். பாரத பிரதமர் தனது மங்கி பாத் நிகழ்ச்சியில் குறிப்பிட்ட மணப்பாறை அரசு கலை அறிவியல் கல்லூரி தமிழ்துறை தலைவர் இணை பேராசிரியர் முனைவர் அ செல்வராசு அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடினார் ஆர் வெங்கடேஸ்வரன். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மோட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 8:45.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: ஒரு மணி நேரத்துல ரயில் இருக்கு மேடம்.
3: இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு? நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க.
2: ரயில் போயிடும் தெரியும், அப்படி இருந்தா லேட் பண்றியா?
3: ஆமா, ஏன்னா நீங்க டைம்ல HIV டெஸ்டுக்கு என்ன கூட்டிட்டு போற நினைப்பு வரட்டும்னு, நம்ம குழந்தையோட பாதுகாப்பு வண்டி போயிடாம இருக்கட்டும்னு.
4: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் B பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் B நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
3: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV கண்ட்ரோல் செய்வோம்.
5: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம். இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 ஃப்ரம் 12th August to 12th October.
0: நேர்களை, நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி OTFM 101.8 டிரைவ் டைம் பீட்ஸ். நேர்களை, இன்னைக்கு டிரைவ் டைம் பீட்ஸ்ல சூப்பரான பேக் டு பேக்கான 3 சாங்கை கேட்டு நம்ம என்ஜாய் பண்ண போறோம். ஸோ ஸ்டே டியூன் இது OTFM 101.8, இங்க எல்லாமே செம ஹிட்டு.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 9 மணி.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: இன்னைக்கு பார்ட்டி வேணும்,
3: முதல்ல சாம்பியன் கூட செல்ஃபி எடுத்துக்கலாம்.
2: ஐடியா, இங்கே பார்ட்டி வச்சுக்கலாம், பீட்சா பார்ட்டி.
3: ஏ சரி, கார்டையும் பின்னையும் கொடு.
4: ஏன் கார்டு டீடைல்ஸ் நானே தான் போடுவேன். RBI சொல்லுது, உங்க பின், OTP, CVV அல்லது இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு யாருகிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க. ஆன்லைன் பேங்கிங் உங்க கம்ப்யூட்டர்ல, மொபைல்ல அல்லது செக்யூர் நெட்வொர்க்ல மட்டும் செய்யுங்க.
3: பை கேர்ள்ஸ், எங்க போற கேக்கலையா? நோ ஷேரிங்.
4: RBI சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: நேர்களை, நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஓடி எஃப்எம் 101.8 ரெட்ரோ ராகங்கள். இன்னைக்கு ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில டூ எ டிலைட் சாங் தான் நேர்களை நம்ம கேட்டு என்ஜாய் பண்ண போறோம். ஒரு குரல் வந்து நம்மளுடைய காதலை சொல்லும், ஆனா இன்னொரு குரல் அந்த காதலுக்கு பதில் சொல்லும் அப்படின்னே சொல்லலாம். இரண்டு குரல்களை இணைக்கும் போது அது வெறும் பாடல் அல்ல, அது காதலின் இனிய உரையாடல் அப்படின்னே கூட சொல்லலாம் நேர்களை. அந்த 80s களினோட பொற்காலத்தோட ஒரு அழகான பயணம்ங்க இந்த ரெட்ரோ ராகங்கள். ஸோ மறக்க முடியாத டியூட் டிலைட் சாங்ஸ் தான் நேர்களை இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம கேட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டேடியோனி தோட்டி எஃப்எம் 101.8 இங்கே எல்லாமே செமஹிட்டு.

0: நேர்களை நீங்க கேட்ட அந்த பாடல் மண் வாசனை திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல். இளையராஜாவோட இசையமைப்பில் வைரமுத்து வரிகளில் ஒலித்தது.
1: சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் பருவா சைபால் சரியா சைபால்.

0: நிற்போம். இது ஒரு விபரீதமான நிலைமை, இப்படி ஆயிடப்படாது. ஒரு தடவை மகாத்மா காந்தி காசிக்கு போயிருந்தாராம். அங்கே மதன் மோகன் மாளவியாவை சந்திச்சிருக்கார். இங்கிலாந்து ராணிக்கிட்டே இருந்து எனக்கு அழைப்பு வந்திருக்குது, வட்டமேச மாநாட்டில் கலந்துக்க சொல்லி அவங்க கூப்பிட்டுருக்குறாங்க. ஆனால் அதில் கலந்துக்கிறதுக்கு சில நிபந்தனைகள் விதிச்சிருக்கிறாங்க. அது என்ன நிபந்தனைகள்னா, ராணியை பார்க்க வர்றவங்க பேண்ட்டு கோட்டு சூட்டு டை தொப்பி எல்லாம் போட்டுக்கிட்டு தான் வரணுமா, ஆங்கிலத்தில் தான் பேசணுமா, இதுதான் நிபந்தனை அப்படின்னார். அது மட்டும் இல்லை, இந்த நிபந்தனையை நான் ஏற்க முடியாது, அதனால் இங்கிலாந்து ராணியின் அழைப்பை வந்து நிராகரிக்கிறது அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கிறேன் அப்படின்னாராம் காந்திஜி. இதை கேட்டதும் மாளவியா என்ன சொன்னார் தெரியுமா, எனக்கும் கூட அப்படி ஒரு அழைப்பு வந்திருக்குது இங்கிலாந்து ராணிக்கிட்டேருந்து, நான் அதில் கலந்துக்கிறதா சொல்லி பதில் எழுதியிருக்கிறேன் அப்படின்னாராம். மதன் மோகன் மாளவியா இப்படி சொன்னதை கேட்டதும் காந்திஜிக்கு ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா அவர் இவரை விட தீவிரமாக சுதேசி சிந்தனை உள்ளவர். காசியில் வந்து விஸ்வவித்யாலயாவை வந்து உருவாக்கி நம்முடைய பண்பாடு கலாச்சாரம் அதையெல்லாம் போதிச்சுக்கிட்டு இருக்கிறவர். அப்படிப்பட்டவர் எப்படி அந்த அழைப்பை ஏற்றுக்கிட்டார்? இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்பவே மாளவியா தான் அனுப்பியிருக்கிற பதில் கடிதத்தோட நகலை கொடுத்தாராம், படித்து பாருங்க அப்படின்னு சொல்லி. அதை வாங்கி படிச்சிருக்கிறார் காந்திஜி. அதில் என்ன எழுதியிருந்தது தெரியுமா, நான் வந்து இந்த அழைப்பை ஏற்றுக்கிட்டு வட்டமேஜ மாநாட்டில் கலந்துக்கிறேன், ஆனால் நான் வந்து இந்திய நாட்டில் பிறந்து வளர்ந்ததுனால எனக்கு பழக்கமான உடை அணிஞ்சு தான் வருவேன். ஏன்னா நான் இந்த நாட்டின் பிரதிநிதியாக தான் அந்த மாநாட்டில் கலந்துக்கிறேன், அதனால் என்னுடைய நாட்டு உடையில் தான் நான் வரவேண்டியிருக்குது. ராணியார் வந்து பல மொழிபெயர்ப்பாளர்களை அமர்த்திக்கிறதுக்கும் வசதி படைத்தவர், அதனால் நான் வந்து என்னுடைய நாட்டு மக்கள் சார்பாக நான் பேசுகிற மொழியை மொழிபெயர்க்கிறதுக்கு நீங்கள் தான் ஏற்பாடு பண்ணிக்கணும். அதனால் ராணியாரின் மாளிகையில் என்னுடைய சௌகரியத்துக்கு வேண்டிய வசதிகளை செய்கிறது ரொம்ப சுலபம்னு நினைக்கிறேன். நான் தினமும் கங்கை நீரில் தான் குளிக்கிறேன், கங்கை நீரை தான் குடிக்கிறேன். அதனால் ராணியாரின் விருந்தினராக இருக்கிற வரைக்கும் எனக்கு இந்த வசதிகளை ஏற்பாடு செய்து கொடுக்கணும் அப்படின்னு எழுதியிருந்தாராம் அந்த கடிதத்தில். வட்டமேஜ மாநாடு நடந்தது, அதில் காந்திஜியும் மாளவியாவும் சுதேசி உடையிலேயே கலந்துக்கிட்டாங்களாம். அது மட்டும் இல்லை, அந்த ஏழு நாளும் அவங்க விரும்பினபடியே இந்தியாவிலேருந்து கங்கை நீரை எடுத்துக்கிட்டு போய் கொடுக்கறதுக்கும் ஏற்பாடு பண்ணாங்களாம். பாருங்கள், சுதேசி கொள்கையில் அவ்வளவு உறுதியாக இருந்திருக்கிறாங்க. மகாத்மா காந்தி ஒரு தடவை பெங்களூர் வந்தப்போ விஸ்வேஸ்வரய்யாவை சந்திச்சிருக்கிறார். சர் விஸ்வேஸ்வரய்யா, அதாவது இந்த இயந்திரமயமாக்கும் கொள்கையை தீவிரமாக ஆதரித்தவர் இவர். இயந்திரமயமாக்கு அல்லது அழிந்து போ அப்படிங்கிறது தான் அவருடைய கோஷம். விஸ்வேஸ்வரய்யாவே காந்திஜிக்கிட்ட யோசனை கேட்டாராம் அவரே இந்த கோஷத்தை பற்றி, அதாவது இயந்திரமயமாக்கு அல்லது அழிந்து போ, இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு கேட்டிருக்கார். காந்திஜி அதை பாராட்டினாராம். இருந்தாலும் அதில் ஒரு சின்ன திருத்தம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னாராம். என்ன செய்யணும்னு கேட்டிருக்கார் அவர். இயந்திரமயமாக்கு அல்லது அழிந்து போ அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இயந்திரமயமாக்கி அழிந்து போ அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படின்னாராம் இவர்.
1: சைபால் வழங்கிய தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: ஓடிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள்.
5: இன்று இதயங்கள் பேசும் காதல் கானங்களாய் இது டூ இட் டிலைட்ஸ்.

நேர்களை நீங்க கேட்ட அந்த சூப்பரான பாடல் ஆவாரம் பூ திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் இளையராஜாவோட இசையமைப்பில் கங்கை அமரன் வரிகளில் ஒலித்தது. நேர்களை நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ ராகங்கள். இன்னைக்கு ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில டூ அண்ட் டிலைட் சாங் தான் நம்ம நேர்களை நம்ம கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து.

0: நீங்களே கேட்டிருந்த சூப்பரான பாடல் கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து இளையராஜா சித்ரா இணைந்து பாடிய பாடல். இளையராஜாவோட இசையமைப்பில் கங்கை அமரன் வரிகளில் ஒலித்தது.
1: ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று இதயங்கள் பேசும் காதல் கானங்களாய் இது டூ இட் டிலைட்ஸ்.

நேர்களை நீங்க கேட்ட அந்த சூப்பரான பாடல் செந்தூரப்பூவே திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சசிரேகா இணைந்து பாடிய பாடல். மனோஜ் அவர்களுடைய இசையமைப்பில் முத்துலிங்கம் வரிகளில் ஒலித்தது. நேர்களின் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் உதகை உழவர் சந்தையின் காய்கறி மற்றும் பழங்களின் விலை நிலவரம். விலை நிலவரங்கள் அனைத்தும் கிலோ ஒன்றிற்கானவை. முதலில் காய்கறிகளின் விலை நிலவரம். கத்தரிக்காய் 32 ரூபாய், வெண்டைக்காய் 52 ரூபாய், தக்காளி நாட்டு ரகம் 37 ரூபாய், தக்காளி

0: ஆப்பிள் ரகம் 40 ரூபாய், அவரை 85 ரூபாய், புடலங்காய் 38 ரூபாய், பீர்க்கங்காய் 52 ரூபாய், சுரைக்காய் 28 ரூபாய், பாகற்காய் 48 ரூபாய், கொத்தவரை 40 ரூபாய், பூசணிக்காய் 20 ரூபாய், அரசாணிக்காய் 20 ரூபாய், பச்சை மிளகாய் 60 ரூபாய், சின்ன வெங்காயம் 85 ரூபாய், பெரிய வெங்காயம் 65 ரூபாய், பொரியல் தண்டை 40 ரூபாய், முருங்கைக்காய் 48 ரூபாய், தேங்காய் 65 ரூபாய், மாங்காய் 110 ரூபாய், வாழைக்காய் 45 ரூபாய், சேனைக்கிழங்கு 45 ரூபாய், மரவள்ளிக்கிழங்கு 35 ரூபாய், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 45 ரூபாய், உருளைக்கிழங்கு 50 ரூபாய், மேரக்காய் 25 ரூபாய், முள்ளங்கி 30 ரூபாய், கேரட் 35 லிருந்து 40 ரூபாய், பீட்ரூட் 45 ரூபாய், நூல்கூழ் 45 ரூபாய், டர்னிப் 40 ரூபாய், முட்டைகோசு 20 ரூபாய், காலிஃப்ளவர் 45 ரூபாய், பட்டாணி 130 ரூபாய், வெள்ளைப்பூண்டு 230 ரூபாய், இஞ்சி 170 ரூபாய், புஷ்பீன்ஸ் 80 ரூபாய், டபுள் பீன்ஸ் 80 ரூபாய், ஊட்டி அவரை 110 ரூபாய், குடைமிளகாய் 60 ரூபாய், பஜ்ஜிமிளகாய் 50 ரூபாய், புரொக்கோலி 90 ரூபாய், கருவேப்பிள்ளை 50 ரூபாய், கொத்தமல்லி 70 ரூபாய், புதினா 60 ரூபாய், கீரை வகைகள் அனைத்தும் 60 ரூபாய், வாழைத்தண்டு 10 ரூபாய், வாழை இலை 60 ரூபாய், வாழைப்பூ 10 ரூபாய், நெல்லிக்காய் 110 ரூபாய், வெள்ளரிக்காய் 45 ரூபாய், மக்காசோளக்கதிர் 25 ரூபாய், எடுமிச்சை பழம் 230 ரூபாய், கொய்யா 80 ரூபாய், பப்பாளி 55 ரூபாய், மாதுளம்பழம் 160 ரூபாய், திராட்சை 100 ரூபாய், வாழைப்பழம் பூவன் 55 ரூபாய், ரஸ்தானி 70 ரூபாய், மோரிஸ் 45 ரூபாய், நேந்திரன் 60 ரூபாய், செவ்வாழை 90 ரூபாய், கற்பூரவள்ளி 55 ரூபாய், ஆப்பிள் 220 ரூபாய், சாத்துக்குடி 100 ரூபாய், ஆரஞ்சு 80 ரூபாய், அன்னாசிப்பழம் 90 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. நேர்கள் இதுவரை கேட்டது உதகை உழவர் சந்தையின் காய்கறி மற்றும் பழங்களின் விலை நிலவரம். நேர்களை நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியோட டூயட் டிலைட் சாங்ஸ். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக அம்மன் கோயில் கிழக்காலை திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடலை கேட்கலாம். எல்லாமே சமஹிட்டு.
1: பூவ எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா,

0: நேர்களை கேட்ட அந்த சூப்பரான பாடல் அம்மன் கோயில் கிழக்கால திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் இளையராஜாவோட இசையமைப்பில் கங்கை அமரன் வரிகளில் ஒலித்தது. நேர்களை நீங்க கேட்ட என்ஜாய் பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ ரகங்கள்ல டூ எட் டெலைட்ஸ் சாங் தாங்க நம்ம கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நேர்களே, நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கடலோர கவிதைகள் திரைப்படத்திலிருந்து.
1: ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள்.

0: நேர்களை நீங்க கேட்ட அந்த சூப்பரான பாடல் தர்மத்தின் தலைவன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா இணைந்து பாடிய பாடல் இளையராஜாவோட இசையமைப்பில் வாலி வரிகளில் ஒலித்தது.
1: ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று இதயங்கள் பேசும் காதல் கானங்களாய் இது டூ இட் டிலைட்ஸ்.

எங்களை கேட்ட அந்த பாடல் மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல். இளையராஜாவோட இசையமைப்பில் பஞ்சு அருணாச்சலம் வரிகளில் ஒலித்தது.

நேர்களை இங்க கேட்டேன் அந்த சூப்பரான பாடல். உன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேன் திரைப்படத்துல இருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா இணைந்து பாடிய பாடல் இளையராஜாவோட இசையமைப்பில் ஒலித்தது. நேர்களை, காலத்தின் பக்கங்கள் புரண்டு கொண்டே இருக்கலாம், ஆனால் சில ராகங்கள் மட்டும் நம்முடைய மனதின் பக்கங்களில் எந்தென்றும் அப்படியே பதிந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இரண்டு குரல்கள், ஒரு இனிய ஓசை, அதனோடு கலந்த காதலும் கனவும் நினைவுகளும் காலம் கடந்து போனாலும் நம்மளுடைய மனதில் என்றும் நிற்கும் டூ எ டிலைட் சாங்கை தாங்க நம்ம கேட்டு என்ஜாய் பண்ணோம். அந்த காலத்து பொற்கால இசையிலிருந்து ஒரு சிறிய சின்ன இனிய முத்துக்களை இன்று நம்ம ரசித்தோம். பாடல்கள் முடிந்தாலும் அவை விட்டு சென்ற நினைவுகள் என்றுமே முடியாதுங்க. ஸோ பழைய பாடல்கள் நம்மளுடைய காதுகளில் ஒலிப்பதில்லை, நம்மளுடைய நினைவில் வாழுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இத்துடன் நிறைவடைகிறது நேர்களே இன்றைய ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில் டூ எ டிலைட்ஸ் ஆன சாங்ஸ். ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் 101.8 நிலையத்தில் நேரம் 10 மணி.

0: வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு வகையான
1: நிலையத்தில் நேரம் 10:30.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். மாணவர் குரல். இன்றைய மாணவர்கள் நாளைய சமுதாயத்தின் தூண்களாவார்கள். அவர்களின் எதிர்கால கனவுகள் ஆசைகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள்.
3: ஹாய், உங்க பேர் என்ன?
4: என் பேர் விவிகா. நான் கிளாஸ் 7 படிக்கிற செயின்ட் ஹில்டா ஸ்கூல்ல.
3: விவிகா வந்து 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க இல்லையா? எப்படி போகுது 7th ஸ்டாண்டர்ட்ல?
4: மாதிரிட்டா ஃபீல் பண்றேன்.
3: உங்களுக்கு சப்ஜெக்ட் என்ன விவிகா?
4: இங்கிலீஷ்.
3: எதனால உங்களுக்கு இங்கிலீஷ் ரொம்ப பிடிக்கும்?
4: எனக்கு வந்து இங்கிலீஷ் நான் நல்லா பேசுவேன், அண்ட் எனக்கு அந்த டீச்சர் ரொம்ப பிடிக்கும்.
3: ஓகே, டீச்சர் பிடிக்கிறனால இங்கிலீஷும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
4: ஆமா.
3: ஓகே, விவிகா வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்க?
4: 4 பேர் இருக்கும்.
3: யாரெல்லாம் இருக்கீங்க?
4: என் அம்மா, அப்பா, தங்கச்சி, நானு.
3: ஓகே, அப்ப நீங்க தான் எல்டர் சிஸ்டர் இல்ல? ரொம்ப ரெஸ்பான்சிபிளா இருப்பீங்களா இல்ல வந்து ரொம்ப குறும்பு பண்ணுவீங்களா விவிகா?
4: ரெஸ்பான்சிபிளாவும் இருப்பேன், குறும்பாவும் இருப்பேன்.
3: குறும்பாவும் இருப்பீங்க. ஓகே, யாருக்கு ரொம்ப பெட்டு விவிகா, அப்பாக்கா அம்மாக்கா?
4: அப்பாக்கு.
3: அப்பாக்கு. ஓகே, என்ன விஷயத்துல எல்லாம் அப்பா கிட்ட வந்து ரொம்ப நல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லி பேர் வாங்குவீங்க?
4: நல்லா படிச்சா, அப்புறம் வீட்டுல எல்லா வேலையும் நல்லா பண்ணா, அப்புறம் அவருக்கு ஹெல்ப் பண்ண.
3: ஹெல்ப் பண்ணா வந்து ரொம்ப பாராட்டுவாங்க அப்பா உங்களை. ஓகே, விவிகாவோடைய ஹாபிஸ் எல்லாம் என்னென்ன?
4: போர் அடிக்கும் போது கலர் பண்ணுவேன், இல்ல ஏதாவது டிரா பண்ணுவேன், அப்புறம் பெயிண்ட் பண்ணுவேன்.
3: இப்ப உங்களுடைய ஆம்பிஷன் அப்படின்னாக்கா என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க நீங்க?
4: நான் வந்து ஐடி டெவலப்பர் ஆகணும்னு எனக்கு ஆம்பிஷன்.
3: ஓகே, எதனால இந்த ஆசை வந்தது விவிகாக்கு?
4: நான் தெரியல ஏன்னு, ஆனா நான் நிறைய மூவிஸ்ல பாத்திருக்கேன், அதனால எனக்கு அது எப்படி இன்ஸ்பயர் ஆகி நான் ஐடி டெவலப்பர் ஆகணும்னு
3: அச்சீவ் பண்ணும் அப்படின்னு ஆசை. ஓகே, சூப்பர் விவிகா. 7th ஸ்டாண்டர்ட்லயே நிறைய விஷயங்கள் வந்து நீங்க யோசிச்சு வச்சிருக்கீங்கல்ல, நம்ம இதுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. ஓகே விவிகா, சூப்பர். உங்களுக்கு அம்மா கிட்ட பிடிச்ச விஷயங்கள்லாம் என்ன?
4: நல்லா சமைப்பாங்க, அப்புறம் என்ன நல்லா பாத்துப்பாங்க, அப்புறம் படிக்க சொல்லி தருவாங்க, ஏதாவது டவுட்னா கிளியர் பண்ணுவாங்க.
3: ஓகே, வீட்டுல யார் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, அம்மாவா அப்பாவா?
4: அம்மா.
3: அம்மா தான். எந்த விதத்துல எல்லாம் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க விவிகா கிட்ட?
4: வீடு கிளீனா இல்லனா, அப்புறம் நல்லா ஏதாவது டெஸ்ட்ல கம்மி மார்க் வாங்கிட்டா திட்டுவாங்க.
3: திட்டுவாங்க. ஓகே, நீங்க இங்கிலீஷ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னீங்கல்ல, இங்கிலீஷ்ல எவ்வளவுதான் ஸ்கோர் பண்ணுவீங்க நீங்க?
4: 70s to 80s.
3: ஓகே, அந்த ரேஞ்சுக்கு வந்து ஸ்கோர் பண்ணிடுவீங்க எப்பவுமே இங்கிலீஷ்ல. ஓகே, ரொம்ப டஃப் அப்படின்னாக்க எந்த சப்ஜெக்ட் நீங்க நினைப்பீங்க?
4: பயாலஜி, மேத்.
3: ஏன் இதெல்லாம் ரொம்ப டஃப் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க?
4: அது கொஞ்சம் பயாலஜில நேம்ஸ், சயின்டிபிக் நேம்ஸ் எல்லாம் நம்ம வந்து படிக்கணும், அதனால அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். மேத் வந்து ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கனால அது டஃபா இருக்கும்.
3: ஓகே, நிறைய பிராக்டிஸ் பண்ணுங்க, நிறைய டைம் வந்து உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது ஹார்டான சப்ஜெக்ட் நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு ஆயிடும், அதுமே இங்கிலீஷ் மாதிரி ஆயிடும் நீங்களே.
4: ஆமா.
3: ஓகே, அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணுங்க நிறைய டைம்ல. ஓகேவா, ஃப்ரீ டைம்ல நல்லா படிங்க. ஓகே, விவிகாக்கு வந்துட்டு நிறைய உங்க ஃபேமிலி கூட வந்து அவுட்டிங் எல்லாம் போயிருப்பீங்கல்ல லீவ் டைம்ஸ்ல எல்லாம், அந்த மாதிரி சுத்தி பார்த்த இடங்கள் என்ன நல்லா இருக்கு?
4: மைசூர் போயிருந்தும் போது மைசூர் பேலஸ், கொச்சின் போயிருந்தோம், கொச்சின்ல வந்து ஹவுஸ் போட்ல போயிருந்தோம், அதுக்கப்புறம் அவ்வளவுதான்.
3: அவ்வளவுதான். ஓகே, இந்த ரெண்டு பிளேசஸ்லயும் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் அப்படின்னாக்க என்ன சொல்வீங்க? அங்க இருக்க ஃபுட்டா இல்ல பிளேஸா இல்ல கிளைமேட்டா, எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது?
4: மைசூர்ல எனக்கு வந்து கிளைமேட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அங்க மாடரேட்டா இருந்ததுனால. அப்புறம் அங்க இருந்த ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் எல்லாம் பாக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அப்புறம் கொச்சின்ல ஹவுஸ் போட்ல போகும்போது டால்பின்ஸ் எல்லாம் பார்த்தோம், அதுவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, அதனால எனக்கு பிடிக்கும்.
3: பிடிக்கும். ஓகே, நம்ம ஊட்டியில உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் என்னலாம் இருக்கு?
4: ஊட்டியில எனக்கு ஸ்கூல் பிடிக்கும், அப்புறம் இங்க இருக்க கிளைமேட்டும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு, பீப்புள் வந்து ரொம்ப கைண்டானவங்க, அதனால எனக்கு பிடிக்கும்.
3: பிடிக்கும். ஓகே, விவிகாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா, யார் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆன ஃப்ரெண்ட்?
4: நிவா.
3: நிவா கிட்ட என்னெல்லாம் ஷேர் பண்ணுவீங்க விவிகா?
4: உடம்பு சரியில்லைன்னா அவகிட்ட ஃபர்ஸ்ட் ஃபைட் பண்ணுவேன். அப்புறம் அவளுக்கும் ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லுவா. ஹோம்ஒர்க் முடிக்கலன்னா ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி எழுதிப்போம், குவெஸ்டன் ஷேர் பண்ணி அந்த மாதிரி எழுதிப்போம். நிறைய விஷயத்துல ஹெல்ப் பண்ணிப்போம் ரெண்டு பேரும்.
3: ஓகே, சூப்பர் விவிகா. ஓகே, பிடிச்ச பாடல்
4: முட்டைக்கலக்கி.
3: ஒரு டூ லைன்ஸ் பாடுறீங்களா விவிகா?
4: ஏ மஞ்ச பலூனு நீ சூப்பர் சலூனு, ஏ வாடி கூலிங் ஓட்ட மெலனு, ஏ பியூட்டி பஃபூனு, ஏ வாடி கொலனு, ஏ உன்னால ஏ லைஃப் சகுனு, நீட்டானா கனவுல வாரதியே, ரைட்டானா யோசிக்கிற உன்னை பத்தியே, மண்டையில படி பொண்ணு ஏறலடி, அழகுல ஒண்ணு மிஞ்சால் இல்லடி, நீனுக்கு நீ தாய நெஞ்ச குலுக்கி சிறுக்கி படிய முட்டை கலக்கி.
3: ஓகே, சூப்பர், அழகா பாடுனீங்களே கேட்ட உடனே விவிகா. நல்லா இருக்கு உங்களோட வாய்ஸ், நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க.
4: தேங்க்யூ.
3: ஓகே, விவிகாக்கு பிடிச்ச கேம்ஸ் எல்லாம் என்ன இருக்கு?
4: கேம்ஸ் வந்து ஹைட் அண்ட் சீக், அப்புறம் டாக்டர்,
3: நிறைய விளையாடுவீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஸ்போர்ட்ஸ்?
4: ஹை ஜம்ப், பாஸ்கெட் பால் அண்ட் லாங் ஜம்ப்.
3: ஓகே, நீங்க எதுல யாரு பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்களா? எதுல பார்ட்டிசிபேட் பண்றீங்க?
4: ஹை ஜம்ப்லயும் லாங் ஜம்ப்லயும்.
3: ஓகே, அதுல நல்லா வந்து பண்ணுவீங்களா ஹை ஜம்ப் அண்ட் லாங் ஜம்ப்?
4: அப்புறம் ஹர்டில்ஸ்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தேன்.
3: ஓகே, அதுல எல்லாம் வின் பண்ணீங்களா?
4: ஹர்டில்ஸ்ல செகண்ட் பிளேஸ் வந்தேன். அப்புறம் ஹை ஜம்ப்ல ஃபோர்த் பிளேஸ்.
3: ஓகே,
4: அண்ட் லாங் ஜம்ப்ல தேர்ட் பிளேஸ்.
3: சூப்பர், அப்ப விவிகாக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் நல்லா வரும். ஓகே விவிகா, நல்லா வந்து உங்க ஸ்டடீஸையும் நல்லா பண்ணுங்க, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லயும் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. பாய்
4: பாய்.
5: ஏ மஞ்ச பலூன்னு நீ சூப்பர் சலூன்னு, ஏ வாடி கூலிங் வாட்டர் மெலன்னு,

0: மாணவர் குரல் நிகழ்ச்சி. ஒரு குட்டியான மாணவி இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹாய், ஹலோ, வணக்கம். உங்க பேரு?
1: என் பேரு சமிதா.
0: ஓகே, சமிதாவை எப்படி கூப்பிடுவாங்க வீட்டுல?
1: சமிதா தான்
0: கூப்பிடுவாங்க. பெட் நேம் எல்லாம் இல்லையா சமிதாக்கு? சமி அப்படின்னு கூப்பிட மாட்டாங்களா?
1: கார்மேல் கூப்பிடுவாங்க.
0: கார்மேல், ஓகே. அப்ப உங்க ஃபுல் நேம் என்ன?
1: கார்மேல் சமிதா.
0: கார்மேல் சமிதா, ஓகே. அப்ப வீட்டுல வந்து கார்மேல் அப்படின்னு தான்
1: கூப்பிடுவாங்களா? சமு.
0: சமு, யார் சமுன்னு கூப்பிடுவாங்க? அம்மாவா அப்பாவா?
1: ரெண்டு பேருமே.
0: ரெண்டு பேருமே சமு இங்க வா அப்படின்னு சொல்லும்போது குடுகுடுன்னு ஓடிடுவீங்களா? ஓகே. சமிதா எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. ஓகே, உங்களுக்கு எப்படி இருக்கு தேர்ட் ஸ்டாண்டர்ட்? ஜாலியா இருக்கா இல்ல வந்து போர் அடிக்குதா?
1: ஜாலியா இருக்கு.
0: ஜாலியா இருக்கு. ஓகே, என்ன சப்ஜெக்ட்ல உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சமிதாக்கு?
1: இங்கிலீஷும் மேத்தும்.
0: ஓகே, இங்கிலீஷும் மேத்தும் எதனால பிடிக்கும் சமிதாக்கு? சமிதா வந்து ரொம்ப பிடிச்சது இங்கிலீஷ் அண்ட் மேத்ஸ் சொன்னீங்கல்ல, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட் அப்படின்னா என்ன சொல்வீங்க?
1: என்னோட கஷ்டமான சப்ஜெக்ட் வந்து
0: என்னெல்லாம் இருக்கு ஃப்ரீ டைம்ல
1: என்ன இன்ஜினியர் ஆகணும் சமிதாக்கு? கம்ப்யூட்டர்
0: இன்ஜினியர் ஆகணுமா? ஓகே, எதனால சமிதாக்கு இந்த ஆசை வந்துச்சு?
1: சின்னதுல இருந்து
0: இப்ப ரொம்ப பெரிய பிள்ளை ஆயிட்டீங்களா சமிதா? ஆமா. ஓகே, சின்னதுல இருந்து எதனால இந்த ஆசை வந்துச்சு சமிதா இன்ஜினியர் ஆகணும்? யார பார்த்து ஆசை வந்தது?
1: இன்ஜினியர்
0: தான் இன்ஜினியர் ஆயிடுங்க, நல்லா படிங்க. ஓகே சமிதாக்கு அம்மா கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன?
1: அம்மா கிட்ட பிடிச்ச விஷயம் எனக்கு சொல்லி தரது எப்படி சொல்றதுன்னு சொல்லி தருவாங்க. அப்புறம் வீட கிளீன் பண்ண சொல்லி தருவாங்க. அப்புறம் சமையல டீ எப்படி போடணும்னு சொல்லுவாங்க.
0: ஓ, இப்பவே டீ போடுவீங்களா சமிதா?
1: டீ போட தெரியும், ஆனா கேஸ் ஆஃப் பண்ண தெரியாது.
0: ஆமா, இவ்வளவு சீக்கிரம் நம்ம அதை பண்ண கூடாதுல. இன்னும் கொஞ்சம் பெரிய பிள்ளையானதா டீ போட்டு கொடுங்க அம்மாக்கு, இப்பவே கத்து வச்சுக்கங்க.
1: சரி ஆண்டி.
0: ஓகே, அம்மா சமையல்ல வந்து ரொம்ப பிடிச்சது எது சமிதாக்கு?
1: அம்மா குக்கிங்ல பிரியாணி தான் நல்லா இருக்கும்.
0: மத்ததெல்லாம்
1: எல்லாமே நல்லா இருக்கும்.
0: அம்மா கையில எல்லாமே சூப்பரா செய்வாங்க. ஆனா ஃபேவரட் சமிதாக்கு பிரியாணி தான். என்ன பிரியாணி?
1: சிக்கன் பிரியாணி.
0: ஓகே, அம்மா செய்யும் போது ஹெல்ப் எல்லாம் பண்ணுவீங்களா சமிதா?
1: ஹெல்ப் கேட்பேன், ஆனா அம்மா வந்து ஹெல்ப் வேணாம்னு சொல்லுவாங்க.
0: வேணும் சொல்லிடுவாங்களா? நீ குட்டி பிள்ளைன்றவாங்களா?
1: இல்ல, அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. நீ வந்து படிச்சாலே போதும் சொல்லுவாங்க.
0: ஓ, நானே பண்ணி தரேன் உனக்கு, நீ படிச்சா போதும், ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணிடுங்க அப்படின்றவாங்க. ஓகே, சமிதா வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கே, பாட்டுல பாடுவீங்களா சமிதா?
1: பாடுவேன்.
0: என்னது, ஏதாவது ஒரு பாட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு பாடுங்க பாக்கலாம்.

0: ஷமிதா, ரொம்ப அழகா கேட்ட உடனே ஸ்வீட்டா பாடினீங்க.
1: தேங்க்யூ ஆண்டி.
0: ஓகே ஷமிதா, உங்களுக்கு பிடிச்ச பாடல் ஏதாவது இருக்கா ஷமிதா?
1: ஊரும்ல
0: இவ்வளவு நேரம் ஸ்வீட்டா எங்க கூட பேசின ஷமிதாக்காக அந்த சாங் தேங்க்யூ.
1: தேங்க்யூ ஆண்டி.

0: இன்றைய மாணவர் குரல் நிகழ்ச்சியில அடுத்த ஒரு மாணவி இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம், உங்க பேரு?
1: என் பேர் ஷாரின் கிருபா.
0: ஓகே, ஷாரின் கிருபா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் வந்து 11th கிரேட் படிக்கிறேன்.
0: ஓகே, 11th கிரேட்ல வந்து உங்களுக்கு என்ன குரூப் எடுத்திருக்கீங்க நீங்க?
1: பொலிட்டிக்கல் சயின்ஸ்.
0: பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஓகே. எப்படி இருக்கு உங்களுடைய ஸ்டடிஸ்?
1: ஓகே, குட்.
0: ஓகே, இப்ப பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னும் போது எதுக்காக இந்த குரூப் நீங்க எடுத்தீங்க?
1: லா படிக்கலாம்னு ஒரு ஐடியா இருக்கு, இல்லன்னா ஆர்மி பக்கம் போலாம்னு.
0: ஓகே, அதனால லாயர் ஆகணும்னு ஒரு ஆசை உங்களுக்கு இல்லையா?
1: இல்லன்னா ஆர்மி ஆபிசர்.
0: ஆர்மி ஆபிசர், ஓகே. ரெண்டுல ஏதோ ஒரு இத வந்து சூஸ் பண்ண போறீங்க ஃபியூச்சர்ல?
1: ஆமாங்க ஆண்டி.
0: ஓகே, உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்க சார்?
1: 4 பேர் இருக்கோம், மம்மி டாடி அக்கா.
0: ஓகே, 3-4 பேர் இருக்கீங்க. அக்கா கூட எப்படி ஜாலியா இருப்பீங்களா இல்ல அடிக்கடி சண்டை எல்லாம் போடுவீங்களா?
1: ஃபர்ஸ்ட் சின்னதா இருக்கும் போது அடிக்கடி சண்டை போடுவோம், இப்போ அவ்வளோ இல்ல.
0: அவ்வளோ இல்ல. அக்கா வளர்ந்துட்டாங்க, நீங்களும் வளர்ந்துட்டீங்களா? ஓகே, அக்கா என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: அக்கா காலேஜ்.
0: காலேஜ் படிக்கிறாங்க, ஓகே. உங்களுடைய ஹாபிஸ் என்ன ஷேரன்? ஃப்ரீ டைம்ல என்னெல்லாம் பண்ணுவீங்க?
1: ஜாப் பண்ணுவேன், பெயிண்டிங் பண்ணுவேன், நெட் பண்ணுவேன்,
0: அவ்வளவுதான். ஓகே, இப்ப க்ரோஷே பண்ணுவேன். நீங்களே இது வரைக்கும் என்னெல்லாம் நெட் பண்ணிருக்கீங்க?
1: நான் வந்து கிளிப்ஸ் பண்ணிருக்கேன், அப்புறம் நான் 2 டைம் ஹேண்ட்மேட் பேக் பண்ணி சர்ச்ல ஹார்வெஸ்ட்ல எல்லாம் வச்சிருக்கேன். செல்போன் கவர்.
0: செல்போன் கவரும் நெட் பண்ணிருக்கீங்க?
1: அக்காவுக்கு வேணும், நான் நெட் பண்ணி கொடுத்தேன்.
0: ஓகே, சூப்பர். அதாவது 11th ஸ்டாண்டர்ட்ல இவ்வளவு அளவுக்கு என்ன நிட்டிங் அப்படின்னும் போது அது ஒரு டிஃபரெண்டான ஒரு விஷயம். பட் இப்போ எங்க ஏஜ்ல உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்தது?
1: எங்க பாட்டி பண்ணுவாங்க, அப்புறம் இன்னொன்னு ஸ்கூல்ல வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அந்த ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி இருந்துச்சு, ஜாயின் பண்றீங்களா அப்படின்னு. எனக்கு ஏற்கனவே பாட்டி நெட் பண்ணி பார்த்து எனக்கு ஆசை இருந்ததுனால சரி ஜாயின் பண்ணலாம்னு ஜாயின் பண்ணி ஆரம்பிச்சது.
0: ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு நீட்டிங் பண்ணும் போதே உங்களுக்கு ஈஸியா லேர்ன் பண்ணிட்டீங்களா?
1: ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபியூ டேஸ் வந்து கொஞ்சம் ஹார்டா இருந்துச்சு, அதுக்கப்புறம் போக போக ஈஸியா ஆயிடுச்சு.
0: ஓகே, அப்ப எந்த கிளாஸ்ல நீங்க அதை லேர்ன் பண்ண ஆரம்பிச்சீங்க நீட்டிங்?
1: 9th
0: ஸ்டாண்டர்ட்ல இருந்தே பண்ணிட்டு இருக்கீங்க அப்போ?
1: ஆமாங்க.
0: ஓகே, உங்க மம்மி நீட் பண்ணுவாங்களா?
1: மம்மியோட மம்மி நெட் பண்ணுவாங்க, மம்மி இல்ல.
0: மம்மி இல்ல, மம்மி கத்துக்கல. ஆனா நீங்க பாட்டி கிட்ட வந்து பேத்தியா இருந்து
1: கத்துக்கிட்டீங்க. ரெண்டு பாட்டியும் நெட் பண்ணுவாங்க.
0: ஓகே, சூப்பர். அதனாலதான் உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துருக்கு இல்லையா?
1: ஆமாங்க ஆண்டி.
0: ஓகே, சூப்பர் ஷாரன். பிடித்த விஷயங்கள் என்னெல்லாம் இருக்கு ஷாரன்?
1: டிராவலிங், ஸ்பெண்டிங் டைம் வித் ஃபேமிலி, டாக்கிங் வித் சிஸ்டர்ஸ்.
0: பிடிக்காதது அப்படின்னா என்ன?
1: ஏர்லி மார்னிங் கத்துறது பிடிக்காது. ஒரு தடவை எழுப்பினா எழுந்திருக்க மாட்டேன்னு 4-5 தடவை கத்திட்டே இருப்பாங்க, அது பிடிக்காது.
0: ஓகே, ஏர்லி மார்னிங் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க இப்ப ஷாரன்?
1: யூஸ்வலி 6, ஏதாவது படிக்கிறது அப்படின்னா 5:30.
0: அதையும் மீறி சீக்கிரம் எழுப்புனா கோவம் வந்துடும்.
1: கோவம் வராது, ஆனா
0: எஞ்சிருவீங்க. ஐயோ என்னடா காலையிலயே பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு
1: தோணுமா?
0: ஓகே, ஷாரன் வந்து இப்ப டிராவலிங் ரொம்ப பிடிக்கும் சொன்னீங்களா, எந்த இடம்லாம் போய் டிராவல் பண்ணிருக்கீங்க ஃபேமிலியோட?
1: ஃபேமிலியோட ஒன்ஸ் வந்து கேரளா போனோம், பெங்களூர், சென்னை.
0: ஓகே,
1: க்ளோஸ் பை ஏரியாஸ் தான், ரொம்ப ஃபார்லா இல்ல.
0: ஓகே, நிறைய கொஞ்சம் பிளேசஸ் எல்லாம் சுத்தி பாத்துருக்கீங்க. ஓகே, இதுல உங்களுக்கு பிடிச்ச பிளேஸ் அப்படின்னா எதை சொல்வீங்க?
1: நான் ஃபேமிலி கூட ரீசெண்டா கேரளா போனது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒரு டிஃபரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்.
0: ஓகே, கேரளால போனது நிறைய விஷயங்களை வந்து பார்த்து ரசிச்சிருப்பீங்கல்ல,
1: டிஃபரெண்டா இருந்துச்சு.
0: ஓகே, கேரளா ஃபுட் எப்படி இருந்தது?
1: அது டிஃபரெண்டா டேஸ்டியா தான் இருந்துச்சு.
0: ஓகே, கேரளா ஃபுட்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எது?
1: அவங்களோட மண்டி ரைஸ்.
0: அது ரொம்ப இஷ்டமா சாப்பிட்டீங்களா?
1: ஆமாங்க.
0: நம்ம ஒரு ரைஸ்க்கு அதுக்கு என்ன டிஃபரெண்ட் நீங்க நினைக்கிறீங்க?
1: நிறைய ஸ்பைசஸ் யூஸ்

0: பண்ணி பண்றாங்க, அவ்வளோ காரம் போடுறது இல்ல, டிஃபரெண்டா இருக்கு.
1: ஓகே, அது என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுருக்கீங்க.
0: ஆமாங்க ஆன்ட்டி.
1: ஓகே, ஷாரனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா யாரெல்லாம் இருக்காங்க?
0: சிஸ்டர் சங்கீத்தின் ஒரு பொண்ணு சைல்ட்ஹுட்ல இருந்தா, அப்புறம் இப்போ ரீசெண்டா வந்து ஸ்பைசா அப்படின்னு ஒரு பொண்ணு, இன்னொன்னு வந்து பேர்ல.
1: ஓகே, உங்களுக்கு கேம்ஸ்ல எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கா ஷாரனுக்கு? என்ன கேம்ஸ்ல ரொம்ப பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க?
0: எனக்கு பேஸ்கெட் பால் பிடிக்கும், பட் நான் சின்னதா இருக்கும் போது நான் ஹேண்ட் பிராக்சர் பண்ணிட்டனால இப்போ ஃபேமிலியில விடுறது இல்ல.
1: ஓகே, இப்ப ஸ்போர்ட்ஸ் எல்லாம் எதுவும் போறது இல்ல. உங்களுக்கு பிடிச்ச கேம்ஸ் அப்படின்னா என்னது?
0: பேஸ்கெட் பால்.
1: இன்டோர் கேம்ஸ்?
0: கேம்ஸ் வந்து செஸ் பிடிக்கும்.
1: உங்களுக்கு அம்மா கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம்னா என்ன சொல்வீங்க?
0: நல்லா குக் பண்ணுவாங்க, கேட்டத வந்து சமைச்சு கொடுப்பாங்க, ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டாங்கன்னா உடனே பண்ணி தருவாங்க.
1: அம்மாவோட குக்கிங்ல ரொம்ப பிடிச்ச ஃபுட் அப்படின்னா என்ன சொல்வீங்க?
0: டொமேட்டோ ரைஸ்.
1: டொமேட்டோ ரைஸ் ரொம்ப பிடிக்குமா? ஃபேவரட்டா? ஓகே ஓகே, அதான் அம்மா நல்லா சமைப்பாங்க.
0: மம்மி வந்து பிரியாணியும் கோகனட் ரைஸ் பால் கறி எல்லாம் செமையா செய்வாங்க. நான்வெஜ் அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் இல்ல, அதனால எனக்கு டொமேட்டோ ரைஸ் ஜென்ரலா ரொம்ப பிடிக்கும்.
1: ஓகே, பொதுவா எல்லாரும் பிரியாணின்னு சொல்லுவாங்க, பட் நீங்க வந்து டிஃபரெண்டா டொமேட்டோ ரைஸ் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. ஓகே, அப்ப கண்டிப்பா அம்மா செய்யற டொமேட்டோ ரைஸ் நாங்களும் டேஸ்ட் பண்ணலாம் நினைக்கிறேன்.
0: கண்டிப்பா ஆன்ட்டி, வந்தா
1: வந்தா கிடைக்கும். தேங்க்யூ ஷரன், பை.
0: தேங்க்யூ ஆன்ட்டி, பை.

உயரத்தை அடைய நம்பிக்கை அவசியம், அந்த நம்பிக்கை உங்கள் மேல் இருப்பது அத்தியாவசியம் என்ற சிந்தனையை நம் மனதில் வைப்போம். நேர்கள் இதுவரை கேட்டது மாணவர் குரல்.

0: பதினோரு மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் துப்பாக்கிச் சுடுதல் டிராப் குழு பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற நீருதானா, மனிஷா, ஆஷிமா ஆகியோரை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்தியுள்ளனர். உலக இதய தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பயன்படுத்தி இதய நோயை தடுக்க முடியும் என்று கூறியுள்ளார். இந்நாளையொட்டி தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் இதய நோய் ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. நடப்பாண்டு வரை 146,000 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ரபி பருவத்திற்கான ஒருங்கிணைந்த ஆயத்த பணிகளை மாநில அரசுகள் விரைவாக முடிக்க வேண்டும் என்று மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாட்டின் மூலம் எரிபொருள் இறக்குமதி குறைந்து சுயசார்பு நிலை அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அரசுமுறை பயணமாக இன்று அமெரிக்கா புறப்பட்டுச் செல்கிறார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தொகுதி இடைத்தேர்தலையொட்டி தேர்தல் பறக்கும் படையினர் மேற்கொண்ட வாகன சோதனையில் உரிய ஆவணமின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 739,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. தூத்துக்குடி திரேஸ்புரம் கடலோர பகுதியிலிருந்து இலங்கைக்கு கடத்த இருந்த 3 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை காவல்துறையினர் பறிமுதல் செய்து 4 பேரை கைது செய்தனர். தமிழக கேரள எல்லைப் பகுதியான தென்காசி மாவட்டம் புளியக்கரை சோதனைச் சாவடி வழியாக கனிம வளங்கள் சட்டவிரோதமாக கொண்டு செல்லப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 2010 கன அடியாக அதிகரித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 200 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,09,120 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இலங்கை பொது சுகாதார திட்டத்திற்கு உதவும் வகையில் அந்நாட்டிற்கு 3 டன் காசநோய் எதிர்ப்பு மருந்துகளை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் துப்பாக்கிச் சுடுதல் மகளிர் டிராப் குழு பிரிவில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணிக்கு எதிராக டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் ஆஸ்திரேலியா ஏ அணி சற்று முன் வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 43 ரன் எடுத்துள்ளது. மொஹாலியில் இன்று தொடங்கிய ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி சற்று முன் வரை விக்கெட் இழப்பின்றி 83 ரன் எடுத்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நிலையத்தில் நேரம் 11:02.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8.
4: நேற்றைய தினம் கேட்கப்பட்ட கேள்வி, எந்த நாட்டில் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டி நடைபெறுகிறது? சரியான பதில் ஜப்பான். ஜப்பானில் ஐச்சி நகோயாவில் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டி செப்டம்பர் 19 முதல் அக்டோபர் 4 வரை நடைபெறுகிறது. 45 நாடுகளை சேர்ந்த 11,000 பேர் பங்கேற்கின்றனர். இந்தியா சார்பில் 35 போட்டியில் 267 வீரர், 234 வீராங்கனைகள் என மொத்தம் 501 பேர் இப்போட்டியில் சாதிக்க உள்ளனர். இன்றைய கேள்வி, ரயில்வே பாதுகாப்பு தினம் மற்றும் தூய்மை தினம் எப்பொழுது கடைபிடிக்கப்படுகிறது? கேள்வி மீண்டும் ஒருமுறை, ரயில்வே பாதுகாப்பு தினம் மற்றும் தூய்மை தினம் எப்பொழுது கடைபிடிக்கப்படுகிறது?
5: இக்கேள்விக்கான சரியான பதில் நாளைய நிகழ்ச்சியில் கூறப்படும். அதற்கு முன்னதாக பதில் தெரிந்த நேயர்கள் வாட்ஸ்அப்பில் பதிலளிக்கலாம். வாட்ஸ்அப் எண் 8300191018. சரியான பதில் அளித்த நேயர்கள் பெயர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இதே நிகழ்ச்சியில் வாசிக்கப்படும். 1000 கேள்வி கணைகளோடு அரசு தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும்.
2: நேர்களை, நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி எண்ணங்களின் வண்ணங்கள். நேர்களை, இன்னைக்கு எண்ணங்களின் வண்ணங்களோட டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதயத்தை பெரிதும் வதைப்படுத்துவது நாவின் சுவையா இல்லது மனதின் கவலையா? இதயத்தை பெரிதும் வதைப்பது நாவின் சுவையா இல்ல மனதின் கவலையா அப்படிங்கிற டாபிக்ல தான் இன்னைக்கு உங்களோட கருத்துக்களை எங்களிடம் ஷேர் பண்ணிக்க போறீங்க. நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 83001910 என்ற நம்பருக்கும், 93429010 என்ற நம்பருக்கும், 93449010 என்ற நம்பருக்கும் நீங்க கால் பண்ணலாம் நேர்களே. இன்னைக்கு எண்ணங்களின் வண்ணங்களோட டாபிக் என்ன அப்படின்னா, இதயத்தை பெரிதும் வதைப்பது நாவின் சுவையா மனதின் கவலையா? நம்ம உடல்ல ஓய்வே எடுக்க தெரியாத ஒரு உறுப்பு இருக்குங்க. நம்ம தூங்கும் போதும் சரி, நம்ம விழுத்திருக்கும் போதும் சரி, நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம சாகும் வரைக்குமே துடித்து கொண்டே இருக்கும் நமக்கான அது ஒரு இதயம். ஆனால் அந்த இதயத்தை வாட வைப்பது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது விரும்பியதை சாப்பிட வைக்கும், அல்லது அதை நம்ம சாப்பிடணும்னு தோன்றத சுவையா, அந்த நாவின் ஆசையா, இல்லை நம்ம மறைக்க நினைத்தாலும் மறக்க முடியாமல் மனதுக்குள்ளே தொடர்ந்து ஒழித்து கொண்டிருக்கும் கவலையா? அப்படி உங்களுக்கு பிடித்த உணவை விட்டு கொடுக்க முடியாமல் தவிக்கிறீங்களா, இல்லை மனதில் இருக்கும் கவலைகளை விட்டுவிடாமல் தவிக்கிறீங்களா? ஏனென்றால் இதயம் என்பது வெறும் ஹார்ட்டை ரத்தத்தை பியூரிஃபை பண்ணுற ஒரு உறுப்பு மட்டும் இல்லைங்க, அது நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு சந்தோஷத்தையும் ஒவ்வொரு ஏக்கத்தையும் ஒவ்வொரு உறவையும் சுமந்து செல்லும் ஒரு அற்புதமான ஒரு கிஃப்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த இருதயத்தில் நீங்கள் எதை வந்து அந்த இருதயத்தை உங்களுக்கு வதைப்பது எது? உங்களுடைய நாக்குடைய சுவை, நீங்கள் இதை சாப்பிடணும்னு நினச்சி அதை சாப்பிட முடியாமல் அதை சாப்பிட்டு வந்து ஹார்ட் வந்துட்டு வதைப்படுதா, இல்லை கவலை உங்களை வந்து வதைக்குதா அப்படின்றது தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பேச போகிறோம். நிகழ்ச்சியில் முதல் நேயர் ஒருவர் இணைந்திருக்கிறார், யார் எங்கேருந்து பார்க்கலாம்? வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
6: சத்யநாராயணன், கோயம்புத்தூர்லேருந்து மேடம்.
2: நல்லா இருக்கீங்களா?
6: நல்லா இருக்கேன் மேடம், ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன். சொல்லுங்க, இன்னைக்கு டாபிக் கேட்டிங்களா?
6: கேட்டேன் மேடம்.
2: சொல்லுங்க, இதயத்தை வதைப்பது எது?
6: என்னுடைய கருத்துன்னு பாத்தீங்கன்னா, நாவின் சுவைதான்.
2: நாவின் சுவைதான், ஓகே. என்ன எதனால?
6: ஏன்னா சும்மா நம்ம கொழுப்பு சத்து அதை இதையும் ஃபேக்டரி சுகர் இதெல்லாம் எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டோன்னு வைங்க,
2: ஓகே,
6: ஹார்ட்டுக்கு ஓரளவுக்கு தான் நம்ம இப்போ வேலை கொடுக்கணும். அதிக வேலை கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி நோய்கள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது மனக்கவலை மனச்சுமை இருக்கு இல்லைன்னு சொல்லல, பட் அது ஓரளவுக்கு தான்.
2: நன்றி.

0: நேர்களை அடுத்த நேயர் ஒருவர் இணைப்பினாக்க அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் நேர்களை, எங்களுடைய சமூக ஊடகங்களிலும் இந்த டாபிக்கை வந்துட்டு நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதில் உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் எங்களிடம் ஷேர் பண்ணிக்கலாம். நேர்களே, நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ஆமா வணக்கம், நான் ஈரோடு மாதிரி கவுந்தப்பள்ளி முதல் பாட்டப்பன் பேசுறேன்.
0: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். நீ நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சொல்லுங்க, இன்னைக்கு டாபிக் கேட்டீங்களா?
1: ஆமா, நீ தலைப்பு சொல்லுங்க. நீ சடான போச்சமா?
0: ஓகே. இதயத்தை பெரிதும் வதைப்பது நாவின் சுவையா இல்ல மனதோட கவலையா? இன்னைக்கு வேர்ல்ட் ஹார்ட் டே இல்லையா?
1: நாவின்
0: சுவையா இல்ல மனதோட கவலையா?
1: சொல்லுங்க
0: உங்களுடைய கருத்துக்கள்.
1: ஆமா, நாவு தான. அம்மா,
0: எதனால நாவு அப்படின்னு சொல்றீங்க?
1: ஆமா, அதாவது பழமொழி இருக்குதம்மா, வாய் அடக்க முடியாதவன் மனதை அடக்க முடியாது, மனதை அடக்க முடியாதவன் அழிவை அடக்க முடியாது. பழமொழியம்மா.
0: ஓகே, நீங்க எப்படி ஹார்ட்ட வந்து பாதுகாத்துட்டு இருக்கீங்க சொல்லுங்க? ஏதாவது நீங்க பாக்குறதுல சாப்பிட மாட்டீங்களா? நாவின் சுவைதான் அப்படின்னு சொல்றீங்களா?
1: எப்படியோ
0: நீங்க நாவின் சுவைக்காக வந்து நீங்க சாப்பிடாம ஹார்ட்ட பாதுகாத்துக்கிறீங்களான்னு கேக்குறேன்.
1: ஆமா, நல்லா பாதுகாப்பமா.
0: சமூக ஊடகங்களிலும் வந்துட்டு ஒருத்தர் திருவாரூர் கோடிக்கால் பாளையம் சாகுல் அமீது ராஜா அப்படின்றவர் வந்து நம்மளுக்கு ஒரு கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணிருக்காரு, அதை நம்ம ரீட் பண்றேன். இதயத்தை பெரிதும் வதைப்பது மனிதனின் கவலைதான். நாவின் சுவை என்பது தற்காலிகமானது மற்றும் உடலை மட்டுமே பாதிக்கக்கூடியது. ஆனால் மனதின் கவலை என்பது மனிதனின் ஆன்மாவையும் நிம்மதியையும் ஒட்டுமொத்த வாழ்வையும் மெல்ல மெல்ல சிதைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் கவலைகள் இதயத்தை ஏன் அதிகம் வதைக்கின்றன என்பதற்கான காரணங்கள் கூட அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்குறோம். நாவின் சுவை தரும் இன்பமோ இல்லை அதனால் வரும் உடல் உபாதையோ தற்காலிகமாக குணப்படுத்தக்கூடியவை. ஆனால் மனக்கவலை மனிதனை உள்ளிருந்து வதைத்து தூக்கத்தையும் நிம்மதியையும் குறைத்து விடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மனம் போல வாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகப்படியான மனக்கவலைதான் இதயம் தொடர்பான நோய்களுக்கும் இரத்த அழுத்தத்திற்கும் முதன்மை காரணமாக அமைகிறது அப்படின்னு சொல்லி நவீன மருத்துவமும் சொல்லுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மிகுந்த சுவை உள்ள உணவுகள் சில நாட்கள் தவிர்க்க முடியும். ஆனால் மனதில் ஊடுருவிய கவலையை அவ்வளவு எளிதாக மறக்கவோ தவிர்க்கவோ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய நேயர் திருவாரூர் கோடிக்கால் பாளையம் சாகுல் அமீத் ராஜா அவர்கள் சொல்லியிருக்காங்க. நேர்களை, இந்த மாதிரி உங்களுடைய கருத்துக்களை நீங்களும் எங்களிடம் ஷேர் பண்ணிக்கலாம். நேர்களை, நிகழ்ச்சியில் ஒரு பாடலை கேட்டு மீண்டும் எல்லாம் ஸ்டேடியோன் இது ஊட்டி FM 101.8 எல்லாமே சமஹிட்டு.

0: வெல்கம் பேக் டு த ஷோ எண்ணங்களின் வண்ணங்கள். நேர்களே, இன்றைக்கி எண்ணங்களின் வண்ணங்களோட டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வேர்ல்டு ஹார்ட் டே. அதை முன்னிட்டு இன்றைக்கி நம்மளுடைய டாபிக், இதயத்தை பெரிதும் வதைப்பது மனதின் கவலையா இல்லை நாவின் சுவையா அப்படின்னு கேட்டிருக்கோம். நிகழ்ச்சியில் இனியும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: கோவை மாவட்டத்திலிருந்து இடையர்பாளையம் பெருமாள் சாமி பேசுகிறேன்.
0: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மேடம். நீங்கள் நிலையத்தவர் எல்லாம் நல்லமா?
0: எல்லாமே சூப்பரா இருக்கும். சொல்லுங்க, உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கலாம்.
1: நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் சிறப்பான முகவரை கொடுத்த அறிவிப்பாளர் சகோதரிக்கு எனது இதயங்கனித நன்றியை நேயர்கள் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: நன்றி, நன்றி. சொல்லுங்க.
1: ஆரோக்கியமாக இருக்க உடல்நலமும் மனநலமும் மிக மிக அவசியம்.
0: ஓகே.
1: அதை சிதைக்கும் இரட்டை குழல் துப்பாக்கி தான் நாவின் சுவையும் மனக்கவலையும் ஆகும். இதனை மையமாக வைத்து மேற்கொண்ட தலைப்பை கொடுக்கப்பட்டுள்ளதாகவே நான் அறிகிறேன். மருந்து என வேண்டாம், யாக்கைக்கு அருந்தியது அத்தது போற்றி உண்ணின் என்கிறது உலக மறை நூலாம் வள்ளுவம். இதன் பொருள் யாதெனில், உண்ட உணவு முற்றிலும் செழித்த பின்னர் உணவு உண்ணும் பழக்கத்தை ஒருவன் கொண்டானெனில், அவனை எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் எந்த ஒரு கொடிய நோயும் அணுகாது என்பதுதான். அதோடு எந்த மருந்தும் அவனுக்கு தேவையில்லை. அவன் உட்கொண்ட கொள்ளும் உணவே அவனுக்கு தலையாய மருந்தாகும். இதன் அடிநாதமே நாவின் சுவையை குறைத்திட வேண்டும் என்பதுதான். அப்படி செய்திகள் உடல் வலிமை மற்றும் ஆரோக்கியம் உள்ளதாக இருக்கும். மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் என்னும் மூதரையை யாவரும் அறிவோம். மனமது கவலையின்றி செம்மையாக இருக்க வேண்டும் என்றால் தூய்மை துணை கொண்டு உண்மையாய் வாழ்ந்து அன்பு வழி நடந்து இனிமையான சொல் கொண்டு அனைவருடனும் இணக்கமாக பழகி அறவாழ்வு வாழ வேண்டும். அப்படி செய்திகள் எந்த கவலையும் மனதை அணுகிடாது. நிறைவாக நான் கூற விரும்புவது, இதயம் சிதைக்காமல் இருக்க உடல்நலமும் மனதும் கொண்டு வாழ வேண்டும்.
0: ஓகே, அப்ப ரெண்டுமே வேணும்னு சொல்றீங்க.
1: நிச்சயமா மேடம். உடலும் உள்ளவும் வந்து என்ன சவுண்ட் மைண்ட் இஸ் இன் சவுண்ட் பாடின்னு சொல்றாங்கல்ல. உடல்நல நல்ல மரம் இருந்தா தான் வந்து மைண்டும் நலமா இருக்கும். ரெண்டு வந்து ஒரு மாட்டு வண்டியில ரெண்டு காலை வச்சு ஓட்டுற மாதிரி இல்லைங்க.
0: ஆமா, அந்த மாதிரி.
1: அது மாதிரி வந்து ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணுங்க.
0: ஓகே, ஒரு அருமையா தமிழ்ல ஒரு வந்து எல்லாத்துக்கும் புரியக்கூட வரையில ஒரு சூப்பரான உங்களுக்கு கருத்துக்களை சொன்னீங்க. அழைத்ததற்கு நன்றி.
1: ஓகே, தேங்க்யூ மேடம்.
0: ஏற்கனவே சமூக ஊடகங்களிலும் ஒருத்தர் இன்னொருத்தங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். தேவனூர்லேருந்து ஜோதி லக்ஷ்மி அப்படின்றவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரே நேரத்தில் நம்மளுடைய உயிரையும் உடலையும் அழித்துவிடும் கொடிய நஞ்சுதான் மனக்கவலை. நாவின் சுவை நரம்புகளை தாண்டி மனக்கவலைகள் இருதயத்தை நேரடியாக பாதிக்கிறது. ஆகையால் இதயத்தில் துயரங்களின் குப்பைகளை சேர்த்து மன அழுத்தத்தை சுமையாக வைக்காமல் கவலைகளில் இருந்து மீண்டு நம்பகமானவர்களிடம் பகிர்ந்து கொண்டு ஆறுதல் பெற்று வாழ்வோம் அப்படின்னு சொல்லி தேவனூர்லேருந்து ஜோதி லக்ஷ்மி அவர்கள் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நம்மளோட உடல்நலமும் முக்கியம், மனநலமும் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கமெண்ட்ஸில் சொல்லிட்டு வந்திருக்காங்க. நேர்களை, நீங்களும் கால் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 8300191018 நம்பருக்கும், 9342901018 நம்பருக்கும், 9344901018 நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணலாம் நேர்களே. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு சூப்பரான பாடலை கேட்கலாம். ஸ்டே டியூன். இது ஊட்டி எஃப்எம் 91.8. எல்லாமே சமஹிட்டு.

0: நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
1: பேக் டு த ஷோ எண்ணங்களின் வந்தங்கள். நேயர்களே, நம்முடைய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கோம் அடுத்த நேயர். வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார் பேசுறீங்க?
2: மேடம், நான் சென்னையில இருந்து ராஜேஷ் கூட ஒடி மேடம். இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் ராஜேஷ், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் ரொம்ப நல்லா இருக்கேன்
1: மேடம். ஓகே, சொல்லுங்க. இன்னைக்கு இதயத்தை பெரிதும் வதைப்பது மனதின் கவலையா இல்ல நாக்கோட சுவையா?
2: மனதோட கவலை தான் நான் நினைக்கிறேன் மேடம்.
1: ஓகே, எதனால அப்படி நினைக்கிறீங்க?
2: எதனால அப்படி சொல்லுவா? இப்ப நம்ம ஒரு பொதுவாக இருக்கோம் வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு திடீர்னு ஒரு மனசுல ஏதோ கஷ்டங்கள் அப்படி வர சொல்லதான் பாத்தீங்கன்னா இதயம் என்றது கொஞ்சம் பாதிப்பா உள்ளாகுது. நம்ம சந்தோஷமா இருக்க சொல்லும் எந்த ஒரு விஷயமே இல்லாம சொல்லுவோம், நம்ம அந்த இதயம் நல்லா ஒரு இதுவாக இருக்கும். இப்ப உடனே நம்ம ஏதாவது ஒரு சின்னதா ஒரு விபத்தை பார்க்கணும், நம்ம கண்ணுக்கு முன்பு ஒரு விபத்தை பார்க்க சொல்ல போதா டக்குன்னு அந்த இதயம் பார்த்தா நமக்கு துடிக்கும் ஒரு செகண்டுக்கு
1: பாத்தீங்கன்னா.
2: சோ நம்ம துடிக்கிறதா அந்த இதயமும் துடிக்குது உள்ளுக்குள்ள இருக்கு, அதுக்கே அந்த ஒரு இது வருது, பிரஷர் வருது இல்லைங்களா. ஆனா இதே நம்ம சுவை என்று சொல்லலாம், அந்த பாத்தீங்கன்னா இதயம் வந்து துடிக்காது, இது அப்படின்னா அது நார்மலா தான் இருக்கும். இருக்காது நம்ம நம்ம மனசுல ஏதாவது கஷ்டங்கள்
1: நிகழ்ச்சியில நம்மளுடைய இணையும் அடுத்த நேயர். வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: மகா தாராபுரத்துல இருந்து பேசுறேன் மேடம்.
1: நல்லா இருக்கீங்களா மகா?
3: நல்லா இருக்கு மேடம். நிலையத்துல எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
1: எல்லாமே சூப்பரா இருக்கும் மகா. சொல்லுங்க, உங்களுடைய கருத்துக்களை இங்க ஷேர் பண்ணிக்கலாம்.
3: அதாவது இதயத்தை ரொம்ப பாதிக்கிறது வந்து மனசுதாங்க மேடம்.
1: என்ன
3: பொறுத்தளவு நான் எல்லாத்தையுமே சின்சியரா பழகிறது, சின்சியரா நடந்துக்குவேன், எந்த ஏமாற்ற மாட்டேன், துரோகம் பண்ண மாட்டேன். எனக்காக வாழாம அவங்களுக்காக வாழ ஆரம்பிச்சிருவேன். அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி செய்யறதுக்காக உறவுக்குள்ள உறவுகளுக்குள்ள அப்படிதான் நான் நடந்துக்குவேன். அப்ப அவங்க வந்து நல்ல இதயத்தை சம்மட்டியால அடிக்கிற மாதிரி துரோகம் பண்ணுவாங்க இல்லைங்களா. அப்ப உடனே நம்ம இவ்வளவு சின்சியரா இருக்கோம், நம்ம துரோகம் பண்ணலையே, இவங்க ஏன் இப்படி துரோகம் பண்றாங்கன்னு அதையே நினைச்சு குழம்பி போயிருவேன். அதனால மனசு ரொம்ப பாதிக்கும் தானே. அப்ப பாதிக்கும் போது இதே ஆட்டோமேட்டிக்கா பாதிக்க ஆரம்பிச்சிடும். அது வந்து நம்ம ஒருத்தங்க நம்மளுக்கு ஒருத்தங்க துரோகம் செஞ்சாங்கன்னா நம்ம அவங்கள விட்டுட்டு அவங்க நம்மளும் மாறிடணும். அது நம்ம மாறாம இருந்தோம்னா இதயத்துக்கு ரொம்ப டேஞ்சர் தான். அவங்க நமக்கு துரோகம் பண்றாங்களா, நம்மளும் அவங்களுக்கு பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அப்படி இல்லாம இருந்தோம்னா இதயத்துக்கு டேஞ்சர் தான்.
1: ஓகே ஓகே. அப்போ வந்து நம்ம வந்து கவலைதான் நம்மளோட இதயத்தை ரொம்ப பாதிக்குது அப்படின்னு சொல்றீங்க.
3: நிச்சயமா 75% இதயத்தை பாதிக்கிறது மனக்கவலை தான். சில பேர் அப்படி குழந்தைக்கிறது, அதாவது மனுஷங்கன்னா ஏமாத்தக்கூடியங்கன்னா அவங்க வந்து நம்ம சின்சியரா இருக்க மாட்டாங்க. நான் எல்லாத்துக்கிட்டையும் சின்சியரா இருக்கிறது. நம்மளுக்கு ஒரு ட்ரெஸ் இப்ப 1000 ரூபாய் எடுத்து அப்பா கொடுத்தாங்கன்னா அந்த ட்ரெஸ் அவங்களுக்கு 1000 ரூபாய் அவங்களுக்கு கொடுத்து ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது. அப்ப அவங்க நல்லா துரோகம் பண்ணும் போது அது ரொம்ப பாதிக்குது.
1: ஓகே ஓகே மகா, அழைத்ததற்கு நன்றி. நன்றி மகா.
3: நன்றி மேடம்.
1: ஓகே, நம்ம சோசியல் மீடியாவில் இன்னொரு கமெண்ட்ஸையும் நம்ம பார்க்கலாம். மதுரை சோ சண்முக சுந்தரம் அவர்கள் சொல்லியிருக்காரு, மனதின் கவலையே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தேனா மணிகண்டன் தென் பொன்முடியிலேருந்து சொல்லியிருக்காரு, மனதின் தீராத துயர சம்பவம் இதயத்தை பெரிதும் வதைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே மனதோட கவலை தான் நம்மளை வதைக்குது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியோட இணையும் அடுத்த நேயர். வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
4: கோவை மாவட்ட சின்னாம் செலவராஜ் மஞ்சளா. நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நாங்க நல்லா இருக்கிறோம் மேடம்.
1: ஓகே, சொல்லுங்க, உங்களுடைய இதயத்தை வதைக்கிறது எது, கவலையா இல்ல நாக்கின் சுவையா?
4: கவலைதான் மேடம்.
1: ஓகே, கவலைதான்.
4: நாக்கின் சுவை, நாக்கின் சுவைன்னு பாத்தீங்கன்னா அதாவது சுகர் சிவசேகர் வந்தா அப்பதான் பாக்கணும் மேடம். ஆனா இந்த மனதில் உள்ள கவலை வந்து எப்பவுமே வந்துடும் மேடம்.
1: ஓகே,
4: நாங்க எப்படியே முன்னேறோம், ஏதோ ஒரு மீது கவலை வந்துடும்.

0: மேடம். அதனால மனதுக்கு ரொம்ப பாதிக்கிற பார்த்து கவலைதாங்க மேடம்.
1: ஓகே, கவலை தான்.
0: எனக்கு சுவை வந்து எப்ப வேணா நாங்க நிறுத்திக்கலாங்க மேடம். ஒருத்தர் ஏமாத்திட்டா அந்த கவலை வந்து இருக்க, அதாவது ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஏன் சோகமா இருக்குன்னு கேட்டானா அவர் சொல்லுவாரு எனக்கு மனசுல ஒரே கவலையா இருக்குது அப்பா. எதா இருந்தாலும் அடுத்தவங்க கிட்ட சொல்லப்பா கொஞ்சம் கவலை தீர அப்படிம்பாங்க. ஆனா சாப்பிடறது வந்து அடுத்தவங்க சாப்பிட்டு உனக்கு மனசு சரியா போன யாரும் சொல்ல மாட்டாங்க மேடம், சரிங்களா? அதனால பாத்தீங்கன்னா அந்த சுவை வேறங்க, மனதுடைய கவலை வேறங்க மேடம். சுவை வந்து சுகரு பிரஷர் வந்தா தான் டாக்டர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அடைக்கு நாக்க கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா டாக்டருக்கு கவலை வந்துட்டான கவலை நீங்க கட்டுப்படுத்துங்க அப்படின்னு சொல்ல முடியாது இல்லைங்களா மேடம்.
1: அதனால
0: கவலைதான் நம்ம ரொம்ப ரொம்ப மனிதனை வாழ்த்துறது பத்தி கவலைதான் மேடம்.
1: ஓகே ஓகே, ஒரு அழகான கருத்தை சொன்னீங்க, அழைத்ததற்கு நன்றி.
0: தேங்க்யூ.
1: நேர்களே, அடுத்ததாக ராமகிருஷ்ணன் கொழுமக்கொண்டான்ல இருந்து நம்மளுக்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. நேர்களே, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். மனதின் கவலைக்கும் நாவின் சுவைக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. மனிதன் மனக்கவலையில் இருக்கும்போது அதை மறப்பதற்கு நாக்கின் சுவையை இனிப்பான அல்லது கொழுப்பு நிறைந்த உணவுகளை அதிகமாக உண்ண தூண்டப்படுகிறான். இதன் விளைவாக கவலை உணவு முறையை கிடைக்கிறது. தவறான உணவு முறை இதயத்தை கிடைக்கிறது. இதய ஆரோக்கியத்திற்கு மன அமைதியும் மிக முக்கியம். கட்டுப்பாடு உள்ள உணவு முறையும் மிக முக்கியம் என்பது எனது கருத்து அப்படின்னு சொல்லி ராமகிருஷ்ணன் கொழுமக்கொண்டார்லேருந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு. நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சந்திரசேகர், எப்படி இருக்கீங்க நீங்க?
2: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் மேம்.
1: சொல்லுங்க சந்திரசேகர், இன்னைக்கு உங்களுடைய கருத்தை சொல்லுங்க
2: மேம். என்ன பொறுத்த வரைக்கும் நாவின் சுவை அதை விட மனதின் கவலை தான் இருதயத்திற்கு அதிக பாதிப்பு அப்படிங்கறது கொடுக்குது மேம்.
1: ஓகே,
2: என்ன பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் தேவையில்லாத கவலை அப்படிங்கறத படுறாங்க மேம். உடலுக்கு தேவையற்ற கவலைகளை அவங்க வச்சு வச்சு போட்டுறதுனால அவங்களுக்கு இருதயம் அப்படிங்கறது ரொம்பவே பாதிப்பு அப்படிங்கறத கொடுக்குது மேம். அப்புறமா மேம், ஏன் கவலை ஏற்படுதுன்னா தன்னுடைய லைஃப ஒருத்தவங்க லைஃப வச்சு இன்னொருத்தவங்களுடைய லைஃப வச்சு கம்பேர் பண்றாங்க மேம்.
1: ஓகே,
2: அதனால கவலை அப்படிங்கறது ஏற்படுது. அதே மாதிரி என்னால லைஃப்ல சாதிக்க முடியுமா அப்படின்னு நினைச்சு கவலைப்படுறாங்க. மத்தவங்க ஒப்பீடு செய்யக்கூடாது மேம். மனக்கவலை உருவாவதற்கு காரணமே ஒப்பீடு செய்யறது, மத்தவங்களோட தான் வந்து எதுவுமே இல்லையா அப்படின்ட்டு அவநம்பிக்கையோட வைக்கிறது. இது எல்லாத்தோட மேம் கஷ்டங்கள் யாருக்குத்தான் இல்ல, கஷ்டங்கள் எல்லாருக்குமே இருக்கு மேம். ஆனா இந்த கவலைய தூக்கி வச்சுட்டோம்னா இருதயம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மேம். நாவின் சுவை இது வந்து கொஞ்சம் அடக்கி ஆழ்வது அப்படிங்கிறது சிறந்தது. கவலையா சுவையா அப்படின்னு பார்க்கும் பொழுது சுவை எங்க சாப்பிட முடியுது மேம். ஆனா வயதானவங்களுக்கு மனக்கவையால கூட அந்த சுவையை எடுத்துக்க முடியறது இல்ல. இதெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது மனக்கவலையை நம்ம என்னைக்கு விட்டு ஒழிக்கிறோமோ அப்பவே நம்ம இருதயம் சூப்பரா இருக்கும் மேம். சொல்லுவாங்களே சின்ன குழந்தைகள் போல கவலை இல்லாம இருங்க, அந்த குழந்தைகளுக்கு கவலை அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்காது. அதனால எல்லாருமே கவலைகளை விட்டு ஒழித்தோம்னா சிறப்பா இருக்கும் இல்லையா?
1: ஓகே, கவலைதான் அப்படின்னு சொல்றீங்க.
2: ஆமா,
1: ஓகே மேம். ஓகே ஓகே சார், தேங்க்யூ தேங்க்யூ.
2: ஒரு நிமிஷம். மிக்க மகிழ்ச்சி, நன்றி நன்றி.
1: இருக்கலையே, அடுத்ததாக நம்மளுடைய நிகழ்ச்சியில தென் பொன்முடியிலிருந்து சுரேஷ்குமார் ராஜாமணி அவங்க வந்து அவங்களுடைய கருத்துக்களை நம்மளிடம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதயத்தை பாதிப்பது இன்றைய காலகட்டத்தில் நாவின் சுவையே. ஏனென்றால் துரித உணவுகள் சாலையோரம் ஆங்காங்கே புற்றீசல் போல தோன்றியுள்ளதுதான். உணவுகளில் சுவை மட்டுமே நிறைந்திருப்பது தரம் மிகவும் மோசமாக உள்ளது. மனதின் கவலையை போக்க இன்று பல வழிகளில் வழி உண்டு. யோகா ஆன்மீகம் இது போல அப்படின்னு சொல்லிட்டு தென் பொன்முடியிலிருந்து சுரேஷ்குமார் ராஜாமணி அவர்கள் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. நேர்களே, ஸோ உங்களுடைய கருத்துக்களை நீங்களும் தெரிவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 8300191018 என்ற நம்பருக்கும், 9342901018 என்ற நம்பருக்கும், 9344901018 என்ற நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணியோ இல்லை வந்து சமூக ஊடகங்களில் உங்களுடைய கருத்துக்களை எங்களிடம் ஷேர் பண்ணியோ வந்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களிடம் தெரிவிக்கலாம். ஸோ நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இதயமுரளி திரைப்படத்திலிருந்து.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. இனங்களின் வண்ணங்கள் நேர்களை நம்மளுடைய நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம் மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? யார் பேசுறீங்க?
1: சூப்பரா இருக்கேன் மேடம். நான் புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் மெக்கானிக் சக்தி பேசுறேன் மேடம்.
0: ஓகே, சொல்லுங்க சக்தி. நீங்க உங்க டாபிக் கேட்டிங்களா?
1: கேட்டுக்கிட்டே இருக்கேன்
0: மேடம். ஓகே, சொல்லுங்க. இதயத்தை பெரிதும் வதைப்பது மனதினுடைய கவலையா இல்ல நாவோட சுவையா?
1: ரெண்டுமே தான் சொல்லுவேன் மேடம். அதாவது என்னன்னா, நம்ம அதாவது இறந்த பிறகு, மனிதன் வந்து இறந்த பிறகும் இரண்டு உறுப்புகள் வந்து நம்ம வந்து எடுத்து அடுத்தவங்களுக்கு பொருத்தலாம். ஒன்னு இதயம், இன்னும் மற்றொன்று கண்ணு. அந்த இதயத்தை வந்து பாதுகாப்பது நம்மளுடைய ஒவ்வொருவருடைய கடமை, நம்ம கையில தான் இருக்கு. அதனால நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுலயும் சரி, நம்ம சாப்பிடுற சாப்பாடு வந்து நம்ம கண்ட்ரோலா சாப்பிட்டுக்கிட்டு நம்ம கரெக்டா இருந்தோம்னா நம்ம இதயத்துக்கு நல்லது. ஆமா.
0: ஓகே.
1: அதே போல அதிகமா வந்து கவலைப்படுறது நம்ம தப்பு. அதாவது கிராமத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, முள்ளுல சேலை விழுந்தாலும் சேலையில முள்ளு விழுந்தாலும் பாதிக்கப்படுவது என்னமோ
0: சேலைதான்.
1: அது போலதான்
0: பாதிக்கப்படுவது ஹார்ட் தான் அப்படின்னு சொல்றீங்களா?
1: ஆமா ஆமா, ரெண்டுல எதை வேணாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அது வந்து நம்ம மனசை பொறுத்துதான். ஆமா, நம்ம இப்பொழுதுக்கே நம்ம கவலையா இருந்தா நம்ம வாட்டில இருக்கலாம். நம்ம யாரும் ஒண்ணும் சொல்ல போறது இல்லை. நம்ம அதை டேக் டிசி தூக்கி போட்டு நம்ம வாட்டில அடுத்த வேலையை பாத்துக்கலாம் இல்ல.
0: ஓகே.
1: அதனால நம்மளுடைய இதயம் வந்து நம்ம பாதுகாக்கிறது வந்து நம்ம கையில தான் இருக்கு. அது வந்து நம்ம கவலைப்படுறதுலயும் நம்ம கையில தான் இருக்கு, சந்தோஷமா வாழ்றதுலயும் நம்ம கையில தான் இருக்கு. சில நல்ல உணவுகளை, நல்ல சுகாதாரமற்ற காற்று, அதை நம்ம வந்து இது பண்ணாவே வந்து இதயம் சூப்பரா இருக்கும் அப்படிங்கறது என்னுடைய தாழ்மையான கருத்து மேடம்.
0: ஓகே ஓகே, ஒரு அருமையான கருத்தை சொன்னீங்க, அனைத்து நன்றி.
1: நன்றி மேடம்.
0: இதுல எல்லாமே வந்து மனதோட கவலையும் சரி, நாவோட சுயம் ரெண்டுமே வந்து தொடர்புது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்மா.
0: யார் பேசுறீங்க?
2: சொல்லுங்கம்மா,
0: இன்னைக்கு டாபிக் கேட்டிங்களா?
2: மனசுதான் வலிக்குது பேசுறதுக்கு.
0: சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க.
2: சுவையெல்லாம் பெருசா தெரியலமா, கவலை தமா பெருசா இருக்கு.
0: ஓகே, கவலை தான்.
2: ரொம்ப ரொம்ப வேதனையான ஒண்ணுன்னா அது கவலை மட்டும்தான்.
0: ஓகே. சுவை கூட அவ்வளவுக்கு தெரிஞ்சு வராது அப்படின்றீங்களா?
2: சாப்பாடு எப்ப வேணாலும் பாத்துக்கலாம், சுவையை எப்ப வேணாலும் சேர்த்துக்கலாம், நல்ல அலங்காரம் பண்ணி போகலாம் வரலாம்.
0: ஓகே.
2: ஆனா மனசுக்கு நிம்மதி ஒண்ணு இருந்தா தான் அது நல்லா இருக்கும்.
0: ஓகே, நிம்மதி வேணும். ஓகேம்மா, அழைத்ததற்கு நன்றி. நன்றி நேர்களே. இன்னைக்கு நம்மளுடைய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வேர்ல்டு ஹார்ட் டே, உலக இதயன் தினம். அந்த இதயத்தை, அந்த தினத்தை முன்னிட்டு தான் இன்னைக்கு இதயத்தை பெரிதும் வதைப்பது மனதோட கவலையா இல்லை நாவின் சுவையா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். நம்மளுடைய நிகழ்ச்சியின் இணையும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம். கோவில் பழத்திலிருந்து துரையும் பேசுறேன்.
0: நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேங்க. சொல்லுங்க, இன்னைக்கோட டாபிக் கேட்டீங்களா?
3: அப்பவே சொல்லுங்க. யாகவராயும் நாகாக்க காவாக்கள் சோகப்ப சொல்லுக்கு பட்டுங்க. விஷயம் இருந்தாலும் வயிற்றுக்கு மேல சாப்பிட கூடாதுங்க. சாப்பிட்டா வந்து ஹார்ட்டுக்கும் பிரச்சனை, வயிற்றுக்கும் பிரச்சனை, உடம்புக்கே பிரச்சனை தானுங்க. அதனால நம்ம பிரச்சனைய பாக்காம கவலைப்பட்டாலும் நடக்க போறது ஒண்ணு இல்லைங்க. நம்மளுக்கு என்ன எது கிடைக்குமோ அது கண்டிப்பா கிடைச்சே தீருங்க. அதனால வந்து நிம்மதி இருந்தா போதுங்க, வேற என்னமே வேண்டியது இல்லைங்க.
0: நிம்மதிதான் வேணும்.
3: ஆமாங்க.
0: அழைத்ததற்கு நன்றி.
3: நன்றிங்க. நன்றி
0: நீங்களே. அடுத்ததாக நம்மளுடைய சமூக ஊடகங்கள்ல இருந்து ஒரு கமெண்ட்ஸ் படிக்கலாம். திருமூலஸ்தானம் வீரசுந்தரி அவர்கள் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அவங்க நாக்கோட சுவைதான் நம்மளுடைய இருதயத்தை ரொம்பவே வதைக்குது அப்படின்ற ஒரு கருத்துக்களும் சொல்லியிருக்காங்க. நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களிடம் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 8300191018 என்ற நம்பருக்கும், 9342901018 என்ற நம்பருக்கும், 9344901018 என்ற நம்பருக்கும் கால் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் 8300191018 இருக்க நம்ப வாட்ஸ்அப் நம்பர்லையும் நீங்கள் கால் பண்ணி வாட்ஸ்அப் நம்பர்லையும் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நேர்களை உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கலாம். மற்றும் சமூக ஊடகங்களிலும் நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதில் கூட நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை நீங்களிடம் ஷேர் பண்ணிக்கலாம். நிகழ்ச்சியோட அடுத்த பாடலை ஒன்று கேட்கலாம். பில்லா 2 திரைப்படத்திலிருந்து

0: வெல்கம் பேக் டு த ஷோ. எண்ணங்களின் வனங்கள் நேர்களை நம்மளுடைய நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: புதிய வாய்ப்புடன் உற்சாகமான காலை வணக்கமா. நான் தேனகிரியிலிருந்து சுமதி பேசுறேன்.
0: சுமதி எப்படி இருக்கீங்க?
1: சூப்பா இருக்கமா.
0: ஓகே சொல்லுங்க சுமதி, உங்களுடைய கருத்துக்களை நீங்க ஷேர் பண்ணிக்கலாம்.
1: என்னை பொறுத்தளவுக்கு மனதின் கவலை ரொம்ப நம்ம ரொம்ப உரைக்குதுன்னு நான் நினைக்கிறேன்.
0: ஓகே, எதனால அப்படி நினைக்கிறீங்க?
1: அதுக்குண்டான மருந்து நம்ம கிட்டதான் இருக்கு, அதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்குதான் டைம் எடுத்துக்கிறது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒரு சுவையை பத்தி நீங்க கேக்குற சொல்ல, ஒரு டேஸ்ட் கம்மியா இருந்தா நம்ம உப்பு காரம் ஏதோ ஒன்னோட உடனே வந்து அதை கூட போட்டு இல்ல குறை கம்மி பண்ணி அதை நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம உடம்புக்கு எது செட் ஆகுதோ அந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கிறோம் சரிங்களா. ஆனா நம்ம மனதுல இருக்கிற அந்த ப்ரெஷருக்கு எங்க இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது, இது எதனால நம்ம இந்த அளவுக்கு நம்மள வந்து டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு கொஞ்சம் நாள் உட்காந்து யோசிச்சுனாலவே அந்த பிரச்சனைக்குள்ள நமக்கு கண்டிப்பா கிடைச்சிருமோ, ஆனா அதை நம்ம செய்யவே மாட்டேங்கிறோம். அதனால என்னைய பொறுத்தளவுக்கு மனதின் கவலை மட்டும்தான் நம்மள அதிக இடத்துல உடைக்குது. ஆனா நான் அப்படி இல்லம்மா, நான் எப்பயுமே ஹாப்பியா இருப்பேன். தெரிஞ்ச சொன்னா யாரும் இதை பத்தி கொஞ்சம் யோசிக்க மாட்டாங்களான்னு ஒரு சின்ன ஆசை தான், வேற ஒண்ணும் இல்லைங்கம்மா.
0: ஓகே ஓகே ஓகே, நன்றி நன்றி நன்றி, அழைத்ததற்கு நன்றி. நீங்களே அடுத்ததாக நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் கூட வந்துட்டு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம் கஞ்சம்பட்டி அப்படின்றதுலேருந்து அப்படின்ற கிராமத்துலேருந்து ஆர் கே சண்முகானந்தம் அப்படின்றவர் மெசேஜ் பண்ணியிருக்காரு. இதயத்தை மிகவும் வதைப்பது கவலைகள் தான். இயற்கையின் படைப்பில் ஏதோ இருப்பதை உணர்ந்து வாழ்ந்து விடலாம், ஆனால் ஒன்றை விட ஒன்று பெரிதாகத்தான் இருக்கும். இந்த இதயம் இல்லாததை எண்ணி எண்ணி துன்பத்திற்கு ஆளாகி வதைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருக்காரு. மோஸ்ட்லி எல்லாருமே வந்து நம்மளுடைய கவலைகள் தான் நம்மளை ரொம்ப வதைக்குது அப்படின்னு கூட வந்து எல்லாருமே நேயர்களும் கருத்துக்களை நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த நேயர் கூட இனிப்பில் இருக்கிறா, உங்ககிட்ட பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நீலகிரி மாவட்டம் எடக்காடு ரங்கநாதன் மேடம்.
0: ரங்கநாதன் எப்படி இருக்கீங்க?
2: அருமையாக்கேங்க மேடம், நிகழ்ச்சியெல்லாம் கேட்டு இருக்கேங்க மேடம்.
0: ஓகே ஓகே, தொடர்ந்து கேளுங்க ஊட்டி எஃப்எம்.
2: நன்றி.
0: எங்களை நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களிடம் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 8300191018 என்ற நம்பருக்கும், 9342901018 என்ற நம்பருக்கும், 9344901018 என்ற நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் 8300191018 என்ற வாட்ஸ்அப் நம்பரிலையும் உங்களுடைய கருத்துக்களை எங்களிடம் நீங்கள் ஷேர் பண்ணலாம். நேர்களே நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் வணக்கம். நேர் அவரோட இணைப்பு கட்டாயிடுச்சு. நேர்களே ஒரு சூப்பரான பாடலை கேட்ட வேண்டும் எல்லாம் ஸ்டேடியோன்னு இதோட்டி எஃப்எம் 101.1 எல்லாமே செமஹிட்டு.

வெல்கம் பேக் டு த ஷோ எண்ணங்களின் வண்ணங்கள் நேர்களே. இன்னைக்கு எண்ணங்களின் வண்ணங்களோட டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதயத்தை பெரிதும் வதைப்பது மனதின் கவலையா இல்லை நாவின் சுவையா அப்படின்றது தான் கேட்டிருக்கோம். நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் வந்துட்டு சுமதி இன்பா அப்படின்றவங்க கூட அவங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணியிருக்காங்க, அதை கூட நான் படிக்கிறேன். சொல்லாத காதலையும் சொல்லி தீராத வழியையும் வார்த்தைகளின் கூர்முனையாக்கி நெஞ்சின் மெதுவாய் இறங்குகிறது. தூங்க மறுக்கும் இரவுகளில் தூசி தட்டிய நினைவுகளை ஈரமான காகிதத்தில் ஏக்கங்களாய் வடித்தடிக்கிறது. படித்த உடனே கடந்து போக இவை வெறும் எழுத்துக்கள் அல்ல. உயிரை தொட்டு உள்ளே இருக்கும் காயத்தை கிண்டி அலாமல் அளவைக்கும் விந்தை. வழிகளை தரும் போதிலும் இந்த வழிகளும் ஒரு சுகம்தான். இதயத்தை வதைப்பது கவலைகள் என்றாலும் நம்முடைய இதயம் உயிர்ப்பை கண்டுகொள்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சுமதி இன்பா அவர்கள் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நம்மளுடைய நிகழ்ச்சியோடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் நேர்களே. ஸோ இன்றைக்கு நம்ம பேசின விஷயம் எல்லாம் ஒரு இந்த நிகழ்ச்சியோட முடிஞ்சு போகிற ஒரு விஷயம் இல்லை, நம்மளுடைய வாழ்க்கையில் முழுக்க முழுக்க நம்மளோடு பயணிக்கிற ஒரு விஷயம் சொல்லலாம். அதுதான் நம்மளுடைய இதயம். நாவின் சுவை நம்மளை சந்தோஷப்படுத்தும், ஆனால் அந்த சுவை ஆரோக்கியமாக இருக்குதா இல்லையா அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்கணும். கவலைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் வரலாங்க, ஆனால் அந்த கவலை நம்ம இதயத்தோட அமைதியை எப்போதுமே கெடுத்துடக்கூடாது. அதனால் நேர்களே, இன்னைக்கு சாப்பிட்றத கொஞ்சம் கவனித்து சாப்பிடலாம், நடக்கிறத கொஞ்சம் அதிகப்படுத்தலாம், மனசில் இருக்க பாரத்தை கொஞ்சம் குறைச்சி வச்சிடலாம், நம்ம நேசிக்கிற மனிதர்களோடு கொஞ்சம் நேரம் கூடுதலாக செலவிடலாம். ஏன்னா ஆரோக்கியமான இதயம் அப்படின்றது நோய் இல்லாத இருதயம் மட்டும் கிடையாதுங்க, மகிழ்ச்சியாக வாழ தெரிந்த இதயமும் கூட. ஸோ இன்னைக்கு உலக இதய தினம் அனுசரிக்கப்படுகிறது. ஸோ இந்த நாளில் நம்மளுடைய இதயத்திடம் ஒரு சின்ன ப்ராமிஸ் பண்ணிக்கலாம். அது என்ன ப்ராமிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ இத்தனை வருஷமாக நான் பிறந்ததுலேருந்து எனக்காக துடிச்சிட்டு இருக்கேன், இனிமேல் உனக்கு கொஞ்சம் கூடுதலாக நான் கவனிச்சுக்கிறேன், உனக்கு கொஞ்சம் கூடுதலாக நான் டைம் ஸ்பென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஒரு நினைப்பு போதுங்க, நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்திற்கு அது ஒரு முதல் அடியாக இருக்கலாம். ஸோ சுவையை நம்ம சுவைக்கும் போது அது ஆரோக்கியமாக இருக்கா அப்படின்னு பார்க்கலாம், கவலைகளை விட்டுடலாம், ஆரோக்கியமான இதயத்தை நம்ம பாதுகாத்துக்கலாம் நேர்களே. ஸோ இன்னைக்கு வேர்ல்டு ஹார்ட் டே நல்வாழ்த்துக்களையே ஊட்டி எஃப்எம் சார்பாக நம்ம தெரிவிச்சுக்கிறோம். ஸோ ஸ்டே ஹெல்த்தி, ஸ்டே ஹாப்பி அண்ட் கீப் யுவர் ஹார்ட் ஸ்மைலிங் நேர்களே. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சிக்கு கால் பண்ண எல்லா நேர்களுக்கும் நம்மளுடைய ஊட்டி எஃப்எம் சார்பாக வாழ்த்துதலையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நேர்களே. ஸோ இத்துடன் எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே எல்ஷா பிராங்க்லின், சைனிங் ஆஃப்.

வினை தாண்டி வருவாயா திரைப்படத்திற்காக அந்த பாடல் கேட்டோம். கேட்ட பாடலுடன் எண்ணங்களின் வனங்கள் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நிலையத்தில் நேரம் 12 மணி. நேர்களினை கேட்கலாம் இன்றைய நாளுக்கான நிகழ்ச்சி நிரலினை. இன்று பிற்பகல் 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். தொடர்ந்து மெலிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல். 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள். 1:55 திரைகாணம். 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 நீலமலை நேரம் இருளர் பாடல்கள். 2:30 மருத்துவ மலர் பற்களின் முக்கியத்துவமும் அதனை பாதுகாப்பதன் அவசியமும் குறித்து பல் மருத்துவர் டாக்டர் எஸ் ஸ்ரீமதி அவர்களுடனான நேர்முகத்தின் முதல் பகுதி இடம்பெறும். 2:55 வானிலை அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

இன்று பிற்பகல் 3 மணிக்கு செய்திச் சுருக்கம். 3:02 ஹலோ ஊட்டி. உலக இதய தினத்தையொட்டி பொதுநல மருத்துவர் டாக்டர் மகாதேவன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். தொடர்ந்து மாலை 4 மணிக்கு எதிரும் புதிரும், சரியா தவறா. 5 மணிக்கு செய்திச் சுருக்கம். 5:02 பொன்மாலை பொழுது, வாடாமலர் கிளாசிக் டூயட்ஸ். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேலை, திரையில் ஒழித்த பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள். 6:40 பெடதகம்மலு படுகுமொழி பாடல்கள். 7 மணிக்கு திரைகாணம். 7:10 வேலூர் மாவட்ட செய்திகள். 7:15 தமிழ் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும். இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி

நேர்களே, இன்றிரவு 7:30 மணிக்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இடம்பெறும் சம்பங்கி சாகுபடி முறைகள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் முத்தனூர் எஸ் ராமஜெயம் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். தொடர்ந்து மஞ்சள் சாகுபடி அனுபவங்கள் குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் மூங்கில்பாடி கிராம உழவர் பி சுமதி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். தொடர்ந்து 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இணைக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 திரைகாணம், 9:30 அறிவியல் நேரம், படைப்பாற்றல் ஒரு விஞ்ஞான பார்வை, மனநல மருத்துவர் டாக்டர் யாமினி அவர்களுடனான நேர்முகத்தின் 2 பகுதி இடம்பெறும். 10 மணிக்கு காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: நேர்களே, இன்றைய நாளுக்கான நிகழ்ச்சி நிறைவினை கேட்டீர்கள்.
1: நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள்.
2: வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.

0: நிலையத்தில் நேரம் 12:10.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
0: நேர்களை கேட்கலாம் சிநேகிதியே, நலவாழ்வின் நம்பிக்கை குரல். நேர்களே, இந்த நிகழ்ச்சி மகளிருக்கான பிரத்யேகமான தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து இந்த நிகழ்ச்சியில் சொல்லலாம். உதாரணமாக ஹெல்த்து, குக்கிங், சேவிங்ஸ் இப்படின்னு என்ன டிப்ஸ்னாலும் நீங்கள் வந்து இங்கே கொடுக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ள 9344-1901018 என்ற எண்ணுக்கும், வெளியூர் நேயர்கள் 9342-1901018 என்ற எண்ணுக்கும், புதிய நேயர்கள் 8300-1901018 என்ற எண்ணுக்கும் அழைத்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அதுபோலவே வாட்ஸ்அப் வழியாக 8300-1901018 என்ற எண்ணுக்கு நீங்கள் வந்து உங்களோட டிப்ஸுகளை வந்து வழங்கலாம். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியோட முதல் நேயர்கிட்ட பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம்
0: சாந்தா, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க சார்?
0: எல்லாரும் நல்லா இருக்கும் நிலையத்துல. இன்னைக்கு என்ன டிப்ஸ் எடுத்து வந்திருக்கீங்க நம்ம நேயர்களுக்காக?
2: சார், சின்ன ஒரு செக்யூரிட்டி பண்ணலாம்னு சார், சாயங்காலம் ஈவினிங் டைம்ல சார், இந்த பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி சார். நம்ம இப்போ இந்த இட்லி, தோசை, அப்போ இதே தானே சார் சாப்பிட கொடுத்துருக்குற பிள்ளைங்களுக்கு ஈவினிங் டைம்ல?
0: ஓகேங்க.
2: கூப்பிட்டு வர டைம்லங்க சார், நம்ம ஒரு சேமியா வச்சு சார் ஒரு குழிப்பணியாரம் பண்ணுவோம் சார்.
0: ஓ, சேமியா வச்சு குழிப்பணியாரம்?
2: ஆமாம் சார். அந்த நம்ம வாங்குற சேமியா சார் கொஞ்சம் வறுத்து வச்சுங்க சார், ஒரு ஒரு கால் கிலோ சேமியா போதுங்க சார்.
0: ஓகேங்க.
2: அதனால வறுத்து எடுத்து தனியா வச்சுக்கணுங்க சார். அதுல கொஞ்சம் பச்சை மிளகாய், கடலப்பருப்பு, உளுந்து எல்லாம் தாளிச்சுட்டுங்க சார். அதுல இப்போ ஒரு பொடி தயிர் ஊத்தி சார், ஒரு கை இந்த தயிர் ஊத்தி இந்த ரவைய கொஞ்சம் போட்டு கலக்கி வச்சிருந்தாங்க சார், உப்பு போட்டு.
0: ஓகேங்க.
2: சேமியா தனியா கொஞ்சம் பாலோ இல்லைன்னா தனியா ஊத்தி வச்சுக்கணும் சார், கொஞ்சம் ஊறணும் அது. அப்புறம் இந்த மிக்சிலயே அதையும் கலந்துங்க சார், இந்த வெங்காயம், பச்சை மிளகாய் தாளிச்சு கொட்டினது, கடலப்பருப்பு, உளுந்து எல்லாத்தையும் போட்டு சேர்ந்து சேமியாவும் போட்டு நல்லா கலக்கிங்க சார். நம்ம குழிப்பணியார தட்டி வச்சு அதுல கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி ஒவ்வொரு கஞ்சி ஊத்துனா சார், நல்லா மொறு மொறுன்னு குழிப்பணியாரத்துலயே அந்த சேமியா நல்ல மேலாக சார், நல்ல முள்ளு முள்ளா இருக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க சார் சாப்பிட்றதுக்கு. அதுக்கு துவையல் கவையல் எதுவுமே வேண்டாம் சார், சட்னி கிட்னி எதுவுமே வேண்டாங்க சார், அப்படியே சாப்பிடலாங்க சார், சூப்பரா இருக்குங்க சார்.
0: ஓகேங்க. இப்போ
2: எனக்கு ஒரு நாள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு சொல்லுங்க சார்.
0: கண்டிப்பா நான் செஞ்சு பாக்குறேன். எனக்கு இன்னொரு சந்தேகம் இப்போ வந்து

0: சார் இந்த நம்பருக்கு.
1: கண்டிப்பாங்க, ஓகேங்க, ரொம்ப ரொம்ப
0: ஓகே சார்,
1: நன்றிங்க.
0: தேங்க்யூ சார, தேங்க்யூ.
1: ஓகே, ஸோ நேர்களே, நீங்களும் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு புது விதமான டிஷ்ஷாக இருக்குது, சேமியாவிலேருந்து குழிப்பணியாரம் அப்படின்றது. ஸோ தொடர்ந்து அடுத்து நம்ம நேயர் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
0: ஹலோ, வணக்கம் சார், நான் மகா தாராபுரத்துலேருந்து பேசுகிறேன் சார்.
1: வணக்கம் மகா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சார். நிலையத்தில் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
1: நிலையத்தில் எல்லாருமே நல்லா இருக்கோம். சொல்லுங்கள், இன்னைக்கு என்ன டிப்ஸோடு வந்திருக்கீங்க நம்ம நேயர்களுக்கு?
0: முருங்கைக்கீரை கடலைப்பருப்பு கூட்டு சார்.
1: ஓகே, முருங்கைக்கீரை கடலைப்பருப்பு கூட்டு.
0: ஆமாங்க சார், கடலைப்பருப்பு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் முருங்கைக்கீரை எடுத்து வச்சுக்கணும், சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கணும். சின்ன வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுட்டு பச்சை மிளகாய் ஒரு 2 மிளகாய் அப்படி ரெண்டா மட்டும் கட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் ஒரு எண்ணெய் சட்டி வடை அடுப்புல வச்சு வரமிளகாய், உங்களுக்கு எவ்வளவு காரம் தேவையோ அவ்வளவு மிளகாயை வறுத்து எடுத்து எண்ணெய் ஊத்தி வறுத்து எடுத்துக்கணும். அப்புறம் ஜீரகம் கொஞ்சம், பெருஞ்சீரகம் கொஞ்சம், குறுமிளகு கொஞ்சம், இதையே வறுத்து எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் தேங்காயை வறுத்து கொஞ்சம், தேங்காயை கொஞ்சமா வறுத்துட்டு அப்புறம் தக்காளி பழத்தை தனியா எண்ணெய் ஊத்தி நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ தேங்காய் கூட பூண்டு இஞ்சி அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அரைச்சு எடுத்துக்கணும். எல்லாத்தையும் அரைச்சு எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு எண்ணெய் இரும்பு வடைச்சட்டி தான் நாங்க யூஸ் பண்ணுவோம், ஏன்னா அடி பிடிக்காது, நல்லாவும் இருக்கும். அது இரும்பு வடைச்சட்டியில கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி உங்களுக்கு என்ன எண்ணெய் வேணுமோ, நாங்களும் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம், உங்களுக்கு கல்லெண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், பாமாயில் வேணாலும் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டு தக்காளி வதக்கி அதையும் அரைச்சு வச்சுக்கணும், எல்லாத்தையும் அரைச்சிடணும். அப்புறம் எண்ணெய் சட்டியில கடுகு போடுவோம், எண்ணெய் ஊத்தி எண்ணெய் காஞ்சது கடுகு பெருங்காயம் எல்லாம் போட்டு தாளிச்சிடணும். வெங்காயம் சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்கணும், சும்மா ரெண்டு அரிஞ்சு வச்சுக்கிறீங்களா அதையும் போட்டு வதக்கணும். முருங்கீரை, முருங்கீரையும் போட்டு லைட்டா வதக்கணும், ரொம்ப மொறுமொறுன்னு வறுக்க கூடாது, சும்மா அப்படியே லெவலா வறுக்கணும். வறுத்து எடுத்துட்டு வரட்டி அதையும் வறுத்து எடுத்துட்டு அப்புறம் இந்த சாந்து எல்லாம் அரைச்சி வச்சுக்கிறீங்களா அது எல்லாமே மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும். போட்டுட்டு அந்த அரைச்சி வச்சிருக்கிற எல்லா சாந்தியும் அதுல ஊத்தி நல்லா அதையும் ஒரு 2 திருப்பணும் திருப்பி வதக்கி எடுத்துட்டு ஒரு சம்பளத்துல வந்து இது எல்லாத்தையும் கொட்டி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி, ஏன்னா கடலைப்பருப்பு தீக்கு போட்டுடணும், கடலைப்பருப்பு தீக்கு போட்டு 2 வதக்கு எடுத்து வச்சுக்கணும். எல்லாமே தேங்காய் பாயில ஊத்துறதுனால கொஞ்சம் அப்படி தவட்டுன மாதிரி இருக்கணும், ரொம்ப தண்ணியா போயிடக்கூடாது, கொஞ்சம் கரெக்டுன மாதிரி இருக்கணும். எல்லாம் எடுத்து ஒரு சம்பரத்துல வச்சிடணும், சம்பரத்துல வச்சு சம்பரத்தை இறுக்கிவா மூடிடணும். ஏன்னா குக்கர்ல வச்சோம்னா குக்கர்ல வைக்கலாம், ஒரு விசில் வச்சு எடுக்கலாம், ஆனா சில பேர் தீ வச்சிருவாங்க, அதனாலதான் குக்கர்ல தண்ணி ஊத்திட்டு இந்த சம்பரத்தை மூடி வச்சு அதுக்குள்ள வச்சிடணும். வச்சு குக்கரை மூடி ஒரு விசில், ஒரே ஒரு விசில் போதும். கடலைப்பருப்பு ஏதாவது ஊறி இருக்கு இல்லைங்களா, எல்லாமே ஊறி இருக்கு, ஒரு விசில் இருந்தா போதும். எடுத்து சாப்பிட்டு பாருங்க, சாப்பாட்டுல போட்டு சாப்பிடலாம், சப்பாத்திக்கு சொட்டுக்கலாம், தோசைக்கு சொட்டுக்கலாம், சாப்பாட்டுல போட்டு சாப்பிட்டுக்கலாம், என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம், பயங்கர டேஸ்டா இருக்கும்.
1: ஓகேங்க, ஓகே, ரொம்ப நன்றி, நிறைய தகவல்கள் வழங்குனீங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்க.
0: நன்றி சார்.
1: ஓகே நேர்களே, நீங்க வந்து நிறைய தகவல்கள் உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம நிகழ்ச்சியில் இன்னும் நம்ம பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது UTFM 101.8, இங்கே எல்லாமே சமஹிட்.
2: UTFM 101.8 நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது ஸ்நேகிதியே, இது பெண்களின் நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.

0: நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
1: வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு வகையான பாடல்கள் கேட்க பிடிக்கும். அதில் கிளாசிக் பாடல்களுக்கு என்றுமே சிறப்பான ஒரு இடம் உண்டு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான பிரிவில் கிளாசிக் பாடல்கள் உங்களுக்காகவே.
2: மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா.
1: தினமும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை பொன்மாலை பொழுதில் வாடாமலர்.
3: நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன்.
1: காலத்தால் அழியாத காவிய பாடல்களின் தொகுப்பு உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 மட்டும்.
4: நிலையத்தில் நேரம் 12:23. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேயர்கிட்ட பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம்.
4: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
5: மங்களம்மா பேசுறேன்.
4: வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க?
5: நான் நல்லா இருக்கேன் சாமி. நிலையத்துல எல்லா பிள்ளைங்களும் நல்லா இருக்கீங்களா?
4: எல்லாரும் நல்லா இருக்காங்க. சொல்லுங்க, இன்னைக்கு என்ன டிப்ஸ் வந்து எடுத்துட்டு வந்திருக்கீங்க? என்ன சமையல் குறிப்பா இல்ல என்ன எடுத்துட்டு வந்திருக்கீங்க?
5: போட்டு கொஞ்சம் சர்க்கரையும் சேர்த்து நல்லா மிக்சியில அடிச்சிடணும். அடிச்சு எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் பயறு வறுத்து அத ஒரு இதுல போட்டு குழைகள் அம்மியில இருக்குள்ள கல்லு அதுல ஒரு துணியில உரிச்சு கொட்டி வறுத்து கொட்டி உடச்சி எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணியில போட்டு கொஞ்ச நேரம் வச்சிருந்துட்டு அந்த மாவோட சேர்த்துறோம். சேர்த்து இதெல்லாம் நல்லா அப்படியே பிசைஞ்சிட்டு இட்லி கொப்பரையில அப்படியே புடிச்சு புடிச்சு வச்சு இட்லி மாதிரி வேக வச்சு எடுத்துட்டு கொல்கட்டை மாதிரி சூப்பரா இருக்கும்பா. அதே மாதிரி சிக்கனை நல்லா பொடியா அரிஞ்சு கொஞ்சம் நல்லா கழுவிட்டு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் பொடியும் போட்டு நல்லா கொஞ்சம் பிசைஞ்சு வச்சுட்டு வரமிளகா தக்காளி சின்ன வெங்காயம் ஏலங்கிராம்பு இதெல்லாம் மிக்சியில போட்டு நல்லா நெய்ய நல்லா அரிச்சு எடுத்துட்டு கடுகு கருவேப்பிலையும் எண்ணெய் ஊற்றி தாளிச்சு இதையும் அதுல ஊற்றி நல்லா வேகும் போது இந்த கறியையும் அதுல அப்படியே போட்டு அப்படியே பிரட்டி எடுத்து சூப்பரா இருக்கும் சாமியை கூட. ரொம்ப தண்ணியெல்லாம் விடக்கூடாது. அதே மாதிரி இந்த முகத்துக்கு கஸ்தூரி மஞ்சள் இருக்குல்லப்பா, அது அதையும் நல்லா கல்லுல வச்சு நல்ல பெரிய கிழங்கா இருக்கும். அதையும் நல்லா கல்லுல வச்சு உரைச்சி எடுத்துட்டு இந்த ஆரஞ்சு தோல் இருக்குல்ல அதையும் சேர்த்து அதுலயே அரைச்சி எடுத்துருங்க. அதுலயே கொஞ்சம் சந்தனமும் சேர்த்து நைட்டுக்கு முகத்துல போட்டோம்னா அந்த முகத்துல இருக்க இந்த பருவு கருப்பெல்லாம் போயிடும்.
4: ஓகேங்க,
5: நன்றி.
4: ஓகேங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய தகவல்கள் வழங்கிங்க, ரொம்ப நன்றி.
5: நன்றிப்பா.
4: நேர்களே, நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து அடுத்ததா ஒரு பாடல் கேட்கலாம். இது ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: சிறகுகள் சிறிது, கனவுகள் பெரிது, குட்டி உள்ளங்களில் கொட்டி கிடக்கும் திறமைகள்.
1: சிங்கம்னா சிங்கிளா பாய போறேன்,
0: பாடலாம், பேசலாம், கதை சொல்லலாம், உங்கள் திறமையை உலகமே கேட்க செய்யலாம். பட்டாம்பூச்சிகள் குட்டீஸ்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இனி சனிக்கிழமை தோறும் மாலை 4 மணிக்கு உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
2: யார் உனக்கு இதெல்லாம் கத்துக் கொடுக்கறா?
3: ஒரு ஃப்ளோல தானா வந்து பேபி.

நேர்களே, பல தகவல்கள் நம்ம நிகழ்ச்சியில் பார்த்துட்ருக்கோம். சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல். ஸோ நிறைய நேர்கள் வந்து கலந்துக்கிட்டு அவங்களோட டிப்ஸ் எல்லாமே நமக்காக வழங்கினாங்க. ஸோ அதுபோலவே வந்து பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மாடித்தோட்டம் அமைக்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஓ, மாடித்தோட்டம் அப்படின்றப்போ இன்றைக்கு வந்து நிறைய இடங்களில் வந்து எல்லா இடமுமே கட்டிடமயமாயிருச்சு இல்லையா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா, மாடித்தோட்டம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு விஷயமும் கூட. ஸோ நம்ம விளைவிக்கக்கூடிய பொருட்களை வந்து நம்மளே வந்து சாப்பிடலாம். ஸோ அதுக்காக வந்துட்டு தனியாக நம்ம செலவு பண்ணணும் அப்படின்ற அந்த அவசியமும் கிடையாது. ஸோ இதெல்லாம் எல்லாருக்குமே முடியாது. பட் ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து இதுக்காக தனியாக வந்து நேரம் ஒதுக்கி ஸோ இந்த வேலையில் வந்து நீங்கள் ஈடுபடலாம். ஸோ இதுக்காக என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, மண் கலவை ஒரு பங்கு, மண் ஒரு பங்கு, மண்புழு உரம், அதே மாதிரி வந்து கோகோபிட், பின்ன ஒரு கைப்பிடி வேப்பம் புண்ணாக்கு, அதே மாதிரி வந்து ஒரு கைப்பிடி பாஸ்போ பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து தேவை. ஸோ இது எல்லாமே வச்சுட்டு ஒரு மண் வகை எடுத்துக்கலாம். ஸோ நல்ல மண் வகையாக இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, வேர்பூச்சி தாக்காமல் ஒரு கைப்பிடி வேப்பம் பின்னாக்கு, மண்புழு உரம் இல்லாதவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொழு உரமும் எடுத்துக்கலாம். ஸோ தொழு உரம் வந்து எடுத்து ஒரு மண் கலவையோட கலக்கலாம். அதே போல் வந்து விதைகள் வந்து நம்ம உங்களுக்கு என்னென்ன விதைகள் வேணுமோ அது எல்லாமே இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் கிடைக்கும். ஸோ புது விதைகளாக எடுத்து பூசணம் பிடித்த விதைகளை வந்து தவிர்க்கலாம். அதுபோல் வந்து புது விதைகள் எடுத்து வந்து நம்ம வந்து அதை வந்து விதைக்கலாம். ஸோ இந்த பூசணம் புது விதைகளை எடுக்கிறதன் மூலமாக வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, செடிகள் வந்து வளராமல் கூட போகலாம். ஸோ என்னென்ன மாதிரியான விதைகள் வந்து மாடித்தோட்டத்தில் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முள்ளங்கி விதை இருக்குது, கீரை விதைகள் இருக்குது, தக்காளி விதை, மிளகாய் விதை. ஸோ ஈஸியாக இது எல்லாமே வந்து வளர்க்கலாம். புதிதாக வந்து நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து இந்த

முள்ளங்கி, கீரை, தக்காளி விதை, மிளகாய் விதை, இதெல்லாமே வந்து ரொம்பவுமே வந்து பொருத்தமாக இருக்கும். ஸோ புதுசாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு அதே மாதிரி கீரை விதையுடன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாம்பலும் வந்து சேர்த்து போடணும். ஸோ கீரை விதைகள் வந்து எறும்பு சாப்பிடுவதை தவிர்க்கிறதுக்காக வந்துட்டு இந்த சாம்பல் கொஞ்சம் வந்து போடலாம். அதே போல் வந்துட்டு விதைகளை வந்து பஞ்சகாவியாவில் வந்து 15 நிமிடம் வந்து ஊற வைக்கலாம். முளைப்பு திறன் வந்து இதனால் அதிகமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து வெண்டைக்காய் விதைகள் அதை எல்லாமே வந்து இந்த மாதிரி வந்து முளைப்பு திறன் நல்லா வரணும் அப்படின்னா நீங்கள் பஞ்சகாவியாவில் வந்துட்டு ஒரு 15 நிமிடங்கள் வந்து ஊற வைக்கலாம். ஸோ எல்லா விதைக்குமே வந்து இந்த பஞ்சகாவியம் வந்து தேவை கிடையாது. அதே மாதிரி கொடி வகை விதைகள், பெரிய விதைகள், இதுக்கு எல்லாமே வந்து பஞ்சகாவியாவுடன் ஊற வைக்கலாம். ஸோ அதே மாதிரி க்ரோ பேக்ஸ் இருக்குது. க்ரோ பேக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹோல்ஸ் அது இருக்கு இல்லையா, அது இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். அதே மாதிரி தண்ணீர் வந்து தேவையான இருக்கக்கூடிய செடிகளுக்கு மட்டுமே எடுத்துக்கொள்ளணும். தண்ணீர் அதிகமாக ஊற்றுனா என்னாகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நமக்கே தெரியும். ஸோ அந்த செடி வந்து ரொம்ப வாடி போயிடலாம், இல்லை வந்துட்டு அழுகி போயிடலாம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு மாடித்தோட்டத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமும் கூட. ஸோ மாடித்தோட்டத்துக்கு உங்களுக்கு என்னென்ன விஷயம் தேவைப்படுது அப்படின்னு வந்துட்டு இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து சமூக வலைதளங்களில் தேடினாலே உங்களுக்கே கிடைக்கும். ஸோ அதை வச்சே வந்து ஒரு அருமையான மாடித்தோட்டம் வந்து நீங்களே அமைக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் கேட்கலாம்.

0: ஒளித்த பாடல் துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்திற்காக சித்ரா அவர்களோட குரல்ல இசை ராஜ்குமார் அவர்களோட இசையில கேட்டோம். கேட்ட பாடலுடன் இன்றைய சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றி இதய நோயை தடுக்க வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். கடல்சார் பாதுகாப்புக்கு நமது துறைமுகங்கள் உறுதி பூண்டிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் மேலும் 5 இடங்கள் யுனெஸ்கோவின் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். இந்தியா சீனா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று ஒரு தங்கம், ஒரு வெள்ளி, ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். உலக இதய தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றி இதய நோயை தடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இதய நோயை தடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு எடுத்து வருவதாக திரு நட்டா தெரிவித்தார். இந்நாளையொட்டி தமிழகத்தின் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் இதய நோய் ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மருத்துவர்கள், செவிலியர்கள், மாணவிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்ட இந்த பேரணி முக்கிய சாலை வழியாக சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மற்றும் உடற்பயிற்சி மூலம் இதயத்தை பாதுகாக்கலாம் என்று தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் இதய மருத்துவ நிபுணர் டாக்டர் பாலமுருகன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: உலக இதய தினத்தின் இன்றைய செய்தியானது டோன்ட் மிஸ் எ பீட். நமது இடைவிடாமல் சுற்றுக்கொண்ட இதயத்தில் ஒரு சிறிய மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அதை அலட்சியப்படுத்தாமல் நம் உடனே நம் மருத்துவரை அணுகி என்ன நமக்கு பிரச்சனைங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கொள்ளணும். நமக்கு ஏற்படும் வித்தியாசமான துடிப்பு, படபடப்பு, மயக்கம், சோர்வு, நெஞ்சுவலி, தோள்பட்டை வலி, இதை அலட்சியப்படுத்தாமல் மருத்துவமனையை அணுகி உடனடியாக அதை என்னன்னு பரிசோதிச்சுக்கிட்டோம்னா ஒரு பெரிய பிரச்சனையிலிருந்து நாளைக்கு நம்ம இதயத்தை காப்பாற்றிக்கலாம். இதுக்கு நாம் கடைபிடிக்க வேண்டியது வந்து ஒரு ஆரோக்கியமான உணவு, சீரான உடற்பயிற்சி, மன அழுத்தம், தூக்கமின்மையை தவிர்த்து, புகைப்பழக்கத்தை தவிர்த்து ஒரு நல்ல வாழ்க்கை முறையை நாம் கடைபிடித்துக் கொண்டால் நாம் ஆரோக்கியமான இதயத்தை பெற்று சீராக வாழ்ந்து எல்லாருக்கும் ஒரு உதாரணமாக செயல்படுவோம்.
1: கடல்சார் பாதுகாப்புக்கு நமது துறைமுகங்கள் உறுதி பூண்டிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். ஒடிஷா பாரதீப் கடல் பகுதியில் விபத்துக்குள்ளான கப்பலை மீட்க துறைமுக அலுவலர்கள் மேற்கொண்ட நடவடிக்கையை அவர் பாராட்டினார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த கப்பலில் 9000 மெட்ரிக் டன் பாமாயில் இருந்ததாக கூறியுள்ளார். அந்த கப்பலில் பயணம் செய்த 23 மாலுமிகளும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த கப்பல் நேற்று முன்தினம் விபத்துக்குள்ளானதை அடுத்து பாரதீப் துறைமுக அதிகாரிகளுக்கு அவசர அழைப்பு விடுக்கப்பட்டதை அடுத்து மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்தியாவின் மேலும் 5 இடங்கள் யுனெஸ்கோவின் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் பாக் குகை ஓவியங்கள், சம்பல் பள்ளத்தாக்கு கோவில்கள், உதயகிரி குகை, கினோர்கார், சத்தியாகிரகம் நடத்தப்பட்ட பகுதிகள் யுனெஸ்கோ பட்டியலில் சேர்த்துள்ளதாக கூறியுள்ளார். இதனையடுத்து இந்தியாவில் உள்ள 78 இடங்கள் இப்பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். இது நாட்டின் பாரம்பரியத்தை எடுத்துக்காட்டுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வை காரணமாக இந்தியாவின் பாரம்பரியம் உலக அளவில் கொண்டு சேர்க்கப்படுவதாக திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். இந்தியா சீனா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நியூயார்க்கில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இரு நாடுகளுக்கு இடையேயான எல்லை பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட்டு வருவதாக கூறினார். புதுதில்லியில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் பங்கேற்றது இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை

0: மேலும் வலுப்படுத்தியதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். நடப்பாண்டு வரை 146,000 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கடந்த 2014 ஆண்டைவிட 91,000 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது 61% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கடந்த 2015 கொண்டுவரப்பட்ட பசுமை நெடுஞ்சாலை திட்டத்தின் கீழ் தேசிய நெடுஞ்சாலைகளை சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அமைக்கப்பட்டு வருவதாகவும் அரசு தெரிவித்துள்ளது. காற்று மாசை கட்டுப்படுத்தும் வகையில் நெடுஞ்சாலை ஓரங்களில் மரங்கள் நட்டு சுற்றுச்சூழலை பாதுகாக்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் மத்திய அரசு கூறியுள்ளது. பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நபின் தலைமையில் கட்சியின் மாநில பொறுப்பாளர்களின் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் 65 பொறுப்பாளர்களும் துணை பொறுப்பாளர்களும் பங்கேற்றுள்ளனர். கட்சியின் தேசிய பொதுச்செயலாளர் திரு சந்தோஷ், உத்தரப்பிரதேச பொறுப்பாளர் திரு வினோத் தாவ்டே, திருமதி ஸ்மிருதி இரானி, திரு கஜேந்திர பட்டேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இந்த கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: உத்தராகண்ட் மாநிலம் உத்தரகாஷியில் கலிண்டி பகுதியில் சிக்கிய 19 பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். தொடர் மழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கிய இவர்களை மாநில பேரிடர் மீட்பு படையினர் மீட்டதாக அதன் கமாண்டன்ட் அர்பான் தெரிவித்துள்ளார். இவர்களை ஹர்சில் பகுதிக்கு கொண்டுவந்து மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். உத்தரகாஷியில் புனித யாத்திரை மேற்கொண்டு மழையால் சிக்கியவர்களை பாதுகாப்பாக மீட்க ஹெலிகாப்டரை பயன்படுத்த மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டிருந்தது. முன்னதாக கேதார்நாத் புனித யாத்திரையின் போது சிக்கிய 1500 மேற்பட்ட யாத்ரீகர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தொடர் கனமழை காரணமாக பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ராமகங்கா, காக்ரா ஆறுகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அயோத்தியா, பாராபங்கி உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நாராயணி ஆற்றின் கரையோரத்தில் தடுப்புச் சுவர் இடிந்து விழுந்ததால் தண்ணீர் கிராமங்களை சூழ்ந்துள்ளது. இதனையடுத்து ஏராளமான கிராமங்களில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய பேரிடர் மீட்புப் படையினரும் உத்தரப்பிரதேச மாநில பேரிடர் மீட்புப் படையினரும் இப்பகுதியில் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. ஒடிஷாவில் தொடர் கனமழை காரணமாக மகாநதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஹிராகுட் அணையிலிருந்து வினாடிக்கு 500,000 கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. கட்டாக் அருகே முண்டாலி நீர்த்தேக்கத்திலிருந்து வினாடிக்கு 800,000 கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. இதனையடுத்து கட்டாக், புரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதனையடுத்து மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். தேசிய புலனாய்வு முகமை கேரளம், மேற்குவங்கம், அஸ்ஸாம் உள்ளிட்ட 16 இடங்களில் இன்று சோதனை மேற்கொண்டுள்ளது. பங்களாதேஷைச் சேர்ந்த தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடையவர்களின் அலுவலகங்களில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக கூறப்பட்டுள்ளது. தீவிரவாத செயலில் ஈடுபட்டதாக கூறி 11 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதை அடுத்து இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பிரான்சில் போராட்டத்தில் ஈடுபட்ட 160 மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆசிரியர் பற்றாக்குறை, வகுப்பறை விரிவாக்கம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாரிஸில் தொடங்கிய இந்த போராட்டம் லில்லி, மார்சிலி, சேடான் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களுக்கு பரவியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 1 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் துப்பாக்கிச் சுடுதல் டிராப் தனிநபர் பிரிவில் இந்தியாவின் நீருதண்டா தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் துப்பாக்கிச் சுடுதல் டிராப் குழு பிரிவில் நீருதண்டா, மணிஷா, ஆஷிமா வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றினர். ஆடவர் குத்துச்சண்டை 90 கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் நரேந்தர் பெர்வால் வெண்கலப்பதக்கம் வென்றார். அரையிறுதியில் கஜகஸ்தானின் ஐபேக்கிடம் தோல்வியடைந்ததை அடுத்து நரேந்தர் பெர்வால் வெண்கலப்பதக்கத்தை கைப்பற்றினார். பாராட்டினார். பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஆடவர் கிரிக்கெட் அரையிறுதி ஆட்டத்தில் நாளை மறுநாள் இந்தியா இலங்கையை எதிர்கொள்கிறது. மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் பாகிஸ்தான் பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இந்தியா இதுவரை 5 தங்கம், 21 வெள்ளி, 22 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 16வது இடத்தில் உள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணிக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் ஆஸ்திரேலியா ஏ அணி சற்று முன் வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 83 ரன் எடுத்துள்ளது. மொஹாலியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி சற்று முன்வரை 4 விக்கெட் இழப்பிற்கு 120 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றி இதய நோயை தடுக்க வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். கடல்சார் பாதுகாப்புக்கு நமது துறைமுகங்கள் உறுதி பூண்டிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் மேலும் 5 இடங்கள் யுனெஸ்கோ பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். இந்தியா சீனா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 1 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 12:15. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியில் 720 கிலோ ஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு. வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாடு, புதுச்சேரி கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு இன்று தொடங்கி வரும் 2 தேதி வரை ஏதுமில்லை. மேலும் பலத்த காற்று கிழக்கு மத்திய வங்கக் கடற்பரப்பின் சில பகுதிகளில் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் இன்றும் நாளையும் வீசக்கூடும். அலைகளின் வேகம் மற்றும் உயரம் பற்றிய எச்சரிக்கையில் சென்னையில் பாலவாக்கம் முதல் லட்சுமிபுரம் ஓடைக்குப்பம் வரை நாளை இரவு 7 மணி வரை அலைகளின் வேகம் 1 முதல் 1.1 மீட்டராக இருக்கக்கூடும். காஞ்சிபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் ஆலம்பரக்குப்பம் முதல் சின்ன நீலாங்கரை வரை அலைகளின் வேகம் 1 முதல் 1.1 மீட்டராக இருக்கும்.
3: நிலையத்தில் நேரம் 12:51.
4: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இன்று
5: செர்ப் பவர் திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்கலாம். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்றார் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. ஆனால் அந்த மாதவம் செய்து பிறந்த பெண்கள் இன்று வெறும் குடும்ப பொறுப்புகளோடு நின்றுவிடாமல் விண்வெளி ஆராய்ச்சி முதல் அணுசக்தித்துறை வரை தங்களது முத்திரையை பதித்து வருகிறார்கள். இருப்பினும் அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் பொறியியல் போன்ற உயரிய ஆராய்ச்சி பிரிவுகளில் பெண்களுக்கு தேவையான நிதி வசதியும் வாய்ப்புகளும் சமமாக கிடைக்கிறதா என்று கேட்டால் அங்கு இன்னும் ஒரு தேக்க நிலை இருப்பதை நாம் மறுக்க முடியாது. ஒளிரும் தீபத்தை மூடி வைக்கக்கூடாது என்பார்கள். பெண்களிடம் இருக்கும் அசாத்தியமான ஆராய்ச்சி திறனை வெளிக்கொண்டு வரவும் ஆராய்ச்சி நிதியுதவில் இருக்கும் பாலின பாகுபாட்டை களையவும் மத்திய அரசின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகத்தால் கொண்டுவரப்பட்ட ஒரு உன்னத திட்டம்தான் செர்ப் பவர். இத்திட்டத்தின் பெயரிலேயே பவர் அதாவது சக்தி என்ற வார்த்தை அடங்கியுள்ளது. இது மத்திய அரசின் அறிவியல் மற்றும் பொறியியல் ஆராய்ச்சி வாரியத்தால் செயல்படுத்தப்படுகிறது. செர்ப் என்பதற்கு சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங் ரிசர்ச் போர்டு என்று பொருள். இதன் முக்கிய நோக்கங்கள் இந்திய கல்வி நிறுவனங்கள் மற்றும் ஆராய்ச்சி ஆய்வகங்களில் பணிபுரியும் பெண் விஞ்ஞானிகளுக்கு சமமான வாய்ப்புகளையும் வெயிட்டட் வாய்ப்புகளையும் வழங்குவது, ஆராய்ச்சி துறையில் பெண்களின் பங்களிப்பை அதிகரித்து ஒரு பாலின சமநிலையான ஆராய்ச்சி சூழலை உருவாக்குவதும் இதன் முக்கிய இலக்காகும். மேலும் பெண் விஞ்ஞானிகளை தேசத்தின் மிக முக்கிய முடிவெடுக்கும் குழுக்களிலும் தலைமை பொறுப்புகளிலும் அமர வைப்பது இதன் மிக முக்கியமான நோக்கம். இந்த திட்டம் பெண் ஆராய்ச்சியாளர்களை 2 வழிகளில் ஆதரிக்கிறது. ஒன்று உயரிய விருது போன்ற உதவித்தொகை, மற்றொன்று ஆராய்ச்சி செய்வதற்கான நேரடி நிதியுதவி. செர்ப் பவர் ஃபெலோஷிப், இது இந்தியாவில் மிகச்சிறந்த தகுதி வாய்ந்த பெண் விஞ்ஞானிகளை அடையாளம் கண்டு அவர்களுக்கு வழங்கப்படும் ஒரு கௌரவமாகும். முனைவர் பட்டம் பெற்று இந்திய கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களில் வழக்கமான பணியில் இருக்கும் 35 முதல் 55 வயது வரையிலான பெண் விஞ்ஞானிகள் இதற்கு தகுதியானவர்கள். ஆண்டிற்கு அதிகபட்சமாக 25 பேருக்கு மட்டுமே இந்த உயரிய ஃபெலோஷிப் வழங்கப்படும். தகுதி பெற்ற பெண் விஞ்ஞானிகளுக்கு அவர்களின் வழக்கமான மாத சம்பளத்துடன் கூடுதலாக மாதம் 15,000 ரூபாய் தனிப்பட்ட உதவித்தொகையாக 3 ஆண்டுகளுக்கு வழங்கப்படும். அத்துடன் அவர்களின் ஆராய்ச்சி பணிகளுக்காக ஆண்டுக்கு ரூபாய் 10 லட்சம் ஆராய்ச்சி மானியமும், நிறுவனத்திற்கான கூடுதல் நிர்வாக நிதியாக ஆண்டுக்கு ரூபாய் 90,000 வழங்கி அரசு கௌரவிக்கிறது. இந்த திட்டம் பெண் விஞ்ஞானிகள் தங்கள் தனித்துவமான புதிய கண்டுபிடிப்பு திட்டங்களை செயல்படுத்துவதற்காக வழங்கப்படும் நேரடி நிதியுதவி. இது 2 நிலைகளில் பிரிக்கப்பட்டுள்ளது. நிலை 1, ஐஐடி, ஐஐஎஸ்சி, மத்திய பல்கலைக்கழகங்கள் மற்றும் மத்திய அரசு ஆராய்ச்சி நிறுவனங்களில் பணிபுரியும் பெண் விஞ்ஞானிகளுக்கு 3 ஆண்டுகளுக்கு அதிகபட்சமாக ரூபாய் 60 லட்சம் வரை ஆராய்ச்சி நிதி வழங்கப்படுகிறது. நிலை 2, மாநில பல்கலைக்கழகங்கள், அரசு கலைக்கல்லூரிகள் மற்றும் தனியார் கல்வி நிறுவனங்களில் பணிபுரியும் பெண் ஆய்வாளர்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு அதிகபட்சமாக 30 லட்சம் வரை நிதி வழங்கப்படுகிறது. இதன் மூலம் எளிய கிராமப்புற பின்னணியில் இருக்கும் கல்லூரி பேராசிரியர்களும் உலகத்தரமான ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள முடிகிறது. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒப்புக்கொள் என்பது நமது பழமொழி. ஆராய்ச்சி என்பது வெறும் ஆய்வுக் கட்டுரைகளுடன் முடிந்துவிடக்கூடாது. கண்டுபிடிப்புகள் அனைத்தும் மக்களின் பயன்பாட்டிற்கு வர வேண்டும். இதற்காக இத்திட்டத்தின் கீழ் மொழிபெயர்ப்பு மானியம், அதாவது டிரான்ஸ்லேஷன் கிராண்டும் வழங்கப்படுகிறது. இதன் மூலம் பெண் விஞ்ஞானிகள் தாங்கள் கண்டுபிடித்த புதிய தொழில்நுட்பங்களை கொண்டு வணிக ரீதியான தயாரிப்புகளின் மாதிரிகளை உருவாக்க முடியும். இதற்கு ஆண்டுக்கு 15 லட்சம் வரை 2 ஆண்டுகளுக்கு சிறப்பு நிதியுதவி வழங்கப்படுகிறது. இது பெண் விஞ்ஞானிகளை தொழில் முனைவோர்களாக மாற்றும் ஒரு புதிய முயற்சியாகும். இந்த திட்டத்தின் மூலம் இதுவரை 1000க்கும் மேற்பட்ட பெண் விஞ்ஞானிகள் தங்களின் அறிவியல் கனவுகளை நனவாக்கியுள்ளனர். இது வெறும் ஒரு நிதியுதவி மட்டுமல்ல, நம் வீட்டு பெண்களின் அறிவுத்திறனுக்கு தேசம் வழங்கும் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். பெண்கள் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறையில் முன்னேறும் போது அது தேசத்தின் பொருளாதார வளர்ச்சியை பல மடங்கு உயர்த்தும். செர்ப் பவர் திட்டம் என்பது இந்தியாவின் ஒரு புதிய அறிவியல் யுகத்தின் அடையாளம். பாரதியார் கண்ட புதுமை பெண் இன்று அறிவியல் ஆய்வகங்களில் புதிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறாள். அவளுக்கு துணையாக இந்த திட்டம் ஒரு பெரும் பாதுகாப்பாளராக திகழ்கிறது.
3: நிலையத்தில் நேரம் 12:56, நேர்களை கேட்கலாம். மெல்லிசை.

உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 நீலமலையோரம் கவின் மலையாளமும் சுந்தர தெலுங்கும் காந்தார கன்னட கானமும் இன்னிசை இந்தியும் பாடலாக ஒழிக்கும் இந்த நிகழ்ச்சி வண்ண வண்ண பூக்கள்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். உலகளாவிய மூன்றாவது பெரிய விமான போக்குவரத்து சந்தையாக இந்தியா உருவெடுப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சியின் உயர்நிலை கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. ஆசிய விளையாட்டு மகளிர் துப்பாக்கிச் சுடுதல் டிராப் தனிநபர் பிரிவில் தங்கம் வென்ற இந்தியாவின் நீருவை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பாராட்டியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் சமூக நல்லிணக்கத்தை உறுதி செய்யும் வகையில் அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். உலகளாவிய மூன்றாவது பெரிய விமான போக்குவரத்து சந்தையாக இந்தியா உருவெடுப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் 2027 ஆசிய வான்வழி பாதைகள் தொடர்பாக இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2047 ஆண்டு வாக்கில் விமான பயணிகளின் எண்ணிக்கையை 130 கோடியாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். 2014 ஆண்டு 74 இருந்த விமான நிலையங்களின் எண்ணிக்கை தற்போது 166 அதிகமாக அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டார். உதான் திட்டம் அனைவருக்குமான விமான போக்குவரத்திற்கு வகை செய்ததாக அவர் கூறினார். ஆசிய வான்வழி பாதை 2027 23 நிகழ்வை இந்தியா ஏற்று நடத்தும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றி முன்கூட்டியே இதய நோய்களை கண்டறிந்து உரிய சிகிச்சைகளை மேற்கொள்ள மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். உலக இருதய தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி அமைச்சர் வெளியிட்டுள்ள செய்தியில் இதய ஆரோக்கியத்தை பாதுகாப்பதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். இதய துடிப்புகளை தவறவிடாதீர்கள் என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும். இதுகுறித்து திருச்சி இதய நோய் நிபுணர் டாக்டர் சுரேஷ்குமார் பேசுகையில்,
1: நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய ஒவ்வொரு இருதய துடிப்பையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். புகைப்பிடித்தல், மது அருந்துதல் மற்றும் அதிகமாக கோபப்படுதல், ஸ்ட்ரெஸ் ஆக்குதல் போன்ற கெட்ட பழக்கங்களை குறைத்துக் கொள்வதன் மூலம் அல்லது விட்டுவிடுவதன் மூலம் இருதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியும். இருதயத்திற்கு ஆகாத உணவுப் பொருட்கள், ஜங்க் ஃபுட்ஸ், அதிக மாமிச உணவுகள் இதையெல்லாம் குறைத்துக் கொள்வதோ அல்லது தவிர்த்துக் கொள்வதன் மூலம் இருதயத்தின் ஆரோக்கியத்தை பேண முடியும்.
0: பிஜேபியின் உயர்நிலை கூட்டம் கட்சியின் தேசிய தலைவர் திரு நிதின் நபின் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. கட்சியின் அமைப்பு சார்ந்த உரிமைகள் குறித்து இதில் ஆராயப்பட்டது. உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 6 மாநிலங்களுக்கு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தல்களில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நிலைப்பாடுகள் குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. இதனிடையே புதுதில்லியில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் காரிய கமிட்டி கூட்டத்தில் உரையாற்றிய காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளில் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறப்படும் பிரச்சினையில் தலைமை தேர்தல் ஆணையர் பதவி விலக வேண்டும் என்று கோரினார். வாக்காளர் பட்டியலில் மேற்கொள்ளப்பட்ட மாற்றங்கள் தொடர்பான அனைத்து தரவுகளும் வெளியிடப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். யுனெஸ்கோ உத்தேச பட்டியலில் இடம்பெற்றுள்ள இந்திய பாரம்பரிய சின்னங்களின் எண்ணிக்கை 78 அதிகரித்துள்ளது. பண்டைய பஹ குகை ஓவியங்கள், சம்பல் பள்ளத்தாக்கு கோவில்கள், குப்தர் காலத்தின் உதயகிரி குகைகள், கின்னோர்கர் பழங்குடியினரின் பாரம்பரியம், சத்தியாகிரகம் நடந்த முக்கிய பகுதிகள் உள்ளிட்டவை இதில் புதிதாக இணைக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் நம் நாட்டின் சிறப்பான பாரம்பரிய பன்முக கலாச்சாரம் புலப்படுவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தமது சமூக வலைதள பதிவில் பெருமிதம் வெளியிட்டுள்ளார். உலக அளவில் நம் நாட்டின் பாரம்பரிய கலாச்சாரங்களை முன்னெடுத்து பாதுகாத்து பராமரிக்கும் பிரதமரின் தொலைநோக்கு பார்வையை இந்நிகழ்வு பிரதிபலிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். சீனாவின் ஷாங்காய் நகரில் அண்மையில் முடிவடைந்த 48 உலகத்திறன் போட்டிகளில் தேசிய ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் 2 வெள்ளிப் பதக்கங்களையும் அறிவுசார் திறன் விருதுகளையும் வென்றுள்ளன. ஆடை வடிவமைப்பு, ஊடக கலந்துரையாடல், சில்லறை விற்பனை, காணொலி வர்த்தகம் உள்ளிட்ட 4 பிரிவுகளிலும் நிப்ட் மாணவ மாணவிகள் அறிவுசார் திறனில் விருதுகளை கைப்பற்றினர். உலக அளவில் இந்தியாவின் ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்பம் விரிவடைவதையும் படைப்பாற்றல் திறன், மின்னணு தொழில்நுட்ப திறன்களில் மேம்பட்டு திகழ்வதையும் இது புலப்படுத்துவதாக மத்திய ஜவுளி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 23 தேதி முதல் 26 தேதி வரை நடைபெற்ற இப்போட்டிகளில் 68 நாடுகளைச் சேர்ந்த 1400 மேற்பட்ட இளம் போட்டியாளர்கள் 64 பிரிவுகளில் களமிறங்கினர். இந்தியா 6 வெள்ளி பதக்கங்கள், 20 திறன்சார் விருதுகளை வென்று 10th இடத்தை வென்று சாதனை படைத்துள்ளது.
2: பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்துள்ள நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தில் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக வக்ஃப் சட்டம் 2025 தொடர்பான செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. பாரம்பரிய சொத்துக்கள் மீதான மகளிரின் உரிமையை உறுதி செய்யும் வகையிலும் வக்ஃப் வாரியத்தின் சொத்துக்களை முறையான மேலாண்மைக்காகவும் வக்ஃப் சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்தது. வக்ஃப் சட்டத்திருத்த மசோதாவும் முசல்மான் வக்ஃப் ரத்து மசோதாவும் நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது மிக முக்கிய நிகழ்வாகும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இஸ்லாமிய மகளிர் மற்றும் அச்சமூகத்தின் சிறுபான்மையினருக்கு எதிரான அநீதிகளை களையும் வகையில் தாவூதி போக்ரா சமுதாயத்துடன் கலந்துரையாடிய பின்னர் இந்த சட்டங்கள் கொண்டுவரப்பட்டதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார். வக்ஃப் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டதன் மூலம் மகளிருக்கு சொத்துரிமை உறுதி செய்யப்பட்டதாக திருச்சியைச் சேர்ந்த டாக்டர் எம் ஏ அலீம் எமது செய்தி பிரிவிடம் தெரிவிக்கையில்,
3: நம் பாரத பிரதமர் பொறுப்பேற்ற 25 ஆண்டுகளில் வக்ஃப் சட்டம் நிறைவேற்றப்பட்டதன் வாயிலாக பல நன்மைகளை இஸ்லாமிய சமுதாயம் அடைந்து வருகின்றது. இதில் எல்லவும் சந்தேகமில்லை. குறிப்பாக முஸ்லிம் மகளிருக்கான சொத்துரிமைகள் நிலைநாட்டப்பட்டிருக்கின்றது. அதற்காக பிரதமருக்கு நன்றியும் கூறிக்கொள்கின்றேன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் துப்பாக்கிச் சுடுதல் டிராப் தனிநபர் பிரிவில் இந்தியாவின் நீரு தங்கப்பதக்கத்தை வென்று புதிய சாதனை படைத்ததற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பாராட்டு தெரிவித்துள்ளார். டிராப் தனிநபர் பிரிவில் இந்தியாவின் தேசிய கொடி உயர பறந்த நிகழ்வு நாட்டின் பெருமையான தருணம் என்றும் அவர் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். நீருவின் சாதனை இளைய தலைமுறையினருக்கு உத்வேகம் அளிக்கும் என்றும் கூறியுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஆசிய போட்டிகளில் இந்தியா 5வது தங்கம் பெற்றுள்ள நிலையில் பதக்கப்பட்டியலில் 11வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி மத்திய அரசிற்கும் கர்நாடகாவிற்கும் உரிய அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை அமையவுள்ள இடத்தை மத்திய நிபுணர் குழு ஆய்வு செய்ய உள்ளதாக கர்நாடக முதலமைச்சர் திரு சிவக்குமார் கூறியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், இது தொடர்பாக தமிழக அரசு சார்பில் எந்த செய்தியும் வரவில்லை என்றும் குறை கூறியுள்ளார். கர்நாடக காங்கிரஸ் கட்சியுடன் இணைந்து தமிழக அரசு விவசாயிகளை வஞ்சிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் சமூக நல்லிணக்கத்தை உறுதி செய்யும் வகையில் அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். பொள்ளாச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆனைமலையில் நடைபெற்ற தாக்குதல் தொடர்பாக காவல்துறையினர் தகவல் அறிந்தவுடன் உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக கூறினார். பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தினருக்கு அரசு சார்பில் 6 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்பட்டதாகவும் அவர் எடுத்துரைத்தார். கொங்கு மண்டலத்தில் தொழில்துறையினருக்கு புதிய வாய்ப்புகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று மாநில விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியிருக்கிறார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக்கா ஆட்சியில் தொழில்துறையினர் சுதந்திரமாக செயல்படுவதாக கூறினார். விருதுநகர் அருகே சத்திர ரெட்டியாப்பட்டி ஊராட்சியில் மத்திய புள்ளியியல் அலுவலகம் சார்பில் தூய்மையே சேவை விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. குப்பைகளை தரம் பிரித்து வழங்குவது குறித்து மத்திய புள்ளியியல் அலுவலகத்தின் உதவி இயக்குநர் திரு ரத்னம் எடுத்துரைக்கையில்,
4: மத்திய அரசின் சார்பாக அனைத்து துறை அலுவலர்களும் ஆங்காங்கே பல்வேறு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். சத்திரட்டிப்பட்டியில எங்க துணை மண்டல அலுவலகம் சார்பாக இங்க ஒரு சின்ன ஏற்பாடு பண்ணி குப்பையெல்லாம் செக்ரிகேட் பண்ணி தனித்தனியா பிரிச்சு சேகரிச்சு உங்களுக்கு நீங்க எப்படி உள்ளாட்சித்துறை அமைப்புகளுக்கு எப்படி நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற பத்தி தெளிவாக நாங்க இன்றைக்கு எடுத்து சொன்னோம். அதன் மூலம் மக்களும் நல்லா தெரிந்து கொண்டாங்க. அவங்களுக்கு எங்க துறையின் சார்பாக ஒரு சில பரிசு ஒன்று கொடுக்கப்பட்டது.
0: பட்டினப்பாக்கத்தில் தலைமைச் செயலகம் அமைக்கும் விவகாரத்தில் முதலமைச்சர் மாற்று அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்று மதிமுகவின் முதன்மைச் செயலாளர் திரு துரை வைகோ கேட்டுக் கொண்டுள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று பேசிய அவர், ஊடகங்கள் மற்றும் மக்களின் கருத்துக்களை அரசு திறந்த மனதுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். வளிமண்டல காற்றழுத்த தாழ்வுப்பாதை காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, கரூர், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய 3வது பெரிய விமான போக்குவரத்து சந்தையாக இந்தியா உருவெடுப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சியின் உயர்நிலைக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. ஆசிய விளையாட்டு மகளிர் துப்பாக்கிச் சுடுதல் டிராப் தனிநபர் பிரிவில் தங்கம் வென்ற இந்தியாவின் நீருவை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பாராட்டியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் சமூக நல்லிணக்கத்தை உறுதி செய்யும் வகையில் அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
5: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 100.8 நிலையத்தில் நேரம் 1:55. நேர்களை கேட்கலாம் திரைக்காணம்.

தொல்வை திரைப்படத்திற்காக அந்த பாடல் கேட்டோம். நேர்களே, கேட்ட பாடலுடன் திரைகானம் நிறைவுற்றது. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும். மேலும் விவரங்களுக்கு
1: 1800-419-1800 and 1097.
2: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
3: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
4: நீலமலை நேரம். நீலகிரி மாவட்டம் என்றாலே அழகிய மலை காடுகள், அதில் காணப்படுகின்ற நீர் ஓடைகள், ஆறுகள், பசுமையான காடுகளுக்கே அழகு சேர்க்கும் பறவைகள், விலங்கினங்கள் என பார்ப்பவரின் மனதை கவரும் பச்சை பசேல் என தேயிலை தோட்டங்கள், பசுமையான மலை காய்கறிகள் விளையும் அழகிய நிலங்கள், சின்ன சின்ன கிராமங்கள் வளைந்து நெளிந்து காணப்படும் சாலைகள், சாலையோரம் வளர்ந்து நிற்கும் மரங்கள், செடி கொடிகள் என இம்மாவட்டத்தில் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் பண்டைய பழங்குடி மக்களின் அழகிய வாழ்வியல் முறைகள், கலாச்சாரம் என தங்களுக்கே தனி கட்டுப்பாடுகளுடன் வாழ்ந்து வரும் 6 பழங்குடி மக்களும் இம்மலை மாவட்டத்தின் உயிர் நாடிகள் எனலாம். தங்களின் வாழ்வியல் வாழ்விற்கேற்ப மலை தொடர்களில் வாழ்ந்து வரும் பழங்குடிகளான இருளர், கோத்தர், தோடர், பணியர், காட்டு நாயக்கர், முள்ளுக்குறும்பர், ஆளுக்குறும்பர், வெட்டக்குறும்பர் என தொல் பழங்குடி மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த பழங்குடிகளின் சிறப்பு காலங்கள் பல கடந்தாலும் மாறாமல் இருப்பது இவர்களின் தங்களுக்கே உரித்தான தனி மொழி, ஆடை அணிகலன்கள், பாரம்பரிய சடங்கு முறைகள், திருவிழாக்கள் என தனியான சமுதாய கட்டுப்பாடுகளோடு வாழ்ந்து வரும் இவர்களின் பாரம்பரிய பாடல்கள், இசை என ரீங்காரமிட்டு அழகு சேர்க்கின்றன எனலாம்.
5: இன்றைய நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்டத்தின் பண்டைய பழங்குடி மக்களான இருளர் இன மக்களின் பாடல்கள் இடம்பெற கேட்கலாம்.
6: இப்போ வந்துட்டு நம்ம ஆதிவாசிகளின் இந்த இருளர்களின் இந்த தினை விதைத்தல் பற்றி அந்த அறுவடை செய்யும்போது பாடும் அந்த பாடல்கள் வந்து இப்போ வந்துட்டு நம்ம அந்த ஆதிவாசிகளின் இருளர்கள் அந்த இப்போ நம்ம வந்துட்டு அந்த ஃபஸ்ட் பாட்டு வந்து இம்பி மாறா லாடா மிச்சி தாட்டி விளாடுவோம். அந்த மாதிரி அந்த பாட்டில் அந்த தலைப்பில் இருந்துட்டு அதுக்குடான கருத்து வந்துட்டு என்னென்னா, நம்ம வந்து இப்போ வந்து அந்த மாடு இதெல்லாம் வந்து வச்சுட்டு இப்போ முன்னாடிலாம் அந்த அறுவடை செய்வாங்க. மாடு வச்சு அந்த ஒரு 4-5 மாடு கட்டிட்டு இது பண்ணி அந்த மாதிரியெல்லாம் அறுவடை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த மாதிரியெல்லாம் பண்ணல. அவங்க முன்னாடியிலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாருமே சேர்ந்து ஒரு 10 பேர் 15 பேர் ஒரு குரூப்பாக காலையே மிதித்து அந்த தினை அந்த இதை வந்து அறுவடை செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த பாட்டு வந்து பாடுறாங்க. ஆனால் அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அப்படியே பாடாமல் இது பண்ணால் வந்து அவங்க கை கால் அந்த இதில் வந்து ஒரு இதாக இருக்கும். இந்த பாட்டு வந்து பாடி அவங்க அந்த அறுவடை இதை வந்து தினை மிதித்து அந்த தினை எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திருப்பத்தி இருக்கும். அதற்காக தான் இந்த பாட்டை வந்து நம்ம பாடுறோம்.

இந்த ஆதிவாசிகளின் பாரம்பரிய கல்ச்சரம் படி இவங்க வந்து ஆண்டுதோறும் அந்த கார்த்திகை மாதத்தில் வந்து நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் அவங்க கொஞ்சம் வசூல், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ராகி சாமை இதெல்லாம் எடுத்துகிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆற்றுல போய் அந்த இந்த தேர் பண்ணி பரணி ஆட்டம் அப்படின்னு ஒரு பொம்மையில் இது வச்சு ஒரு 7 நாள் 7 நாள் இல்லாட்டி 3 நாள் இல்லைன்னா 9 நாள் அந்த மாதிரிக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இது வந்து ஒவ்வொரு வீட்லேயும் நைட்டு இரவு நேரங்களில் போய் ஆட்டம் ஆடி இது பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பொம்மைகளில் வந்து ஒரு பெரிய ஆற்றுல போய் தண்ணியில் விட்டுருவாங்க. தண்ணியில் விட்டு அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த எடுத்து அவங்க வசூல் பண்ணாங்க இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பள்ளத்தில் வந்துட்டு அன்றைக்கி வந்து அந்த ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க, பரணி ஆட்ட திருவிழா அப்படின்ட்டு. அப்போ எல்லா மக்களும் போய் அங்கே போய் அந்த திருவிழாவில் கலந்துட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. அப்போ அந்த ஊருக்கு வந்து எந்த ஒரு கஷ்ட துன்பங்கள் எதுவுமே வராதுன்னு தான் இந்த மாதிரி ஒரு இதை பண்ணுறாங்க. அந்த ஒரு அதுக்கான இசைகள் வந்து இப்போ பண்ணுறாங்க.

0: நிலையத்தில் நேரம் 2:30.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
2: மருத்துவ மலர்.
3: இன்றைய மருத்துவ மலர் நிகழ்ச்சியில் பற்களின் முக்கியத்துவமும் அதனை பாதுகாக்கும் வழிமுறைகளும் குறித்து பல் மருத்துவர் டாக்டர் எஸ் ஸ்ரீமதி அவர்கள் உடனான நேர்முகத்தின் முதல் பகுதி இடம்பெற கேட்கலாம். மருத்துவ மலர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் நேர்களே. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், முகத்தின் அழகு பல்வரிசையில் தெரியும். பல்வரிசை அழகா இருந்தது அப்படின்னா அது முகத்தை இன்னும் எடுப்பாடுது காட்டும் இல்லைங்களா?
4: சோ
3: ஒரு பல்லினுடைய முக்கியத்துவம் அப்படிங்கறது பல்லுல இருக்கு. ஆனா அந்த பல்ல நம்ம எவ்வளவு கேர் பண்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இன்னத்த மருத்துவ மலர் நிகழ்ச்சியில நம்ம பேச போறோம். இந்த நிகழ்ச்சியில நம்மளோட இணைந்திருக்கிறார் பல் மருத்துவர் எஸ் ஸ்ரீமதி அவர்கள். அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம் மேம்.
4: வணக்கம்.
3: ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம் இல்லைங்களா பல் மருத்துவம், பல் வந்து எவ்வளோ
4: கண்டிப்பா பல்லுங்கிறது பாடிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். நம்ம பாடி ஹெல்த் எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு ஓரல் ஹெல்த்தும் ரொம்ப முக்கியம். நம்ம பாடி நல்லா இருக்கணும்னா ஓரல் ஹெல்த்தும் கண்டிப்பா நல்லா தான் இருக்கணும்.
3: இந்த பற்களை ஆரோக்கியமாக எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த செஷன் ஃபுல்லாகவே நம்ம பேச போறோம். பல் பராமரிப்பு அப்படிங்கிறது சிறு குழந்தைகள், அதாவது ஒரு வயசு குழந்தையிலிருந்தே ஆரம்பிக்கிற ஒரு விஷயம்.
4: ஒரு வயசு குழந்தையிலிருந்து பிறந்த குழந்தையிலிருந்தே ஆரம்பிக்க வேணும். பல்லுங்கிறது சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு பல்லு இருக்காது, ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் முளைக்கும். ஆனா அதுக்கு முன்னாடியே பிறந்த குழந்தையிலிருந்தே அவங்களோட ஓரல் ஹெல்த் கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணணும்.
3: சின்ன குழந்தைக்கு எப்படின்னு சொல்ல முடியுங்களா?
4: சின்ன குழந்தைங்களுக்கு ஈறுகள் மட்டும்தான் இருக்கும், பற்கள் இருக்காது. இந்த ஈறுகள்ங்கிறது சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. இப்போ ஏதாவது சாப்பிட்றாங்க, பிஸ்கெட்ஸோ இல்லை பால் குடிச்ச பின்னாடி ஈறுகள் மேலே வெள்ளையாக படியும். அந்த படியிறது வந்து ஃபியூச்சரில் வேற வளர்ற பல்லில் கேவிட்டியோ இல்லை வேற எது வேணாலும் காஸ் பண்ணலாம். அதனால அப்போ இருந்தே கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்.
3: நிச்சயமா நிச்சயமா, இது ஒரு புது தகவலாக தான் இருக்கு. இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு ஒரு வயசுல பல்லு முளைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல இந்த பல் தான் முளைக்கல,
4: முன்னாடி பல்லும் ஃப்ரண்ட்ல டூத் முளைக்கும்,
3: ஒரு பல்லோ ரெண்டு பல்லோ முளைக்கும் இல்லைங்களா? ஸோ இதை வந்து அந்த ஒரு விஷயம் தர ஒரு ஆனந்தம் வந்து ஒரு பேரண்ட்ஸுக்கு மிகப்பெரிய விஷயமா இருக்கும். என் பையனுக்கு இல்லை பொண்ணுக்கு வந்து பல் முளைச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைம்ல பேரண்ட்ஸ் அவங்க குழந்தைய வந்து எப்படி கேர் பண்ண, ஐ மீன் இப்போ பற்களை வந்து எப்படி கேர் பண்ணணும்?
4: பற்கள் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கேர் பண்ண முடியாது, அந்த ஏஜில் கண்டிப்பாக குழந்தைங்க பார்க்க முடியாது. பேரண்ட்ஸ் தான் அப்போது இருந்தே ஸ்டார்ட் பண்ணும். கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 years வரைக்கும் பேரண்ட்ஸ் அவங்களோட சைல்டோட டூத்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்க தான் மெயின்டைன் பண்ணும். இப்போ பிறந்த குழந்தைங்களுக்கு ரெண்டு பல்லு முளைக்குதுன்னா ரெண்டு பல்ல தான் ப்ரஷ் பண்ணாமல் இருந்துக்கலாம் அப்படின்னு நினைக்காம அவங்களுக்கும் சின்ன ப்ரஷ் இல்லை ஒரு சின்ன கிளாத் வச்சு அதை வைப் பண்ணி விடுறது ரொம்ப நல்லது. அப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணணும்.
3: ஜஸ்ட் வந்து இப்போ ஒரு ஹாட் வாட்டர்லயோ இல்ல வந்து சால்ட் மிக்ஸ்டு வாட்டர்லயோ பண்ணா போதுங்களா, இல்ல வந்து ப்ராப்பரா
4: ப்ரஷிங் வந்து பேஸ்ட் அந்த ஒரு வயசுல எல்லாம் கொடுக்க முடியாதுங்க. பேஸ்ட் வந்து ஒரு 3 years இல்ல அந்த ஏஜ்ல இருந்து கொடுக்கலாம். அதுவும் ரொம்ப கொடுக்க கூடாது, ஒரு சின்ன லேயரா கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி டீத் முளைக்குதுன்னா இப்போ 1 year 8 months இருந்தே ஸ்டார்ட் ஆகும் டீத் வர்றதுக்கு. டீத்து அந்த ஃபர்ஸ்ட் டீத் வரும்போது 2 teeth ப்ரஷ் பண்ணுறது கஷ்டம், அந்த டைமில் கிளாத் வச்சு வைப் பண்ணலாம். இப்போ ஒரு 3-4 to 6 teeth வரப்போ ப்ரஷ் யூஸ் பண்ணலாம். அதுவும் சைல்டு யூஸ் பண்ண முடியாது, பேரண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும், அப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணணும்.
3: இதில் ஒரு பெரும் போராட்டமே நடக்கும் சின்ன குழந்தைகளுக்கு ப்ரஷ் பண்ணணும் அப்படிங்கும்போது. நம்ம பேஸ்ட் இப்போ கையிலையோ இல்லை வந்து ப்ரஷ்லையோ வந்து நம்ம போட்டு கொடுத்தா என்ன பண்ணுவாங்க, முழுங்கிடுவாங்க.
4: அதனால தான் அப்போ வந்து ஜாஸ்தி அவங்கள ப்ரஷ் பண்ண வைக்க கூடாது. அதே மாதிரி பேரண்ட்ஸு கைட் பண்ணணும், அந்த ஏஜ்லேருந்தே கைட் பண்ணாதான் 7 to 8 years அப்புறம் குழந்தைங்க கரெக்ட் ஆவாங்க. இப்போ அவங்க ப்ரஷ் பண்ணுறாங்க அவங்களே பண்ணிக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க கண்டிப்பாக ஸ்பிட் பண்ண மாட்டாங்க. இப்போ நம்ம வீட்லேயே குழந்தைங்க இருக்காங்க, அவங்களே ஸ்பிட் பண்ணுறது இல்லை, அவங்க முழுங்கிட்டு கொஞ்சம் இருந்தால் அதை ஸ்பிட் பண்ணுறாங்க. அப்படி இல்லாமல் அந்த 7 to 8 years வரைக்கும் பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கணும். 2 to 3 years ஸ்டார்ட் பண்ணி 8 years வரைக்கும் கைடன்ஸ் கொடுத்தாதான் அதுக்கப்புறம் அவங்க மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
3: ஓகே, இப்போ குழந்தைகளை பற்றி பேசும்போது இன்னொரு முக்கியமான விஷயம், பால் பற்கள் விழுந்து அடுத்த பற்கள் முளைக்க ஆரம்பிக்கும் இல்லைங்களா, அந்த நேரத்தில் பல் முளைக்கிற இடத்துல வந்து கேர் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய புன்னகை அப்படிங்கிறது அழகாக இருக்கும் ஃபியூச்சரில்.
4: பால் பற்களோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி கேக்குறீங்க. பால் பற்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்மளோட பெர்மனன்ட் டூத் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு இருக்கு பால் பற்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பால் பர்க்கரில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆனாலும் அது ஃபியூச்சரில் வர பெர்மனன்ட் டூத்தையும் எஃபெக்ட் பண்ணும். இப்போ பால் பர்க்கல் விழுகாமல் இருந்தாலும் சரி, பால் பர்க்கல் அப்படியே சீக்கிரம் விழுந்துட்டாலும் சரி, எல்லாத்துலேயும் ப்ராப்ளம் இருக்குது. இப்போ ஏர்லியராகவே பால் பர்க்கல் விழுந்துருச்சுன்னா அதோட ஸ்பேஸ் வந்து மெயின்டைன் ஆகாது, ஸ்பேஸ் வந்து குறையும், பெர்மனன்ட் டூத் வர்றதுக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். அதே மாதிரி பால் பற்கள் வந்து ரொம்ப நாள் விழுகலைனாலும் நீங்கள் சொன்ன மாதிரி உள்ள முளைக்கும், உள்ளே வெளியே முளைச்சி அந்த இதில் ப்ராப்ளம் கொடுக்கும். அதே மாதிரி பால் பற்களில் இருக்க சொத்தைகள் அழுக்கு அதெல்லாம் ட்ரீட் பண்ணாமல் விட்டோன்னா அது உள்ளே இருக்க பெர்மனன்ட் டூத் எஃபெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது.
3: என்கிட்ட இப்போ ரெண்டு கேள்விகள் இருக்குது. முதல் கேள்வி, இப்போ குழந்தைகள் ஒரு ப்ரீகேஜியோ ஒரு எல்கேஜியோ போகும்போதே நிறைய ஸ்வீட் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்போ நான் இப்போ இன்னத்த பீரியடில் பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன குழந்தைகளோட பற்கள் எல்லாமே வந்து அந்த ஒரு பிளாக்கிஷாக இதாக இருக்கும் இல்லைங்களா, அந்த பற்கள் வந்து சேதமடைய ஆரம்பிச்சிருக்கும். இதற்கு ஸ்வீட்ஸ் தான் மெயினான காரணங்களா, இல்லை வந்து பாதுகாப்பு ஐ மீன் பராமரிப்பு அப்படிங்கிறது வந்து இல்லாதது காரணங்களா?
4: இது நீங்கள் கேட்டது வந்து ரெண்டுமே ரீசன்ஸ் தான். இப்போ ஸ்வீட்ஸ் சாப்பிட்றதுனாலையும் அந்த பிளாக்கிஷ் டிஸ்கலரேஷன் இருக்குது, ப்ளஸ் நம்ம ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாதனாலையும் அந்த கலரேஷன்ஸ் இருக்குது. இப்போ ஸ்வீட் சாப்பிட்றோம் அப்படின்னா ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டாக எடுக்காமல் அப்பப்போ இன்டர்வல் கொடுத்து ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட் அடிக்கடி சாப்பிடாமல் கொஞ்சம் வீக்லி ஒன்ஸ் ஆர் வீக்லி ட்வைஸ் அப்படி எடுத்துக்கலாம். சப்போஸ் எடுத்தனாலும் அதுக்கப்புறம் நல்லா ரின்ஸ் பண்ண வேணும். நிறைய சாக்லேட் சாப்பிட்டு ரொம்ப பல்லில் சாக்லேட்லாம் டெபாசிட் ஆன மாதிரி இருந்துச்சுன்னா அப்போவே ப்ரஷ் பண்ணுறது கூட நல்லது. இது நிறைய பேர் தெரியறது
3: இல்லை. வந்து வாய்க்கு கொப்பளிக்கிறது
4: நல்லா கொப்பளிச்சிட்டாலே போதும். ஆனால் கொப்பளிச்சாலும் அதோட டெபாசிட்ஸ் கண்டிப்பாக வாயில் இருக்கும். ப்ரஷிங் மூலமாக மட்டும்தான் அது வெளியே வரும்.
3: எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஆனால் டிபெண்ட்ஸ் அப்போ அந்த சிச்சுவேஷன் தான். இப்போ வெளியில் இருக்காங்க அப்படின்னு
4: ஒரு நாள் மட்டும்னா அப்படி ஒன்றும் ஆகாதுங்க. அடிக்கடி சாப்பிட்றதுனால அடிக்கடி ரின்ஸ் பண்ணாதனால அப்படி ஆகும், டிஸ்கலரேஷன் வரும். ஒரு நாள் மட்டும் பண்ணாமல் இருந்தால் அப்படி ஆகாதுங்க. ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டாக அதான் டைம் இன்டர்வல். இப்போ வீக்லி ட்வைஸ் அப்படி பண்ணுறோன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இப்போ 6 மந்த்ஸில் வரப்போகிற கேவிட்டி ஒரு 1 இயர் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வரலாம். அதே மாதிரி
3: இல்லை, நீங்கள் சொல்கிற விஷயம் வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இல்லை இன்னொரு நுணுக்கமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். நம்ம பேரண்ட்ஸை என்ன சொல்லுவோம், சின்ன பையன் தானே சின்ன பொண்ணு தானே அவங்க ஸ்வீட் சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு சின்ன ஒரு ஹேபிட் அப்போவே நம்ம ஆரம்பித்தா நல்லாயிருக்கும் இல்லைங்களா, சாப்பிட்டு முடிச்சிட்டேன்னா கொஞ்சம் வாய்க்கு பழிச்சிரு அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு சின்ன விஷயம் தான். ஆனால் அவங்க லைஃப் லாங் வந்து அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறது.
4: இப்போ நம்மளோட ஸ்டடீஸோட எஜுகேஷன் 12 இயர்ஸ், அதுக்கப்புறமும் படிச்சுட்டே தான் இருக்கும். அதே மாதிரி இந்த பீரியட் 2 to 8 இயர்ஸ் வரைக்கும் நம்ம ஓரல் எஜுகேஷன் கொடுத்தா சில்ட்ரன்ஸ் நல்லா கேப்சர் பண்ணிக்குவாங்க, அதுக்கப்புறம் அவங்களே அவங்கள மெயின்டைன் பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லேருந்து கொஞ்சம் ப்ரிவென்ட் பண்ணலாம்.
3: ஓகே ஓகே மேம், தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பேச போகிறோம். அதற்கு முன்பு ஒரு பாடலுக்கான இடைவேளை இது. ஒரு பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடர்வோம். இணைந்தங்களது ஓட்டி FM 101.8 இங்கு எல்லாமே செம ஹிட்டு.

0: மருத்துவ மலர் நிகழ்ச்சிக்கு மீண்டும் ஒருமுறை உங்களை வரவேற்கிறோம் நேர்களே. இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரிப்பவர் பல் மருத்துவர் ஸ்ரீமதி அவர்கள். மருத்துவ மலர் நிகழ்ச்சிக்கு மீண்டும் ஒருமுறை உங்களை வரவேற்கிறோம் நேர்களே. இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரிப்பவர் பல் மருத்துவர் ஸ்ரீமதி அவர்கள். மேம், நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் குழந்தைகளுடைய பற்களை எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிற பத்தி நம்ம பேசியிருந்தோம். ஸோ அடுத்த இன்னொரு லேட்டஸ்ட் ஸ்டேஜ்க்கு நம்ம வருவோம். இதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள்னு சொல்ல முடியாது, எல்லாத்துக்குமான ஒரு ஜென்ரல் ஆரோக்கியத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஒரு நாளைக்கு எத்தனை முறை பல் தேய்க்கணும், பல் தேய்க்கும் போது அந்த பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதே எந்த அளவு யூஸ் பண்ணணும், எத்தனை நேரம் பல் தேய்க்கும்.
1: இப்போ ப்ரஷிங் வந்து கன்ஃபார்மாக ஒரு நாளைக்கு ட்வைஸ் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். மார்னிங் எழுந்த உடனே நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இது பண்ணணும். 2 times ப்ரஷிங் கன்ஃபார்மாக பண்ணணும். பிளஸ் டூத் பேஸ்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3 years ஒரு சின்ன லேயர், சின்ன மைன்யூட் லேயர் அப்ளை பண்ணீங்கன்னா போதும். 3 years அப்புறம் ஒரு பீ சைஸ்ட் பட்டாணி அளவு அந்த அளவு பேஸ்ட் யூஸ் பண்ணீங்கனாலே அது போதுமானது தான்.
0: அப்போ விளம்பரத்தில் காட்டுறாப்புல ஃபுல் ப்ரஷ்ஷும் கம்ப்ளீட் ஆகிற மாதிரி
1: அப்படின்றது தேவையே இல்லைங்க. நம்ம எதுக்கு பேஸ்ட் யூஸ் பண்றோம்னா நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கணுங்கிறக்காக. அப்புறம் பேஸ்ட்ல இருக்க சில கண்டென்ட்ஸ் நம்மளோட டூத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. கூச்சம் இருக்கிறதுக்கு அதுக்கு தனியாக பேஸ்ட் இருக்குது, கேவிட்டிஸ் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு பேஸ்ட் இருக்குது. அந்த மாதிரி கண்டென்ட்ஸ் இருக்கிறப்போ ரொம்ப யூஸ் பண்ணுறது வேண்டாம், அளவாக யூஸ் பண்ணிட்டா அதே போதுமானது. அளவாக யூஸ் பண்ணி ப்ராப்பராக ப்ரஷ் பண்ணாலே அது போதுமானது தாங்க.
0: இதில் இன்னொரு கேள்வி நம்ம கேட்கணும். இப்போ டூத் ப்ரஷ்ஷும் அண்ட் வந்து டூத் பேஸ்ட் அப்படிங்கிறது ஒரு ஆஃப்டர் ஒரு 80s அப்புறம் ரொம்ப ஃபேமிலியர் ஆகிடுச்சு, நம்மளுடைய டே டு டே லைஃப்ல வந்து அது ஒரு அங்கமாக மாறிடுச்சு. ஆனால் அதுக்கு முன்பு வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேப்பங்குச்சி ப்ளஸ் வந்து கறி உப்பு இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹைஜீனிக் இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ டெக்னாலஜியில் நம்ம இதெல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணிட்டோம். உங்கள் பேஸ்ட்ல வந்து கறி இருக்கா உப்பு இருக்கான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டோம் நம்ம. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு ஓரல் ஹெல்த்துக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்,
1: எது ஒரு ஹெல்த்துக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
0: இப்போ வேப்பங்குச்சி கறி அந்த ஒரு மெத்தட் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், அதுல இருந்து ப்ரஷிங் நம்ம வந்திருக்கோம். சோ இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து மாறி இருக்கும் அப்படிங்கும்போது
1: வேப்பங்குச்சின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு நேச்சுரலான ப்ராடக்ட், அது வந்து கெட்டதுன்னு சொல்ல முடியாது. அது ஒரு ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதுக்கு அது ஃபைட் பண்ணும். நம்ம மவுத்துல இருக்க ஜெர்ம்ஸ் பாக்டீரியாஸ் எல்லாத்தையும் அகேன்ஸ்டா ஃபைட் பண்ணும். அதே உப்பு கறி பார்த்தீங்கன்னா கறி வச்சு ப்ரஷ் பண்ணலாம், ஆனால் பல் தேய்க்க ப்ரஷ் பண்ண முடியாது, பல் ஃபிங்கர் வச்சு தேய்க்கலாம். அப்படி தேய்க்கிறப்போ நம்மளோட மேலே சர்ஃபேஸ் நம்மளோட டூத்தில் இருக்க அந்த மேலே லேயர் வந்து தேயறதுக்கு சான்சஸ் இருக்குது. உப்பு உப்பு வச்சு தேய்க்கும் போது ஈறுகள் இருக்கு இல்லைங்களா, அதில் கண்டிப்பாக புண்ணாகி பிளட்டு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் அதுவிட அட்வான்ஸ்டாக இப்போ பேஸ்ட்டுன்னு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ பேஸ்ட்லேயுமே ரொம்ப இர்ரெகுலராக பிளஸ் ப்ரஷிங் டெக்னிக் ப்ராப்பரா இல்லைனாலும் பல் தேயறதுக்கு சான்சஸ் இருக்கு.
0: நெக்ஸ்ட் அதான் உங்கள்கிட்ட நான் கேட்கணும்னு நினச்சிருந்தேன், ப்ரஷ் பண்ணுற டைம் அது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ப்ரஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அப்போ தான் பாட்டு பாடுவாங்க, அப்போ தான் கதை பேசுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஒரு 5 to 10 minutes வரைக்குமே ப்ரஷ் பண்ணுற ஆளுங்களும் இருக்காங்க. ஜஸ்ட் வித்தின் செகண்ட்ஸ்குள்ளார நான் ப்ரஷ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிற ஆளுங்களும் இருக்காங்க. ஸோ ப்ரஷிங் வந்து எவ்வளோ ப்ராப்பராக இருக்கணும். ரெண்டாவது வந்து ப்ரஷ் பண்ணுறாங்க, ப்ராப்பராக ப்ரஷ் பண்ணுறவங்களும் இருப்பாங்க, நான் டங்க்லைன் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து கான்ட்ராஸ்டாக இருக்கும்.
1: இப்போ ப்ரஷிங்கிறது 2 minutes பண்ணிங்கன்னா போதும். ப்ராப்பர் ப்ரஷிங் 2 minutes பண்ணாலே உங்களோட ஒரு ஹெல்த் நல்லாயிருக்கும். ப்ளஸ் டங் கிளீனிங் எவ்வளோ ப்ரஷ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு டங் கிளீனிங்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. இப்போ ப்ரஷ் பண்ணிட்டு டங் கிளீனிங் மறந்துட்டேங்கனாலும் ப்ராப்ளம் தான், டங் கிளீனிங் பண்ணிட்டு ப்ரஷ் பண்ணாமல் இருந்தாலும் ப்ராப்ளம் தான். அதனால எவ்வளோ ப்ரஷிங் இம்பார்ட்டண்ட்டோ அவ்வளோ டங் கிளீனிங்கும் இம்பார்ட்டன்ட்.
0: நிச்சயமாக மேம், இதை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. அடுத்ததாக வந்து இதை தாண்டின நிறைய விஷயங்கள் இருக்குது, அதாவது சமுதாயம் சார்ந்த பிரச்சனைகள் அவங்க எதிர்கொள்கிறது, பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் அவங்க எதிர்கொள்கிறது, இதை பற்றியெல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. இது ஒரு பாடலுக்கான இடைவேளை அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைவோம்.
2: ஒன்று ரெண்டு ஆசைகள் எல்லாம் சொல்லவே

0: இதுவரை மருத்துவ மலர் நிகழ்ச்சியில் பற்களின் முக்கியத்துவமும் அதனை பாதுகாக்கும் வழிமுறைகளும் குறித்து பல் மருத்துவர் டாக்டர் எஸ் ஸ்ரீமதி அவர்களுடனான நேர்மகத்தின் முதல் பகுதி இடம்பெற கேட்டீர்கள். இந்நேர்மகத்தின் தொடர்ச்சியை எதிர்வரும் மருத்துவ மலர் நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம் நேர்களே. உடன் உரையாடியவர் ஆர். பிரதாப். நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார். அமைப்பில் உதவி பி. துர்காதாஸ்.
1: சிறகுகள் சிறிது, கனவுகள் பெரிது, குட்டி உள்ளங்களில் கொட்டி கிடக்கும் திறமைகள்.
2: சிங்கம்னா சிங்கிளா பாய போறேன், சிந்தினால தாங்க மாட்டேன்.
1: பாடலாம், பேசலாம், கதை சொல்லலாம், உங்கள் திறமையை உலகமே கேட்க செய்யலாம். பட்டாம்பூச்சிகள் குட்டீஸ்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இனி சனிக்கிழமை தோறும் மாலை 4 மணிக்கு உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
3: யார் உனக்கு இதெல்லாம் கத்து கொடுக்கறா?
4: ஒரு ஃப்ளோல தானா வந்து பேபி.
5: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.

0: இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6:10 விளக்கேற்றும் வேளை.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.
2: நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர்

0: 9 சென்டிமீட்டர், திண்டுக்கல் 8 சென்டிமீட்டர், ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் காவனூர் ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், மதுரை மாவட்டம் திருமங்கலம் 6 சென்டிமீட்டர், தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், மதுரை மாவட்டம் பேரையூர் ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், கலவை பையூர் பெண்ணாகரம் ஆனைப்பாளையம் ஏத்தாப்பூர் எடப்பாடி கள்ளக்குடி வாடிப்பட்டி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், திருப்பத்தூர் அஞ்செட்டி ஜமுனாமரத்தூர் அம்மாப்பேட்டை சோழவந்தான் திருக்கழுக்குன்றம் நெடுங்கல் பொன்னணியார் அணை காமாட்சிபுரம் விருதுநகர் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், கடலூர் அண்ணாமலை நகர் தம்மம்பட்டி நாற்றாம்பள்ளி கோவிலாங்குளம் திருத்தணி ஸ்ரீவில்லிபுத்தூர் செங்கம் காரியாப்பட்டி பாலுவிடுத்தி சாத்தியார் ஆண்டிப்பட்டி பள்ளிப்பட்டு பழனி பரமக்குடி பாபநாசம் சிதம்பரம் கொள்ளிடம் நன்னிலம் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் பல இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. மிக அதிக அளவு வெப்பநிலையான 38.6 டிகிரி செல்சியஸ் பாளையம் கோட்டையில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.8 டிகிரி செல்சியஸ் திருத்தணியில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 13.4 டிகிரி செல்சியஸ். அதிக அளவு வெப்பநிலை திண்டுக்கல்லிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கரூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. சென்னை ஈரோடு மதுரை திருநெல்வேலி திருப்பத்தூர் திருவள்ளூர் வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. தஞ்சாவூர் சென்னை கோயம்புத்தூர் கடலூர் தருமபுரி கன்னியாகுமரி திண்டுக்கல் நாகப்பட்டினம் சேலம் திருச்சிராப்பள்ளி ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. ஈரோடு திண்டுக்கல் மதுரை நாமக்கல் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை கிருஷ்ணகிரி தருமபுரி கரூர் திருச்சிராப்பள்ளி அரியலூர் பெரம்பலூர் விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை நீலகிரி ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருச்சிராப்பள்ளி அரியலூர் பெரம்பலூர் கரூர் விழுப்புரம் கடலூர் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. முதல் தேதியன்று நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. இரண்டாம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும் தென் தமிழகத்திலும் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசான மழை. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமானது முதல் சற்றே பலத்த மழைக்கு வாய்ப்புண்டு. வெப்பநிலை அதிகளவு 22 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 32.9 டிகிரி செல்சியஸ். குறைந்த அளவு வெப்பநிலை 25.7 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதாகுமரன். பாதுகாப்பு, வர்த்தகம், எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் இந்தியா சவுதி அரேபியா இடையேயான ஒத்துழைப்புகளை வலுப்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. உலகின் மூன்றாவது பெரிய விமான போக்குவரத்து சந்தையாக இந்தியா உருவெடுக்கும் என்று சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். இந்தியாவின் மேலும் 5 இடங்கள் யுனெஸ்கோவின் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். வன உற்பத்தி பொருட்களை உள்நாட்டு மற்றும் சர்வதேச சந்தைகளுடன் எளிதில் இணைக்கும் வகையில் வழங்கப்படும் பிரமாண் சான்றிதழை மத்திய சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் ஆந்திர மாநில வன மேம்பாட்டுக் கழகத்திற்கு வழங்கியுள்ளார். இந்தியா சீனா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஆசியான் இந்தியா கடல்சார் கூட்டு பயிற்சி பிலிப்பைன்ஸில் இன்று நடைபெறுகிறது. பழங்குடியினரின் பன்முக கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாத்து டிஜிட்டல் மயமாக்குவதற்காக மத்திய பழங்குடியினர் விவகாரங்கள் துறை இந்திராகாந்தி தேசிய கலை மையத்துடன் ஒப்பந்தம் செய்துள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தில் பதிவு செய்த தொழிலாளர்களின் எண்ணிக்கை 10,88,00,000 எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சென்னை மருத்துவக் கல்லூரி மாணவர் விடுதி அருகே கூவம் ஆற்றில் நடைபெற்ற கொசு ஒழிப்பு மருந்து தெளிக்கும் பணியை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் இன்று ஆய்வு செய்தார். ஈரோட்டிலிருந்து கோவை பாலக்காடு மங்களூரு வழியாக குஜராத் மாநிலம் உத்னாவிற்கு நாளை சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 1 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. ராஜ்காட்டில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளான இன்று ஆஸ்திரேலியா 2வது இன்னிங்ஸில் சற்று முன் வரை 7 விக்கெட் இழப்பிற்கு 195 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நிலையத்தில் நேரம் சரியாக 3:02.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
4: ஹலோ ஊட்டி. இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் உலக இருதய நோய் தினம் குறித்து பொதுநல மருத்துவர் மகாதேவன் அவர்களுடனான நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். உடன் உரையாடுபவர் கே எஸ் ஸ்ரீதேவி.
5: வணக்கம் நேர்களே. ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 29 உலக இருதய தினம் கடைபிடிக்கப்படுகிறது. ஸோ இந்த இருதய தினம் கடைபிடிப்பதன் நோக்கம் நம்ம இருதயத்தை எந்த அளவுக்கு நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கிற பல விஷயங்களை நம்மளோட பகிர்ந்து கொள்வதற்காக பொதுநல மருத்துவர் மகாதேவன் அவர்கள் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. சார் வணக்கங்க.
6: வணக்கம்.
5: இந்த ஹார்ட் டே நம்ம எதுக்காக வந்து செலிப்ரேட் பண்ணுறோம்?
6: ஹார்ட் டே நம்ம இதயத்தை வந்துட்டு பலமாக வச்சுக்கிறதுக்கும் பலவீனம் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கும் இந்த ஹார்ட் டே வந்து மிக முக்கியமாக கொண்டாடப்படுகிறது. வேர்ல்டு ஹார்ட் ஃபெடரேஷன் அண்ட் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருவரும் சேர்ந்து இதை வந்து இந்த வருஷம் வந்து அதை முன்னிலைப்படுத்தி அதுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் செய்யணும்னு சொல்கிறாங்க. மெயினாக வந்துட்டு எல்லா இருதய மருத்துவர்கள் இருதய மருத்துவம் சார்ந்த ஹாஸ்பிட்டல்கள் துறை சார்ந்தவர்களுக்கு ஒரு சில விஷயங்கள் இந்த செப்டம்பர் 29 நிறையா கேம்ப் நடக்கணும். ஹார்ட் டே கேம்ப்பு, அதுக்குள்ளான டெஸ்ட்ஸ்க்குள்ள ஃப்ரீ கேம்ப்பு, அவேர்னஸ் கேம்ப்பு இதெல்லாம் நடத்தணுங்கிறது இவங்களுடைய முன்னோக்கம்.
5: ஸோ இப்போ இந்த ஹார்ட் அப்படிங்கிறது இருதயம் ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது சார்?
6: இருதயம் தான் மனிதனுக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? மூளைக்கு அடுத்தது எல்லாத்துக்குமே வந்துட்டு ரத்தம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரத்த ஓட்டம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். செடிக்கு வந்துட்டு எப்படி நீர் அவசியமோ இலை எல்லாத்துக்குமே நீர் அவசியமோ அது போல் ஒரு மனிதன் உடல் இயங்குவதற்கு இரத்த ஓட்டம் மிக மிக அவசியம். அந்த இரத்த ஓட்டத்தை வந்து பாதுகாக்கிறது அந்த இரத்த ஓட்டத்தை வந்துட்டு பண்ணுறதே வந்துட்டு நம்ம இருதயம் தான். நல்ல ரத்தத்தை கெட்ட ரத்தத்துக்கு கொண்டு போக லங்ஸுக்கு சப்ளை பண்ணுறதாகட்டும் கிட்னிக்கு சப்ளை ஆகட்டும் மூளைக்கு சப்ளை ஆகிறதாகட்டும் ஹார்ட்டு தான் அதனுடைய இரத்த ஓட்டத்துக்கு அடிப்படையான ஒரு விஷயம். அதனால் வந்துட்டு ஹார்ட் வந்து ரொம்ப முக்கியம்.
5: ஹார்ட்டை வந்து பாதிக்கிற விஷயங்கள் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் நம்ம என்னென்ன பண்ணுறோம்?
6: ஹார்ட்டை பாதிக்கக்கூடிய விஷயம்னா மொத வந்து ஸ்மோக், அதுக்கப்புறம் ஆல்கஹால், அதுக்கப்புறம் வந்துட்டு உட்காந்தே வேலை பார்க்குறவங்க, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இல்லாமல் இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் சுகர் பேஷண்ட்ஸ், இது வந்து ஹார்ட்டை டைரெக்டாக பாதிக்கக்கூடிய விஷயங்கள். இது போக நம்ம உடம்புக்கு தேவையான கால்சியம், பொட்டாசியம், மெக்னீஷியம் அது இருக்குது, பைகார்பனேட்ஸ் இருக்குது. இந்த உப்புகளும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம உணவு முறைகள் இருக்கணும். சிலர்லாம் வந்துட்டு க்ரீன் வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிடவே மாட்டாங்க, நான்வெஜ் மட்டுமே எடுத்துகிட்டே இருப்பாங்க. அதுவும் ரொம்ப ஹார்ட்டுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள். கன்ஜென்டலாக ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது ஹார்ட்டில், அதனால

0: ஹார்ட் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து மருத்துவர் அணுகி அது என்ன விஷயமா அதுக்குன்னு தீர்வுகள் நம்ம எடுத்துக்கிறது நல்லது.
1: ஸோ இப்போ இந்த கொலஸ்ட்ரால் வந்து ஹார்ட் அதிகமாக பாதிக்கும்னு சொல்லி சொல்கிறீங்க.
0: ஆமாம்.
1: ஸோ இப்போ எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்காது நம்ம உடம்புல அதிகமான கொலஸ்ட்ரால் சேர்ந்துருச்சு அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்?
0: சோர்வு, மிக சோர்வு இருக்கும். கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கும்போது சோர்வு ரொம்ப அதிகமாக இருக்கும். எந்த வேலையும் செய்ய முடியாது. அங்கங்கே மாற்றி மாற்றி உடல் வலி ஏற்படும். சடனாக உங்களுக்கு பிபி அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தலை சுத்தல் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு கொலஸ்ட்ரால் அதிகமான இருக்கக்கூடிய வாய்ப்பு.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உலக இருதய நோய் தினம் குறித்த நேர்முகம் நிகழ்ச்சியில். தொடர்ந்து காதல் தேசம் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

0: நிகழ்ச்சியில் ஒரு அருமையான பாடலை கேட்டு ரசித்தோம். தொடர்ந்து உலக இருதய நோய் தினம் குறித்த நேர்முகம் கேட்கலாம்.
1: ஸோ இப்போ வந்து கொலஸ்ட்ரால் பற்றி சொன்னீங்க, நம்ம இருதயம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்ம என்னென்ன அறிகுறிகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம் சார்?
2: நம்ம இருதயத்தோட வேலை வந்து ஒன்று துடிக்கிறது, இன்னொன்று ரத்த ஓட்டத்தை கடைசி வரைக்கும் அனுப்புறது. ஸோ ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறதும் நம்ம ஹார்ட் அண்ட் ரத்த நாணங்கள் மூலயமாகவும் அந்த ப்ரெஷர் அந்த துடிப்பை இயக்கிறதும் வந்துட்டு நம்ம எஸ்ஏனோடுன்னு சொல்லுவாங்க, இருதயத்தில் இருந்து எஸ்ஏனோடு ஏவினோடு அதுக்கப்புறமேட்டு பண்டில் ஆஃபீஸ் பக்கஞ்சி ஃபைபர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்மளுடைய இருதய துடிப்பு நார்மலாக 72 தடவை துடிக்கணும் 1 தடவை. இந்த இதய துடிப்பு துடிக்கும் போது 4 சாம்பர் இருக்கு, அந்த 4 சாம்பரில் வந்துட்டு வென்ட்ரிகல்ஸ் ஆர்டிகல்ஸ், வென்ட்ரிகல் சுருங்கும் போது ஆர்ட்ரியா வந்துட்டு விரிவடையணும், இது சுருங்கும் போது அது விரிவடையணும். அப்போ ரத்த ஓட்டம் வந்து நுரையலுக்கு போகணும், நுரையிலிருந்து திரும்ப இருதயத்துக்கு வரணும், இருதயத்திலிருந்து திரும்ப உடல் பகுதிகளுக்கு எல்லாத்துக்கும் செலுத்தணும். ஸோ இது வந்து 2 வேலை. அப்போ வந்து துடிப்பு ஒன்று, இன்னொன்று வந்துட்டு பம்பிங் வேலை, இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ துடிப்பு வந்து எங்கே மிஸ் ஆகும் அப்படின்னா அந்த எஸ்ஏனோட்லேருந்து அந்த கண்டக்ஷன் டிலே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதனால் வந்துட்டு இதய துடிப்பு வந்துட்டு சீராக இல்லாமல் இருக்கிறது, ஏட்ரியல் ஃபிப்ரேஷன் சொல்லுவோம், வென்ட்ரிகல் ஃபிப்ரேஷன் சொல்லுவோம், அரித்மியான்னு சொல்லுவாங்க, இதய துடிப்பு சீராக இழக்காமல் இருக்கிறது தான் இதனுடைய பிரச்சனைகள் எல்லாமே. இப்படி இருக்கும் போது என்னென்னா இதயத்துக்குள்ளே ரத்தம் வந்து கட்டியாகிறதுக்கு, சின்ன சின்ன கட்டிகள் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அந்த கட்டிகள் வந்துட்டு நம்மளுக்கு இதயத்தையே மறுபடியும் அடைப்பு ஏற்படுத்தலாம், இல்லை மூளையோ இல்லை நுரையீரலையோ கிட்னியோ அடைப்பு ஏற்படுத்தி அது அதுக்கான அட்டாக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ ஹார்ட் அட்டாக், பிரெயின் அட்டாக் அந்த மாதிரின்னு இருக்குது. நுரையீரலுக்கு போச்சுன்னா எம்போலிசம், பல்மன் எம்போலிசம், த்ராம்போ எம்போலிசம் அந்த மாதிரி சொல்லுவோம். சின்ன சின்ன ரத்த குழாய்கள்லையும் அடைப்பு ஏற்பட்டோம், அதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து துடிப்புனால வரக்கூடிய பிரச்சனைகள். அடுத்தது பம்பிங். நம்ம 1 தடவை துடித்து இருதயம் வந்து சுருங்கினால் இவ்வளோ ரத்தம் வெளியில் போகணும் அப்படிங்கிறது கணக்கு இருக்குது. அந்த அளவு வந்து கம்மியாகுன்ற பட்சத்தில் நுரையீரலுக்கு போகிறதோ இல்லை மற்ற இடத்துக்கு போகிறதோ ரத்த ஓட்டம் ரொம்ப கம்மியாகும். அப்போ மூஞ்சி வீங்கிறது, முகம் வீக்கம், கால் வீக்கம், தலை சுற்றல், திடீர்னு பதட்டமாகிறது, படபடப்பாகிறது, வேர்க்கிறது, இந்த மாதிரி நெஞ்சு வலி வர்றது. இப்போ சமீப காலமாக வயிறு வலின்னு வந்தால் கூட நம்ம போயிட்டு இசிஜி எடுத்து பார்த்துக்கிறது நல்லது. கழுத்துக்கு கீழே நம்ம இடுப்புக்கு மேலே எங்கே வலி வந்தாலும் நம்ம இசிஜி எடுத்து பார்க்கறதுனால தவறுகள் இல்லை, கண்டிப்பாக எடுத்து பார்க்கணும். நாளுக்கு நாள் வந்து மனிதனுடைய படிக்கும் போது இருக்கக்கூடிய ஒரு சிம்டம்ஸ் வந்து அப்படியே எல்லாத்துக்குமே அப்படியே இருக்குன்னு சொல்ல முடியாது. ஃபேஸ்புக்கு ஃபோனில் இருக்கக்கூடிய சிம்டம்ஸும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணோம், நம்ம மருத்துவரை போய் பார்த்துக்கிறது தான் நல்லது. இந்த மாதிரி ஒரு தலை சுத்தல், மயக்கம், வாந்தி, சம்மந்தமே இல்லாமல் இருக்கக்கூடியது, படபடப்பாகிறது, பதட்டமாகிறது, 4 படிக்கட்டு ஏறினவுடனே மூச்சு வாங்கிறது, திடீர்னு மூச்சு வாங்குறது, இழப்பு வாங்குறது, இதெல்லாம் இருந்தாலும் இதய தொந்தரவாக இருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது.

0: நிகழ்ச்சியில் ஒரு அருமையான பாடலை கேட்டு ரசித்தும் தொடர்ந்து உலக இருதய நோய் தினம் குறித்த நேர்முகம் கேட்கலாம்.
1: ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான சிம்டம்ஸ் பத்தி சொன்னீங்க, இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்னென்ன மெத்தட் இருக்கு சார்?
2: ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது வந்து இருதயம் இருதயத்துக்கு போகிற ரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படுறது தான் ஹார்ட் அட்டாக். அதுக்கு பிரதானமாக மூணு ரத்த குழாய்கள் இருக்குது. அந்த ரத்த குழாய்களை வந்துட்டு அடைப்பு ஏற்படும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அது ஒரு ரத்த குழாய்கள்னா ஒவ்வொரு சில பிரச்சனைகள் வரும், இன்னொரு ரத்த குழாய் இன்னொரு சில பிரச்சனைகள் வரும். ஏற்கனவே சொன்ன மாதிரி தலை சுத்தல், வாந்தி, மயக்கம், நெஞ்சு வலி, வயிறு வலின்னு வந்தால் நம்ம இசிஜி எடுத்து பார்த்தோம்னா மருத்துவர் அணுகுனீங்கன்னா அவங்க பார்த்துட்டு சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்குன்னு. அப்போ முதல் கட்டமாக அந்த ரத்த குழாய் அடைப்பை சரி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் லைன் ட்ரீட்மெண்ட், எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட், அந்த ஃபஸ்ட்டு 6 hoursங்கிறது கோல்டன் பீரியட்னு சொல்லுவோம் நம்ம. அந்த வலி வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா உடனே நம்ம வந்து அந்த த்ராம்பலைசிஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கு இப்போ நவீன மருந்துகள்லாம் வந்துருக்கு. முன்னையெல்லாம் வந்துட்டு ஒரு மணி நேரம் அந்த மருந்து செலுத்த கொண்டிருந்தது, இப்போலாம் வந்துட்டு அரை மணி நேரம் இரவு காலத்தில் ரெண்டு மருந்தும் ஒரே ஷாட்டில் கொடுக்கக்கூடிய மருந்துகளும் இருக்குது. இது நடக்கும்போது இந்த த்ராம்பலைசிஸ்ன்னு பண்ணும்போது

0: அது அந்த ரத்தக்குழாய் அடைப்பை வந்து நீக்கிறது தான் நம்மளுக்கு பிரதான வேலை. ஸோ எப்போ அந்த ஹார்ட் அட்டாக் வரும்னா, ஏற்கனவே நம்ம ரத்த நாணங்கள் வந்து தடிமனாக இருக்கும், அந்த தடிமன இடத்துல வந்து ரத்தக்கட்டுகள் நடந்துகிட்டே இருக்கும், ஆனால் ரத்த ஓட்டம் போயிட்டே இருக்கும். அப்போ அது வந்துட்டு குறைபாடோடு போயிட்டு இருக்கும். இதுவுமே நம்மளுக்கு வந்து இசிஜி எடுத்து பார்க்கும்போது தெரிய வரும் கண்டிப்பாக. அந்த குறைபாடு வந்து ரத்த ஓட்டம் கம்மியாக போயிட்டுருக்குறது எப்போ கம்ப்ளீட்டாக சடனாக பிளாக் ஆகுதோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஹார்ட் அட்டாக். அப்போ அந்த பிளாக்கை நீக்கிற மாதிரி நம்ம இன்ஜெக்ஷன், அதுதான் த்ராம்போலைசிஸ். இப்போ த்ராம்போலைசிஸ் பண்ண உடனே அது அப்படியே சரியாக போயிடுமா? இல்லை, அந்த பிளாக்ஸு வந்து அப்படி அப்படியே கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு ரத்தம் தண்ணியாக அந்த பிளாக்ஸ் வந்து ஃபுல்லாகவே அப்படியே இதாக, அது மறுபடியும் சின்ன சின்ன துகள்களாக போய் சின்ன சின்ன ரத்த குழாய்களை போய் மறுபடியும் அடைப்பு ஏற்படுத்தாமல் இருக்கணும். அப்போ நம்ம அது ஹாஸ்பிட்டலைசேஷன் பண்ணிட்டீங்க, மருத்துவர் அணுகிறீங்கன்னா அதுக்குண்டான சிகிச்சை முறை சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்குன்னா இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, த்ராம்போலைசிஸுங்கிற விஷயம் பண்ண முடியாதுன்ற பேஷண்ட்ஸ்க்கு டைரெக்டாக ஆன்ஜியோ எடுக்கும். ஆன்ஜியோ எடுத்து பார்க்கும்போது எந்த அளவுக்கு அடைப்புகள் இருக்குது, இதுக்கு பிளாஸ்டிக் வச்சா போதுமா இல்லை பைபாஸ் பண்ணணுமா அப்படிங்கிறத நம்ம ஆன்ஜியோ மூலயமா தெரிஞ்சுக்கலாம்.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உலக இருதய நோய் தினம் குறித்த நேர்முகம் நிகழ்ச்சியில். தொடர்ந்து இதயம் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டு மீண்டும் இணையலாம்.

0: நிகழ்ச்சியில் ஒரு அருமையான பாடலை கேட்டு ரசித்தும் தொடர்ந்து உலக இருதய நோய் தினம் குறித்த நேர்முகம் கேட்கலாம்.
1: ஆன்ஜியோகிராம் அப்படின்னு சொல்லும் போது வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கான ஒரு சில பயம் நிறைய பேருக்கு இருக்கு. கை நரம்பு வீக் ஆயிருது அப்படின்னா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கான அவேர்னஸ் என்ன சார்?
2: கை நரம்பு வீக் ஆகுதுங்கிறது கரெக்டு தான், எல்லாத்துக்குமே அப்படி நடக்காது. அந்த இரத்த நாணங்கள் தன்மைகள் வந்து எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் மருந்துகள் எல்லாமே ஒன்று தான். ஆனால் இரத்த நாணங்களுடைய தன்மை மனிதனுக்கு மனிதன் மாறுபாடுகள் ஏற்படும் கண்டிப்பாக, அதனால் வரக்கூடிய குறைபாடுகள் தான். அந்த குறைபாடு இருந்தாலுமே கூட நம்ம வந்து உயிர் முக்கியமா கைவலி முக்கியமானு கேட்டோம்னா நம்மளுக்கு உயிர் தான் முக்கியம்னு சொல்லுவோம். அப்போ கைவலிங்கிறது வந்து அதனால் வரக்கூடிய ஒரு ஒரு பிரச்சனைகள், ஒரு பக்க வழிகள், அது எல்லாத்துக்குமே வரப்போகிறது இல்லைல்ல, ஒரு சிலருக்கு தான் வரப்போகுது. அதை நம்ம தவிர்க்க முடியாது, அது மருத்துவத்துறையில் அதை தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயங்கள். எல்லாத்துக்குமே நல்லது பண்ணணும்னு தான் நினச்சி டாக்டர் ஆரம்பிப்பாங்க, ஆனால் முடிக்கும் போது அது வந்து ஒரு சில விஷயங்கள் நடக்கலாம். அதனால் அதையுமே சரி பண்ணிக்கலாம். அதை நம்ம வந்து மருத்துவர்கள்ட்ட சொல்லாமல் இருக்கிறனாலையும் முறையான வைத்தியம் அதை வந்து ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறனால மட்டும்தான் அந்த காம்ப்ளிகேஷனையும் நம்ம வந்து பர்மனெண்ட் ஆக்கிக்க முடியும். சரிவர மருத்துவர்கள் எடுத்து மருத்துவ ஆலோசனைகள் பின்பற்றப்பட்டால் கண்டிப்பாக அதிலிருந்து வெயில வந்துட முடியும். ஸோ இதனால் வந்து பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. எந்த விஷயத்தில் பயமாக இருக்கு நம்ம யாரும் செய்யாமல் இருக்கோமோ.
1: ஸ்டென்ட் வைக்கிறதுன்னு இப்போ நிறைய கேள்விப்படுறோம் சார். ஸோ அந்த ஸ்டென்ட்னா என்ன சார்?
2: மின்னால் சொன்ன போலது அந்த இரத்த குழாய்களை ஏதோ ஒரு இடத்துல வந்து ரத்தம் வந்து கெட்டியாக ஆரம்பிக்குது. அம்மா அந்த இடத்துல அந்த இரத்த நாணங்களுடைய தன்மைகள் வந்து சுருங்க ஆரம்பிக்கும், சுருங்கி அதனுடைய தன்மையே போயிடும். அப்படி போயிடும் போது அது திரும்ப பழைய நிலைமைக்கு நம்ம த்ராம்போலைசிஸ்னு ஒரு விஷயம் சொன்னோம். அந்த ரத்தம் வந்து அந்த இடத்துல கட்டியாக இருக்க அந்த பிளாக்கை நீக்கிறது மட்டும்தான் அதனுடைய வேலை. அந்த இரத்த நாணங்களை திரும்ப நம்ம சரி பண்ணலன்னா திரும்ப திரும்ப அந்த இடத்துல பிளாக் வந்துட்டே இருக்கும். ஸோ அந்த இரத்த நாணங்களை சரி பண்ணால் அது சுருங்கியிருக்கும். இப்போ சுருங்காமல் இருக்கிறதுக்கு அந்த இடத்துல ஆஞ்சியோகிராம்னு சொல்கிறோம். கீழே நம்ம கால் வழியாக நரம்பு கண்டுபிடிச்சி அது மூலயமா இதயத்துக்குள்ளார போயிட்டு இதயத்தில் இருந்து இதயத்துக்கு ரத்தம் சப்ளை பண்ணணும். அந்த இரத்த குழாய்களில் தான் இது அடைப்பு ஏற்படுறது. அது வரைக்கும் போயிட்டு அது கேமரா மூலயமா பார்த்துட்டு அந்த ஸ்டென்ட்டை பிளேஸ் பண்ணுவாங்க. அதில் நிறையா வகை ஸ்டென்ட்லாம் இன்னைக்கு இருக்குது. அதில் அதுலேயே மருந்து வெளித்தன்மையும் இருக்கு.
0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உலக இருதய நோய் தினம் குறித்த நேர்முகம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து இதய முரளி திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

0: நிகழ்ச்சியில் ஒரு அருமையான பாடலை கேட்டு ரசித்தோம். தொடர்ந்து உலக இருதய நோய் தினம் குறித்த நேர்முகம் கேட்கலாம்.
1: ஒன்ஸ் ஸ்டென்ட் வச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து மெடிசன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா அவங்க எடுத்துக்கிற மாதிரி தோணுது சார்.
2: ஸ்டென்ட் வச்சா கண்டிப்பா மறுபடியும் மருந்து எடுத்துதான் ஆகணும். என்னன்னா அவங்களுக்கு ரத்தம் உறையக்கூடிய தன்மை வந்து ரத்த குழாய்களையே ஏற்படும். ஸோ அதை தவிர்க்கணும். அப்ப தவிர்த்தா மட்டும்தான் மறுபடியும் சின்ன சின்ன பிளாக்குகள் மறுபடியும் ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கும். ஒன்ஸ் அந்த தன்மை போயிருச்சு அப்படிங்கும் போது அது திரும்ப பழைய நிலைமையில இல்லை. அப்ப நம்ம செயற்கை நம்ம அதுக்கு உதவி பண்ணி தான் ஆகணும்.
1: ஸோ அதனால நம்ம மெடிசன்ஸ் வந்து அவங்க சொல்ற மாதிரி
2: கண்டிப்பா ரெகுலரா எடுத்து தான் ஆகணும். அது அது உயிர்காக்கும் மருத்துவம். அதை நம்ம தவிர்த்தோம்னா திரும்ப அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும். இப்போ நிறையா பேர் வந்துட்டு சின்ன வயசுலேயே வந்தவங்களாம் ஒரு 10 வருஷம் எடுத்துட்டு விட்டுறவங்களும் இருக்காங்க. எடுத்துட்டு திரும்ப அவங்களுக்கு ஒரு 15 வருஷம் கழிச்சு மருந்தை விட்டு 15 வருஷம் கழிச்சுலாம் திரும்ப அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும் கண்டிப்பாக. டெய்லி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப முக்கியம். உணவு மாற்றங்கள் வந்து ரொம்ப முக்கியம். எண்ணெய் பலகாரம் சாப்பிடக்கூடாது, நான்வெஜ் அதிகமாக எடுக்கக்கூடாது, கீரை காய்கள் நிறையா எடுத்துக்கணும், கொழுப்பு சார்ந்த பொருட்கள் கம்மி பண்ணிக்கணும். டெய்லியும் காலையில் உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். கார்டியோ எக்ஸசைசஸ் இருக்குது, நம்ம அந்த எக்ஸசைஸ் பண்ணணும். பண்ணனா தான் அதுலேருந்து தவிர்த்துக்க முடியும். ரத்த ஓட்டம் சீராகும், ரத்த நாணங்கள் சீராகும்.
1: பைபாஸ் சர்ஜரின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதை எப்படி சார் பண்ணுறாங்க? அது யாருக்கு அது தேவைப்படும்?
2: இதை உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம இருதயம் வந்து அது சதையாளால் பண்ணுறது, அதுக்கு ரத்த ஓட்டம் வேணும். அப்போ தான் அந்த சதைகள் சரியாக இயங்கும், அந்த துடிப்பு கரெக்டாக ஆரம்பிக்கும், அந்த துடிப்பு பரவும். இருதயம் அதனுடைய இயக்கத்தை செய்கிறதுக்கு அதுக்கு ரத்த ஓட்டம் தேவை. அதுக்கு பிரதானமாக 3 ரத்த குழாய்கள் இருக்கு. அந்த 3 ரத்த குழாய்கள்லையுமே அடைப்பு ஏற்படும் போது 3 பிரிவாக பிரியறதுக்கு முன்னாடி ஒரு மெயின் பிரதான ரத்த குழாய் இருக்கும், அங்கேருந்து அடைப்பு ஏற்படுறது. சின்ன இப்போ சிங்கிள் ஸ்டென்ட் வைப்பாங்க, டபுள் ஸ்டென்ட் வைப்பாங்க, இந்த ட்ரிபிள் வெசல்ஸ் டிசின்னு சொல்லுவாங்க. அந்த 3 ரத்த குழாய்களுமே அடைப்பு ஏற்பட்டிருக்கு, அதுலேயே பிரச்சனை.

0: இருக்கு, அதனுடைய தன்மை கம்மியா இருக்கு அப்படிங்கும் போது ரொம்ப தூரத்துக்கு அந்த ரத்த நாணங்கள் வந்து ஒரு சின்ன சின்ன இடத்துல ஒரு ஒரு மில்லிமீட்டர் கணக்கில் இல்லைன்னா ஒரு ரொம்ப தூரத்துக்கு ஒரு சென்டிமீட்டர் கணக்கில் வந்துட்டு ரத்த குழாய்கள் வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னா அப்போ அந்த பைபாஸ் கிராஃப்டிங் பைபாஸ் அப்படிங்கிறது பண்ணுவாங்க.
1: இப்போ இந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி இதுவும் வேறங்களா?
0: இல்லை, இந்த பைபாஸ் வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி தான் பண்ணுவாங்க, மற்றதெல்லாம் வந்துட்டு நம்ம ஆஞ்சியோகிராம் மூலயமா பண்ணிடலாம். இந்த பைபாஸ்ங்கிறது தான் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி அப்படிங்கிறது.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உலக இருதய நோய் தினம் குறித்த நேர்முகம். தொடர்வது இதய கோயில் திரைப்படத்திலிருந்து ஒரு

0: நிகழ்ச்சியில் ஒரு அருமையான பாடலை கேட்டு ரசித்தோம். தொடர்ந்து உலக இருதய நோய் தினம் குறித்த நேர்முகம் கேட்கலாம்.
1: சர்ஜரிக்கு அப்புறம் அவங்க வந்து எப்படி லைஃப் வந்து எப்படி லீட் பண்ணலாம், அதுக்கப்புறம் நார்மல் ரொட்டீன் லைஃப் அவங்க வந்துடலாமா?
2: ஒரு 2-3 மாத காலமும் அவங்க மருத்துவின் அறிவுறுத்தலின் படி தான் நடக்க வேண்டும். அதுக்கப்புறமேட்டு அவங்க நார்மல் லைஃப் லீட் பண்ண யாரும் 3 மாதத்திலிருந்து 6 மாத காலம் அவங்க மருத்துவரின் ஆலோசனையின் கீழ் இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் அவங்க நார்மல் லைஃப் லீட் பண்ணிக்கலாம், அவங்க டெய்லி செய்கிற வேலைகள் எல்லாமே.
1: ஹார்ட் டிசீஸ் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணலாம்?
2: ப்ராப்ளம் வராமல் இருக்கணும்னா அந்த ரத குழாய்கள் அடைப்பு ஏற்படாமல் இருக்கணும்னா நம்ம வந்துட்டு கொழுப்பு கம்மியாக உட்கொள்ளுதல், எண்ணெய் பலகாரம் கம்மியாக சாப்பிட்றது, அப்புறம் காய்கறிகள் சாப்பிடணும், நிறைய எடுத்துக்கணும், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும், தூக்கம் நல்லா இருக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப போட்டு டீப்பாக யோசிச்சுட்டு இது ப்ராப்ளம் ஆகிக்கக்கூடாது. அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே ரொம்ப அடிக்கடி போகலாம், அந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே நம்மளை வந்து இதயத்தை பாதிப்பு ஏற்படுத்தும். தைராய்டு ப்ராப்ளம் இருந்தாலுமே நம்மளோட இதய துடிப்பு வந்து சீராக இருக்காது. ஸோ அந்த தைராய்டு பிரச்சனையும் இருக்கான்றதையும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்ம இதயத்தை வந்து கொஞ்சம் பலமாக வச்சுக்கலாம்.
1: ஸோ இப்போ இந்த இதய பிரச்சனை வர்றதுக்குன்னு குறிப்பிட்ட வயசு அது மாதிரி ஏதாவது இருக்குங்களா?
2: அப்படி நம்ம சொல்ல முடியாது, குறிப்பிட்ட வயசுங்கிறத சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ இதயத்தில் நிறையா ப்ராப்ளம் இருக்குது, பிறந்த குழந்தைக்கு கூட இப்போல்லாம் ப்ராப்ளம் இருக்குது இல்லையா. அதனுடைய தன்மை வந்துட்டு அவங்களுடைய பிறக்கும் போதே அவங்களோட குறைபாடுகளாக இருக்கும், நல்ல ரத்தமும் கெட்ட ரத்தமும் கலக்கிற மாதிரி ஒரு சில பிரச்சனைகளாக இருக்குது, அந்த வால்வு ப்ராப்ளம் இருக்குது. இதுக்கு வயது வந்து ஒரு தடையே இல்லை அப்படி தான் சொல்ல முடியும். எல்லா வயதினருக்கும் இது வந்து பிரச்சனைகள் வரும். அந்த ஹார்ட் அட்டாக்குங்கிறது வந்து ரிஸ்க் வந்துட்டு ஒரு 25-30 வயசுக்கு மேலே யங் ஸ்டேஜில் வரவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த எக்ஸசைஸ் பண்ணும் போதெல்லாம் கொலாப்ஸ் ஆகிறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வரதுக்கு காரணம் இந்த பெயினோடு அவங்க செய்கிறதுனால தான் அந்த ப்ராப்ளம் வருது, கடன் சாட்டிய கார்டியாக அரெஸ்ட் வருது. அப்போ வயதில் ஒரு பொருட்டை நம்ம எடுத்துக்க முடியாது இந்த காலகட்டத்தில்.
1: எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே ஹார்ட் அட்டாக் வந்துருதுன்னு சொல்லி சொல்றீங்க. ஸோ அந்த லிமிட்டை நம்ம எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம், நம்ம உடம்புக்கு இவ்வளோதான் எக்ஸசைஸ் பண்ணணுங்கிறது நம்ம எப்படி?
2: உங்களால் முடியறதை பண்ணிட்டே இருங்க. உங்களால் முடியாத விஷயத்த ரொம்ப தம் கட் பாடி பில்டிங் எல்லாம் பண்றவங்க தான் அந்த மாதிரி ஆகும். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி பண்ணக்கூடாது கார்டியோ. இப்போ எந்த ஒரு பாடி பில்டருமே பண்ணும் போது ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வெயிட் லிஃப்டிங் பண்ணுறதுங்கிறத ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு கார்டியோ ஃபிசியோன்னு இருக்குது, நீங்கள் உடற்பயிற்சியாளர்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, அதை டெய்லியும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வெயிட் லிஃப்டிங்கே போகணும். அதே போல் வெயிட் லிஃப்டிங் பண்ணும்போது ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம என்ன பொசிஷனில் செய்யும் போது மூச்சிழுக்கணும், உடல் வந்து எப்போ வந்து வெயிட்டை கிட்ட கொண்டு போகுமோ அப்போ மூச்சை விடணும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை நம்ம சரிவர பண்ணலன்னா இந்த மாதிரி சடன் கார்டியாக் அரெஸ்ட்னு சொல்லுவாங்க. அதை
1: ஒரு சில பேர் இப்போ இந்த மசில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக பாடி இதாகிறதுக்காக நிறைய ஸ்டீராய்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. ஸோ இதுவும் நமக்கு ஹார்ட் டிசீஸில் கொண்டு போய் விடுங்களா?
2: ஸ்டீராய்டு எடுக்கும்போது அவங்களுக்கு மூளை நரம்புகள் பிரச்சனையும் சேர்ந்து வரும், இதய பிரச்சனையும் வரும், மூளை நரம்புகள் பிரச்சனை தான் ஸ்டீராய்டு வந்துட்டு மெயினாக அதுலேருந்து வெளில வர முடியாமல். ஊக்க மருந்து தானே, ஊக்க மருந்து ஊக்கம் வைக்கும் போது அது நல்லாயிருக்கும், அந்த ஊக்கத்தை விட்டுட்டும் போது அது முன்னாடி இருந்த நிலைமையோட ரொம்ப கீழே போயிடும். அப்போ அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள். இது வந்து ஹார்ட்டில் மட்டும்தான் வரும்னு கிடையாது, கிட்னிக்கு வரும், மூளைக்கு வரும், கண்ணுக்கு வரும், எல்லா இடத்துக்குமே இந்த அதனுடைய பாதிப்புகள் இருக்கும், அது எதுன்னு சொல்ல முடியாது.
1: ஸோ இப்போ இந்த ஹார்ட் டிசீஸ் வந்து நமக்கு டெரிட்டரியாக வருங்களா?
2: ஹெரிடிட்டரியாக வரதுக்கு வாய்ப்புகள் ஒரு சில வியாதிக்கு இருக்குது. ஹார்ட்டில் பிரச்சனைங்கிறது நிறைய வியாதிகள் இருக்குது, அதில் ஒரு சில வியாதிகள் மட்டும் ஹெரிடிட்டரியாக பாரம்பரியமாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தனா அவங்களுக்கு மருத்துவ செலவு எவ்வளோ ஏற்படும்.
1: ஹார்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்கள் நிறைய விதங்கள் சொன்னீங்க, ஆன்ஜியோ பிளாஸ்ட், ஆன்ஜியோ தெரப்பி, அப்புறம் பைபாஸ் இந்த மாதிரிலாம் சொன்னீங்க. ஸோ இதுக்கான மருத்துவ செலவுகள் எந்த அளவுக்கு இருக்கும் சார்? பாமர மக்களுக்கு இது நமக்கு ஈஸியாக கிடைக்குங்களா?
2: எல்லாம் மாவட்ட தலைமை ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு ஆன்ஜியோகிராம் இதெல்லாமே இருக்குது. உதகையிலுமே வந்துட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையே ஆன்ஜியோ பண்ணுறாங்க, ஆன்ஜியோ ஆன்ஜியோ பிளாஸ்டி ஓப்பனர் சர்ஜரி எல்லாமே பண்ணுறாங்க. இப்போ எல்லா மாவட்ட முதன்மை அரசு மருத்துவமனையில் இது எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது, இது இலவசமாக அவங்களுக்கு கிடைக்கும், எல்லாருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இதில் வந்து இந்த ஸ்டென்ட்டுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டென்ட்டுக்கு வந்து நம்ம வெளியில் இருந்து தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஸ்டென்ட்டுடைய காஸ்ட் வந்துட்டு இன்னைக்கு சராசரியாக வந்துட்டு 50,000 ரூபாய்க்கு 50-60,000 ரூபாயிலிருந்து 1.5 லட்சம் ரூபாய் வரைக்குமே இருக்குது. அதன் வேறுபாடுகள் இருக்குது, அதனுடைய தன்மைகள், எவ்வளோ நாள் அது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறோடைய குறிபாடுகள்லாம் பொறுத்து அதனுடைய அமௌண்ட் வந்து வேரியேஷன் நடக்கும். இதுக்கு அவங்களுடைய அஃபோர்டபிலிட்டி அப்படின்னா அந்த கலைஞர் காப்பீடு அட்டை இருக்குது, அப்போ இந்த பேங்க்கில் போடக்கூடிய ஒரு சில சின்ன சின்ன உயிர்காக்கும் மருத்துவ காப்பீடுகள்லாம் இருக்குது. இன்னைக்கு பேங்க்கில் நம்ம கேட்டோம்னா மாதம் மாதம் 1,000 ரூபா செலவு பண்ணாலே இந்த மருத்துவ காப்பீடுங்கிறத வந்து இன்னைக்கு எடுத்துக்க முடியும், ப்ரைவேட் மருத்துவ காப்பீடுகள் எடுத்துக்க முடியும், அதுலேயுமே அது கவர் ஆகும். பணம் படித்தவர்களுக்கு ஒன்றும் பர பிரச்சனை இல்லை, அவங்க வாங்கிக்குவாங்க. பாமரர்களுக்கு இந்த இது இருக்குது. இது போக வந்துட்டு நிறையா ஹாஸ்பிட்டல்ஸில் வந்துட்டு இன்னைக்கு தன்னார்வல சேரிட்டி மூலயமாவும் நிறையா ஆப்ரேஷன்ஸ் நடந்துட்டுருக்கு. இன்னைக்கு செலவுன்னு பார்த்தோம்னா நார்மலாக இருக்குது, நான் எங்களுக்கு எதுவுமே இல்லை, எனக்கு பணமாக கொடுத்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் ஒரு ஹார்ட் அட்டாக்குன்னு நம்ம கண்டறியப்பட்டால் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு த்ராம்புலைஸ் மட்டும் பண்ணிவிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதா இருந்தால் மினிமம் 50-60 ஹாஸ்பிட்டல் மருத்துவமனைக்கு செலவு பண்ண வேண்டியது வரும். அந்த மருந்துகள் த்ராம்புலைசிஸ் பண்ணக்கூடிய மருந்துகள் வந்துட்டு 3,500 ரூபாயிலிருந்து 40,000 ரூபா வரைக்கும் இருக்குது. 3 வகையான மருந்துகள் இருக்குது, அதில் 3,500 ரூபாய்க்கும் இருக்குது அந்த மருந்து, 50,000 ரூபாய்க்கும் இருக்குது. அதை நாம் செலக்ட் பண்ணிக்கிறத பொறுத்து தான்.
0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உலக இருதய நோய் தினம் குறித்த நேர்முகம். தொடரும் பாடல் பொன்னுமணி திரைப்படத்திலிருந்து.

0: நிகழ்ச்சியில் ஒரு அருமையான பாடலை கேட்டு ரசித்தோம். தொடர்ந்து உலக இருதய நோய் தினம் குறித்த நேர்முகம் கேட்கலாம்.
1: இந்த வருஷத்தோட தீம் பத்தி சொல்லுங்க சார். உலக இருதய தினத்திற்கான இந்த ஆண்டோட கருப்பொருள் சொல்லுங்க.
2: இந்த ஆண்டு செப்டம்பர் 29, 2026 உலக இருதய தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. ஓல்டு ஹார்ட் ஃபெடரேஷன் அண்ட் ஓல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருவரும் இணைந்து நடத்துறாங்க. தீம் வந்து யூஸ் ஹார்ட் ஃபார் ஆக்ஷன். அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு இதயத்தை வந்துட்டு ஒவ்வொரு செயல்திறனுக்கும் யூஸ் பண்ணுறீங்களோ அப்பப்போ நல்லது. அப்போ நீங்கள் ஒவ்வொரு செயல்களும் செய்யும் போதுங்கிறது உங்களுடைய ஹார்ட் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது. இப்போ மினிமம் ஒரு காலையில் ஒரு அரை மணி நேரம் வந்து நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி, யோகா ஏதோ ஒன்று செய்யணும் அப்படிங்கிறது.
1: ஓகேங்க. நம்ம உடம்ப வந்து எப்போவுமே ஆக்டிவாக வச்சுக்கணும். மைண்டோட டிப்ரெஷன் நம்ம ஹார்ட்டை பாதிக்குங்களா?
2: கண்டிப்பாக பாதிக்கும். டிப்ரெஷனாக இருக்கீங்க, சோகமாக இருக்கீங்கன்னா துள்ளி குதிச்சு விளையாடுவீங்களா? அமைதியாக போய் உட்காந்துக்குவீங்களா? அமைதியாக நம்ம போய் உட்காந்துருவோம். அப்போ நம்ம அமைதியாக எவ்வளோ நேரம் இருக்கிறோமோ அதெல்லாமே நம்மளுடைய டிப்ரெஷன், மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். இதெல்லாம் வந்துட்டு நம்மளுடைய ஹாப்பி ஹார்மோன்ஸ்னு சொல்லுவோம், அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும். ஹாப்பி ஹார்மோன்ஸ் இல்லைன்னா மற்ற விஷயங்கள்லாம், ஹார்ட்டுக்கு தேவையான ஒரு சில விஷயங்கள் வந்து அந்த ஹார்மோன்ஸ்லாம் கிடைக்காது. அப்போ வந்து நம்ம இருதயம் கொஞ்சம் துடிப்பு கம்மியாகும், பலவீனமாகும். இந்த மாதிரி
1: ஸோ இவ்வளோ நேரமாக இந்த உலக இருதய தினம் பற்றி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. இது எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். ரொம்ப நன்றிங்க சார்.
2: நன்றி.

நேயர்கள், இதுவரை ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் உலக இருதய நோய் தினம் குறித்து பொதுநல மருத்துவர் மகாதேவன் அவர்களுடனான நேர்முகம் இடம்பெற கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் கே.எஸ். ஸ்ரீதேவி.

நிலையத்தில் நேரம் 4 மணி. நேர்களை நீ கேட்கலாம் எதிரும் புதிரும். நேர்களே, இன்றைய எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில சரியா தவறா என்ற தலைப்புல தான் வந்துட்டு கேள்விகளை பார்க்க இருக்கோம். ஸோ இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொண்டு சரியான பதில்களை கொடுக்கணும் அப்படின்னா உள்ளூர் நேயர்கள் 9344901018 என்ற எண்ணுக்கும், வெளியூர் நேயர்கள் 9342901018 என்ற எண்ணுக்கும், புதிய நேயர்கள் 8300019101018 என்ற எண்ணுக்கும் அழைத்து சரியான விடைகளை நீங்கள் வந்து கொடுக்கலாம்.

0: சிறகுகள் சிறிது, கனவுகள் பெரிது, குட்டி உள்ளங்களில் கொட்டி கிடக்கும் திறமைகள்.
1: சிங்கம்னா சிங்கிளா பாய போறேன்,
0: பாடலாம், பேசலாம், கதை சொல்லலாம், உங்கள் திறமையை உலகமே கேட்க செய்யலாம். பட்டாம்பூச்சிகள் குட்டீஸ்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இனி சனிக்கிழமை தோறும் மாலை 4 மணிக்கு உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
2: யார் உனக்கு இதெல்லாம் கத்துக் கொடுக்கறா?
3: ஒரு ஃப்ளோல தானா வந்து பேபி.

0: நேரிலே நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது எதிரும் புதிரும். ஸோ இன்றைய எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் சரியா தவறா என்ற தலைப்பில் தான் கேள்விகளை பார்க்க இருக்கோம். ஸோ நம்ம நிகழ்ச்சியோட முதல் நேயர்கிட்ட பேசிடலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ சார், வணக்கம். தூத்துக்குடி மாவட்டத்தில் மகிழ்ச்சி பேசுறீங்க.
0: எங்க இருந்து பேசுறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்து மகிழ்ச்சி பேசுறீங்க சார்.
0: ஓகே, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க?
0: நல்லா இருக்கோம். ஸோ சொல்லுங்க, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு தயாரா
1: இருக்கீங்களா? நாலு டு அஞ்சு ப்ரோக்ராம் நல்லா போகுதுங்க சார், அதே மாதிரி பண்ணுங்க.
0: ஓகேங்க, ஓகே, சரி. உங்களுக்கான கேள்விக்கு போயிடலாமா?
1: ஆ, போயிடலாங்க சார்.
0: ஓகேங்க. ஸோ என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்பிள் இருக்கு இல்லையா, ஆப்பிளில் அதிகமாக இருக்க அமிலம் வந்து சிட்ரிக் அமிலம். இது வந்து விடை வந்து சரியா தவறா?
1: சரி சார்.
0: ஆப்பிளில் அதிகமாக இருக்கிறது சிட்ரிக் அமிலம் அப்படின்றீங்க?
1: ஆமாங்க சார், சரி சார்.
0: ஓகே, சரி. உங்களுக்கான ஒரு கேள்வியும் கேட்குறேன். என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லெமன் இருக்குல்ல, எலுமிச்சம்பழம் இருக்கு இல்லையா, எலுமிச்சம்பழத்துல என்ன அமிலம் அதிகமா இருக்கும்
1: நினைக்கிறீங்க?
0: இதுக்கான விடை வந்து தவறு. எதனால தவறு அப்படின்றதை நான் சொல்றேன், என்ன விடை அப்படின்றதையும் நான் சொல்லுவேன். நிகழ்ச்சி கேட்டுட்டே இருங்க, தொடர்ந்து இணைந்திருங்க. ஸோ நேர்களே, இந்த கேள்விக்கே உங்களுக்கும் பதில் தெரிஞ்சது அப்படின்னா, அதாவது சரியா தவறா அப்படின்ற பதில் தெரிஞ்சது அப்படின்னா, நீங்களும் வாட்ஸ்அப் மூலமாகவும் அனுப்பலாம். 8300 1901 1018 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் அனுப்பலாம். அதாவது ஆப்பிளில் அதிகமாக இருக்கக்கூடிய அமிலம் ஆசிட் என்ன ஆசிட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். ஸோ அடுத்த நேர்கிட்ட பேசிடலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். நேர்களே, இன்றைய எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் சரியா தவறா என்ற தலைப்பில் தான் வந்துட்டு நேர்களோட கருத்துக்களை பார்த்துட்ருக்கோம். ஸோ யார் யாரெல்லாம் சரி அப்படின்றாங்க, யார் யாரெல்லாம் தவறு அப்படின்றாங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசலாம். ஹலோ. ஓகே, இணைப்பு வந்து துண்டிக்கப்பட்டிருக்கு. நேர்களே, இன்றைக்கு வந்து சரியா தவறா?
2: ஹலோ, சரியா தவறா, வணக்கம்.
0: ஹலோ வணக்கம். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: கோவை மாவட்டம் பொள்ளாச்சி சரவணகுமார் பேசுறேங்க.
0: வணக்கம் சரவணகுமார், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு சார்.
0: ஓகே சார்,
2: நல்லா வெயில் அடிக்கீங்க, பயங்கரமான வெயில் அடிச்சுட்டு இருக்கீங்க சார்.
0: ஆஹ், நல்லா என்ஜாய் பண்றீங்களா இல்ல வாட்டி வதைக்கிற
2: வெயில் சார? என்ஜாய் பண்றது வெயில் பயங்கர சார், பயங்கரமான வெயில் சார்.
0: ஓகேங்க. ஸோ சொல்லுங்க, இன்னைக்கு வந்து நம்ம நிகழ்ச்சியில வந்து எதிரும் புதிரும் சரியா தவறா வினாதா கேட்டுட்டு இருக்கோம். ஆப்பிள்ல அதிகமா இருக்கக்கூடிய அமிலம் வந்து சிட்ரிக் அமிலம். இது வந்து சரியா தவறா?
2: இல்ல சார், சிட்ரிக் அமிலம்ல தவறு சார்.
0: ஓகே, அப்ப என்ன அமிலம் இருக்கும்னு
2: நினைக்கிறீங்க? க்ளோ கொடுங்க. அதாவது லெமன்ல தான் சிட்ரிக் அமிலம் இருக்குங்க சார்.
0: ஓகே, அத நான் சொல்லிட்டேன். ஓகே, தவறு அப்படின்றது வந்து சரியான விடை. அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அது ஆக்சுவலி தவறு. ஆனா வந்து என்ன அமிலம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லலாம். பரவாயில்ல, இனிமே நீங்க ட்ரை பண்ணீங்க.
2: அமினோ அமிலம், அமினோ அமிலம்.
0: இல்ல இல்ல, கண்டிப்பா அது இல்ல. பட் நான் ட்ரை பண்ணீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் முயற்சி பண்ணுங்க.
2: ஓகே சார்.
0: ஓகே, சரவணகுமார் அழகா அந்த பதில் சொன்னாரு, தவறு அப்படின்றது. ஓகே, நம்மளே சொல்லியிருந்தோம் தவறு அப்படின்னு. ஸோ அடுத்த நேர்டையுமே கேட்டுடலாமே. ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம் சார்.
0: வணக்கம், யார், எங்க இருந்து பேசுறீங்க? செல்வராஜ், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கலாம் சார், வெயில் தான் சார், பட்டை கலப்புதும் சார்.
0: எல்லாருமே அதான் சொல்றீங்களே.
3: ஆமாங்க சார், மழை பெய்யற காலத்துல வெயில் போட்டு மண்டை பொளக்குதுங்க சார்.
0: சரி ஓகே, அப்படியே இந்த வெயில்லயே நம்ம ஒரு கேள்வியை கேட்டுடலாம்.
3: இந்த மாசம் மழையா தெரியும் சார், ஆனா புரட்டாசி மாசத்துல வெயில் பட்டை கலப்புதும்.
0: சரி, உங்களுக்கான கேள்விக்கு போயிடலாமா?

0: கேளுங்க சார்.
1: புதுசா கேக்கணுமா? புதுசா உங்களுக்கு நான் எப்படி எங்க இருந்து எடுத்துட்டு வர்றதுன்னு யோசிக்கிறேன். சரி ஓகே, புதுசான கேள்வி ஈஸியா வேணுமா இல்ல கஷ்டமா வேணுமா? எப்படியே கேளுங்க அப்படின்றீங்க. ஓகே, ஸோ என்ன விடை, என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்மளோட இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் இருக்கு இல்லையா, இஸ்ரோ. இஸ்ரோ வந்து பாத்தீங்கன்னா 1969 ஆகஸ்ட் 15 தொடங்கினாங்க. இது வந்து சரியா தவறா? தவறான விடை. ஆனா உண்மையாலுமே வந்து இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் வந்து 1969 ஆகஸ்ட் 15 தான் தொடங்கப்பட்டுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நீங்க உங்களோட கெஸிங்ஸ் எல்லாமே கரெக்ட் தான், ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து அது வந்து வேற பேர்ல இருந்திருக்கலாம். அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி வந்து இஸ்ரோ அப்படின்ற இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் அப்படின்ற அந்த பேரில் இயங்கியிருக்காது. ஓகே, பட் ஆனால் நீங்க வந்து தவறு அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே வந்து மீண்டும் முயற்சி செய்யுங்க.
0: ஓகே சார்.
1: ஓகே, ஸோ நேர்களே, நம்ம இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1969 ஆகஸ்ட் 15 அன்று தான் வந்து தொடங்கப்பட்டது. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த கேள்விக்கு போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து வாட்ஸ்அப்லேயும் நம்ம நேர்கள் வந்து ஆர்வமாக வந்து பதில் அனுப்பியிருக்காங்க. யார் யார் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, சத்யநாராயணன் ரெண்டு கேள்விக்குமே வந்து சரியாக பதில் சொல்லியிருக்காரு கோயம்புத்தூர்லேருந்து. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கொழுமக்கொண்டான் ராமகிருஷ்ணன் அவருமே வந்து மாலிக்கமிலம். ஸோ அதுக்கான விடை, சரியான விடை அதுதான், ஆப்பிளில் அதிகமாக இருக்கக்கூடிய அமிலம். என்ன அமிலம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஆப்பிளில் அதிகமாக இருக்கக்கூடிய அமிலம் சிட்ரிக் அமிலம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதை வந்து தவறான விடை என்ன அப்படின்னா மாலிக் அமிலம் அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாலிக் ஆசிட் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக வந்து ஆப்பிளில் இருக்குது, கிட்டத்தட்ட 80-90% இருக்குது. அதுக்காக சிட்ரிக் ஆசிட் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சிட்ரிக் ஆசிட் இருக்குது, ஆனால் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம கேள்வியிலே கேட்டிருப்போம், ஆப்பிளில் அதிகமாக இருக்கிற அமிலம் எது அப்படின்னு. ஸோ அதுக்கு சரியான விடை மாலிக் அமிலம் தான். எலுமிச்சம் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிட்ரிக் அமிலம் அதிகமாக இருக்கும். ராமகிருஷ்ணன் கொழுமக்கொண்டான் அவருமே வந்து ரெண்டு கேள்விக்குமே வந்து சரியான படை சொல்லியிருக்காரு. ஸோ நேர்களே, நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம். 8300-1919-1018 என்ற எண்ணுக்கும், உள்ளூர் நேர்கள் 9344-1019-1018 என்ற எண்ணுக்கும், வெளியூர் நேர்கள் 9342-1019-1018 என்ற எண்ணுக்கும். ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில் ஒரு பாட்டு கேட்டு மீண்டும் இணையலாம். இது ஊட்டி FM 101.8, இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: நிகழ்ச்சியில் அருமையான ஒரு பாடல் கேட்டோம். ஹரிகரன் பாவதரனை இணைந்து பாடிய அந்த குடல், அந்த பாடல் காதலுக்கு மரியாதை திரைப்படத்திற்காக ஒலுக்கி கேட்டோம். நிலையத்தில் நேரம் 4:15. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும்.
1: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
2: புதிரான கேள்விகள்,
1: எதிரான கருத்துக்கள்,
2: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
1: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
2: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
1: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
2: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
1: புதிரும்
2: கேட்க தவறாதீர்கள்.
0: நேர்களே, எதிரும் புதிரும் நிகழ்ச்சி தான் கேட்டிருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேர்கிட்ட பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க
3: சார்? நான் தூத்துக்குடி மாவட்டத்துல இருந்து அயன்ராஜ் சார். அயன்ராஜ்,
0: அயன்ராஜ் எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் அயன்ராஜ். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு போலாமா?
3: போலாம் சார், சொல்லுங்க.
0: கேட்டீங்களா நிகழ்ச்சி?
3: ஆமா சார், சரியா தவறா எப்பவுமே கேப்பேன் சார். மதிய கடை வச்சனாலும் எப்பவும் ஓடிட்டே தான் இருக்கும்
0: சார். ஓகேங்க சார். இன்னைக்கு உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியாவுல உற்பத்தி ஆகிற தங்கம் இருக்கு இல்லையா? அதுல வந்து 90% அதிகமா வந்து ஜார்க்கண்ட் மாநிலத்துல கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது வந்து சரியா தவறா?
3: ஜார்க்கண்ட் மாநிலம் கோலாறுல இருக்காங்க. அங்கீங்களா? கோலாறு.
0: நீங்க பக்கத்துக்கு வந்துட்டீங்க, விடைக்கான பக்கத்துல வந்துட்டீங்க. சரியா தவறான்னு மட்டுமே நீங்க சொன்னாலே போதும்.
3: சரிதானுங்க?
0: சரின்றீங்களா?
3: ஆமாங்க.
0: அது தவறு.

0: போயிட்டு இருந்தது. ஆனால் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கர்நாடகாவிலேயே வந்து ஹட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய HUTTI ஹட்டி அப்படின்னு சொல்லி ஒரு கோல்டு மைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணி அங்கேருந்து தங்கம் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஓகேங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறைகள்லயே வந்து மிகப்பெரிய சிறை வளாகம் வந்து திகார் சிறை, இது வந்து சரியா தவறா?
1: ஆமா சார், சரிங்க சார்.
0: சரின்றீங்க.
1: ஆமாங்க சார், வேலூர் சிறை தானேங்க, வேலூர் சிறைச்சாலை.
0: இல்ல நான் என்ன கேக்குறேன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய,
1: ஆமாங்க ஆமாங்க, திகார், ஆமாங்க, கரெக்ட் தானுங்க.
0: சரி ஓகே, இதோட விடை வந்து நான் சொல்றேன். நிகழ்ச்சி
1: கேட்டுட்டே
0: இருங்க. அந்த கேள்வியை வந்து கேட்டிருந்தோம், இந்தியாவிலேயே மிகப்பெரிய சிறை வளாகம் திகார் சிறை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம், இது சரியா தவறா அப்படின்னு சொல்லி நீங்க நேயர்கள் வந்து சொல்லலாம். 8300019101 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் வழியாகவும் நீங்க வந்து இதுக்கான விடையை வந்து அனுப்பலாம். தொடர்ந்து அடுத்த ஒரு நேயர்கிட்ட பேசிடலாம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: வேலூர் மாவட்டம் கற்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்க சந்திரசேகர், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன் சார்.
0: ஓகே, உங்களுக்கான கேள்விக்கு போயிடலாமா?
2: சொல்லுங்க ஐயா, ஈஸியான கேள்வியா சொல்லுங்களேன்.
0: ஓகே, உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, முதுகெலும்புள்ள விலங்கினங்கள்லேயே வந்து அதிக நாள் உயிர் வாழ்வது கிரீன்லாந்தில் இருக்கக்கூடிய சுறாமீன், அதாவது அந்த பேர் கிரீன்லாந்து சுறாமீன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியா தவறா?
2: எனக்கு தெரிஞ்ச அது தவறு அப்படின்னு சொல்றேன் சார். சுறாமீனுக்கு முதுகெலும்பு இருக்காது இல்லையா?
0: ஓகே, இருக்காது அப்படின்றீங்க.
2: ஆமா, அதனால தவறு அப்படிங்கிறது தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
0: கண்டிப்பா வந்து கிடையாது, அதுதான் வந்து சரியான விடை.
2: இன்னொன்னு கேள்வி கேக்குறீங்களா? முயற்சிக்கிறேன்.
0: ஓகே, இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறை வளாகம் திகார் சிறை அப்படின்னு சொல்லியிருந்தோம், இது வந்து சரியா தவறா?
2: இது வந்து சரின்னு சொல்றேன்.
0: சரி அப்படின்றீங்க. ஓகே, திகார் வந்து எங்க இருக்குன்னு தெரியுங்களா? திகார் சிறை,
2: திகார் இல்ல சார், ஓ இந்தியால இருக்கிறதா? அது அந்தமான நிக்கோபார் தான் பார்த்து, தவறுதான்.
0: ஓகே, ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே,
2: அந்தமான நிக்கோபார் இந்தியால கிடையாது தானே? அது வேற ஒரு,
0: நீங்க முதல்ல சொன்னதுதான் கரெக்ட், அதாவது தவறு அப்படின்றது தான் சரி, சரி அப்படின்றது தவறு.
2: அப்ப செகண்டா நான் தவறு சொல்லிருக்கேன்.
0: ஓகே, இந்தியாவில இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறை வளாகம் எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா திகார் சிறை அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப சரி. ஆனா அவர் வந்து கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு, அந்தமான் போயிட்டாரு. நான் இந்தியாவில மட்டும்தான் கேட்டேன், இந்தியாவில இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறை திகார் சிறை. ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா அந்த சிறையோட மொத்த அளவு வந்து ஒரு 400 ஏக்கர் இருக்கும். ஸோ இதுக்கான சரியான பதில் சொன்னவங்க வாட்ஸ்அப்லேயும் சொல்லியிருக்காங்க. சத்யநாராயணன் கோயம்புத்தூர் சரியான விடை கொடுத்துருக்காரு, அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் அதுக்குமே வந்து சரியான விடை கொடுத்துருக்காரு. ஸோ இந்தியாவில் உற்பத்தி ஆகக்கூடிய தங்கத்தில் 90% அதிகமான பங்கு ஜார்க்கண்ட் மாநிலத்தில் கிடையாது, கர்நாடகா அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காரு. கொழுமகொண்டான் ராமகிருஷ்ணன் அவருமே வந்து ரெண்டு கேள்விக்குமே அடுத்தடுத்து சரியான விடை கொடுத்துருக்காரு, அவருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். நேர்களே, நீங்களும் இந்த நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா உடனே உங்களோட ஃபோன் எடுத்து 9344-1001018 என்ற எண்ணுக்கும், 9342-1001018 என்ற எண்ணுக்கும், 8300019101018 என்ற எண்ணுக்கும் அழைத்து இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் விளையாடலாம். அடுத்து நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க
3: சார்? நாங்க மைசூர்.
0: ஓகே, மைசூர்ல இருந்து பேசுறீங்க?
3: ஆமாங்க சார், நாங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் தமிழ்நாடு ஊட்டி.
0: ஓகே ஓகேங்க.
3: மேரேஜ் பண்ணது மைசூர்.
0: ஓகேங்க. சரி, உங்களுக்கான கேள்விக்கு போயிடலாமா?
3: நான் இந்த நிகழ்ச்சி எப்பவுமே கேட்பேங்க சார். நான்
0: ஓகேங்க, கண்டிப்பா நிகழ்ச்சி எப்பவுமே கேளுங்க. சோ இப்போ உங்களுக்கான கேள்விக்கு போயிடலாம். அமெரிக்காவோட தலைநகரம் இருக்கு இல்லையா? அமெரிக்காவோட தலைநகரம் வந்து நியூயார்க், இது வந்து சரியா தவறா?
3: அமெரிக்காவோட தலைநகரம்
0: நியூயார்க்.
3: முயற்சி
0: பண்ணீங்க, ஈஸியான கேள்விதான், பட் இருந்தாலும் நீங்க முயற்சி பண்ணுங்க. ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கான கேள்வி

0: நாலு முதல் ஐந்து மணி வரை வந்துட்டே இருக்கும். கண்டிப்பா நீங்க முயற்சி
1: சார்,
0: பண்ணுங்க.
1: டெய்லி
0: ரொம்ப ரொம்ப
1: கேட்பாங்க
0: நன்றி.
1: சார். இந்த இதுல வந்து 4 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்க ப்ரோக்ராம் எப்பவுமே டெய்லி கேட்பேன்.
0: ஓகேங்க, ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப சந்தோஷமும் கூட.
1: சார், எனக்காக பிடிச்ச சாங் போடுங்களேன்.
0: கண்டிப்பா உங்களுக்காக ஒரு பாடல் நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: சரி, தேங்க்யூ.
0: ஸோ நேர்களே, நம்ம நேர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப அருமையாக பதில் சொல்லிட்டு இருக்காங்க, சரியா தவறா அப்படின்னு. ஸோ நிறைய கன்ஃபியூஷன்ஸோடவும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆஹா, இங்கே ஒரு பதில் நம்ம வாட்ஸ்அப்லேயுமே வந்துட்டு சத்யநாராயணன் வாஷிங்டன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாஷிங்டன் டிசி சரியான விடையும் கூட. ஸோ நம்ம நிகழ்ச்சியில் எல்லாருக்காகவும் ஒரு பாடல் கேட்டு வரலாம். இது ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: சூரியவம்சம் திரைப்படத்திற்காக அருமையான அந்த பாடல் கேட்டோம். நீர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எதிரும் புதிரும் நிகழ்ச்சி தான். கேட்டுட்ருக்கீங்க, சரியா தவறா கேள்விகளை தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கோம். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேர்கிட்ட பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
1: அனைவருக்கும் இங்கே மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம், சிவ சண்முகசுந்தரம்.
0: ஓகே, சிவ சண்முகசுந்தரன் எப்படி இருக்கீங்க?
1: சோ சண்முகசுந்தரம்யா.
0: சிவ சண்முகசுந்தரம் எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன். அதாவது என் அப்பா பேர் வந்து சோமசுந்தரம், அதனால ஷோ சண்முக சுந்தரம்.
0: ஓகேங்க, ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
1: ஆமாம், சரியா தவறா.
0: ஓகே, உங்களுக்கான கேள்விக்கு தயாரா இருக்கீங்களா?
1: ஆயுத்தமா இருக்கேன்.
0: ஓகேங்க, உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, உலகின் முதல் பயணிகள் ரயில் 1825 செப்டம்பர் 27 அன்று இந்தியாவில் இயக்கப்பட்டது, இது சரியா தவறா?
1: தவறு. 1853. ஆமா.
0: ஓகே, இந்தியாவில் வந்து 1853 இயக்கப்பட்டது, ஸோ அதனால தவறு அப்படின்றீங்க.
1: ஆமாம்.
0: ஓகே, முதல் உலகில் வந்து முதல் பயணிகள் ரயில் எப்போ இயக்கப்பட்டது அப்படின்னு தெரியுங்களா?
1: முதல் பயணிகள் ரயிலா?
0: ஆமாம்,
1: எனக்கு இந்தியாவில் தான் தெரியும்.
0: ஓகே, அதை நான் சொல்லிட்டேனே, 1825 செப்டம்பர் 27, இதுதான் வந்து உலகத்திலேயே வந்து முதல் பயணிகள் ரயில் வந்து இயக்கப்பட்டது. இது நான் இந்தியாவில் இயக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருந்தேன், ஆனால் வந்து இந்தியாவில் கிடையாது, இங்கிலாந்துல வந்து இயக்கப்பட்டது.
1: அப்ப அது சரிதான்.
0: ஓகே, நீங்க சரியா, அதாவது நீங்க சொன்ன இது வந்து கரெக்டான விஷயம் தான், தவறு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கான உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
1: சரிங்க.
0: ஓகே, ஓகேங்க. ஸோ அடுத்து மீண்டும் முயற்சி செய்யுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி.
1: நன்றி.
0: ஸோ நேர்லி அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து பதிலை கண்டுபிடிச்சிட்டாரு. என்ன அப்படின்னா, உலகத்திலேயே வந்து முதல் பயணிகள் ரயில் வந்து 1825 செப்டம்பர் 27 அன்று இந்தியாவில் இயக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருந்தோம், அது முழுக்க முழுக்க தவறு. ஆனால் எங்கே இயக்கப்பட்டது அப்படின்னா, இங்கிலாந்தில் இயக்கப்பட்டது. இந்தியாவில் வந்து அவர் சொன்ன மாதிரி 1853 ஏப்ரல் 16 அன்று இயக்கப்பட்டது. ஸோ அடுத்த நேர் டைம் நம்ம பேசிடலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: கோவை மாவட்டம், பொள்ளாச்சி வட்டம், புள்ளக்காப்பாளையத்திலிருந்து.
0: ஓகேங்க, நம்ம நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்களா?
2: இப்போதான் போட்டப்பா. என்ன இன்னைக்கு என்ன கேள்விப்பா?
0: ஓகே, என்ன கேள்வி அப்படின்னா, நாங்கள் ஒரு இது சொல்லுவோம், ஒரு வாக்கியம் சொல்லுவோம், அது சரியா தவறா அப்படின்றத மட்டும் நீங்கள் சொல்லணும்.
2: சரி, இப்போ தெரிஞ்சா சொல்கிறப்பா.
0: கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க. ஸோ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, மகாபாரத கதையெல்லாம் படிச்சிருக்கீங்களா? ஓகே, மகாபாரத கதையில வந்து கடோத்கஜன் இருக்கார் இல்லையா, அவரோட தந்தை தான் வந்து திருதராஷ்டிரர். இது சரியா தவறா? ஓகே, மகாபாரத கதையில வந்து கடோத்கஜனோட தந்தை வந்து திருதராஷ்டிரர் அப்படின்னு நீங்க
2: நினைக்கிறீங்க.
0: ஓகே, சரின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ விடை வந்து சரியா தவறா அப்படின்றத பார்க்கலாம். நிகழ்ச்சி கேட்டுட்டே இருங்க. ஓகே, ஸோ நேர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்காகவும் தான். இந்த இதுக்கு உங்களுக்கு விடை தெரியும் அப்படின்னா 8300-1918 என்ற எனக்கு வாட்ஸ்அப் வழியாகவும் நீங்கள் அனுப்பலாம். மகாபாரத கதையில் கடோத்கஜனோட தந்தை வந்து திருதராஷ்டிரர் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அடுத்த நேரத்தையும் இதுக்கான விடையை கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
3: திருப்பொழுது பாலன் பேசுகிறேன். நிலையத்தில் எல்லோருக்கும் மாலை வணக்கம். எல்லாம் நலமாங்க?
0: எல்லாரும் நலமாக இருக்கும் பாலன். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
3: நலமாக இருக்கீங்க.
0: ஓகே, மகாபாரத உங்களுக்கான கேள்விக்கு போயிடலாம். ஸோ மகாபாரத கதையில் வந்து கடோத்கஜனோட தந்தை வந்து திருதராஷ்டிரர் அப்படின்னு சொல்லியிருந்தோம். போன நேர் டைம் இதே கேள்வி கேட்டிருந்தோம். ஸோ உங்களோட விடை என்ன, சரியா தவறா?
3: தவறு.
0: தவறு.
3: வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பீமன்.
0: பீமன். கடோத்கஜனோட தந்தை வந்து பீமன் அப்படின்ட்டு இருக்கீங்க.
3: ஆமாங்க.
0: ஓகே, நீங்கள் சொன்ன விடை வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க தவறு அப்படின்றது சரியான விடை. இந்திய ரயில்வேயின் தந்தை, சோ ஃாதர் ஆஃப் இந்தியன் ரயில்வேஸ், இந்திய ரயில்வேயோட தந்தை வந்து டல்ஹௌசி, லார்ட் டல்ஹௌசி பிரபு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது வந்து சரியா தவறா?
3: தவறுன்னு
0: நினைக்கிறீங்க. வாழ்த்துக்கள், ஒரு கேள்விக்கு சரியான பதில் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான விடையை கொடுத்துருக்காரு ஒரு கேள்விக்கு. இன்னொரு கேள்விக்கு வந்து என்ன விடை அப்படின்றது அடுத்த நேரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
4: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம்,
4: கிருஷ்ணமூர்த்தி நாகர்கோயிலிருந்து பேசுறேன்.
0: நாகர்கோயில் கிருஷ்ணமூர்த்தி, எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
4: கேட்டுட்டு இருக்கேன்.
0: ஓகே, சரியா தவறா அப்படின்னு கேட்டிருக்கோம். இந்திய ரயில்வேயின் தந்தை டல்ஹௌசி பிரபு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது வந்து சரியா தவறா?
4: இந்திய ரயில்வேயின் தந்தை தவறு.
0: தவறுன்னு நினைக்கிறீங்க?
4: ஆமா.
0: ஓகே, இதுக்கான விடை வந்து சரியா தவறா அப்படின்றத நம்ம அடுத்த நேரத்தையும் கேட்கலாம். ஓகே, நல்ல முயற்சி பண்ணியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ வாட்ஸ்அப்லேயுமே இந்த இதுக்கான விடை வந்து நம்ம கேட்டுட்ருக்கோம். இந்திய ரயில்வேயின் தந்தை வந்து டல்ஹௌசி பிரபு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். இது சரியா தவறா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, சரியோ தவறோ எதுவாக இருந்தாலும் 9344901018 என்ற எண்ணுக்கும், 9342901018 என்ற எண்ணுக்கும், 8300019118 என்ற எண்ணுக்கும் அழைத்து உங்களுடைய விடைகளை நீங்கள் கொடுக்கலாம்.

0: அடுத்து ஒரு நேயர் இணைப்பில் இருக்காரு. ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: நான் ரெமோ, ஊட்டில இருந்து பேசுறேங்க.
0: ஓகே ரெமோ, ஊட்டில இருந்து பேசுறீங்க, எப்படி இருக்கீங்க ரெமோ?
1: நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? ஓகே, உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய ரயில்வேயின் தந்தை, ஃபாதர் ஆஃப் இந்தியன் ரயில்வேஸ், டல்ஹவுசி பிரபு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது வந்து சரியா தவறா? கரெக்ட் நினைக்கிறீங்க? ஓகே, அது வந்து சரியான விடை தான். கரெக்ட் அப்படின்றது தான் சரியான விடை. ஓகே, இன்னொரு கேள்வியும் கேட்கலாமா உங்ககிட்ட?
1: கேட்கலாம்.
0: ஓகே, இந்தியாவிலேயே வந்து பரப்பளவில் மிகப்பெரிய விமான நிலையம் நியூ டெல்லி, புதுடெல்லியில் இருக்குது. இது வந்து சரியா தவறா? இந்தியாவிலேயே வந்து பரப்பளவில், ஏரியா வைஸில் வந்து மிகப்பெரிய விமான நிலையம் வந்து புதுடெல்லி, நியூ டெல்லியில் லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது வந்து சரியா தவறா?
1: கரெக்ட் அங்கிள்.
0: கரெக்ட் அப்படின்னு இருக்கீங்க? ஓகே, ஆனால் அது தவறாச்சே. ஓகே, எனிவே வந்து ஒரு கேள்விக்கு நீங்கள் வந்து பதில் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். மீண்டும் முயற்சி பண்ணுங்க. இந்த கேள்விக்கான பதில் நம்ம நிகழ்ச்சியை கேட்டுகிட்டே இருங்க. நம்ம நிகழ்ச்சியிலேயே அடுத்த இதுக்கான பதிலையும் நம்ம கொடுப்போம். ரொம்ப நன்றி.
1: ஓகே, தேங்க்ஸ்.
0: ஸோ நேர்களே, வாட்ஸ்அப்லேயும் வந்து நம்ம நேர்கள் ஆர்வமாக பதில் சொல்லிட்டு இருக்காங்க. கோவை மாவட்டம், பொள்ளாச்சி வட்டம், கஞ்சம்பட்டி ஆர்கே சண்முகானந்தம் சரியான பதில் கொடுத்துருக்காரு. டல்ஹவுசி அப்படின்றது சரியான பதில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அது போலவே வந்து நம்ம சத்யநாராயணன் கோயம்புத்தூர், எல்லா கேள்விக்குமே வந்து அவர் வந்து வாட்ஸ்அப்பில் தனியாக பதில், ஒவ்வொரு கேள்விக்குமே வந்து சரியான பதில் கொடுத்துட்ருக்கீங்க சத்யநாராயணன். டல்ஹவுசி அப்படின்றது வந்து சரியான விடை. இந்திய ரயில்வேயின் தந்தை, ஃபாதர் ஆஃப் இந்தியன் ரயில்வேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டல்ஹவுசி பிரபு அப்படின்றது சரியான விடை. அடுத்து ஒரு நேயரும் வந்துட்டே இருக்கார் இணைப்பில், அவர்கிட்ட பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தங்கவேல் பேசுறீங்க.
0: தங்கவேல், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறேங்க. ஒன்றும் மழை வர மாதிரி இருக்குது, உங்கள் வருமானங்கிறது சந்தேகமாக இருக்குது, அவ்வளோதான்.
0: ஓகேங்க, நம்ம நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு கேள்விக்கு போயிடலாமா? சரியா தவறான்னு நீங்கள் சொல்லணும்.
2: ஆ, சொல்லுங்க.
0: ஓகே, என்ன கேள்வி அப்படின்னா, இந்தியாவிலேயே பரப்பளவில் மிகப்பெரிய விமான நிலையம் நியூ டெல்லியில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இது வந்து சரியா தவறா? இணைப்பில் இருக்கீங்களா? ஓகே, முயற்சி பண்ணுங்க. இந்தியாவில் பரப்பளவில் மிகப்பெரிய விமான நிலையம் நியூ டெல்லியில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம்.
2: ஆமாங்க, இந்தியாவோட பரப்பளவில் வந்து நியூ டெல்லி வந்து பரப்பளவு வந்து கம்மிங்க, ஆனா வந்து விமான நிலைய பரப்பளவு வந்து எச்சு பண்ணிக்கிறாங்க. ஓகே தாங்க, சரிதானுங்க?
0: சரிதான் அப்படின்றீங்க. சரி, ஓகே, எனிவே முயற்சி பண்ணியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. நிகழ்ச்சி கேட்டுகிட்டே இருங்க. இதுக்கான சரியான விடை நான் சொல்கிறேன். அதாவது என்ன விடை அப்படின்னா, தவறு அப்படின்றது தான் வந்து சரியான விடை. மீண்டும் நாளைக்கு மறுபடியும் முயற்சி பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. ஸோ நேரிலே அந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா, இந்தியாவில் பரப்பளவில் மிகப்பெரிய விமான நிலையம் வந்து புதுடெல்லியில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் வந்து அது சரியான விடை கிடையாது. என்ன சரியான விடை அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம நேயர்களுமே வந்து வாட்ஸ்அப்லேயுமே வந்து ஆர்வமாக வந்து பதில் அளிச்சிட்ருக்காங்க. ஸோ யார் யார் சரியான விடை கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். கொழுமகொண்டான் ராமகிருஷ்ணன், ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கேள்விக்குமே வந்து இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்விக்குமே வந்து சரியான பதில் கொடுத்துருக்காரு. இப்போ கேட்ட கேள்விக்குமே வந்து சரியான பதில் ஏன் அப்படின்னும் அதை வந்து சொல்லியிருக்காரு. அதே போல் கோவை மாவட்டம், பொள்ளாச்சி வட்டம், கஞ்சம்பட்டி ஆர்கே சண்முகானந்தம், ஸோ அவருமே வந்து இந்த கேள்விக்கு தவறு அப்படின்ற பதிலை சொல்லியிருக்காரு. சரியான பதில் என்ன அப்படின்றதையும் ரெண்டு பேருமே, சத்யநாராயணன் மற்றும் கஞ்சம்பட்டி ஆர்கே சண்முகம் ஆனந்தன் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஹைதராபாத் அப்படின்றது தான் வந்து சரியான விடை. ஸோ ஏன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இந்தியாவின் நிலப்பரப்பு அடிப்படையில் வந்து மிகப்பெரிய விமான நிலையம் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி சர்வதேச விமான நிலையம் தான். இது சுமார் 5500 ஏக்கர் பரப்பளவில் வந்து இருக்கு. ஸோ இது போலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெல்லியிலையும் வந்து ஏர்போர்ட் இருக்குது, ஆனால் வந்து அது வந்து அவ்வளோ வந்து பெரிய விமான நிலையம் கிடையாது. ஸோ அது வந்து இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய விமான நிலையம். அதுபோலவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மும்பையிலையுமே வந்து மும்பை, பெங்களூர் இந்த மாதிரி நிறைய இடங்கள் விமான நிலையம் இருக்குது. ஆனால் பரப்பளவு அடிப்படையில் வந்து மிகப்பெரிய விமான நிலையம் புதுடெல்லியில் இருக்கக்கூடிய அந்த விமான நிலையம் தான். ஸோ இரண்டாவது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான மக்கள் வரக்கூடிய விமான நிலையமாக வந்து டெல்லி விமான நிலையம் இருக்குது. இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் வந்து இரண்டாவது இடத்துல இருக்கு. ஸோ இந்த இந்த புதுடெல்லியில் இருக்கக்கூடிய இந்த விமான நிலையம் எதுக்கு புகழ் பெற்றது அப்படின்னா, அதிக மக்கள் அதாவது வெளிநாட்டிலிருந்து நம்ம நாட்டிலேருந்து அதிக மக்கள் பயணிக்கக்கூடிய அதிக மக்கள் வரக்கூடிய ஒரு விமான நிலையமாக இந்த விமான நிலையம் இருக்குது. ஸோ தொடர்ந்து அடுத்த ஒரு நேயர் இணைப்பில் இருக்கார், அவர்கிட்டையும் பேசிடலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், நீங்கள் இணைப்பில் இருக்கீங்க. ஹலோ அவங்க தொடர்பில் ஏதோ ஒரு இணைப்பில் ஏதோ ஒரு கோளாறு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நேயர்களே, உங்களுக்கான அடுத்த கேள்வியும் நான் இந்த நேரத்தில் கேட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தென்னிந்தியாவின் முதல் முழு நீள வண்ண திரைப்படம், தென்னிந்தியாவின் முதல் முழு நீள வண்ண திரைப்படம் அலிபாபாவும் 40 திருடர்களும், சரியா தவறா அப்படின்றத நீங்கள் வந்து வாட்ஸ்அப்லேயும் அனுப்பலாம், எங்களுக்கு கால் ஃபோன் பண்ணியும் நீங்கள் வந்துட்டு சரியான விடையை கொடுக்கலாம். அடுத்து ஒரு நேயர் இணைப்பிலேயே இருக்காரு, வந்துட்டாரு, ஸோ விடையோட வந்திருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
3: சார், ஊட்டியிலேருந்து தீபா பேசுகிறேன் சார்.
0: வணக்கம் தீபா, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி கேட்டுட்டு
3: இருக்கீங்களா? ஆ, கேட்டுட்டு இருக்கீங்க சார்.
0: ஓகேங்க. ஸோ நிகழ்ச்சியில் வந்து இன்றைக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தென்னிந்தியாவின் முதல் முழு நீள வண்ண திரைப்படம் அலிபாபாவும் 40 திருடர்களும், சரியா தவறா?
3: சரி.
0: சரி அப்படின்றீங்க?
3: ஆமாங்க சார்.
0: ஓகே, அந்த படம் பார்த்துருக்கீங்களா?
3: இல்லை சார், பார்த்ததில்லைங்க சார்.
0: ஓகே ஓகே, சரி அப்படின்றது கரெக்டான ஆன்சர். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி.
3: வேற ஏதாவது க்வெஸ்சன் கேளுங்க சார்.
0: ஓகே, சரியான பதில் கொடுத்ததுக்கப்புறமும் வேறு க்வெஸ்சன் கேட்கணும் அப்படின்றீங்களா? அவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்களே. சரி ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வியும் கேட்டலாம். இந்திய இராணுவத்தை சேர்ந்த யாருக்கும் இதுவரை பாரத ரத்னா விருது வழங்கப்படவில்லை, சரியா தவறா?
3: சரி
0: சரி அப்படின்னு இருக்கீங்க. ஓகே, ஃபுல் நீங்கள் வந்து கெஸ்டில் சொன்னீங்களா இல்லை உண்மையாலுமே வந்து உங்களுக்கு தெரியுமா
3: சார்? ஆக்சுவலாக அந்த இராணுவத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த வீர் சக்கர அவார்டு அந்த மாதிரி அவார்டு தானே சார் கொடுப்பாங்க?
0: பரம்வீர் சக்கர அவார்டு அதான் கொடுப்பாங்க. கரெக்டான விடை, நிறைய நாலேஜ், நிறைய ஜிகே தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி தீபா, ரெண்டு கேள்விக்குமே சரியான விடை கொடுத்துருக்கீங்க, ஒரு அப்ளாஸ் உங்களுக்காக. ஸோ தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் ஒரு பாடலும் உங்களுக்காக கேட்கலாம்.
3: தேங்க்யூ சார்.
0: ஓகேங்க. ஸோ சரியான விடை கொடுத்த எல்லா நேயர்களுக்காகவும் நம்ம நிகழ்ச்சியில் ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. நம்ம வாட்ஸ்அப் நேயர்கள் அருமையான பதில் கொடுத்துட்டு இருக்காங்க. சரி அப்படின்றது சரியான விடை, குழுமகொண்டான் ராமகிருஷ்ணன். ஸோ இரண்டு கேள்விக்குமே வந்து சரியான விடை கொடுத்துருக்கீங்க. அதுபோலவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சத்யநாராயணன் கோயம்புத்தூர் அலிபாபாவும் 40 திருடர்களும் கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ தென்னிந்தியாவின் முதல் நீள வண்ண திரைப்படம் இது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அலிபாபாவும் 40 திருடர்களும் அப்படின்றது சரியான விடை. ஸோ இந்தியாவில் வந்து முதல் முதலாக வந்து நீல வண்ண திரைப்படம் அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து உங்களுக்கு வேறு விடையை காமிக்கலாம். ஆனால் தென்னிந்தியாவின் முதல் முழு நீள வண்ண திரைப்படம் அலிபாபாவும் 40 திருடர்களும். ஸோ இதுபோலவே வந்து நிறைய கேள்விகள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நேர்களை இணைந்திருங்கள். இது ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே சமகிட்டேன்.

0: அதற்காக சில நொடிகள்.
1: வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.

0: நிலையத்தில் நேரம் 4:47. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும். ஸோ நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேயர்கிட்ட பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்ங்க, நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேங்க. யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் இங்க திருப்பூர் பாண்டியன் நகர் சிவசங்கர் பேசுறேங்க.
0: சிவசங்கர், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்குங்க.
0: ஓகேங்க. ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி கேட்டுட்டு
1: இருக்கீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க.
0: ஓகே. எதிரும் புதிரும், வினாடி வினா,
1: சொல்லுங்க.
0: சரியா தவறா அப்படின்ற தலைப்புல தான் வந்துட்டு கேள்விகளை கேட்டிருக்கோம்.
1: சரிங்க.
0: ஸோ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டின் முதல் பெண் ஆளுநர்.
1: தமிழ்நாட்டின் முதல் பெண் ஆளுநர்,
0: பாத்திமா ஆளுநர். ஓகே. ஸோ அது கேள்வி கிடையாது, அதை தான் நான் சொல்ல வந்தேன். ஆனால் நீங்கள் அதுக்கும் சரியான விடை கொடுத்துருக்கீங்க. ஸோ என்னன்னா, சரியா தவறா அப்படின்றத மட்டும் சொல்லணும். தமிழ்நாட்டின் முதல் பெண் ஆளுநர் மற்றும் இந்திய உச்ச நீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி, இரண்டுமே ஒரே நபர்.
1: மாத்தி சொல்லணும்
0: இல்ல? இது சரியா தவறா? ஓகே, மறுபடியும் நேர்களுக்காகவும் உங்களுக்காகவும் நேர்களே இந்த கேள்விக்கு நீங்க வாட்ஸ்அப்லயும் பதில் சொல்லலாம். தமிழ்நாட்டின் முதல் பெண் ஆளுநர் மற்றும் இந்திய உச்ச நீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி, இரண்டுமே ஒரே நபர் தான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது சரியா தவறா?
1: சரிங்க.
0: ஓகே, இரண்டுமே ஒரே நபர் தான். தமிழ்நாட்டின் முதல் பெண் ஆளுநரும் மற்றும் இந்திய உச்ச நீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதியும் இரண்டு முறை நபர் தான். அவங்க தான் வந்துட்டு நீதிபதி எம் ஃபாத்திமா பிவி. ஸோ இதுக்கான பதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சரியான விடை வாட்ஸ்அப்லேயுமே கொடுத்துருக்காங்க. பதில் ஃபாத்திமா பிவி, நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. விஎன் இளங்கோ சாமிசெட்டிப்பாளையத்திலிருந்து. அதே மாதிரி குளமகண்டான் ராமகிருஷ்ணன், இதுக்கும் சரியான விடை கொடுத்துருக்கீங்க. அது போலவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சத்யநாராயணன் கோயம்புத்தூர், அவருமே வந்து சரியான பதில் கொடுத்துருக்காரு. ஸோ அடுத்து ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்டயும் கேட்டுடலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். நீங்க இணைப்புல இருக்கீங்க, சொல்லுங்க. யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் ரோவன் பேசுறேங்க.
0: ஓகே, எங்க இருந்து பேசுறீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறீங்க.
2: ஆமா.
0: ஓகே, உங்களுக்கான கேள்வி போலாமா? சரியா தவறா அப்படின்றது மட்டும் நீங்க சொல்லணும்.
2: சொல்லுங்க.
0: ஓகே. சோ இந்தியாவிலேயே வந்து மிக உயரிய விருதான ராணுவ விருதான பரம்வீர் சக்கரம் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த விருது வந்து 1947 மேஜர் சோம்நாத் அவர்கள், சோம்நாத் சர்மா அவர்களுக்கு வழங்கப்பட்டது. இது வந்து சரியா தவறா? தவறு. ஓகே, எதனால தவறு அப்படின்னு சொல்றீங்க? ஓகே, சரி. ஓகே, முயற்சி பண்ணீங்க. நீங்க கொடுத்த விடை வந்து தவறு, ஆனா இருந்தாலும் முயற்சி பண்ணதுக்காக எங்களுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, இதே கேள்வி நம்ம அடுத்த நேர்த்தியுமே வந்து கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: கோயம்புத்தூர்ல இருந்து செல்வராஜ் பேசுறேன் சார்.
0: வணக்கம் செல்வராஜ், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேங்க சார்.
0: ஓகே, உங்களுக்கான கேள்விக்கு போயிடலாமா? சரியா தவறா அப்படின்னு நீங்க ஆன்சர் சொல்லணும்.
3: ஓகே சார்.
0: ஓகே, இந்தியாவிலேயே மிக உயரிய விருதான, இந்தியாவின் மிக உயர்ந்த ராணுவ விருதான பரம்வீர் சக்கரம், 1947 மேஜர் சோம்நாத் சர்மா அவர்களுக்கு வழங்கப்பட்டது. சரியா தவறா?
3: சரிங்க சார்.
0: சரி.
3: ஆமாங்க சார்.
0: ஓகே, அவருக்கு தான் வழங்கப்பட்டதுன்னு உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியுமா?
3: கேட்டிருக்கிறேங்க சார், எதுல கேட்டு ஞாபகம்.

0: கேட்டிருக்கீங்க. ஓகே,
1: ஆமாங்க சார்.
0: சரியான விடைதான்.
1: சரிங்க சார்.
0: 1947 ஆம் ஆண்டு மேஜர் சோம்நாத் சர்மா அவர்களுக்கு வழங்கப்பட்டது.
1: அப்படிங்களா சார்?
0: ஆமாம். ஓகே, ரொம்ப
1: தேங்க்யூ
0: ரொம்ப
1: சார்.
0: நன்றிங்க. ஓகே.
1: தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.
0: ஸோ நேர்களே, நிறைய நபர்கள் வந்து சரி மற்றும் தவறான விடைகள் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த நேரிட்ட பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
2: அன்பான அன்பருக்கு இனிய மாலை வணக்கம். மதுரையிலேருந்து ஆண்டனி, எப்படி சார் இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் ஆண்டனி, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் சார்.
0: இந்தியாவின் மிக உயர்ந்த ராணுவ விருதான பரம்வீர் சக்கரம் விருது 1947 ஆம் ஆண்டு மேஜர் சோம்நாத் சர்மா அவர்களுக்கு வழங்கப்பட்டது. இது சரியா தவறா?
2: சோம்நாத் சர்மா. ஆமாம், பேப்பரில் படிச்சிருக்கேன், மோஸ்ட்லி நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் கரெக்டாக, யுவர் கரெக்ட், 100% கரெக்ட்.
0: ஓகே, சரி.
2: ஆமாம் சார், சரி சார்.
0: ஓகே, ரொம்ப ரொம்ப கரெக்டான விடை கொடுத்துருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்க.
2: தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.
0: ஸோ நேரிலே அந்த கேள்வி கேட்ட இரண்டு நபர்களுமே வந்து சரியான விடை கொடுத்துருக்காங்க. அது போலவே வந்து இதுக்கான சரியான விடை யார் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். சரி அப்படின்னு சொல்லி சோம்நாத் சர்மா தான் சரி அப்படின்னு சொல்லி சகிதா பானு இன்றைக்கியான முதல் கேள்விக்கு அவங்க பதில் சொல்கிறாங்க. வாழ்த்துக்கள் சகிதா பானு. அதுபோலவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராமகிருஷ்ணன் குழுமக்கண்டான் அவருமே வந்து சரி சரி அப்படின்னு சொல்லி சரியான விடையை கொடுத்துருக்காரு. அதுபோலவே வேறு இன்னும் நிறைய நேயர்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்காங்க. விஎன் இளங்கோ அவருமே வந்து சாமி செட்டிப்பாளையம், அவருமே வந்து சோம்நாத் சர்மா தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. திண்டுக்கல்லிருந்து நாகல் நகர் நடராஜன் அவருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரம்வீர் சக்ரா அவருன்னு சொல்லி சரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் சரியா தவறா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கனாலே போதும். அதுபோலவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நேயரும் வந்து நாகர்கோயிலிருந்து கிருஷ்ணமூர்த்தி அவருமே வந்து கரெக்ட் இயர் 1923 அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லைங்க, 1947 ஆம் ஆண்டுங்க, அதான் நானே சொல்லிட்டேனே. சோம்நாத் சர்மா அவர்களுக்கு 1947 ஆம் ஆண்டு பரம்வீர் சக்ரா விருது வழங்கப்பட்டது. ஸோ இதிலேயே இன்னொரு கேள்வியும் நம்ம நேயர்கள்ட்ட கேட்க காத்துட்ருக்கோம். அடுத்து ஒரு நேயர் இணைப்பில் இருக்காரு. ஹலோ, வணக்கம். ஓகே, அந்த நேயர் இணைப்பிலிருந்து விடுபட்டுட்டார். ஓகே, என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நேயர்களுக்கு உங்களுக்கான கேள்வி இதோ. சோம்நாத் சர்மா அவர்களுக்கு தான் வழங்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டோம், அது சரி அப்படின்னும் சொல்லிட்டோம். உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா அவர் உயிரோடு இருக்கும்போதே அந்த விருதை வந்து வாங்கினார், இது வந்து சரியா தவறா அதை நீங்கள் சொல்லலாம். ஸோ அடுத்து ஒரு நேரத்தை பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ சார், வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
3: வடவல்லேருந்து செண்பகம் பேசுகிறேங்க சார்.
0: ஓகே, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்குங்க சார். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கும். நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்களா?
3: ஆமாங்க சார். சரியா தவறா?
0: ஓகே, ஸோ நான் ஏற்கனவே கேட்ட கேள்வி தான். 1947 ஆம் ஆண்டு மேஜர் சோம்நாத் சர்மா பற்றி நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். நிகழ்ச்சி
3: கேட்டுருந்தீங்கன்னா
0: இந்த கேள்வி உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்ன கேள்வி அப்படின்னா இந்தியாவின் மிக உயர்ந்த இராணுவ விருதான பரம்வீர் சக்ரா விருது முதலாவதாக மேஜர் சோம்நாத் சர்மா அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அவர் உயிருடன் இருக்கும்போது அவர் உயிரோடு இருக்கும்போதே அந்த விருதை வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது வந்து சரியாக தவறா?
3: தவறங்க சார். அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் வாங்கினாரு.
0: ஓகே, அவர் மறைந்ததுக்கு அப்புறம் தான் வாங்கினாரு அப்படின்றது சரியான விடை. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஸோ நேர்களே வந்து அந்த கேள்விக்கான பதில், ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரம்வீர் சக்ரா வந்து முதல் முதலாக வந்து 1947 ஆம் ஆண்டு மேஜர் சோம்நாத் சர்மா அவர்களுக்கு தான் முதல் முறையாக வழங்கப்பட்டது, அவர் மறைவுக்கு பிறகு. ஸோ அவரது மறைவுக்கு பின்னாடி தான் வழங்கினாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வாட்ஸ்அப் நேயர்களுமே வந்து ராமகிருஷ்ணன் குழுமக்கொண்டான் அவருமே வந்து சரியான பதில் கொடுத்துருக்காரு. அதுபோலவே வந்து தவறு அப்படின்னு சொல்லி சரியான விடை கொடுத்துருக்காரு விஎன் இளங்கோ, சாமி செட்டிப்பாளையம். இன்னும் பல நேயர்கள் வந்து விடைகளை கொடுத்துட்ருக்காங்க. தொடர்ந்து நம்ம பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: நேர்களே, கேட்ட பாடலுடன் இன்றைய எதிரும் புதிரும் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. சரியான விடை கொடுத்த எல்லா நேயர்களுக்குமே என்னோட வாழ்த்துக்கள். ஸோ கடைசியில் சரியான விடை கொடுத்துருக்காரு. கிருஷ்ணமூர்த்தி நாகர்கோயில் ராங் அப்படின்னு சொல்லி சரியான விடை கொடுத்துருக்காரு. வாட்ஸ்அப்லையும்
1: ஐந்து மணி தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். பாதுகாப்பு, வர்த்தகம், எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் இந்தியா சவுதி அரேபியா இடையேயான ஒத்துழைப்புகளை வலுப்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. உலகின் மூன்றாவது பெரிய விமான போக்குவரத்து சந்தையாக இந்தியா உருவெடுக்கும் என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் சுங்கச்சாவடிகளை தூய்மையாக பராமரிக்க ஏதுவாக சிறப்பு தூய்மை இயக்கம் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியா சீனா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பழங்குடியினரின் பன்முக கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாத்து டிஜிட்டல் மயமாக்குவதற்காக மத்திய பழங்குடியினர் விவகாரங்கள் துறை இந்திராகாந்தி தேசிய கலை மையத்துடன் ஒப்பந்தம் செய்துள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தில் பதிவு செய்த தொழிலாளர்களின் எண்ணிக்கை 10,88,00,000 எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று தடை செய்யப்பட்ட பொருட்களை கடத்திச் சென்றவர்களை துணிச்சலாக சென்று பிடித்த கோவில்பாளையம் காவல் நிலையத்தின் தலைமை காவலர் திரு வேல்முருகனை முதலமைச்சர் திரு விஜய் இன்று தலைமைச் செயலகத்திற்கு நேரில் அழைத்து பாராட்டினார்.

தமிழகத்தில் சமூக நல்லிணக்கத்தை பேண அரசு உறுதியுடன் செயல்படுவதாக மாநில அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். தாவேக ஆட்சியில் தொழில்துறையினர் சுதந்திரமாக செயல்படுவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்டி மத்திய அரசுக்கும் கர்நாடகாவிற்கும் உரிய அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று ஒரு தங்கம், ஒரு வெள்ளி, ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. ராஜ்காட்டில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஒரு இன்னிங்ஸ் மற்றும் 48 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நிலையத்தில் நேரம் சரியாக 5:02. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. தொடர்வது பொன்மாலை பொழுது. என்ன நேயர்களே, பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியை கேட்கறதுக்கு எல்லாரும் ரொம்பவே அவளோட வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில 1950 1980 வரை வெளிவந்த படங்களிலிருந்து இன்னைக்கு நீங்க கிளாசிக் டூ இட் சாங்ஸை தான் கேட்டு ரசிக்க போறீங்க.

கெட்டபாடல் டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலாவின் குரல்களில் ஒலித்தது எங்க மாமா படத்திற்காக. ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டு ரசிப்பது பொன் மாலை பொழுது.

ஏ எல் ராகவன், எல் ஆர் ஈஸ்வரியின் குரல்களில் வேட்டைக்காரன் படத்திற்காக ஒழித்து பாடலது. நேரம் 5:10. ஊட்டி FM 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது.

கேட்ட பாடல் எங்கள் தங்கம் படத்திற்காக டிஎம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடியது. வேலைக்கு போற வழியில நாலு பாட்டு நச்சுங்க, உங்க நாளை சிறப்பா தொடங்க கேளுங்க டிரைவ் டைம் பீட்ஸ். உங்களுக்காகவே காலையில 8:30 மணிக்கு @OTFM 101.8.

ಸದಾ ಮಗ ಸದಾ ಸದಾ ಸಗ ತಗ ಪಗ ಪದ ಪದ

0: எங்கிருந்தோ வந்தால் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலாவின் குரல்களில் கேட்ட பாடலது. ஊட்டியஃபம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது. ஜி பூம்பா.
1: ஹாய் ஜி பூம்பா, வாட் அ சர்ப்ரைஸ். நீ 2K-லயே இருக்கியா?
2: ஆம், நான் எப்பொழுதும் இருப்பேன்.
1: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும். பாடல் கேக்குறது ரொம்ப பிடிக்கும். 80 சாங்ஸ் ப்ளீஸ்.
2: இவ்வளவுதானா? ஆகட்டும், கேளுங்கள்.
3: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
1: வரேவா. சூப்பர் ஜீபும்பா.
2: அது நன்றாக இருந்ததா?
1: அதே மாதிரி 90s ப்ளீஸ்.
2: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
4: ஏப்ரல் மாதத்தில் ஒரத்த ஜாமத்தில் என் ஜன்னல் ஓரத்தில்
1: ஜீபும்பா. அப்படியே 2K சாங்ஸ் கொடுத்துருங்களே, செம்மையா இருக்கும், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
2: புரிந்து விட்டது, நீங்கள் ரெட்ரோ ரகங்களை தானே கேட்கிறீர்கள். இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
1: தினமும் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. டோன்ட் மிஸ் இட்.

கேட்ட பாடல் இருவல்லவர்கள் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலாவின் குரல்களில் ஒலித்தது. ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன் மாலை பொழுது, வாடா மலர். 1950 1980 வரை வெளிவந்த படங்களிலிருந்து கிளாசிக் டூயட் சாங்ஸ்.

0: கெடபாடல் காதல் படுத்தும் பாடுபடுத்திற்காக டிஎம் சவுந்தரராஜன் பி சுசீலாவின் குரல்களில் ஒலித்தது.
1: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 பத்துக்கு விளக்கேற்றும் வேளை.

0: டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலாவின் குரல்களில் மெட்ராஸ் டு பாண்டிச்சேரி படத்திற்காக கேட்ட பாடல் அது. ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன் மாலை பொழுதில் வாடா மலர்.
1: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:40 ஒலிபரப்பாகும் புதின பக்கங்கள் நிகழ்ச்சியில் எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதினத் தொடர் கேட்கத் தவறாதீர்கள்.

0: மோட்டார் சுந்தரம் பிள்ளை படத்திற்காக பிபி ஸ்ரீனிவாஸ் பி சுசீலாவின் குரல்களில் கேட்ட பாடல் அது.
1: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
2: நித்தமும் பாடுபட்டு உழைக்கும் யாவரும் ஓரினந்தா, சத்திய வார்த்தை இது நமக்கு சொல்லுது மேதினந்தா.
1: உழைப்பால் உருவாக்க முடியாதது எதுவும் கிடையாது, ஆனால் உழைப்பவருக்கும் உண்டு களைப்பு.
2: பாட்டாளி கூட்டம் எல்லாம் பாற வண்டி இழுக்குது, பாடுபட்டு பொழைக்குது, பாட்டுகள் எழுந்து படிக்குது.
1: உங்க களைப்பை போக்கி கலகலப்பாக்க நாங்க இருக்கோம்ல. பாட்டு பாடுங்க, கவிதை சொல்லுங்க, கடிதம் சொல்லுங்க, என் கதை கூட சொல்லுங்க.
2: பாட்டாலே மனம் கொண்ட பாரங்கள் நீங்குவதாலே நாம் கூட ஒரு கச்சேரி வைப்பமாடா.
1: உங்களோட சேர்ந்து நாங்களும் கேட்கிறோம். இனி ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மதியம் 2:30 உழைப்பவர் அரங்கம். ரெடியா இருங்க, உங்களை தேடி நாங்க வரோம்.

பறக்கும் பாவை படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் எல்ஆர் ஈஸ்வரியின் குரல்களில் கேட்ட பாடலது. ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை பொழுதில் விளக்கு வாடா மலர்.

தனிப்பிறவி படத்திற்காகட்டியும் சவுந்தரராஜன் பி சுசீலாவின் குரல்களில் கேட்ட பாடலோடு பொன்மாலை பொழுது வாடாமலர் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: நிலையத்தில் நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. தொடர்வது நிகழ்ச்சி நிரல். எமது நிலையத்திலிருந்து இன்றும் நாளையும் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள். கேட்கும் முன்
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
0: தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேளை, திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள். 6:40 பெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள். 7:00 திரை கானம். 7:10 வேலூர் மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்பு. 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. சம்பங்கி சாகுபடி முறைகள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் முத்தனூர் எஸ் ராமஜெயா அவர்களுடன்

0: நேர்முகம். மஞ்சள் சாகுபடி அனுபவங்கள் குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் மூங்கில்பாடி கிராம உழவர் பி சுமதி அவர்களுடன் நேர்முகம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 9:15 திரைகாணம், 9:30 அறிவியல் நேரம். நிகழ்ச்சியில் படைப்பாற்றல் ஒரு விஞ்ஞான பார்வை, மனநல மருத்துவர் டாக்டர் யாமினி கண்ணப்பன் அவர்களுடனான நேர்முகத்தின் 2ஆம் பகுதி இடம்பெற கேட்கலாம். 10 மணிக்கு காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். நேயர்கள், இதுவரை எமது நிலையத்திலிருந்து இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள் கேட்டீர்கள். இனி தொடர்வது எமது நிலையத்திலிருந்து நாளை ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள். நாளை காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள், 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:55 இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில் சுற்றுச்சூழலை சமநிலைப்படுத்தும் தாவரங்கள் குறித்து உதகமண்டலம் அரசு கலைக்கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் பிரியா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். 7 மணிக்கு காலை கதிர், நலமுடன் வாழ. உடல் உறுப்புகளின் செயல்பாடுகளும் அதன் ஆரோக்கியம் குறித்த தகவல்களை வழங்குகிறார் மாற்றுமுறை மருத்துவர் டாக்டர் ரீனா ரவி அவர்கள். தொடர்ந்து திரைகாணம். நிறைவாக சட்டம் அறிவோம். மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள் சட்டம் குறித்து பொதுவான தகவல்களை வழங்குகிறார் வழக்கறிஞர் என் சவி சின்மா அவர்கள். ஏழு 7:15 தமிழில் செய்திகள், 7:25 குட் மார்னிங் நீல்கிரீஸ். நேயர்கள், இதுவரை எமது நிலையத்திலிருந்து இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
1: This is Akashvani. The news read by Anuja Kumar. Defense Minister Rajnath Singh has emphasized that India must make geostrategic thinking and contingency planning as integral parts of its preparedness amidst challenges arising from evolving technology, unpredictability, and geographical proximity. Addressing the Indian Navy Commanders Conference in New Delhi today, Mr. Singh said the country's goal is clear that preparedness must reach the crisis point before the crisis itself reaches the doorstep. The minister also emphasized that the ongoing Operation Urja Suraksha has once again demonstrated the Indian Navy's professionalism and operational readiness to protect the country's energy supply lines and national interests. He added that India stands firm as the first responder, preferred security partner, and as a symbol of trust and reliability in the Indian Ocean region, strengthening the country's vision of Mahasagar. The second meeting of the Joint Parliamentary Committee examining the Foreign Contribution Regulation Amendment Bill 2026 was held at Parliament Annex in New Delhi. The committee has been tasked with examining the provisions of the bill and submitting its report to the Parliament by the last day of the first week of the winter session 2026. The committee comprises 21 members from the Lok Sabha, nominated by the Speaker, and 10 members from the Rajya Sabha, chaired by Lok Sabha MP Sanjay Jaiswal. The bill seeks to amend the Foreign Contribution Regulation Act 2010 with the objective of making the use of foreign contributions more transparent and accountable. Agriculture and Farmers Welfare Minister Shivraj Singh Chauhan has said the government is working on a multi-dimensional strategy to ensure that farmers receive fair and remunerative prices for their produce. The strategy includes strengthening post-harvest management, scientific warehousing and marketing systems. Addressing the second day of the National Agriculture Conference Rabi Campaign 2026 in New Delhi today, Mr. Chauhan assured 100% government procurement of Tur, Urad and Masoor at minimum support price, with arrangements to ensure payments are made within 48 hours. The minister said India will also leverage the new market opportunities emerging from international free trade agreements and help farmers secure better returns for their produce and enable India to emerge as a major food basket for the world. The Election Commission today issued notification for biennial elections for 11 Rajya Sabha seats. This includes 10 seats in Uttar Pradesh and one seat in Uttarakhand. BJP leaders and union ministers Hardeep Singh Puri, B.L. Verma, Samajwadi Party leader Ram Gopal Yadav, Ramji of BSP and six others are completing their terms on the 25th of November. The Commission has also issued notification for the bipoll in one seat of Rajya Sabha in West Bengal. The seat was vacant due to the resignation of TMC MP Rukmini Malik. Nomination has started from today and polling will be held on the 16th of October. In the Asian Games 2026, India today won women's 4 into 400-meter relay gold, clocking 3 minutes 29.69 seconds at Nagoya in Japan. India also bagged bronze in men's 4 into 400-meter relay. Earlier, Neeru Dhanda made history by becoming the first Indian shooter to win gold medal in the women's trap individual event in Japan. This was after she carried India to a silver medal in the women's trap team event with Ashima Ehlawat and Manisha Kher. Gulbir Singh bagged bronze in the men's 5,000-meter final at the Asian Games 2026 in Aichi, Nagoya. This is Gulbir's third medal of the Games after he clinched silver in both the men's 10,000-meter and 1,500-meter earlier in the competition. Pooja Singh also bagged bronze in women's high jump today. In boxing, Narinder Birwal won bronze in men's boxing plus 90kg category after losing to reigning world champion Aybek Orbel of Kazakhstan by a unanimous 0-5 decision in the semi-final today. India has moved up to the 10th place in the 2026 Asian Games standings, bringing its total medal tally to 52 with 6 gold. And that is the end of this news bulletin.

நிலையத்தில் நேரம் 6:10. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. தொடர்வது விளக்கேற்றும் வேளை. திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள்.

0: கேட்டபாடு.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் நலனை பாதுகாக்க மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தூய்மையே சேவை இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற மாநில அரசுகள் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கேட்டுக் கொண்டுள்ளார். உலக திறன் போட்டிகளில் தமிழகத்திற்கு ஒரு வெள்ளிப்பதக்கம் உட்பட 5 பதக்கங்கள் கிடைத்துள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஈரோடு, திண்டுக்கல், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இன்று 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்திய மகளிர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகளின் நலனை பாதுகாக்க மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்படுவது அவசியம் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற வேளாண் மாநாட்டில் பேசிய அவர், அரசியல் வேறுபாடுகளை கடந்து விவசாயிகளின் முன்னேற்றத்திற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றார். வேளாண் துறையின் வளர்ச்சி வீதம் ஆண்டுக்கு 3-4.5% அளவிற்கு உள்ளதாக கூறிய அவர், உணவு தானிய உற்பத்தியும் அதிகரித்து தற்போது 205 லட்சம் டன்னை எட்டியுள்ளதாக கூறினார். இந்த சாதனைக்கு அரசு துறைகள், விஞ்ஞானிகள் மற்றும் விவசாயிகளின் கூட்டு முயற்சியே காரணம் என்றும் அவர் பாராட்டு தெரிவித்தார். வேளாண் துறையின் நீடித்த வளர்ச்சிக்கு இயற்கை விவசாயம் மற்றும் மாற்றுப்பயிர் சாகுபடியை பின்பற்றுவது அவசியம் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். தூய்மையே சேவை இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்றுமாறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கேட்டுக் கொண்டுள்ளார். இம்மாதம் 17ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 17ஆம் தேதி வரை சுமார் 1 மாத காலம் நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தின் ஒரு பகுதியாக அக்டோபர் 1ஆம் தேதியன்று 1 நாள் 1 மணி நேரம் ஒன்றிணைந்து தூய்மைப் பணி மேற்கொள்ளப்படவுள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை ஆய்வு செய்த அமைச்சர், இந்த இயக்கத்தை வெற்றிகரமானதாக மாற்ற தூய்மைப் பணியில் மக்களை அதிக அளவில் ஈடுபடுத்துவதன் அவசியத்தை வலியுறுத்தினார். அனைத்து மாநிலங்களிலும் நாளை மறுதினம் பெருமளவில் தூய்மைப் பணியை மேற்கொள்ள நடவடிக்கை எடுப்பதோடு உள்ளாட்சி அமைப்புகள், பொதுநல அமைப்புகள், குடியிருப்போர் நலச் சங்கங்கள், இளைஞர் மற்றும் சமூக அமைப்புகளைச் சேர்ந்தவர்களையும் இப்பணியில் ஈடுபடுத்துமாறும் திரு மனோகர்லால் அறிவுறுத்தினார். கோவை மாவட்டத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று தடை செய்யப்பட்ட பொருட்களை கடத்திச் சென்றவர்களை துணிச்சலாக சென்று பிடித்த கோவில்பாளையம் காவல் நிலையத்தின் தலைமை காவலர் திரு வேல்முருகனை முதலமைச்சர் திரு விஜய் இன்று தலைமைச் செயலகத்திற்கு நேரில் அழைத்து பாராட்டினார். விளாங்குறிச்சியிலிருந்து அவினாசி வரை 40 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடத்தல்காரர்களை காரின் மேற்கூரையில் படுத்தபடி சென்று அவர்களை பிடிக்க திரு வேல்முருகன் சிறப்பாக செயல்பட்டார். பணியின்போது கவனமாகவும் பாதுகாப்பாகவும் செயல்படுமாறு முதலமைச்சர் அவரை கேட்டுக் கொண்டார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசை மத்திய அரசு அனுமதிக்கக்கூடாது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், மேகதாதுவில் அணை கட்டப்பட்டால் தமிழகத்தில் உள்ள காவிரி டெல்டா பகுதி பாலைவனமாகிவிடும் என்றும் விவசாயமும் கால்நடைகளும் பாதிப்புக்கு உள்ளாகும் என்றும் கூறியுள்ளார். இந்த அணை கட்டும் முயற்சியை தடுத்து நிறுத்த தமிழக அரசும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பிரதமரிடம் உச்சநீதிமன்றம் வழங்கி தீர்ப்பை தமிழக தரப்பில் எடுத்துரைக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். மேகதாது அணை கட்டப்பட்டால் தமிழகத்தின் உரிமைகளும் இரு மாநிலங்களுக்கு இடையிலான நல்லுறவும் பாதிக்கும் என்றும் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். சீனாவின் ஷாங்காய் நகரில் இம்மாதம் 22ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை நடைபெற்ற உலக திறன் போட்டிகளில் தமிழ்நாடு ஒரு வெள்ளிப்பதக்கம் உட்பட 5 பதக்கங்களை வென்றுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல் மருத்துவத்துறையில் சாதனை படைத்த திரு முகமது சலாம் இந்த வெள்ளிப்பதக்கத்தை வென்றுள்ளார். இந்த போட்டியில் தமிழ்நாடு 4 சிறப்பு பதக்கங்களை பெற்றுள்ளது. ஒட்டுமொத்த இந்திய அணியும் இப்போட்டிகளில் 6 வெள்ளிப்பதக்கங்களையும் 20 சிறப்பு பதக்கங்களையும் வென்றுள்ளது. இதனையடுத்து உலக தரவரிசையில் 10ஆம் இடத்திற்கு இந்தியா முன்னேறியுள்ளது. மாவட்ட மற்றும் மாநில அளவிலிருந்து திறமையான போட்டியாளர்களை கண்டறிந்து அவர்களை தயார்படுத்தியதன் மூலம் சர்வதேச போட்டியில் தமிழ்நாடு வெள்ளிப்பதக்கம் பெற முடிந்ததாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாகாமல் சிறந்த அறிவை பெற்று வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் இளங்கலை முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான வரவேற்பு நிகழ்ச்சியில் பேசிய அவர், கிராமப்புற மாணவர்கள் உத்வேகத்துடன் கல்வி கற்க வேண்டும் என்றும் வாழ்வில் வெற்றி பெற கடின உழைப்பு அவசியம் என்றும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
0: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: தூய்மையே சேவை விழிப்புணர்வு இயக்கப்பணிகள் நாடு முழுவதும் காந்தியடிகள் பிறந்தநாள் அக்டோபர் 2 தேதி வரை முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. காந்தியடிகளின் கனவை நனவாக்கும் வகையில் இந்த இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்றி மத்திய அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக விருதுநகர் மாவட்டம் சத்திர ரெட்டியாப்பட்டி ஊராட்சியிலும் தூய்மையே சேவை விழிப்புணர்வு இன்று நடைபெற்றது. இதில் மத்திய புள்ளியியல் துறையின் விருதுநகர் அலுவலக உதவி இயக்குநர் திரு ரத்னம், நாட்டிலும் வீட்டிலும் தூய்மையையும் சுகாதாரத்தையும் காப்பதற்கு ஒத்துழைப்பு தருமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார்.
2: மத்திய அரசின் அனைத்து துறைகளின் சார்பாக நாடு முழுவதும் செப்டம்பர் 17 பிரதம மந்திரி பிறந்த நாளிலிருந்து அக்டோபர் 2 மகாத்மா காந்தி பிறந்த நாள் வரை நாடு முழுவதும் தூய்மை இயக்கம் அனுசரிக்கப்படுகிறது. அனைத்து துறை அலுவலர்களும் ஆங்காங்கே பல்வேறு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதன் ஒரு தொடர்ச்சியாக நம்ம வந்து இந்த சத்திரெட்டிப்பட்டியில துணை மண்டல அலுவலகம் சார்பாக மக்களோட ஒரு இன்டராக்ட் பண்ணி அவங்களை எப்படி குப்பையெல்லாம் தனித்தனியா பிரித்து சேகரித்து உள்ளாட்சித்துறை அமைப்புகளுக்கு எப்படி ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக நாங்கள் இன்றைக்கு எடுத்து சொன்னோம். அதன் மூலம் மக்களும் நல்லா தெரிந்து கொண்டாங்க. துறையின் சார்பாக ஒரு சில பரிசு ஒன்று கொடுக்கப்பட்டது. தொடர்ந்து நீங்கள் இதை கடைபிடித்து நம்மளும் நம்ம வீடும் நாடும் சுகாதாரமாக சுத்தமாக இருக்க உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை என்பதை நான் இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன்.
1: தமிழகத்தில் ஈரோடு, திண்டுக்கல், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஒரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
3: சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரம் வரை வட தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு கடலோர ஆந்திரா பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. மேலும் சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு தெலுங்கானாவில் இருந்து மன்னார் வளைகுடா வரை ராயல்சீமா மற்றும் வடக்கு தமிழகம் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு ஈரோடு, திண்டுக்கல், மதுரை, நாமக்கல், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, கரூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமானது முதல் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். முன்னாள் மேயர் சிவராஜின் 135வது பிறந்தநாளை முன்னிட்டு சென்னையில் உள்ள அவரது சிலைக்கு மாநில அமைச்சர்கள் திரு வெங்கட்ரமணன், திரு ராஜ்மோகன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 76வது பிறந்தநாளை முன்னிட்டு ராமேஸ்வரம் கடற்கரையில் மத்திய அரசின் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை விளக்கும் வகையில் சிறப்பு மணல் சிற்ப கண்காட்சி இன்று நடைபெற்றது. பெரம்பலூர் ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட அளவிலான ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. நாமக்கல்லில் மாவட்ட நீதித்துறை சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் சமரசமலம் தீர்வு, சுமூகமான தீர்வு, விரைவான தீர்வு என்ற நோக்கத்தை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள் மற்றும் தனியார் தொழிற்கல்லூரிகளில் அரசு இடஒதுக்கீட்டின் கீழ் பயிலும் பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் சீர்மரபினர் மாணவர்கள் இந்த கல்வியாண்டிற்கான மேற்படிப்பு உதவித்தொகை அடுத்த மாதம் 21 தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். சென்னை பூம்புகார் விற்பனை நிலையத்தில் நடைபெற்று வரும் நவராத்திரி கோலுபொம்மைகள் கண்காட்சி மற்றும் விற்பனை அடுத்த மாதம் 31 தேதி வரை நடைபெறவுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இன்று இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்திய மகளிர் அணி பதக்கத்தை கைப்பற்றியது. தமிழகத்தைச் சேர்ந்த வித்யா ராமராஜ், பூவம்மா மற்றும் பிராச்சி கிரண் உள்ளிட்டோர் இதில் இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் நலனை பாதுகாக்க மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தூய்மையே சேவை இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற மாநில அரசுகள் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கேட்டுக் கொண்டுள்ளார். உலகத்திறன் போட்டிகளில் தமிழகத்திற்கு ஒரு வெள்ளிப்பதக்கம் உட்பட 5 பதக்கங்கள் கிடைத்துள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஈரோடு, திண்டுக்கல், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இன்று 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்திய மகளிர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
4: நேரம் இப்பொழுது
5: 6:40. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், ஊட்டி எஃப்எம் 101.8. தொடர்வது பெட்டத கமலு படு மொழி பாடல்கள். நிகழ்ச்சியை கேட்கும் முன்
6: இன்னைக்கு பார்ட்டி வேணும், முதல்ல சாம்பியன் கூட செல்ஃபி எடுத்துக்கலாம்.
7: ஐடியா, இங்கேயே பார்ட்டி வச்சுக்கலாம்.
6: பீட்சா பார்ட்டி.
7: ஏ
6: சரி, கார்டையும் பின்னையும் கொடு.
7: ஏன் கார்டு டீடைல்ஸ் நானே தான் போடுவேன். RBI சொல்லுது உங்க பின், OTP, CVV அல்லது இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு யாருகிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க. ஆன்லைன் பேங்கிங் உங்க கம்ப்யூட்டர்ல, மொபைல்ல அல்லது செக்யூர் நெட்வொர்க்ல மட்டும் செய்யுங்க.
6: பை கேர்ள்ஸ். எங்க போற? கேக்கலையா? நோ ஷேரிங்.
7: RBI சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
8: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
9: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், ஊட்டி FM 101.8.
10: பெட்டத கமலு படகு மொழி பாடல்கள்.
11: வணக்கம் நேர்களே, பெட்டத கமலு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். ஹெத்தையம்மன் படுகர் மக்களின் குலதெய்வம். அப்படிப்பட்ட தெய்வம் மக்களை காண தேரில் அமர்ந்து வரும்பொழுது அவருடைய கருணையை நினைத்து பாடும் பாடல். வெண்மை எப்போதும் தூயதை குறிக்கும் வண்ணம், மஞ்சள் எப்போதும் வளத்தை குறிக்கும் வண்ணம், பக்தர்கள் புடைசூழ மங்கள வாத்தியங்கள் முழங்க வெண்குடையின் நிழலில் தெய்வம் ஊர்வலம் வரும்பொழுது தன் கையில் வைத்திருக்கும் பிரம்பு கோலால் இந்த மண்ணின் குறைகளை நீக்கி அருள் புரிவாள் என்று மக்கள் நம்புகின்றனர். உன் வெண்குடையின் கீழ் எங்களை காத்தருள்வாய், உன் பொன்குடையின் கீழ் எங்கள் வாழ்வை வளமாக்குவாய் என்று மக்கள் தெய்வத்திடம் மனமுருகி வேண்டிக் கொள்கின்றனர். இப்படி தெய்வத்திற்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள பந்தத்தை கூறும் பாடல் இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பாடலாக

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பெட்ட தகமலோ. காதல் எப்பொழுதுமே தனித்துவமான ஒன்று. உறவுகளுக்குள், அதாவது மாமனின் மகளை விரும்பும் ஒரு இளைஞன் தான் விரும்பும் பெண்ணிடம் தனது காதலை வெளிப்படுத்தும் ஒரு பாடல். என் இதயத்தில் குடிக்கொண்டிருக்கும் ராணி நீ, எனக்கு எப்பொழுதும் நீ துணையாக வர வேண்டும். கருமேகம் மழை பொழிவது போல உன் விருப்பத்தை என்னிடம் கூறு என்று கூறுகிறான். அதற்கு பெண்ணோ, என் கண்களில் நிறைந்திருக்கும் அரசன் நீ, காலத்திற்கும் நான் உன்னுடன் வருவேன், நீ இருக்கையில் என் கண்ணில் நீர் எதற்கு என்று அவன் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையை கூறுகிறாள். இதோ பாடல் உங்களுக்காக.

மனிதனின் வாழ்வு கன நேரத்தில் மாறிவிடும் இயல்புடையது. நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு வாழ்வு பாழாகி போனதன் கதை. கணவனின் அகால மரணம் கை குழந்தையை வைத்திருக்கும் ஒரு பெண்ணை எப்படி அலைக்கழிக்கிறது என்பதை பற்றிய பாடல். எப்பொழுதும் பிரிவு வழி தரக்கூடியது, அதிலும் திருமணமான சில வருடங்களிலேயே கணவனை இழப்பது என்பது மனைவிக்கும் சரி மக்களுக்கும் சரி பேரிடியாகத்தான் தலையில் இறங்கும். அப்படி கணவன் இறந்தும் அவன் இழப்பிலிருந்து மீண்டு வர முடியாமல் நேரத்தையும் நாட்களையும் பாரமாக கொண்டு கழித்து கொண்டிருக்கும் ஒரு பெண் அதை வார்த்தையில் வலியாக வெளிப்படுத்துகிறாள். கூடவே கை குழந்தையும். தந்தை இல்லாத குறை கை குழந்தைக்கு தெரியாமல் எப்படி வளர்க்கப் போகிறோம் என்ற மிகப்பெரிய கேள்விக்குறி அவளை சூழ்ந்து கொள்கிறது. அதற்கும் ஒரு பதில் வேண்டுமல்லவா? தன் நிலையை நினைத்து கண்ணில் நீரோடும் மனதில் கணவனின் நினைப்போடும் உருகி பாடுவதாக அமைந்துள்ளது இந்த பாடல், இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக.

0: இதுவரை பெட்டதகமலு நிகழ்ச்சியில் நாங்கள் தொகுத்து வழங்கிய பாடல்கள் உங்கள் மனதிற்கு இனிமை சேர்த்திருக்கும் என்ற நம்பிக்கையில் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். மீண்டும் ஒரு பெட்டதகமலு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே. நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை பெட்டதகமலு படுகுமொழி பாடல்கள் இடம்பெற கேட்டீர்கள். அமைப்பில் உதவி ஆர். பிரதாப், நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.
2: நிலையத்தில் நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. தொடர்வது திரைகானம்.

0: புது பாடகன் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ராவின் குரல்களில் கேட்ட பாடலோடு திரைகானம் நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சி குறித்த அறிவிப்பு சில நொடிகளில்.
1: நேரம் 7:10. ஆகாஷவாணி வேலூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஏ மோகன்.
2: வேலூர் அருகே அப்துல்லாபுரத்தில் சிறிய விமான நிலையம் மத்திய அரசின் உதான் திட்டத்தின் கீழ் 2017 ரூபாய் 65 கோடி நிதியில் ஓடு பாதை அமைத்தல், விமான நிலைய மேம்பாட்டு பணிகள், தகவல் கட்டுப்பாட்டு அறை, பயணிகள் அறை உள்ளிட்ட பல்வேறு பணிகள் நடைபெற்று முடிக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 10 கோடி மதிப்பீட்டில் சுற்றுச்சுவர் கட்டும் பணிகள் நடைபெற்று தற்போது முடியும் தருவாயில் உள்ளது. இந்த விமான நிலையத்திலிருந்து சென்னை, பெங்களூர், திருப்பதி மற்றும் திருவனந்தபுரம் ஆகிய நகரங்களுக்கு சிறிய ரக விமானங்களை இயக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த நிலையில் வேலூரில் அண்மையில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன், வேலூர் விமான நிலையத்தின் அனைத்து பணிகளும் நிறைவடைந்து தயாராக இருப்பதாகவும், விரைவில் திறப்பு விழா தேதி அறிவிக்கப்பட்டு பின்னர் பயன்பாட்டிற்கு வரும் என்றும் கூறினார். அதேபோல் வேலூர் கோட்டையில் பல்வேறு உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த தொல்லியல் துறை கவனம் செலுத்த வேண்டும் என்று கோரிக்கைகள் வந்திருப்பதால் அதை சம்பந்தப்பட்ட மத்திய அமைச்சரிடம் பேசி தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார்.
3: நம்மளுடைய வேலூரை பொறுத்தளவுக்கு நான் ஒரு நல்ல செய்தி சொல்ல இருக்கிறவங்களுக்கு, நம்மளுடைய வேலூர் விமான நிலையம் தயாராக இருக்கிறது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஏற்கனவே தொடர்ந்து நம்மளுடைய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு ராம்மோகன் நாயுடு அவர்களிடத்தை தொடர்ந்து நான் அதை பத்தி டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு இருக்கிறேன். ஏற்கனவே அவர் வந்து இது சம்பந்தமா அனைத்து வேலைகளும் முடிந்து விட்டது. நாம் ஒரு திறப்பு விழாவுக்கான தேதி நிர்ணயிக்கப்பட வேண்டியதுதான் பாக்கி என்பதை சொல்லியிருக்கிறார்கள். அதனால் வேலூருக்கு நமக்கு ஒரு நல்ல விமான நிலையம் வர இருப்பது என்பது நமக்கு எல்லாம் ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்தியை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வோம்.
2: வேலூர் மாவட்டத்தில் டெங்கு காய்ச்சல் குறித்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும், நிலைமை கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் ஆட்சியர் லீலா அலெக்ஸ் தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் இருஞ்சிபுரத்தில் உள்ள வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தில் மா மதிப்பு கூட்டுதல் மற்றும் உற்பத்தி தொழில்நுட்பங்கள் குறித்த ஒருநாள் கருத்தரங்கு விவசாயிகளுக்கு அண்மையில் நடத்தப்பட்டது. இதில் மாவட்ட ஆட்சியர் லீலா அலெக்ஸ் கலந்து கொண்டு கருத்தரங்கை துவக்கி வைத்ததுடன் மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மாம்பழத்தை மாற்றிய விவசாயிகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். மேலும் குப்பைகளை எரிவாக்கும் திட்டம், ஆடு வளர்ப்பு, நாட்டு கோழி வளர்ப்பு ஆகிய ஆராய்ச்சி மையங்களை ஆய்வு செய்து அதன் பயன்பாடுகளை குறித்தும் விவசாயிகளுக்கு தெரிவிக்குமாறு வேளாண் துறை அதிகாரிகளை அவர் கேட்டுக்கொண்டார். இக்கருத்தரங்கில் பேசிய ஆட்சியர், மா உற்பத்தி வேலூர் மாவட்டத்தில் 50,000 மெட்ரிக் டன் உற்பத்தி செய்யப்படுவதாகவும், இதனை லாபகரமாக மாற்ற வேண்டும் என்றும், மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மாற்றி ஏற்றுமதி செய்ய வேண்டும் என விவசாயிகளை அவர் கேட்டுக்கொண்டார்.
4: நம்ம டிஸ்ட்ரிக்டோட மேங்கோ ப்ரொடக்ஷன் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது 50,000 மெட்ரிக் டன்ஸ் நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்றோம். பட் அது எப்படி ப்ராப்பரா நம்ம சேனலைஸ் பண்ணி கொண்டு போறது? ஸோ ஆஸ் அ ப்ரொடியூசர் நீங்க என்ன பண்ணணும், என்ன மாதிரியான இன்டர்வென்ஷன் நம்ம பண்ற பட்சத்துல அதை வந்து நம்ம ஒரு எக்ஸ்போர்ட் குவாலிட்டியா நம்ம கொண்டு போய் நம்மளுக்கு வந்து அதிக லாபகரமா அது வந்து எப்படி மாத்த முடியும் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு நம்ம இந்த ட்ரைனிங் ஒரு முக்கியமான ஒரு காரணம்.
2: வேலூர் மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா இடங்கள் குறித்து விரைவில் சர்வதேச அளவில் கொண்டு செல்லும் நோக்கில் ஆவணப்படம் வெளியிடப்பட இருப்பதாகவும், மாவட்டத்தில் இயற்கை சார்ந்த இடங்கள் குறித்து மக்களும் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் லீலா அலெக்ஸ் தெரிவித்தார். வேலூர் கோட்டை பூங்காவில் உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு சுற்றுலாத்துறை சார்பில் பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கான ஓவிய போட்டிகள் மற்றும் மாணவர்களுக்கான பேச்சு போட்டிகளும், நாடகம் மற்றும் வில்லுப்பாட்டு ஆகிய கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. இதில் திரளான மாணவ மாணவிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். இந்த போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஆட்சியர் பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கினார். விழாவில் பேசிய அவர், மாவட்டத்தின் பெருமைகளை சர்வதேச அளவில் பேச வேண்டும் என்ற வகையில் வேலூர் நகரம் சுற்றுலாவை மையப்படுத்தி ஒரு காணொளி காட்சியை உருவாக்க உள்ளோம் என்றும், இதற்கு பொதுமக்கள் வேலூரின் சிறப்புகளையும் அதனை வீடியோ காட்சிகள் மற்றும் புகைப்படமாகவும் அனுப்பலாம் என்று கூறினார். வேலூரில் எண்ணற்ற ஆன்மீக தலங்களும் இயற்கை எழில் கொஞ்சும் இடங்களும் உள்ளதால் அத்தகைய அனைத்து சுற்றுலா தலங்களையும் ஒன்றிணைத்து தேசிய அளவில் பிரபலப்படுத்த திட்டமிட்டிருப்பதாகவும் அவர் கூறினார்.
1: வேலூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஏ மோகன். தொடர்வது தமிழில் செய்திகள்.
5: வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். இந்திய பெருங்கடல் மண்டல பாதுகாப்பிற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்படும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். காடுகளை பாதுகாக்க உலக அளவிலான நெறிமுறைகளை தவறாமல் பின்பற்றுமாறு மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் சுங்கச்சாவடிகளில் சிறப்பு தூய்மை இயக்கம் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இயற்கை பேரிடர் நிவாரணப் பணிகளுக்கு இந்தியா அளித்து வரும் ஒத்துழைப்பிற்காக நேபாள பிரதமர் நன்றி தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் உயரம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் பூஜாவும் 5000 மீட்டர் ஓட்டத்தில் குல்வீர் சிங்கும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். இனி விரிவான செய்திகள். இந்திய பெருங்கடல் மண்டல பாதுகாப்பிற்கு இந்தியா உயர் முன்னுரிமை அளிக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று இந்திய கடற்படை கமாண்டர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர் முப்படைகளும் எப்போதும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். பிரச்சினைகள் தொடங்குவதற்கு முன்பே அது குறித்து ஆய்வு செய்து அதற்கான செயல் திட்டத்தை விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். இந்திய கடற்படையின் திறமையான செயல்பாட்டிற்கு ஆபரேஷன் ஊர்ஜா சுரக்ஷா முன்மாதிரியாக திகழ்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் நாட்டின் எரிசக்தி விநியோக கட்டமைப்பை பாதுகாக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மகாசாகர் தொலைநோக்கு திட்டம் பற்றி குறிப்பிட்ட அவர், தென்சீன கடற்பகுதி, மத்திய தரைக்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதிகளில் இந்திய போர்க்கப்பல்கள் கடல்சார் பாதுகாப்பை உறுதி செய்வதாகவும் அமைச்சர் கூறினார். இந்திய கடற்படை எவ்வித போர் நெருக்கடிக்கும் உடனடியாக பதிலடி கொடுக்கும் வகையில் தயார் நிலையில் இருப்பது பாராட்டுக்குரியது என்றும் அவர் தெரிவித்தார். 2047 ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் முயற்சியில் கடற்படையின் ஒத்துழைப்பும் முக்கிய பங்காற்றுவதாகவும் அவர் கூறினார். கடல் பகுதியில் நாட்டின் தேசிய கொடி ஏந்திய கப்பல் நிறுத்தப்படுவது நாட்டிற்கு பெருமை சேர்ப்பது மட்டுமன்றி பாதுகாப்பையும் நம்பிக்கையையும் நட்பு நாடுகளுக்கு உணர்த்துவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். இந்தியாவின் நம்பிக்கைக்குரிய நட்பு நாடாக சவுதி அரேபியா திகழ்கிறது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தோஹாவில் ஆசிய கட்டமைப்பு முதலீட்டு வங்கிக் கூட்டத்தினிடையே திருமதி நிர்மலா சீதாராமன் சவுதி அரேபிய நிதியமைச்சர் திரு முகமது அல் ஜடானை சந்தித்து பல்வேறு இருதரப்பு ஒத்துழைப்புகள் குறித்து விவாதித்துள்ளார். குறிப்பாக பாதுகாப்பு, வர்த்தகம், எரிசக்தி, சுகாதாரம், கல்வி மற்றும் தொழில்நுட்பம்

0: பின்பற்றுமாறு மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் வனம் மற்றும் வேளாண் காடுகள் சார்ந்த உற்பத்தி பொருட்களுக்கு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சந்தைகளை எளிதில் அணுகுவதற்கான பிரமாண் சான்றிதழை வழங்கி அவர் பேசினார். உள்நாட்டு உற்பத்தியாளர்கள், ஏற்றுமதியாளர்கள் மற்றும் வனம் சார்ந்த நிறுவனங்களுக்கு இந்த சான்றிதழ் இன்றியமையாததாக அமையும் என்றும் திரு பூபேந்தர் யாதவ் குறிப்பிட்டார். தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் சுங்கச்சாவடிகளை தூய்மையாக பராமரிக்க ஏதுவாக சிறப்பு தூய்மை இயக்கம் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வருகிற அக்டோபர் 2ஆம் தேதி தொடங்கப்படும் இந்த சிறப்பு இயக்கத்தின் போது நெடுஞ்சாலைத்துறை அலுவலகங்களின் ஆவண பராமரிப்பு, மின்னணு கழிவுகளை பாதுகாப்பான முறையில் அப்புறப்படுத்துதல், அலுவலக வளாகத்தில் உள்ள காலி இடங்களை முழுமையாக பயன்படுத்தும் பணிகளும் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று சுங்கச்சாவடிகளில் உள்ள கழிவறைகளை புதுப்பித்தல், சாலைகளில் ஒளி உமிழ்வு பலகைகளை பொருத்தும் பணிகளுடன் சாலைகளை சீரமைக்கும் பணிகளும் மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்த சிறப்பு இயக்கத்தின் கீழ் நடைபெறும் பணிகளின் முன்னேற்றத்தை சாலை போக்குவரத்து அமைச்சக இணைச் செயலாளர் அவ்வப்போது ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை மேற்கொள்வார் எனவும் அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் வேலைவாய்ப்பு பெறும் தொழிலாளர்களின் எண்ணிக்கை 10,88,00,000 எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த ஜூலை 1ஆம் தேதி முதல் மாற்றியமைக்கப்பட்ட இத்திட்டத்தின் மூலம் 61,69,00,000 மனித வேலை நாட்கள் உருவாக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் பெண் தொழிலாளர்களின் பங்கேற்பு 61.65% உள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது. நாட்டின் கிராமப்புறங்களில் வசிக்கும் 73,00,000 அதிகமான மக்களின் எதிர்கால வேலைவாய்ப்பு தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான பணிகளும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தராகண்ட் மாநிலங்களில் காலியாக உள்ள நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. உத்தரப்பிரதேசத்தில் 10 இடங்களுக்கும் உத்தராகண்டில் 1 இடத்திற்கும் அடுத்த மாதம் 16ஆம் தேதி முதல் தேர்தல் நடைபெறவுள்ளது. மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர் ராஜினாமா செய்ததால் ஏற்பட்ட காலி இடத்திற்கான இடைத்தேர்தலுக்கான மனு தாக்கலும் இன்று தொடங்கியது. மாநிலங்களவையின் தற்போதைய உறுப்பினர்களான பிஜேபியை சேர்ந்த மத்திய அமைச்சர்கள் திரு ஹர்தீப் சிங் பூரி, திரு பி எல் வர்மா, சமாஜ்வாதி கட்சியின் திரு ராம்கோபால் யாதவ் உள்ளிட்டோரின் பதவிக்காலம் வரும் நவம்பர் மாதத்துடன் முடிவடைவதையடுத்து இந்த தேர்தல் நடைபெறுகிறது. இந்த இடங்களுக்கு மனு தாக்கல் செய்ய வருகிற 6ஆம் தேதி கடைசி நாளாகும். மறுநாள் 7ஆம் தேதி வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை மேற்கொள்ளப்படும். மனுக்களை திரும்ப பெற அக்டோபர் 9ஆம் தேதி கடைசி நாளாகும். போட்டி இருப்பின் 16ஆம் தேதி தேர்தல் நடத்தப்பட்டு அன்றே வாக்கு எண்ணிக்கையும் மேற்கொள்ளப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நாட்டின் பழங்குடியின பன்முக கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாத்து ஆவணப்படுத்தும் விதமாக மத்திய பழங்குடியினர் விவகாரங்கள் துறை இந்திராகாந்தி தேசிய கலை மையத்துடன் ஒப்பந்தம் செய்துள்ளது. இது தொடர்பாக பழங்குடியினர் விவகாரங்கள் அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பழங்குடியின மக்களின் மாறுபட்ட கலாச்சாரத்தை டிஜிட்டல் மயமாக்குவதுடன் அது குறித்து ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளவும் இந்த ஒப்பந்தத்தில் வகை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பழங்குடியினர் குறித்த ஆராய்ச்சி சூழல் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களின் கட்டமைப்புகளை ஒருங்கிணைக்கவும் இந்த ஒப்பந்தம் உதவிகரமாக இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட இயற்கை பேரிடர்களின் போது மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் இந்தியா அளித்து வரும் ஒத்துழைப்புக்கு அந்நாட்டு பிரதமர் திரு பாலேந்திர ஷா நன்றி தெரிவித்துள்ளார். பதவிக்காலத்தை நிறைவு செய்யும் நேபாளத்திற்கான இந்திய தூதர் திரு நவீன் ஸ்ரீவஸ்தவாவிற்கான பாராட்டு விழாவில் பேசிய நேபாள பிரதமர், சமீபத்திய பெருமழை மற்றும் நிலச்சரிவின் போது இந்தியா சிறப்பான ஒத்துழைப்பை வழங்கியதாக குறிப்பிட்டார். நேபாளத்தில் மழை, வெள்ளம், நிலச்சரிவு, நிலநடுக்கம் என எத்தகைய பேரிடர் ஏற்பட்ட சீரமைப்பு பணிகளில் இந்தியா முன்னணியில் இருப்பதாகவும் அவர் கூறினார். மருந்து பொருட்கள், தற்காலிக கூடாரம் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை இந்தியா உடனடியாக அனுப்பி வைத்தது.

0: உடன் உயிரிழந்தவர்களை அடையாளம் காண டிஎன்ஏ பரிசோதனை மேற்கொள்வதிலும் இந்தியா உதவி புரிந்ததாக திரு பாலேந்திர ஷா தெரிவித்தார். வெளிநாட்டு நன்கொடை முறைப்படுத்துதல் திருத்த மசோதா தொடர்பாக அமைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் இரண்டாவது கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. இதில் உள்துறை, சட்டம் மற்றும் நீதி அமைச்சக அதிகாரிகள் கலந்து கொண்டு இந்த உத்தேச சட்டம் குறித்து நாடாளுமன்ற குழுவினருக்கு எடுத்துரைத்தனர். பாரத ஸ்டேட் வங்கியின் தலைவர் திரு சல்லா ஸ்ரீனிவாசலு செட்டி, தில்லி உயர்நீதிமன்றத்திற்கான மத்திய அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் திரு சேத்தன் சர்மா உள்ளிட்டோரும் நாடாளுமன்ற குழுவினரின் சந்தேகங்களுக்கு பதிலளித்தனர். அனைத்து தகவல்களையும் திரட்டிய பின் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவினர் குளிர்கால கூட்டத்தொடரின் முதல் வார இறுதியில் தங்களது அறிக்கையை தாக்கல் செய்தனர். நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் மக்களவை உறுப்பினர் திரு சஞ்சய் ஜெய்ஸ்வால் தலைமையில் மொத்தம் 21 உறுப்பினர்கள் குழுவில் இடம்பெற்றுள்ளனர். இதில் 10 பேர் மாநிலங்களவை உறுப்பினர் ஆவர். வெளிநாட்டு பரிசு பொருட்களை வெளிப்படைத்தன்மையுடனும் முறையான கணக்குகள் பராமரிக்கப்பட்டு பெறப்பட வேண்டும் என்ற நோக்கத்திலும் இந்த மசோதாவை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் பூஜா வெண்கலப் பதக்கம் வென்றார். ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் உயரம் தாண்டுதல் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். 5000 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் குல்வீர் சிங் வெண்கலப் பதக்கம் வென்றார். பதக்கம் வென்ற குல்வீர் சிங்குக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய பெருங்கடல் மண்டல பாதுகாப்பிற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்படும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். காடுகளை பாதுகாக்க உலக அளவிலான நெறிமுறைகளை தவறாமல் பின்பற்றுமாறு மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் சுங்கச்சாவடிகளில் சிறப்பு தூய்மை இயக்கம் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இயற்கை பேரிடர் நிவாரணப் பணிகளுக்கு இந்தியா அளித்து வரும் ஒத்துழைப்பிற்காக நேபாள பிரதமர் நன்றி தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் உயரம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் பூஜாவும் 5000 மீட்டர் ஓட்டத்தில் குல்வீர் சிங்கும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நிலையத்தில் நேரம் 7:25. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. தொடர்வது நீலகிரி மாவட்ட வானிலை முன்னறிவிப்பு. கேட்கும் முன்
2: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
1: நீலகிரி மாவட்ட வானிலை முன்னறிவிப்பு தொடர்கிறது. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 19-20°C குறைந்தபட்ச வெப்பநிலை 12-13°C இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80-90%, மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 70-80% இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 2 கிலோமீட்டர் அளவுக்கு வீசக்கூடும்.

நீலகிரி மாவட்ட வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள். இனி தொடர்வது விவசாயிகளுக்கான பொது ஆலோசனை குறிப்புகள். போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உழவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும்.

முட்டைக்கோஸ் பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பராக்சி குளோரைடு 2.5 கிராம் 1 லிட்டருக்கு என்ற அளவில் கலந்து இலை வழியாக மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும்.

காய்கறி பயிர்கள் பயிரில் வெட்டுப்புழுக்களை கட்டுப்படுத்த, முதிர்ந்த அந்துப்பூச்சிகளை கவர கோடை காலத்தில் ஒளிப்பொறியை நிறுவவும், தெளிப்பு நீர்ப்பாசன முறையை நிறுவி பகல் நேரத்தில் வயலுக்கு பாசனம் செய்யவும். இதன் மூலம் பறவைகள் அந்துப்பூச்சி புழுக்களை வேட்டையாடுவதற்கு ஏதுவாக அவற்றை வெளிப்படுத்தலாம். உருளைக்கிழங்கில் பெரிய குழிகள் உண்டாகி நாளடைவில் கிழங்கு அழுகிவிடும். ட்ரைகோடெர்மா, பாசிலஸ் மற்றும் மெட்டாரைசியம் போன்ற உயிர் பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தி புழு கூட்டுப்புழு தாய்ப்பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம்.

0: விவசாயிகளுக்கான பொது ஆலோசனை குறிப்புகள் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி குறித்த அறிவிப்பு சில நொடிகளில். சென்னை அஞ்சல்.
1: நேரம் 7:30.

0: கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
2: என்ன தம்பி, மண்ணை பரிசோதனை செஞ்சியா?
1: இல்லையானே.
2: முதல்ல உங்க மண்ணை பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண்வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
1: இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண்வள அட்டையை வாங்குறேன்.
2: நீ கில்லாடிதான் போ.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.

0: என்ன மருதானேக்கா, வீடு வாசல்லாம் பெருக்கி பாத்திரமெல்லாம் பங்குடு பண்ணி துணியெல்லாம் மடிச்சு வீட்டையே சும்மா பல பலன்னு வச்சிருக்கீங்களே.
1: வா அன்பரசி, வீட்டை சுத்தமா வச்சுக்கிட்டா தானே ஆரோக்கியமும் மனசுக்கு தெம்பும் கிடைக்கும். ஆமா, நீ எங்க கிளம்பிட்ட கையில கூட எடுத்துக்கிட்டு?
0: அதுவாக்கா, பூக்களை வாங்கிட்டு வரதுக்காக ஆறுமுகண்ண தோட்டம் வரைக்கும் போறேன்.
1: அப்படியே புள்ள? ஆமா, அவர் என்ன பூக்களை சாகுபடி பண்றாரு, மல்லியா சாமந்தியா?
0: மல்லியும் இல்ல சாமந்தியும் இல்ல, நல்ல வாசனை தரக்கூடிய சம்பங்கி பூச்செடிகளை தான் வளர்த்துக்கிட்டு வராரு. அவங்க தோட்டத்துல நேத்தி போய் பார்த்தேங்கா, வெள்ள வெள்ளேன்னு சம்பங்கி பூ பூத்து கொழுங்குது. அத பாக்குறப்ப மனசுக்கு எம்பிட்டு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா?
1: ஓஹோ, சம்பங்கி பூக்களா? அது ரொம்ப அருமையான பூ வகை போயிராச்சே, வருஷம் முழுக்கும் வருமான தர பூ அது.
0: அக்கா, எனக்கு கூட அந்த பூக்களை பார்த்ததும் ஒரு யோசனை வந்துச்சு.
1: என்ன பிள்ளது?
0: நான் சந்தை வியாபாரத்துக்காக தினம் தினம் தெரிஞ்சவங்க தோட்டத்துல இருந்துதான் பூக்களை வாங்கிட்டு போய் வியாபாரம் பண்றேன். ஒருவேளை இந்த பூக்களை நானே எங்க தோட்டத்துல சாகுபடி செஞ்சேன்னா அது மூலமா எனக்கு வருமானம் கூடுதலா கிடைக்கும்லக்கா.
1: இதுவும் ரொம்ப அருமையான யோசனை தான். அப்புறம் என்ன, செடிகளை வளர்க்கறதுக்கான வேலையை ஆரம்பிக்க வேண்டியது தானே?
0: ஆரம்பிக்கலாம்க்கா, ஆனா அது சம்பந்தமான விஷயங்கள் தெரியணும்ல. சம்பங்கி பூச்செடி எப்படி நடணும், எவ்வளவு தண்ணி பாய்ச்சணும், எப்படி பராமரிக்கணும்னு எனக்கு ஒண்ணுமே தெரியலையேக்கா. அத பத்தி ஆறுமுக அண்ணன் கிட்ட கேக்கலான்னு பார்த்தா அவர் ஊர்லயே இருக்க மாட்டேங்கிறாரு.
1: அதுக்கு என்ன அன்பரசி, கவலைய விடு, சரியான நேரத்துக்கு தான் நீங்க வந்திருக்க. உனக்கு தேவையான விவரங்களை நான் உனக்கு தெரிஞ்சுக்க வைக்கிறேன்.
0: எப்படிக்கா?
1: இப்ப நம்ம ஊர்ல விவசாயம் கூட்ட நடக்க போகுது. அதுல சம்பங்கி சாகுபடி முறைகளை பத்தி திருவண்ணாமலை மாவட்டம் முத்தனூர் எஸ் ராமஜெயம் அவங்கதான் வந்து தகவல்களை சொல்ல போறாங்க. வாப்புள்ள ஒரு எட்டு போய் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டுட்டு வருவோம்.
0: ரொம்ப நல்ல விஷயத்த சொன்னீங்கக்கா, வாங்க போவோம்.
2: திருவண்ணாமலை மாவட்டம் பயிர் சாகுபடியில எந்த அளவுக்கு பெயர் பெற்ற ஒரு மாவட்டமாக இருக்கு, உங்க முத்தனூர் கிராமத்தில் நீங்க என்ன பயிரெலாம் சாகுபடி பண்றீங்க?
3: சார், நான் வந்து சம்பங்கி சாகுபடி பண்ணிக்கிறேன் சார். ரெண்டாவது வந்து நெல் நட்டுருக்கேன் சார். கரும்பு சாகுபடி பண்ணியிருக்கேன் சார்.
2: இப்பயும் போட்டுறீங்களா?
3: இப்பயும் இருக்கு சார். இப்போ ஒரு 3 ஏக்கரா கரும்பு இருக்கு சார்.
2: அங்கே கரும்பு இருக்கு?
3: இருக்கு சார்.
2: ஒரு பக்கம் கரும்பு, ஒரு வருஷத்திய பயிர் அது.
3: ஆமாம் சார்.
2: அடுத்தது நெல், ஒரு 3-4 மாசத்து பயிர்.
3: ஆமாம் சார்.
2: ஆமாங்க. சம்பங்கி?
3: சம்பங்கி வந்து குறைஞ்சபட்சம் 3 ஆண்டு சார், அதிகபட்சம் 8 ஆண்டு சார்.
2: 3 ஆண்டு 8 ஆண்டுங்களா?
3: ஆமாம் சார்.
2: வச்சுக்கலாம்.
3: வச்சிருக்கலாம் சார்.
2: இதுக்கு முன்னாடி மாதிரி வச்சிருக்கீங்களா?
3: ஆ, வச்சிருக்கேன் சார்.
2: இப்போ நீங்கள் வச்சிருக்கிறது எத்தனை வருஷத்து பயிர்
3: சார்? இப்போ நான் வச்சிருக்கிறது வந்து 2வது ஆண்டு பயிர் சார்.
2: எத்தனை ஏக்கர் அல்லது எவ்வளவு பரப்பில் சம்பங்கி வச்சிருக்கீங்க இப்போ
3: சார்? இப்போ 2 ஆண்டு முன்னே நட்ட சம்பங்கி வந்து 1 ஏக்கரா இருக்குது சார். இப்போ ஒரு 50 சென்ட் போட்டிருக்கேன் சார்.
2: இப்போ 1.5 ஏக்கர் இருக்கு?
3: 1.5 ஏக்கர் இருக்குது சார்.
2: பூ பறிக்கிறதும் ஆள் வச்சு தான் பறிக்கணும்?
3: இல்லை, நான் பிரிச்சிருவேன் சார். முடிஞ்சவரை நான் பிரிச்சேன் சார். முடியலாக பிரிச்சிருவோம் சார். முடியலாக ஆள் கூப்பிட்டுருவோம் சார்.
2: சம்பங்கிலே நிறைய கலர் இருக்கு இல்லைங்க?
3: வண்ணம் இல்லை சார், ஒரே வண்ணம் தான் சார். வெள்ளை தான் சார்.
2: வெள்ளை தான் அது?
3: வெள்ளை தான்.
2: சம்பங்கிங்கிறது வெள்ளை தான்?
3: வெள்ளை தான் சார்.
2: அந்த ரகத்துக்கு பேர்
3: ஹைபிரிட் சம்பங்கின்னு சொல்லுவாங்க சார்.
2: எப்படி இந்த மாதிரி சம்பங்கி சாகுபடி பண்ணலான்ங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு ஏற்பட்டுச்சு? எவ்வளோ காலமாக அதில் ஈடுபட்டு இருக்கிறீங்க
3: சார்? நான் வந்து சம்பங்கி சாகுபடி வந்து ஒரு 10 ஆண்டுகளாக இருக்கிறேன் சார். எப்படின்னாக்கா, இது மாதம் மாதம் வருமானம் வருது சார். நெல் வந்து 3 மாதம் ஒரு டைம் சார். நெல் வந்து அறுவடை பண்ண சொல்ல மழை வந்துச்சுனாக்கா நஷ்டம் வருது சார். கரும்பு நட்டாலும் அறுவடை பண்ண சொல்ல வந்து மழை வந்தாலும் தள்ளி வெட்டுறது, அப்போ வெட்டுக்கூலி வந்து எஸ்ஸாக போகுது சார். இது சம்பங்கி வந்து மழை வந்தாலும் மானம் காஞ்சாலும் ஆட்டோமேட்டிக்காக டெய்லி அன்னைக்கு பயிர் அறுவடை பண்ணிடுறேன் சார்.
2: எங்கே விற்பனை பண்ணுவீங்க
3: சார்? திருவண்ணாமலை சார், பூ மண்டின்னு சொல்லிட்டு பெரிய மார்க்கெட் சார்.
2: அங்கே விற்பனை பண்ணிடுவீங்க?
3: ஆமாம் சார்.
2: எங்கே நீங்கள் உங்கள் ஊர்லேருந்து எப்படி பஸ்ஸில் அனுப்பிடுவீங்களா?
3: இல்லை சார், எங்கள் ஊர்லேயே வந்து அவர் ஒரு ஆள் போட்டிருக்கார் சார். கடைக்கார் வந்து அங்கே ஒரு ஆள் போட்டிருக்கார் சார். அவர் வந்து எல்லாத்தையும் இடம் போட்டு வாங்கிடுவார் சார். வாங்கி ஒரு நோட்டில் குறிச்சி கொடுத்துருவா சார். மாதம் மாதம் எங்களுக்கு அமௌண்ட் கொடுத்துருவா சார்.
2: அப்போ தினம் தினம் ஒரு ஆள் வந்து உங்ககிட்டேருந்து பூவை
3: வாங்கி
2: வாங்கிட்டு போயிட்டுருப்பா?
3: ஆமாம் சார். அவர் முத்தனூரில் வாங்கி வேனில் அனுப்பிடுவார் சார். திருநாள் அனுப்பிடுவார் சார்.
2: கிலோ கணக்குங்களா?
3: ஆமாம் சார், கிலோ கணக்கு சார். அன்னன்னைக்கு ரேட்டு சார் அது வந்து.
2: இப்போ இந்த சம்பங்கிக்கெலாம் எத்தனை நாளைக்கு ஒரு முறை நீர் பாசனம் பண்ண வேண்டியிருக்கும்?
3: சம்பங்கி வந்து சார் இயற்கை பொறுத்தும் சார். அதிகம் மழை காலம் வந்துச்சுனாக்கா தண்ணி தேவைப்படாது சார். அதிக காற்று அதிகமாக அடித்தாலும் வாரத்துக்கு ஒரு டைம் கன்ஃபார்மாக தண்ணி பாஸ் ஆகணும் சார். வாரத்துக்கு ஒரு நாள் அதிகமாக வெயில் காற்று ரெண்டு சேர்த்து வந்துச்சுனாக்கா 5 நாளைக்கு ஒரு டைம் தண்ணி கன்ஃபார்மாக பாஸ் ஆகணும் சார்.
2: 5 நாளைக்கு 1 முறை?
3: ஆமாம் சார்.
2: ஏதாவது சொட்டு நீர்?
3: சொட்டு நீர் போட்டால் பெஸ்ட்டு சார்.
2: நீங்கள் போட்டிருக்கீங்களா?
3: நான் போட்டிருக்கேன் சார். ஃபஸ்ட்டு நான் போடுறது வந்து சொட்டு நீரில் தான் போட்டேன் சார். சொட்டு நீர் போட்டு வந்து 3 அடிக்கு ஒரு கால் போட்டு சம்பை சாகுபடி செய்யும் சார். அப்போ வந்து சம்பை சென்டரில் வந்து சொட்டு நீர் லேட்டர் போட்டு ஒரு பக்கம் வந்து சம்பா வெங்காயமும் ஒரு பக்கம் வந்து சம்பை சாகுபடியும் பண்ணியிருந்தேன் சார். சம்பா வெங்காயம் வந்து 3 மாதம் கழிச்ச உடனே அறுவடை பண்ணிட்டேன் சார். நான் வந்து இது செலவு பண்ண காசு எல்லாமே அந்த சம்பா வெங்காயத்தில் எடுத்துட்டேன்
2: சார். சம்பங்கிக்கு
3: ஊடு பயிர் போல சார்.
2: ஆமாம், அதில் ஒரு ஊடு பயிர்
3: போல
2: 3-4 மாதத்தில் எடுத்துட்டீங்க?
3: எடுத்துட்டேன் சார். இப்போ லேசாக களை வெட்டிட்டு மிளகாய் நட்டுக்கிறேன் சார்.
2: திருப்பியுமா?
3: இல்ல சார், அந்த புதுசா சம்பங்கி போட்டுருக்கல சார், ஒரு 50 சென்ட் போட்டு
2: அதுல
3: அதுல வந்து இப்ப ஊடு பயிர் போல மிளகா, பச்சை மிளகா போட்டுருக்கோம்
2: சார். ஏன் வெங்காயம் போடலையா?
3: இல்ல சார், வெங்காயம் வந்து விதை வெங்காயம் வந்து 120 ரூபாய் 130 ரூபாய் போகுது சார்.
2: நீங்களே கொஞ்சம் எடுத்து வைக்க கூடாதா?
3: இல்ல வைக்க முடியாது சார், வெங்காயம் வந்து
2: அடிக்கப்படும்.
3: இல்ல அப்படியே நாளாச்சுன்னா தன்னால அது சர்வ போல போயிடும் சார்.
2: அதனால வாங்கிதான் ஆகணும்.
3: வாங்கிதான் ஆகணும் சார்.
2: சின்ன வெங்காயங்களா?
3: சின்ன வெங்காயம் சார், சம்பா வெங்காயம் சார், சின்னது சார்.
2: அது வந்து நீங்கள் சம்பா வெங்காயம்னு சொல்லுவீங்க?
3: சம்பவம் எங்கள் ஏரியா சம்பவம் தான் சொல்லுவோம்.
2: நாங்கள் சின்ன வெங்காயம்னு சொல்லுவோம், இல்லாட்டா சாம்பார் வெங்காயம்னு சொல்லுவோம்.
3: எங்கள் பக்கம் வந்து சம்பா வெங்காயம் சொல்லுவோம் சார்.
2: பெரிய வெங்காயத்தை
3: அது பெல்லாரி வெங்காயம் சொல்லுவோம்.
2: பெல்லாரி வெங்காயம், அதுக்கு அந்த பேர் தான்.
3: ஆமாம் சார்.
2: நான் மறுபடியும் சம்மங்கிக்கு வர்றேன்.
3: ஆமாம் சார்.
2: சம்மங்கி வந்து எப்படி வந்து நீங்கள் விதை கிழங்கா?
3: கிழங்கு சார்.
2: எங்கே வாங்குவீங்க? எப்படி?
3: பக்கத்தில் தெரிஞ்சவர்கிட்ட வாங்கினோம் சார். ஒரு கிலோ வந்து 20 ரூபான்னு வாங்கினோம் சார்.
2: கிலோ 20 ரூபா?
3: ஆமாம் சார்.
2: எத்தனை கிழங்கு இருக்கும்?
3: ஒரு கிலோ இல்லையா சார்? ஒரு கிலோவில் வந்து முன்ன பின்ன வரும் சார். சைஸுக்கு தந்தாலும் முன்ன பின்ன வரும் சார்.
2: அதுக்கு ஏதாவது பருவம் இருக்குங்களா நடுறதுக்கு?
3: ஆமாம் சார், அங்கே வந்து ஆணி ஆடி ஆவணி 3 மாதம் வந்து பருவ மாதிரி டைம் சார். இயற்க அதான் வந்து கிளைமேட் மாதிரி சில்லுன்னு காற்று வர டைம் நல்லா வந்தது சார்.
2: என்ன இடைவெளி
3: சார்? 3 அடி கொண்டு சார். அதான் வந்து சொட்டுநீர் போட்டால் 3 அடி கொண்டு சார். 3 அடி கொண்டு போட்டோம்னாக்கா சார், நைட்டில் பூ எடுத்தாலோ பகலில் பூ எடுத்தாலோ கீழே என்ன பூச்சி போட்டுக்கன்னு சொல்லி தெளிவாக தெரிஞ்சிக்கலாம் சார்.
2: அது என்னங்க நைட்டில் பூ எடுக்கிறது பகலில் பூ எடுக்கிறது
3: சார்? நைட்டு நான் வந்து 2 மணிக்கு போய் பூ எடுப்பேன் சார்.
2: அப்படியா?
3: ஆமாம் சார், 22 மணிக்கு எடுத்து 5:30-5:30 வந்து பூ மண்டிக்காரர்கிட்ட பூ பச்சிடும் சார்.
2: நைட்டு 2 மணிக்கு போகலாம்?
3: ஆ, போவோம் சார்.
2: தோட்டத்துக்கா?
3: ஆமாம் சார்.
2: நீ ஒரு ஆளாக போவீங்க?
3: ஒரு ஆளே போவோம் சார். எங்கள் ஏரியா ஃபுல்லாக அப்படி தான் எடுப்பாங்க சார்.
2: அப்போ சம்மங்கி இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஆள் இருந்துகிட்டே இருப்பாங்க.
3: பகல் போலே இருப்பாங்க சார். நைட் நல்லா நெத்தி பேட்டரி போட்டுன்னு நைட் பகல் ஃபுல்லாக
2: சொல்லுவோம். பேட்டரி போட்டுப்பீங்களா?
3: ஆமாம் சார். பேட்டரி போடலாம் தெரியாதுங்களா சார்? நெத்தி பேட்டரி போட்டுங்க சார். நெத்தி பேட்டரி போட்டுன்னு ஃபுல்லாக
2: அது லைட் எரியும்.
3: லைட் எரியும் சார்.
2: நீங்கள் உங்கள் தோட்டத்தில் ஒரே ஆளாக எடுத்துருவீங்க?
3: நான் எடுத்துருவோம் சார். நைட் 2 மணிக்கு ஆரம்பிச்சோன்னா 5:30 வந்து ஒரு 25-25 கிலோ வரைக்கும் எடுத்துருவோம் சார்.
2: 25 கிலோவா?
3: 25 கிலோ சார்.
2: அந்த 25 கிலோங்கிறது நமக்கு எவ்வளோ பரப்புலேருந்து கிடைக்கும்
3: சார்? 25 கிலோன்றது வந்து சார் ஒரு 7 சென்டில் கிடைக்கும் சார். நல்லா செடி நல்லா இருந்துச்சுன்னா 75 சென்டில் கிடைச்சிரும் சார்.
2: ஓ, 25 சென்டில் கிடைச்சிரும். ஒரு சென்ட்டுக்கு 1 கிலோ?
3: 1 கிலோ தான் சார்.
2: இப்போ 50 சென்ட் வச்சிருக்கீங்க?
3: ஆமாம் சார்.
2: அறுவடை ஆரம்பிச்சிட்டிங்களா?
3: இல்லை சார், இப்போ தான் நட்டு. இன்னும் 3 மாதம் ஆகணும் சார்.
2: 3 மாதம் ஆகும்.
3: ஆமாம் சார்.
2: 3 அடி இடைவெளி சொல்கிறீங்க?
3: ஆமாம் சார்.
2: பயிருக்கு பயிர் 3 அடி?
3: ஆமாம் சார்.
2: வரிசைக்கு வரிசை?
3: வரிசைக்கு வரிசை ஒரு 6 அடி சார்.
2: 6 அடி இருந்தால் போருமா?
3: போதும் சார். அது கலப்பு வந்துடும் சார். கழிச்சுனாக்கா ஃபுல்லாக குரத்து ஃபுல்லாக வந்துடும் சார்.
2: இப்போ இதில் நீங்கள் சொட்டுநீர் பாசனம் போட்டிருக்கீங்க?
3: சொட்டுநீர் இல்லை சார், இப்போ தண்ணி சேமரமாக சொல்லி அப்படியே பாசனம் சார்.
2: இப்போ தனித்தனியே பாயுது?
3: தனித்தனியே பாயுது சார்.
2: தனித்தண்ணி பாஞ்சுன்னா களமண்டம்?
3: களமண்டம் சார்.
2: வாழ் வச்சு தான் களை எடுக்கணும்?
3: இல்லை சார், நான் இந்த பவர் வீடாக சின்னது வச்சுங்கிறேன் சார். களை வெட்டுற மிஷின் சார். சென்டரில் ஓட்டிட்டு பயிர் வர வந்து ஆள் வச்சு களை வெட்டிடுறேன் சார்.
2: அப்போ அதுக்கு ஆள் குறைச்சலாக இருந்தால் போதும்?
3: குறைச்சல போதும் சார்.
2: அந்த பவர் வீடரை நீங்களே ஓட்டிடுவீங்க?
3: நானே ஓட்டிடுவேன் சார்.
2: அதுக்கு முன்னி இந்த கிழங்கு நடுறீங்கல்ல?
3: ஆமாம் சார்.
2: எத்தனை முறை உழவு ஓட்டினீங்கல்ல?
3: குறைஞ்சபட்சம் ஒரு 10 முறை ஓட்டிருப்போம் சார்.
2: 10ஆ?
3: ஆமாம் சார்.
2: அவ்வளோ ஓட்டணுங்களா
3: சார்? அவ்வளோ எவ்வளோ மண் நெப்பமாக வருது அந்தளவுக்கு வேர் இறங்கும் சார். அந்தளவுக்கு களப்பு வரும் சார். அந்தளவுக்கு பூ பெருசு பெருசாக வரும் சார்.
2: உழவுங்கிறது டிராக்டர் உழவு?
3: டிராக்டர் உழவு தான் சார்.
2: நீங்களே ஓட்டிடுவீங்களா?
3: நானே இல்லை சார், வண்டி தான், வாடகை தான் சார்.
2: வாடகை வண்டி?
3: வாடகை வண்டி சார்.
2: இந்த மாதிரி ஒரு 50 சென்ட் ஓட்டுறீங்கல்ல?
3: ஆமாம் சார்.
2: இந்த 50 சென்ட்டுக்கு டிராக்டரில் உழவு ஓட்டுறதா இருந்தால் ஒரு உழவா அல்லது 2 உழவு ஓட்டுவீங்களா முதல்ல
3: சார்? ஃபஸ்ட்டு டைம் வந்து 2 உழவு ஓட்டுருவோம் சார்.
2: அது எவ்வளோ காசு கேட்பாங்க?
3: 2 உழவு ஓட்டினோம்னாக்கா 50 சென்ட்டுக்கு வந்து 1 மணி நேரம் ஆகும் சார்.
2: 1 மணி நேரம்?
3: ஆமாம் சார். 1100 ரூபாய் சார்.
2: ஓ, அந்த மணிக்கணக்கு?
3: மணிக்கணக்கு தான்.
2: ரொட்டை வெட்டுறா?
3: இல்லை சார், பெரிய வண்டியா சார்.
2: கலப்பை தான்?
3: கலப்பை தான். செஞ்சு கொத்து கலப்புன்னு சொல்லுவாங்க சார்.
2: அது வச்சு ஓட்டுறதுக்கு ஒரு மணி நேரம்?
3: 1 மணி நேரம் சார்.
2: 1100 ரூபாய்?
3: 100 ரூபாய் சார்.
2: அது மாதிரி கிட்டத்தட்ட நம்ம 5 முறை ஓட்டுவோம்.
3: 5 முறை சார்.
2: அதில் ஏதாவது இயற்கை எரு போடுவீங்களா? சாணி குப்பை?
3: சாணி குப்பைலாம் போட்டால் சம்பங்கி வந்து சார் அந்த அண்டு செல்லு உட்காந்துடும் சார்.
2: என்ன உட்காருங்க? அண்டு
3: செல்லுன்னு சொல்லுவாங்க சார். அதான் வந்து நச்சு போல உட்காந்து அது கரைஞ்சிரும் சார்.
2: வேர்பூச்சி மாதிரி?
3: வேர்பூச்சி போல உட்காந்து. அது வெளியே தெரியாது சார்.
2: சரி,
3: அதனால வந்து எரு அதிகபட்சம் போட மாட்டேன் சார். அப்படியே அது எரு போட தந்தால் குறைஞ்சபட்சம் ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடியே போட்டு பூமி வந்து நெப்பமாக்கணும் சார். அதனுடைய இது எருவே இல்லாத போல மண்ணா எரு ஒன்றா மக்கற அளவுக்கு விட்டணும் சார்.
2: அப்படியா
3: சார்?
2: நீங்கள் மண்புழு உரம் கூட வாங்கி போடலாம், வேப்ப முன்னா கூட வாங்கி போடலாம்.
3: வேப்ப முன்னாக்கெலாம் போடலாம் சார். அதெல்லாம் ஒன்றாவா சார்? அதெல்லாம் போடலாம் சார்.
2: இப்போ இது மாதிரி ஓட்டிட்டு பார் பிடிப்பீங்களா?
3: ஆமாம், பார் பிடிப்பேன் சார். 3 அடிக்கு ஒரு பார் பிடிச்சிருவோம் சார்.
2: 3 அடிக்கு ஒரு பார். அந்த மாதிரி பார் பிடிச்சிட்டு அதில் தான் நீங்கள் இந்த கிழங்கு நடணும். கிழங்கு எவ்வளோ பெருசு இருக்குங்க ஒரு கிழங்கு
3: சார்? ஒரு கிழங்கு வந்து கணக்கு பண்ணோன்னா ஒரு 50 கிராம் 100 கிராம் அளவில் வரும் சார்.
2: அவ்வளோதான். அதில் ஏதாவது நீங்கள் மருந்து இருந்து போட்டு நடுவீங்களா இல்லை அப்படியே நட்டு?
3: அப்படியே தான் நடுவோம் சார்.
2: வெறும்னா நான் கிழங்கு நட்டுணும்.
3: அவ்வளோ தான் சார். அப்படியே மஞ்சள் விட்டு தண்ணி பாய்ச்சிட்டு அப்படியே நட்டுன்னு போயிட வேண்டியது தான் சார்.
2: எத்தனை நாள் முளைப்பு வரும்?
3: முளைப்பு வந்து சார் ஒரு 2 வாரத்தில் வந்துடும் சார்.
2: 2 வாரம் ஆகுமா?
3: ஆமாம் சார்.
2: 2 வாரம் வரைக்கும் 10-15 நாள் வரைக்கும் காத்துக்கிட்டு
3: இருக்கணும். காத்துனது
2: சார். வருதா வருதா வருதான்?
3: ஆமாம் சார். ஃபஸ்ட்டு ஒருத்த நட்ட சொல்ல ஒரு தண்ணி சார் திரும்பி வந்து செல தண்ணின்னு சொல்லுவோம் சார். அடுத்த தண்ணி காமிச்சு சொல்லலாம். அடுத்த தண்ணி காமிச்சிட்டு ஒரு 2-3 நாளில் பயிர் துளுத்து வந்துடும் சார்.
2: வந்துடும். இந்த மாதிரி நட்டுட்டு ஒரு 10 நாள் அல்லது முளைப்பு வருது. முளைப்பு வந்ததுக்கப்புறம் என்ன செய்வீங்க?
3: முளைப்பு வந்ததுக்கப்புறம் களை வெட்டி விட்டுட்டு அப்படியே தான் விடும் சார். பயிர் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வரணும் சார். ஒரு 2 மாதம் வரைக்கும் அது எதுவும் வைக்க மாட்டோம் சார். அதுக்கப்புறம் மேல்பட்டு தான் வந்து எதனா டிஏபி இல்லைனாக்கா 16:16 அது போல் எதனா உர வைக்கணும் சார்.
2: காம்ப்ளெக்ஸ் மாதிரி எதாவது? அது வரைக்கும் வைக்கவே மாட்டீங்களா?
3: வைக்கவே மாட்டோம் சார்.
2: ஏன் அப்படி?
3: இல்லை சார், பயிர் வந்து இயற்கையாக கழிச்சு வந்துடும் சார், அதுக்கப்புறம் மேல்போடு தான் வைக்கிறது,
2: அதுக்கப்புறம் தான் உரம் வைக்கும்.
3: ஒன்று ரெண்டு பூ வர ஆரம்பிக்கும் சார், லேசாக வர ஆரம்பிச்சு வந்து உரம் வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக பயிர் பிக்கப் ஆகிடும் சார்.
2: ஆக அது முதல் பூ வர்ற வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம்,
3: காத்துக்கிட்டு
2: இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் உரம் வைக்கிறோம்.
3: ஆமாம் சார்.
2: இந்த 50 சென்ட்டுக்கு எவ்வளவு டிஎப்பியோ அல்லது எவ்வளவு 16x16 காம்ப்ளெக்ஸ் வைப்பீங்க
3: சார்? இப்போ எது வச்சாலும் ஒரு மூட்டை அளவு சார்.
2: இந்த 50 சென்ட்டுக்கு ஒரு மூட்டை?
3: ஒரு மூட்டை சார்.
2: ஒரு ஏக்கராக இருந்தால் ரெண்டு மூட்டை?
3: ரெண்டு மூட்டை சார்.
2: முதல் பூ நமக்கு வர்றதுக்கு 2 மாதத்துக்கு மேலே ஆகிடுமா?
3: 2-3 மாதம் ஆகும் சார்.
2: 3 மாதம்
3: ஃபஸ்ட்டு வருஷம் என்னன்னாக்கா, அந்த கிழங்கு வந்து குறுத்து வர பருவமாச்சுனாக்கா உடனே வந்துடும் சார், வந்துனாக்கா சின்ன வரும் சார். ஒரு 3 மாதம் மேல் போட்டனாக்கா நல்லா தெளிவாக பெருசாக வரும் சார்.
2: முதல்ல வர்ற பூ சின்னதாக தான்
3: சின்னதாக வரும் சார்.
2: அது என்ன கட் பண்ணணுமா அப்படியே?
3: இல்லை சார், அப்படியே செண்டு போல் வரும் சார்.
2: ஆமாம்.
3: சைடில் அப்படியே உடச்சி எடுக்க வேண்டியது தான் சார்.
2: உடச்ச அப்படியே வந்துடும்.
3: அது வந்து ஒரு நாளைக்கு 2 பூ, 3 பூ, 5 பூ அப்படி தான் மலரும் சார். மீதியெல்லாம் மலரா சார், அப்படியே தான் சின்னதாக இருக்கும் சார்.
2: இப்போ மலர்ந்த பூவை தான் நம்ம எடுக்கணும்.
3: எடுக்கணும் சார். மலராத்தலாம் அப்படி தான் விட்டணும் சார். அது வந்து மரநாளும் மலரும் சார். அது எப்படின்னா அந்த வாழைப்பூ மலர்ந்து வெளியே வருதுப்பா சார், அது போல் மலர்ந்து மலர்ந்து ஒரு நாளைக்கு 4 பூ, 5 பூ அப்படியே ஒதுங்கி வரும் சார்.
2: சாமந்தி பூக்கும் நீங்கள் சொல்கிற இந்த சம்பங்கிக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா?
3: நிறைய சார். சாமந்தி வந்து நிறைய கலர் சார், 3-4 கலர் நின்று தெரிஞ்சு இருக்குது சார். அதில் வந்து சாமந்தி வந்து அதிகம் காஞ்சாலும் 2வது பிக்கப் ஆகும் சார். அதிகம் மழை பெஞ்சாலும் அது பிக்கப் ஆகும் சார். ஆகா சார். சம்பிங் வந்து எப்படி இருந்தாலும் சமாளிச்சிங்க சார்.
2: அதனால தான் இதுக்கு போகிறீங்க?
3: ஆமாம் சார்.
2: உங்கள் பகுதியில் நிறைய பேர் இதை வச்சுருக்காங்க?
3: எங்கள் பக்கம் நிறைய சார்.
2: இதில் இப்போ நீங்கள் வந்து வெள்ளை நிறம் சொல்கிறீங்க?
3: ஆ சார்.
2: இது போல் வேறு நிறம்லாம் இருக்காதுல்ல?
3: வேறு இல்லை சார், ஒரே கலர் அவள் தான் சார்.
2: இப்போ இது வந்து சம்பங்கிலாம் ஒரு பூ பூத்துச்சுன்னா அது எத்தனை நாளைக்கு அது இருக்கும்? அது
3: பூ பூத்துச்சுனாக்கா குறைஞ்சபட்சம் 10 நாள் வரைக்கும் வரும் சார். பூ குரோத்து வர்றதா போல் சார், அதிகமாக பெருசாக வந்துச்சுனாக்கா நிறைய பூ வரும் சார், அது 10 நாள் வரைக்கும் சார். சின்னதாக வந்துச்சுனாக்கா ஒரு 5 நாள், 3 நாள் அப்படி வரும் சார்.
2: இல்லை நான் கேட்குறது
3: சார்,
2: இப்போ பூ பறிச்சிடுறீங்க?
3: ஆ சார்.
2: காலையில் நீங்கள் போய் 2 மணிக்கு பறிக்கிறீங்க பாருங்க.
3: ஆமாம் சார்.
2: அந்த பூ மலர்ந்த பூவாக தானே இருக்கும்?
3: இல்லை சார், மலரா சார், மலர ஸ்டேஜில் இருக்கு சார். ஆனால் மலராது?
2: மலராது.
3: மலராது சார்.
2: அந்த மலராத மலர்ந்து மலராத அந்த பூவை
3: சார்
2: நீங்கள் பறிக்கிறீங்க?
3: ஆமாம் சார்.
2: பறித்த பிறகு அது எத்தனை நாளைக்கு வச்சுக்கலாம்?
3: ஈவினிங் வரைக்கும் தானே சார். ஈவினிங் மேல்படி மலர்ந்துடும் சார்.
2: மலர்ந்துடும். மலர்ந்துருச்சுன்னா அவ்வளோதான்?
3: அவள் தான் சார்.
2: மல்லிகைப்பூ மாதிரி தான்?
3: ஆமாம் சார்.
2: முட்டாக இருக்கும், முட்டாக இருக்கிற வரைக்கும் சரி, மலர்ந்துச்சுன்னா அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு.
3: முடிஞ்சிருச்சு. அவள் தான்
2: சார். வாசனை இருக்குங்களா
3: சார்? வாசனை நல்ல வாசனை சார்.
2: ராம்ஜெயத்துடைய தொலைபேசின்னு சொல்லும்.
3: 9797-86-86-74-74-73 சார்.
2: 71-74-73. உங்களை தொடர்பு கொண்ட அந்த சம்பங்கி சாகுடி பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை எங்கள் கூட சொல்லலாம்.
3: எனக்கு வந்து விவசாயம்னா உயிர் சார், கண்டிப்பாக சொல்லுவோம் சார்.
1: சம்பங்கி சாகுபடி முறைகளை பத்தி திருவண்ணாமலை மாவட்டம் முத்தனூர் எஸ் ராமஜெயம் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டியா?
0: மருதானிக்கா, எல்லா விவரங்களையும் ஒன்னு விடாம கேட்டுக்கிட்டேன். என் கைபேசியிலயும் அந்த முத்து முத்தான தகவல்களை பதிஞ்சும் வச்சுக்கிட்டேன்.
1: நல்ல வேலை பண்ண புள்ள, கூட இன்னொரு பதிவையும் பதிஞ்சுக்கோ.
0: அது என்ன விவரங்கா?
1: இவ்வளவு நேரமா நறுமணம் மிக்க சம்பங்கி பூக்களை பத்தி தானே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ பெண்களோட அழகுக்கு அழகு சேர்க்கிற மஞ்சள் சாகுபடி அனுபவங்களை பத்தி கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேல வட்டம் மூங்கில்பாடி கிராம உழவர் பி சுமதி அவங்க தான் விவரங்களை சொல்ல போறாங்க. இதையும் கேட்டு தெரிஞ்சுப்போம்.
0: ஆஹா, வருமானத்துக்கு சம்பங்கி, ஆரோக்கியத்துக்கு மஞ்சள் சாகுபடியா? இதோ இப்பவே விவரங்களை கேக்குறேன்.
4: என்னென்ன பயிரெல்லாம் பண்றீங்க?
5: மஞ்சள் பண்றேங்க சார், சேனக்கிழங்கு பண்றேன், அப்புறம் காய்கறி பயிர்கள், பாரம்பரிய நெல் வகைகள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேங்க சார்.
4: பொதுவா உங்க பகுதி, அது குறிப்பா இந்த சின்ன சேலம் கள்ளக்குறிச்சி இந்த பகுதியிலாம் பாத்தீங்கன்னா பணப்பயிர் கொஞ்சம் அதிகமா பண்றாங்க. அந்த விதத்துல மஞ்சள் சாகுபடி நீங்க எவ்வளவு நிலம் வச்சிருக்கீங்க?
5: 4.5 ஏக்கர் வச்சிருக்கேங்க சார்.
4: அதுல மஞ்சள் சாகுபடினா எவ்வளவு?
5: மஞ்சள் 1 ஏக்கர், 1.75 ஏக்கர் கொஞ்சம் கம்மியா தான் பண்ணிட்டு இருக்கோம். இயற்கை முறையில பண்றதுனால கம்மியா தான் பண்றோம். நாம மஞ்சள் தூளுக்கும் விதைக்குமே கொடுத்துறது.
4: சரி, மஞ்சள் சாகுபடி பண்றது எப்படி உங்களுக்கு ஐடியா இல்ல? பாரம்பரியா உங்களுக்கு முன்னாடி பெரியவங்க எல்லாம் பண்ணிட்டு இருந்ததா?
5: ஆமாங்க சார், எங்க அப்பா அம்மா எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அது இவ்வளவு நாளா நானும் பண்ணாம தான் விட்டுட்டேன். இப்ப ஒரு 3 வருஷமா தாங்க சார் மஞ்சளும் சரி நம்ம பண்ணணும், மஞ்சள் தூள் நிறைய கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால இப்ப 3 வருஷமா மஞ்சள் போட்டு மஞ்சள் வெத மஞ்சளாவும் குடுத்துட்டு மீதி வேக வச்சு நாங்க அரைச்சி மஞ்சள் தூளா குடுத்துட்டு இருக்காங்க சார்.
4: சரி, இப்ப மஞ்சள் விவசாயம் பண்ணணும் அப்படின்னு ஒரு விவசாயி நினைக்கிறாருன்னு வச்சீங்களேன்.
5: ஆமாங்க சார்.
4: இப்ப நிலத்தை தயார் பண்றதுல சொல்லுங்க, மண் எத்தனை தர உழணும், நல்ல புழுதியா உழணுமா, என்ன செய்யணும்,
5: நாம வந்து எப்பவும் பண்ற மாதிரி தாங்க சார், பழதானி விதப்பு கொடுத்துருவோம். இல்ல அப்படின்னாக்க நம்ம ஆடி பட்டம் போடுறதுனால நெல்ல எடுத்துட்டு மாசி சித்திரையில பங்குனையில நம்ம நெல் அறுவடை செய்வோம். அறுவடை செஞ்சோம்னா நெல்லங்கட்டையிலேயே நம்ம உழுது நல்லா ஒரு நாலு சல்லாட்ட உழுது ரொட்டேட்டர்ல அடிச்சு நம்ம ட்ரிப்ல ஓட்டுருவோங்க சார். பாறை ஓட்டி ரொட்டேட்டர்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்க சார், அந்த ரொட்டேட்டர்லயே கூட நல்லா நைஸா மண்ணை உழுது பவர் டில்லர் வச்சு அப்படியே லைனா கரை ஓட்டி விட்டோம்னா, ஓட்டி விட்டு அடுத்த மஞ்சளை விளம்பிட்டோம்னா அடுத்த ரெண்டாவது செகண்ட்ல இன்னொரு தடவை பவர் டில்லர்லயே ஓட்டி விட்டோம்னா கரையாயிடும். அதுக்கு மேல நம்ம சொட்டு நீர் பைப்பை இழுத்துட்டுருவோம்.
4: சார், இப்ப இந்த விதை கிழங்கு எல்லாம் வந்து எப்படி நீங்களே தயார் பண்ணிக்கிறீங்களா இல்ல வாங்குறீங்க?
5: ஒரு தடவை வாங்கணுங்க சார், ஃபர்ஸ்ட் டைம் வாங்கணும், அதுல இருந்து நாங்களே விதை எடுத்துக்கிறோங்க சார்.
4: ஒரு ஏக்கர்னா எவ்வளவு விதை தேவைப்படும்?
5: ஒரு அரை ஏக்கருக்கு 500 கிலோ தேவைப்படுங்க சார்.
4: அரை ஏக்கருக்கு?
5: அரை ஏக்கருக்கு. ஒரு ஏக்கருக்குன்னா ஒரு டன்னு தேவைப்படுங்க சார், 1000 கிலோ.
4: அது ஏதாவது விதை நேர்த்தி பண்ணணுமா இல்ல வந்து அப்படியே கிழங்க வந்து
5: நாங்க
4: செய்வீங்க?
5: மாமரத்து நிழல் இருக்கும், அந்த நிழல்ல நாங்க மஞ்சளை அடுக்கி மூடாக்கு போட்டு தண்ணி தெளிச்சு விட்டோம்னாவே போதுங்க சார், வேற எல்லாம் எதுவும் பண்றதில்ல. ரெண்டு மாசம் வச்சிருக்கலாங்க சார்.
4: நேரில் ஓட்டமா போட்டு
5: போட்டு வச்சிருக்கலாம்.
4: தண்ணி அப்பப்ப தெளிச்சுட்டு இப்படி காலையில சாயந்தரமா இல்ல ஒரு நாளைக்கு ஒரு
5: ஒரு நாளைக்கு ஒரு தடவை தெளிப்போம் ஆரம்பத்துல, அப்புறம் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா கூட தெளிக்கலாங்க சார்.
4: ரெண்டு மாசத்துல அது நல்ல மிளகட்டி
5: வந்துருங்க சார்.
4: சரி, அப்புறம் அதுக்கு பிறகு கணக்கு இருக்கும்ல, ஒரு ஏக்கர்னா இத்தனை நடணும் அப்படின்னு இடைவெளி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க.
5: ஒரு அடிக்கு ஒன்னு நடுவோங்க சார். விரலி வந்து நல்ல பெரிய சைஸாதான் விதைக்குன்னு தனியா பொறுக்கி எடுத்து வைப்போம். அப்படிங்கும் போது நம்ம ஒரு அடிக்கு ஒன்னு எடுத்து வைப்போங்க சார். ட்ரிப்பு வந்து 4 அடி லேட்டர் தாங்க சார்.

0: நாலு அடியில ரெண்டடிக்கு ஒரு ஹோல்ஸ் இருக்கும். ரெண்டடிக்கு ஒரு ஹோல்ஸ் இருக்கும் போது நம்ம என்ன பண்றோம், அந்த ரெண்டடி ஹோல்ஸ்லயே மூணு மஞ்சள் வச்சிருவோம்.
1: இப்ப நீங்க அந்த விதக்கரண்டா நட்டு அதுக்கு பிறகு ஒரு உயிர் தண்ணி விடுவீங்க.
0: ஆமாங்க.
1: அதுக்கு பிறகு எத்தனை நாள்ல ஒரு ஜான் பயிரா வரணும்னா எவ்வளவு நாள் ஆகும்?
0: நல்லா தண்ணி பஞ்சிட்டு இருந்ததுன்னா ஒரு மாசம் ஆயிடுங்க சார். அதுக்கு முன்னாடி மஞ்சள் முளைச்சு வெளியில வரங்காட்டியுமே களை வந்துரும்.
1: அது முந்திட்டு வந்துடும்.
0: ஆமா, முந்திட்டு வந்துரும். ஒரு தண்ணியை விட்டு ரெண்டாவது தண்ணி ட்ரிப்ல விட்டாவே களை வந்துடும். களை வந்துட்டா அப்புறம் நம்ம ஆள் வச்சுதான் களை எடுப்போம். களை எடுத்ததுக்கு அப்புறம் முளைப்பு வருங்க சார்.
1: சரி, அந்த களையை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன பண்ணுங்க, களைக்குள்ளியா இல்ல ஆள் வச்சு?
0: ஆள் வச்சுதாங்க சார் பண்றோம்.
1: களைக்குள்ளியா?
0: ஆமா, இயற்கை முறையில பண்றதுனால களைக்குள்ளியே இல்லைங்க சார். ஆள் வச்சுதான் எடுத்தவனு, வேற வழியே இல்ல.
1: சரி, அதுக்குள்ள இங்க பயிரும் கிளம்பி வந்துட்டு இருக்கோம். பொதுவா வந்து மஞ்சள்ல அந்த அளவுக்கு நோய் தாக்காதுன்னு சொல்லுவாங்க, என்னென்ன நோயெல்லாம் தாக்க வாய்ப்பு இருக்கு, உங்க பகுதியில் எப்படி இருக்கு?
0: மஞ்சள் வந்து சருவு காஞ்சி போன மாதிரி, அந்த இலைகள் எல்லாம் காஞ்சி போன மாதிரி ஒரு நோய் வருங்க சார். அப்புறம் இலையிலேயே வந்து புள்ளி புள்ளியா இருக்கும்,
1: இலை
0: புள்ளி நோய், இதெல்லாம் வருங்க சார். நம்ம வருமோன்னு காப்போங்கறதுனால வேப்ப முன்னாக்கு, கள்ள புண்ணாக்கு இதெல்லாம் போட்டுறோம்.
1: அடி உரமா என்ன போடுவீங்க?
0: அதாங்க சார், வேப்ப முன்னாக்கு, கள்ள புண்ணாக்கு, மண்புழு உரம்
1: போட்டு மொத்த வயல் முழுக்குமே போட்டுருவீங்களா?
0: போட்டுருவோங்க சார். போட்டுட்டு தான் நம்ம ரொட்டேட்டர்லயே பார் அடிச்சு போடுறது.
1: அதுல இருந்து ரசாயன உரம் அதெல்லாம் கிடையாது?
0: அதெல்லாம் எதுவும் கிடையாது,
1: எல்லாம் இயற்கை சம்பந்தப்பட்ட.
0: ஆமாங்க சார்.
1: சரி, அது மாதிரி போட்டுருக்கீங்க, அது வந்து கிளம்பி வருது. அதுக்கு பிறகு வந்து நீங்க சொன்னீங்க பூச்சி நோய் தாக்காம இருக்கிறதுக்கு வேற என்னென்ன பண்றீங்க? வேப்பம்
0: அது போட்டுருவோங்க சார். அது போட்டு ஒரு களை எடுத்ததுக்கு அப்புறம் ஏதாவது பூச்சி தாக்கிட்டா என்ன பண்றதுங்கறதுக்காக அந்த மீனமில விட்டுருவோங்க சார். மீனமில விடும் போது எந்த ஒரு பூச்சியும் தாக்க வராது,
1: வாடகைக்கு
0: வராது. அப்ப நம்ம வந்து பூச்சி அட்டை, புனல் கூண்டு, இது மாதிரி
1: ஒரு பொறி மாதிரி வைப்பீங்க.
0: எனக்கு ஊர்ச்சி பொறி வந்து மூணு நாலு எடுத்து வச்சிருவோம். ஒரு வயலுக்கு, ஒரு அரை ஏக்கருக்கு மூணு எடுத்து வச்சிருவோம். ஓரளவுக்கு எந்த ஒரு நோயும் தாக்காத பாத்துக்குவோங்க சார்.
1: சரி சரி, இப்ப நீர் மேலாண்மைக்கு வருவோமே. இப்ப நீங்க வந்து அடி உரம் போட்டீங்க, அதுக்கு பிறகு கிழங்கு நட்டீங்க, கிழங்கு இப்ப வந்துட்டு இருக்கு. எத்தனை நாளைக்கு ஒரு தடவை தண்ணி பாய்ச்சணும்?
0: ட்ரிப்புங்கறதுனால வாரத்துக்கு ஒரு தண்ணி விட்டுருவோங்க சார். வாரத்துக்கு ஒரு தண்ணி விட்டாதாங்க சார் அது நல்லா இருக்கும்.
1: மூடாக்கெல்லாம் போட்டு வச்சுக்கல நீங்க?
0: மூடாக்கு என்ன போடலீங்க சார், மூடாக்கு நாங்க போடுறதுல அப்படியே கரையோட தான் வச்சிருக்கோம். அதனால ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஃபுல்லா தண்ணி விடணுங்க சார்.
1: சரி, பொதுவா மஞ்சள் வந்து கொஞ்சம் வறட்சி தாங்குற பயிர் தான். அதிகமா மழை பெஞ்சு தண்ணியே நின்னு போச்சுன்னு வச்சுங்க வயல்ல, அப்ப என்ன ஆகும்?
0: அழிவு போயிருங்க சார். ஆனா தண்ணி நிக்க நாங்க விட மாட்டோம்.
1: வடிகால் வசதி வச்சுக்கிறீங்க?
0: ஆமாங்க சார், எச்சரிக்கையாவே நாங்க வடிகால் வசதி இருக்கு.
1: மழை வந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கு வழி
0: வச்சிருக்கேன்.
1: சரி, கிழங்கு இப்ப வைக்க போகுது, செடி நல்லா வளர்ந்து இருக்கு. ரொம்ப அடம்பலா செடியாவே பச்சை பசேன்னு இருந்தாலும் கிழங்கு பெருசா வராதுங்கிறாங்க, எப்படி சொல்லுங்க?
0: அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க சார். நம்ம வந்து இயற்கையில பண்றதுனால அதிகம் வளர விடுறதில்ல. சைஸ் சோவு வந்து மீடியமா தான் இருக்கும். மீடியமா இருந்தாலும் நல்லா அடியில வந்து நல்லா சீப்பு சீப்பா
1: கிழங்கு வந்து பிடிச்சி நல்லா வரணும்.
0: நல்லா வரணுங்கிறதுக்காக பனம்பழ கரைசல், பப்பாளி கரைசல், அதுல வந்து பொட்டாஷ் சத்து இருக்கிறதுனால
1: ஸ்ப்ரே பண்ணுவீங்களா?
0: தரவழியே ட்ரிப்லயே விட்டுருவோம்.
1: தண்ணியில கலந்து விட்டுறீங்க?
0: தண்ணியில கலந்து ட்ரிப்லயே
1: போயிருக்கு போயிடுது. அதுக்கு பிறகு அது எடுத்துக்கிட்டு
0: அதை எடுத்துக்குதுங்க சார். இந்த பனம்பழ சீசன்ல பனம்பழம் போட்டு வச்சுக்குவோம். மத்த டைம்ல பப்பாளி பழம், வாழைப்பழம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து பழக்காடின்னு அதை போட்டு வச்சுக்கிறோம். ரெண்டும் மாத்தி விட்டுருவோம், வேற எதுவுமே விடுறது இல்லைங்க சார்.
1: சரி, இப்ப மஞ்சள்ல வந்து பல ரகங்கள் இருக்கு, நீங்க எந்த மாதிரி ரகம்?
0: நம்மளது வந்து சுத்தமான நாட்டு ரகம் தாங்க சார்.
1: ஒரு செடிக்கு எத்தனை, ஒரு காக்கில் அளவுக்கு வருமா இல்ல எத்தனை காய் வைக்கும்?
0: ஒரு குத்துக்கு 600-700 கிராம் வரும்.
1: குத்து வெடிச்சு கிளம்பும்?
0: ஒரு 4 குத்து, 3 குத்து, 5 குத்து, இது மாதிரி வருங்க சார்.
1: இப்ப அதுல இருந்து ஒரு 1 கிலோ வரைக்கும் நீங்க சொல்றீங்க?
0: ஆமா, ஒரு குத்து வந்து ஒரு கிளை, ஒரு கிளை வந்து 1 கிலோ வரும். 600-700 கிராம் குறையில்லாம வருங்க சார் ஒரு செடிக்கு.
1: இப்ப மஞ்சள் முத்திடுச்சு அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது?
0: அது தெரியுங்க சார், சோவையெல்லாம் மடிஞ்சிடும். சோவை மடிஞ்சிரும், நம்ம அப்புறம் சோவையை அறுத்துட்டு தாங்க சார் ஆள் வச்சு வெட்டணும். சோவையை அள்ளி போட்டுட்டு அப்புறம் தாங்க சார் கொந்தாளங்கன்னு சொல்லுவாங்க, அந்த கொந்தாளத்தை வச்சு மஞ்சளை வெட்டணும். வெட்டி ஆள் வச்சு,
1: அதுக்கு பழக்கம் உள்ள ஆள் வேணும்.
0: ஆமா, இல்லனா
1: வெட்டக்கூடாது, காயம் பட்டுற கூடாது.
0: காயம் பட்டுரும், வெட்ட தெரியாதவங்க வெட்டினாங்கன்னா எல்லாம் வெட்டி விட்டுருவாங்க.
1: வெட்டி விட்டுருவாங்க. மஞ்சள் திடிச்சுங்கிறது வந்து அது காஞ்சி போறத வச்சுதான், மத்தபடி நீங்க பண்ணுவீங்களா?
0: அதெல்லாம் எதுவும் பண்றது இல்லைங்க சார். தாள் மடிஞ்சிருச்சுனாவே மஞ்சள் விளைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் சார், மஞ்சள் முத்திருச்சு அப்படிங்கிற அர்த்தம்.
1: சரி, இப்ப மஞ்சள் போடும்போது ஏதாவது ஊடு பயிரெல்லாம் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா?
0: போடலாங்க சார், உளுந்து விதைக்கலாங்க சார். அந்த மஞ்சள்ல ஆரம்பத்துல வந்து நம்ம மஞ்சள் வைக்கும் போது வெங்காயம் வைக்கலாம்.

0: சின்ன வெங்காயம்,
1: சின்ன வெங்காயம்,
0: சின்ன வெங்காயம் வச்சோம்னா வெங்காயம் முளைச்சி மேல வந்து பல்லெல்லாம் பிரிஞ்சிரும், கிளையெல்லாம் பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மஞ்சளே முளைச்சு வரும். மஞ்சள் முளைச்சி நல்லா இலை நாலு இலை அஞ்சு இலை வரும்போது நம்ம வெங்காயத்தை அறுவடை பண்ணிடலாம்.
1: மஞ்சளுக்கு மொத்தமா வயசு எவ்வளவு?
0: மஞ்சளுக்கு வயசு 8 மாசம் சார்.
1: 8 மாசம், 10 மாசம் கிடையாது.
0: 10 மாசம் கிடையாது, நாம தான் விடுறது, 10 மாசம் விடுறது.
1: அதனால ஒன்னு ரெண்டு ஊடு பயிரும் போடலாம்.
0: போடலாம் சார்,
1: ஒரு 3 மாசத்து பயிர் இல்ல 75 நாள் பயிர்
0: அது மாதிரி போட்டுக்கலாம்.
1: போட்டுக்கலாம், நீங்க சொல்ற மாதிரி சின்ன வெங்காயம் போடலாம்.
0: சின்ன வெங்காயம் போடலாம்
1: கூட போடலாம், இல்ல நேரக்கடலை.
0: அது வந்து நாங்க லேட்டா வெட்டுறதுனால தாள் மடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், கடலையும் போடுவோம், கடலை போடுவோம், எள்ளு போடுவோம், அது மாதிரி போட்டு அதை அறுத்துக்கிட்டு அப்புறம் மஞ்சள் வெட்டிக்கலாம். நாங்க அதெல்லாம் போட்டாக நிறைய வேலை அப்படின்ட்டு அதை போடுறது இல்லைங்க சார். அந்த வெங்காயம் வச்சுட்டு இந்த கொத்தமல்லி விதைக்கலாங்க சார், நாட்டு கொத்தமல்லி அது விதைக்கலாம். நம்ம அந்த கார்த்தி பட்டத்துல கொத்தமல்லி வச்சோம்னா அந்த ஈரத்தன்மை குழு குழுன்னு இருக்கிறதுனால அந்த செடி தாள் எல்லாம் இருக்கிறதுனால அது நல்லா விளைஞ்சி ஒரு ஊடு பயிரா அது எடுத்துக்கலாம்.
1: பொதுவா ஒரு ஏக்கர்னா எத்தனை கிலோ வந்து மஞ்சள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு?
0: நல்லா விளையறத பொறுத்து வருங்க சார். ஒரு 18 சென்ட்ல மட்டும் நாங்க போன வருஷம் தனியா பண்ணோங்க சார், 1 டன் கொடுத்தோங்க சார். பச்சை மஞ்சள 1 டன் விதை மஞ்சள் கொடுத்தோம். அது இல்லாம நாங்க ஒரு 4 கொப்பரை வேக வச்சோம் பவுடருக்கு, அப்புறம் ஒரு 1/2 ஏக்கருக்கு விதை மஞ்சள் எடுத்து
1: வச்சுக்கிட்டோம்.
0: இவ்வளவு இருக்கு வந்ததுங்க சார்.
1: பொதுவா நம்ம வந்து மஞ்சள் வந்து வெளியில கடையில எல்லாம் வாங்குறோம் அப்படின்னா வந்து அது கொஞ்சம் கலப்படம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கலர் தான் வந்து நல்லா அடிக்கிற மஞ்சள் இருக்கு, ஆனா அது உண்மையிலேயே மஞ்சளுடைய விஷயம் இல்ல, அது கலர் பவுடர் கலக்குறாங்க அப்படிலாம் சொல்றாங்க. எல்லாருக்கும் ஒரு அச்சமும் இருக்குது, மஞ்சள் வந்து ஒரு இயற்கையா கிடைக்க வேண்டிய ஒரு பொருள்.
0: இப்ப எங்களுதெல்லாம் ஒரிஜினல் மஞ்சளுங்க சார், அப்படியே முகத்துக்கு கூட போட்டுக்கலாம், நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம்.
1: புற்றுநோயவே தடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மஞ்சளுக்கு.
0: மஞ்சளுக்கு ஆமாங்க சார்.
1: மஞ்சள் வந்து பால்ல எல்லாம் கொஞ்சம் கலந்தெல்லாம் குடிக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க.
0: சளி பிடிச்சதுன்னா பால்ல கலந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம்.
1: அறுவடை செஞ்ச மஞ்சள் வந்து நம்ம 8 நாளைக்கு வச்சுக்கலாம்.
0: அது வச்சுக்கலாங்க சார், 4 மாசம் 5 மாசம் வச்சுக்கலாம்.
1: ஒன்னாகாதுங்க
0: சார்.
1: சரி, இப்ப விற்பனை வாய்ப்பு எல்லாம் எப்படி இருக்குது, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்க. நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க அதுக்குன்னு ஆள் இருக்காங்க வந்து வாங்கிட்டு போடுவாங்க அப்படின்னு, எப்படி அந்த லிங்க் எல்லாம் கிடைக்குது? சில பேர் வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் வச்சுக்கிறாங்க.
0: வாட்ஸ்அப் குரூப் இருக்குங்க சார், அதுல நம்ம நடவில் இருந்து அறுவடை வரைக்கும் வீடியோ போடுவோங்க சார்.
1: பயிர் எப்படி இருக்குது அதெல்லாம் கூட போடுவீங்க?
0: ஆமாங்க சார், மஞ்சள் அறுவடை பண்ணும் போதும் போடும் போது அவங்க வந்து எங்களுக்கு இவ்வளவு மஞ்சள் தேவை விதைக்கு கொடுங்க அப்படின்னு கேப்பாங்க. யார் முன்னாடி வந்து கேக்குறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துறது விதை மஞ்சள். கடை வச்சிருக்கிறதுனால
1: காய்கறி பயிர் விற்பனை பண்ணும்போது இதையும் சேர்த்து பண்றீங்க?
0: இதையும் சேர்த்து பண்றேங்க சார். குரூப்ல போடும் போது நம்ம மஞ்சள் வேவிக்கிறது அதெல்லாம் போடும் போது எங்களுக்கு உடனே இவ்வளவு மஞ்சள் வேணும்
1: அப்படின்னு கஸ்டமர்ல இருந்து கால் வருது பண்ணிக்கிறீங்க?
0: ஆமா, வந்து வாங்கிக்கிறாங்க சார், வீட்லயே கூட வந்து வாங்கிக்கிறாங்க.
2: என்ன அன்பரசி, மஞ்சள் சாகுபடி அனுபவங்களை பத்தி கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேல வட்டம் மூங்கில்பாடி கிராம உழவர் பி சுமதி அவங்க சொன்ன விவரங்களை கேட்டியா? ரொம்ப பயனுள்ளதா இருந்தது இல்ல?
3: மருதானிக்கா, இவங்க சொன்ன எல்லா தகவல்களையும் கேட்டுக்கிட்டேன். மஞ்சள் நம்ம மண்ணோட மங்களகரமான பயிர் மட்டும் இல்ல, லாபம் தரக்கூடிய தங்கமான பயிர்னு இப்ப புரியுது.
2: மஞ்சளை அறுவடை செஞ்சு அவிச்சு காய வைக்கிறப்போ வர வாசமே தனிதான்.
3: அக்கா, இயற்கை உரம் போட்டு மஞ்சளை வளர்த்தோம்னா சந்தை வியாபாரத்துல அது களைக்கட்டும் போல இருக்கே.
2: ஆமா அன்பரசி, இனி உங்க நிலத்துல சம்பங்கியும் மஞ்சளும் செழிக்க போகுது, அப்படிதானே?
3: நிச்சயமாக்கா, இது எல்லாமே உங்களாலதான். நேரத்துக்கு இந்த விஷயத்த நான் தெரிஞ்சுகிட்டேன்.
2: இதுல என்ன இருக்கு பிள்ளை, விவசாயிகளோட ஒற்றுமை தான் வேளாண்மையோட பலமே. அப்ப நாம கிளம்பலாமா?
3: சரிக்கா, நானும் போய் இந்த விஷயத்த வீட்டுல உள்ளவங்க கிட்ட சொல்றேன்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
4: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
5: எப்படின்னா,
4: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
6: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகிலுள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.

0: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
1: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
2: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
1: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
3: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
4: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொது சேவை மையத்தையும் அணுகலாம்.
0: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு. அமைப்பில் உதவி டி துர்கா. அமைப்பு பி வாசுதேவன்.

0: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, நாளை இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் வேளாண் விளை பொருட்களில் மதிப்பு கூட்டுதலின் முக்கியத்துவம் குறித்து காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய மனையியல் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஜி பாண்டித்துறை அவர்கள் கூறும் கருத்துக்கள், மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். நேரம் 7:59. தொடர்வது 8:00 செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். விவசாயிகளின் நலனை பாதுகாக்க மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்படுவது அவசியம் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற வேளாண் மாநாட்டில் பேசிய அவர், அரசியல் வேறுபாடுகளை கடந்து விவசாயிகளின் முன்னேற்றத்திற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றார். வேளாண் துறையின் வளர்ச்சி வீதம் ஆண்டுக்கு 3-4.5% அளவிற்கு உள்ளதாக கூறிய அவர், உணவு தானிய உற்பத்தியும் அதிகரித்து தற்போது 205 லட்சம் டன்னை எட்டியுள்ளதாக கூறினார். இந்த சாதனைக்கு அரசு துறைகள், விஞ்ஞானிகள் மற்றும் விவசாயிகளின் கூட்டு முயற்சியே காரணம் என்றும் அவர் பாராட்டு தெரிவித்தார். வேளாண் துறையின் நீடித்த வளர்ச்சிக்கு இயற்கை விவசாயம் மற்றும் மாற்றுப்பயிர் சாகுபடியை பின்பற்றுவது அவசியம் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். தூய்மையே சேவை இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்றுமாறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கேட்டுக் கொண்டுள்ளார். இம்மாதம் 17 தொடங்கி அடுத்த மாதம் 17 வரை சுமார் 1 காலம் நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தின் ஒரு பகுதியாக அக்டோபர் 1 ஒரு நாள் 1 மணி நேரம் ஒன்றிணைந்து தூய்மைப் பணி மேற்கொள்ளப்பட உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை ஆய்வு செய்த அமைச்சர், இந்த இயக்கத்தை வெற்றிகரமானதாக மாற்ற தூய்மைப் பணியில் மக்களை அதிக அளவில் ஈடுபடுத்துவதன் அவசியத்தை வலியுறுத்தினார். அனைத்து மாநிலங்களிலும் நாளை மறுதினம் பெருமளவில் தூய்மைப் பணியை மேற்கொள்ள நடவடிக்கை எடுப்பதோடு உள்ளாட்சி அமைப்புகள், பொதுநல அமைப்புகள், குடியிருப்போர் நலச்சங்கங்கள், இளைஞர் மற்றும் சமூக அமைப்புகளைச் சேர்ந்தவர்களையும் இப்பணியில் ஈடுபடுத்துமாறும் திரு மனோகர்லால் அறிவுறுத்தினார். காடுகளை பாதுகாத்து மரங்களை சேகரிக்க உலக அளவிலான நெறிமுறைகளை பின்பற்றுமாறு மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் வனம் மற்றும் வேளாண் காடுகள் சார்ந்த உற்பத்தி பொருட்களுக்கு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சந்தைகளை எளிதில் அணுகுவதற்கான பிரமாண் சான்றிதழை வழங்கி அவர் பேசினார். உள்நாட்டு உற்பத்தியாளர்கள், ஏற்றுமதியாளர்கள் மற்றும் வனம் சார்ந்த நிறுவனங்களுக்கு இந்த சான்றிதழ் இன்றியமையாததாக அமையும் என்றும் திரு பூபேந்தர் யாதவ் குறிப்பிட்டார். தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் சுங்கச்சாவடிகளை தூய்மையாக பராமரிக்க ஏதுவாக சிறப்பு தூய்மை இயக்கம் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வருகிற அக்டோபர் 2 தொடங்கப்படும் இந்த சிறப்பு இயக்கத்தின்போது நெடுஞ்சாலைத்துறை அலுவலகங்களின் ஆவண பராமரிப்பு, மின்னணு கழிவுகளை பாதுகாப்பான முறையில் அப்புறப்படுத்துதல், அலுவலக வளாகத்தில் உள்ள காலி இடங்களை முழுமையாக பயன்படுத்தும் பணிகளும் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று சுங்கச்சாவடிகளில் உள்ள கழிவறைகளை புதுப்பித்தல், சாலைகளில் ஒளி உமிழ்வு பலகைகளை பொருத்தும் பணிகளுடன் சாலைகளை சீரமைக்கும் பணிகளும் மேற்கொள்ளப்பட உள்ளது. கோவை மாவட்டத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று தடை செய்யப்பட்ட பொருட்களை கடத்திச் சென்றவர்களை துணிச்சலாக சென்று பிடித்த கோவில்பாளையம் காவல் நிலையத்தின் தலைமை காவலர் திரு வேல் முருகனை முதலமைச்சர் திரு விஜய் இன்று தலைமைச் செயலகத்திற்கு நேரில் அழைத்து பாராட்டினார். விளாங்குறிச்சியிலிருந்து அவிநாசி வரை 40 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடத்தல்காரர்களை காரின் மேற்கூரையில் படுத்தபடி சென்று அவர்களை பிடிப்பதற்கு திரு வேல்முருகன் சிறப்பாக செயல்பட்டார். பணியின்போது கவனமாகவும் பாதுகாப்பாகவும் செயல்படுமாறு முதலமைச்சர் அவரை கேட்டுக்கொண்டார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசை மத்திய அரசு அனுமதிக்கக்கூடாது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், மேகதாதுவில் அணை கட்டப்பட்டால் தமிழகத்தில் உள்ள காவிரி டெல்டா பகுதி பாலைவனமாகிவிடும் என்றும் விவசாயமும் கால்நடைகளும் பாதிப்புக்கு உள்ளாகும் என்றும் கூறியுள்ளார். இந்த அணை கட்டும் முயற்சியை தடுத்து நிறுத்த தமிழக அரசும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பிரதமரிடம் உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பை தமிழக தரப்பில் எடுத்துரைக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். மேகதாது அணை கட்டப்பட்டால் தமிழகத்தின் உரிமைகளும் இரு மாநிலங்களுக்கு இடையிலான நல்லுறவும் பாதிக்கப்படும் என்றும் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். சீனாவின் ஷாங்காய் நகரில் இம்மாதம் 22ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை நடைபெற்ற உலக திறன் போட்டிகளில் தமிழ்நாடு ஒரு வெள்ளிப்பதக்கம் உட்பட 5 பதக்கங்களை வென்றுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல் மருத்துவத்துறையில் சாதனை படைத்த திரு முகமது சலாம் இந்த வெள்ளிப்பதக்கத்தை வென்றுள்ளார். இந்த போட்டியில் தமிழ்நாடு 4 சிறப்பு பதக்கங்களையும் பெற்றுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இன்று இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற ஒருமைப் போட்டியின் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்திய மகளிர் அணி பதக்கத்தை கைப்பற்றியது. தமிழகத்தைச் சேர்ந்த வித்யா ராமராஜ் மற்றும் பிராச்சி கிரண் பூவம்மா உள்ளிட்டோர் இதில் இடம்பெற்றுள்ளனர். 100 மீட்டர் கலப்பு தொடர் ஓட்டத்தில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றுள்ளது. உயரம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் பூஜாவும் 5000 மீட்டர் ஓட்டத்தில் குல்வீர் சிங்கும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். பதக்கம் வென்ற குல்வீர் சிங்கிற்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: நிலையத்தில் நேரம் 8:05. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நினைத்தாலே இனிக்கும். நேயர்களே, நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசிப்பதற்காக எல்லாரும் ரொம்பவே அவளோட வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தாங்க, உங்கள் ஃபோன்லேருந்து எங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு பிடித்த பாடல்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியில் கேட்கலாம். அது மட்டும் இல்லைங்க, வாட்ஸ்அப்லேயும் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் எல்லாம் அனுப்பி நீங்கள் கேட்கலாம். உள்ளூர் நேயர்கள் 9344901018 அப்படின்ற நம்பருக்கும், வெளியூர் நேயர்கள் 9342901018 அப்படின்ற நம்பருக்கும், புதிய நேயர்கள் 8300191018 அப்படின்ற நம்பருக்கும் கால் பண்ணி இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் எல்லாம் கேட்கலாம். அது மட்டும் இல்லைங்க, 8300191018 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் எல்லாம் அனுப்பலாம். உங்களோட பேர், ஊர், எந்த படத்துலேருந்து எந்த பாடல் வேணும் அப்படிங்கிறதுலாம் எங்களுக்கு அழகாக தெளிவாக அனுப்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியில் அந்த பாடல்கள் எல்லாம் கேட்கலாம். ஊட்டி எஃப்எம் சார்பாக முதல் பாடலாக ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து கேளுங்க. இது ஊட்டி எஃப்எம் 101.8, இங்கே எல்லாமே சமகிட்டு.

0: புதுப்பாட்டு அப்படின்ற படத்திலிருந்து இளையராஜா சித்ராவின் குரல்களில் தான் அந்த பாடலை கேட்டு முடிச்சிருக்கிறோம். 8:11 ஆயிருச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சுட்டே இருக்கிறீங்க. முதல் நேயராக யார் வந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: அன்பு அறிவிப்பாளர் தௌசிக்கு உற்சாகமான இனிய இரவு வணக்கம். நான் தர்மபுரி ராஜாபேட்டையிலிருந்து வாஞ்சி கடகர் விஜயம் பேசுறேன் சார். நலமாக்குறீங்களா?
0: நல்லா இருக்கிறேங்க சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் உற்சாகமா இருக்கிறேன். ஓட்டி பண்புகளை கேட்டுட்டு ஆனந்தமாக இருக்கேன்
0: சார். சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு உங்களுக்கு?
1: படம் திருமூர்த்தி சார். பாடல் வந்து செங்குருவி செங்குருவி காரமட செங்குருவி என்ற பாடல். அனைத்து மாவட்ட நேயர்களுக்கும் கொடுங்க சார்.
0: எல்லாருக்காகவும் பாடல் வந்துட்டு இருக்குது. தொடர்ந்து கேளுங்க. நன்றி.
1: 20 நிமிஷம் கேட்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார்.
0: நன்றி நன்றி
1: நன்றி.

சின்ன பூவே மெல்ல பேசு படத்துல இருந்துதான் பாடலை கேட்டு முடிச்சிருக்கிறோம். 8:23 ஆயிருச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இனிக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அடுத்த மெசேஜ் எங்கிருந்து வந்திருக்குது அப்படின்னு பார்க்கலாம். வாட்ஸ்அப்பில் ஒரு நேயர் அனுப்பியிருக்கிறாரு. சென்னையிலிருந்து உமாபதி உமாசங்கர் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு பாடல் கேட்டுக்கிறாங்க, நெஞ்சத்தை கில்லாதே படத்துல.

ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இனிக்கும் கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அடுத்ததாக யார் அப்படின்னு பார்க்கலாம். ஊட்டி டேவிஸ் டேல் பகுதியிலிருந்து பிரீதா அப்படிங்கிறவங்க வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுக்கு பிடித்த பாடலாக குங்குமச்சிமிழ் படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்கிறாங்க. இதோ அவர்களுக்காகவும் எல்லோருக்காகவும் பாடல் வந்துட்டே இருந்து தொடர்ந்து கேளுங்கள்.

0: ஸ்டுடியோவில் 8:34 ஆயிருச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே கிணிக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அடுத்த நேர் அங்கிருந்து வந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம்.
1: இரவு வணக்கத்தோடு பழனி வட்டம் கொலைமங்கலம் ராமகிருஷ்ணன்.
0: ராமகிருஷ்ணன் சார் சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு உங்களுக்கு?
1: ஒரு அருமையான பாடல், மீண்டும் கோகிலா படத்திலிருந்து ராதா ராதா என்ற பாடல், அனைத்து நேயர்களுக்காகவும்.
0: கண்டிப்பா பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து கேளுங்க. நன்றி,
1: வாய்ப்புக்கு நன்றி.

0: 8:39 ஆயிருச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இனிக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அடுத்த நேயர் யார் அப்படின்னு பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஐயா இரு வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
1: நான் தருமபுரி மாவட்டம் எங்க செட்டிப்பட்டி பீமராஜன்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் இன்னைக்கு உங்களுக்கு?
1: படம் ஜல்லிக்கட்டு. பாடல் வந்து காதல் கிளியே காதல் கிளியே என்ற ஒரு அற்புதமான பாடல. இரவு நேரத்துல ஊட்டி பண்புலை கேட்க அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கு கொடுங்க பாடல, கேட்கட்டும்.
0: கண்டிப்பா பாடல் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து கேளுங்க. நன்றி
1: நன்றி நன்றிங்க நன்றி.

0: ஓடிஎஃப்எம் 101.8 நினைத்தாலே இனிக்கும் கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அடுத்த நேயர் யார் அப்படின்னு பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், நாமக்கல் ஜேடர்பாளையத்துல இருந்து ஜோதிமணிங்க சார். நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கோங்க சார்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு?
1: தங்கமகன்ல இருந்து ராசிரியில் பூத்திருக்கும் தாமரைதான் கண்ணே.
0: கண்டிப்பா உங்களுக்கு பிடித்த பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து கேளுங்க.
1: நன்றிங்க சார்.
0: நன்றிங்க
1: சார்.

0: ஸ்டுடியோவில் டைம் சரியாக 8:50 ஆயிருச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இனிக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அடுத்த நேயர் யார் அப்படின்னு பார்க்கலாம். ஹலோ
1: இன்பு சகோதரருக்கு இனிய வணக்கம்.
0: வணக்கம், யார் அங்கிருந்து?
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம் தேன்மொழிங்கய்யா.
0: சொல்லுங்க மேடம், எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கிறேங்கய்யா. நீங்க நலமா இருக்கீங்களா?
0: எல்லோரும் நலம். சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: பாட்டுக்கு ஒரு தலைவன்ல இருந்து நினைத்தது யாரோ நீதானே தினம் உன்னை பாட நான் தான் என்ற பாடல் போடுங்கய்யா.
0: கண்டிப்பா உங்களுக்கு பிடித்த பாடல் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து கேளுங்க. நன்றி.
1: நன்றிங்கய்யா.

0: 8:55 ஆயிருச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே கிணிக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அடுத்த நேயர் யார் அப்படின்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் அன்பு அறிவிப்பாளரே, தாங்கள் நலமாக இருக்கிறேன் என்று இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். சிட்டுக்குருவியாக பறந்து வந்திருக்கிறேன், ஊட்டி எம்பி ரவிச்சந்திரன்.
0: சார் சொல்லுங்க, என்ன பாடல் வேண்டும் இன்னைக்கு?
1: சிட்டுக்குருவியாக ஒரு பாடல், சிட்டுக்குருவி படத்திலிருந்து, என் கண்மணி என் காதலி, தமிழ விடுங்கள்.
0: கண்டிப்பா உங்களுக்கு பிடித்த பாடல், உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் வந்துட்டே இருக்குது. நன்றி
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி. நேர்களே, நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு அப்படின்னே சொல்லலாம். சிட்டுக்குருவி படத்திற்காக ஒழிக்கவிருக்கும் இந்த இனிமையான பாடலோடு இன்னைக்கு நம்ம நினைத்தாலே இன்னைக்கும் நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கிறவன் நேரம் வந்துருச்சுங்க. நிகழ்ச்சிக்கு இதுவரைக்கும் கால் பண்ணி பாடல் கேட்ட எல்லா நேயர்களுக்கும் ஊட்டிஎஃப்எம் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். வாட்ஸ்அப்பில் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து மெசேஜ் அனுப்பின நேயர்களுக்கும் ஊட்டிஎஃப்எம் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் இதோ.

எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் மஞ்சள் குங்குமம் படப்பாடலை ரசித்தோம். இனி டி எம் சவுந்தரராஜன் குரலில் திரைக்கானத்திற்கு நிறைவாக உலகம் சுற்றும் வாலிபன் படப்பாடல்.

0: ஒழித்த பாடலுடன் நிறைவு பெற்றது இன்றைய திரைகானம். ஆகாஷ்வாணி, நேரம் 9:30. அறிவியல் நேரம்.
1: படைப்பாற்றல், ஒரு விஞ்ஞான பார்வை. மனநல மருத்துவர் டாக்டர் யாமினி கண்ணப்பன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் பிரபு அவர்கள்.
2: டாக்டர், இந்த எக்ஸ்பிளிசிட் இம்ப்ளிசிட் இன்டராக்ஷன் தியரி ஃபிரிட்டி என்ன?
3: சோ இதுவும் வந்து ஒரு ரீசன்ட்டான ஒரு தியரி தான். 2010 தான் இந்த தியரியை வந்து சில ஆராய்ச்சியாளர்கள் வந்து முன் வச்சாங்க. அகைன், திஸ் இஸ் சிமிலர் டு வாட் ஹஸ் பின் ஸ்போக்கன் இன் த பாஸ்ட். அதாவது நம்ம வந்து எப்பவுமே நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸ்பிளிசிட் அப்படின்னா ஒரு விழிப்புணர்வா நம்ம சிந்திக்கும் ஒரு தன்மை. இது கான்சியஸாக நம்ம பண்ணுற விஷயம் தான் எக்ஸ்பிளிசிட். இது வந்து இம்ப்ளிசிட் அப்படின்றது மறைமுகமாக நடக்கிறது. ஸோ நம்ம வந்து கிரியேட்டிவிட்டியில் வந்து எக்ஸ்பிளிசிட் ப்ராசஸிங் மட்டுமே இல்லை, இதில் வந்து ஒரு ரிடண்டன்ட் ப்ராசஸிங் உள்ள வந்து நம்மளுடைய பிரெயினில் வந்து மறைமுகமாக ஒரு ப்ராசஸிங் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இது ரெண்டும் இன்டராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்றது தான் சொன்னாங்க. இந்த எக்ஸ்பிளிசிட்டும் இம்ப்ளிசிட்டும் இந்த ரெண்டு அமைப்புகளும் தொடர்ந்து ஒன்றுக்கொன்று தகவல்களை பரிமாறிக்கொண்டே இருக்குது. இதுதான் இன்டகிரேஷன். அண்ட் ஃபைனலி இந்த பரிமாற்றம் மீண்டும் மீண்டும் நடக்கும் போதுதான் திடீர்னு ஒரு கிரியேட்டிவ் ப்ராடக்ட் வருது. ஸோ திஸ் இஸ் சிமிலர் டு தி அதர். இது நம்ம பேசணும்ல, இந்த டிஃபால்ட் மோட் நெட்வொர்க், இது எல்லாமே இதுதான். உள்ளுக்குள்ள நம்ம ஆக்டிவாக யோசிச்சுட்டு இருக்கிறது மட்டும் எக்ஸ்பிளிசிட் மட்டுமே பத்தாது. இம்ப்ளிசிட்டா நம்ம வந்து கான்சியஸ் ப்ராசஸ் இல்லைனாலும் அடித்தளத்தில் நம்ம பிரெயின் வந்து செயல்பட்டுட்டே இருக்கும். அண்ட் இந்த ரெண்டு சிஸ்டம்ஸும் இம்ப்ளிசிட்டும் எக்ஸ்பிளிசிட்டும் இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு அறியாமையே. இதை இன்ட்ராக்ட் பண்ணி இன்டெகிரேட் ஆகி திடீர்னு வந்து வர்றது தான் கிரியேட்டிவிட்டி. இதுதான் எக்ஸ்பிளிசிட் இம்ப்ளிசிட் இன்டராக்ஷன் தியரி ஆஃப் கிரியேட்டிவிட்டி.
2: டாக்டர், இந்த பிரெயின் ஸ்டார்மிங் வார்த்தையை வந்து வேலை செய்யற இடத்துலயும் சரி காலேஜ்லயும் சரி அடிக்கடி யூஸ் பண்றோம். பிரெயின் ஸ்டார்மிங் என்ன?
3: சோ இதுவும் இந்த பிரெயின் ஸ்டார்மிங், எஸ், நம்ம எப்பவுமே அடிக்கடி கேள்விப்படுற ஒரு விஷயம். ஆக்சுவலி இதுல வந்து ஒரு ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஹிஸ்டரி இருக்கு. இது வந்து இந்த வேர்ட் வந்து ஒரு பல்கலைக்கழகத்துல பிறக்கல, ஆர் இட் வாஸ் நாட் பை சயின்டிஸ்ட். ஆக்சுவலி ஒரு விளம்பர நிறுவனம், இதை சார்ந்தவர் அலெக்ஸ் ஆஸ்போர்ன் அப்படின்றவர் தான். சோ 1953 வந்து அவருடைய இந்த விளம்பர நிறுவனம் பணியாற்றிட்டு இருந்த இடத்துல பெரிய நெருக்கடி இருந்தது. சோ அப்போ இதை எப்படி வந்து நம்ம இந்த நெருக்கடியிலிருந்து மீட்டு எடுக்கணும், இதுக்கு எனக்கு நிறைய ஐடியாஸ் தேவை அப்படின்னு அவர் நினைக்கும் பொழுதுதான் இந்த பிரெயின் ஸ்டார்மிங் அப்படின்ற ஒரு முறையை அவர் அறிமுகப்படுத்தினாரு. சோ அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு வித்தியாசமான யோசனையை மாற்றுவது எளிது, ஆனால் ஒரு புதிய வித்தியாசமான யோசனையை உருவாக்குவதுதான் கடினம். சோ அதனால இந்த பிரெயின் ஸ்டார்ம் அப்படின்ற கான்செப்ட்ல வந்து அவர் என்ன சொன்னாருன்னா, இது எப்படி வந்து கிரியேட்டிவ் ஐடியாஸ் உருவாக்கலாம் அப்படின்றதுக்கு 4 கோல்டன் ரூல்ஸ் அப்படின்றது சொன்னாரு. அதுல முதல் ரூல் என்னன்னா, நிறைய யோசனைகள் உருவாகணும், இந்த யோசனைகள் நிறைய ஜெனரேட் ஆகணும். இதுக்கு ரெண்டாவது கோல்டன் ரூல் ரொம்ப முக்கியம், அப்ப உடனே நம்ம குறை சொல்லக்கூடாது. ஒருத்தங்க ஐடியாஸ் ஜெனரேட் பண்ணும் போது விமர்சனம் செய்யவே கூடாது, மதிப்பீடு கூடாது அப்படின்றது தான் செகண்ட் ரூல். தி தேர்ட் ரூல் வந்து என்னன்னா, யாராவது ஒருத்தங்க ரொம்ப வித்தியாசமா சாத்தியமே இல்லாத யோசனைகளை சொன்னாலும் அதை வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது, அதை விமர்சிக்க கூடாது, வரவேற்கணும். ஜஸ்ட் லிசன் டு ஆல் தீஸ் டிஃப்ரெண்ட் வித்தியாசமான ஐடியாஸ். அண்ட் நாலாவது வந்து, மற்றவங்க சொல்ற ஐடியாஸ் இருக்குல்ல, அந்த பிரெயின் ஸ்டார்மிங் டீம்ல வந்து மற்றவங்க சொல்ற ஐடியாஸை வந்து நம்ம வந்து அதை என்ஹான்ஸ் பண்ண ட்ரை பண்ணணும், வளர்த்தெடுங்கள், அதை வந்து மேம்படுத்தி இன்னும் சிறந்த தீர்வாக மாற்றலாம் அப்படின்னு சொன்னாரு. ஸோ இதுல ரொம்ப முக்கியமான கான்செப்ட் என்னன்னா, நம்ம எல்லாருமே ஒரு குழுவா நம்ம உட்காரும் போது நிறைய பேர் நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம அந்த விமர்சனம் பண்ணும் பொழுது ஒன்று வந்து அவங்க ஸ்டாப் பண்ணிடுவாங்க, அவர் நம்மளே வந்து அதை ப்ரீமெச்சோராக ஸ்டாப் பண்ணிடும். ஸோ இந்த பிரெயின் ஸ்டார்மிங் அப்படின்ற முக்கியமான இந்த அணுகுமுறையில் அலோவ் ஐடியாஸ் டு ஃப்ளோ. ஸோ இதுக்காக தான் இன்னொரு சுவாரஸ்யமாக அவர் ஒன்று பண்ணார். என்னென்னா, ஒரு இதை பிரெயின் ஸ்டார்மிங் பண்ணுறதுக்காகவே ஒரு எல்லோ ரூம் அப்படின்றத அவர் வந்து உருவாக்குனார். ஸோ மஞ்சள் நிற அறை, அதாவது பயம் பயம் இல்லாமல் சுதந்திரமாக யோசிக்கக்கூடிய சூழல், அந்த என்வாயர்மெண்ட் வந்து படைப்பாற்றலை அதிகரிக்கும் அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ இது வந்து என்வாயர்மெண்ட், அது ஒன்று. ரெண்டாவது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான கருத்து வந்து இந்த விமர்சிக்காம நம்ம இருக்கணும் அப்படின்றது சைக்கலாஜிக்கல் சேஃப்டி. ஸோ யார் வந்து நம்ம விமர்சிக்கப்பட போறது இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுடைய மைண்ட்லேருந்து நிறைய ஐடியாஸ் வரும். ஸோ இதுதான் பிரெயின் ஸ்டார்மிங் கான்செப்ட் இது. ஆனால் அகென் வந்து 1953க்கு அப்புறம் நிறைய ரிசர்ச், ஆஸ்போர்னுக்கு அப்புறம் இந்த பிரெயின் ஸ்டார்மிங் கான்செப்ட் பற்றி பண்ணும்போது என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, இது வந்து குரூப்பாக பண்ணுறதுக்கு முன்னாடி இண்டிவிஜுவலாக நம்ம பிரெயின் ஸ்டார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம குரூப்பாக போகும் பொழுது அந்த பிரெயின் ஸ்டார்மிங்க்கு இன்னும் ஜாஸ்தியான ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்றது தான். ஸோ இன்னும் கூட பார்த்தா நிறைய நிறுவனங்கள் இண்டிவிஜுவல் பிரெயின் ஸ்டார்மிங், பிரெயின் ரைட்டிங், எலக்ட்ரானிக் பிரெயின் ஸ்டார்மிங் இதெல்லாம் வந்து யூஸ் பண்றாங்க.
2: டாக்டர், இந்த வார்னிங் தியரி என்ன?
3: இந்த ஹோனிங் தியரி அப்படின்றது வந்து லியான் கபோரா அப்படின்றவங்க 2002 வந்து இந்த தியரியை முன் வச்சாங்க. இது வந்து கிரியேட்டிவிட்டியை பற்றி ஒரு வித்தியாசமான விளக்கத்தை வந்து வழங்குது. அதாவது என்னன்னா, படைப்பாற்றல் என்பது ஒரு புதிய யோசனையை தேடுவது அல்ல, ஏற்கனவே மனசுல இருக்கும் ஒரு முழுமை அடையாத யோசனையை மீண்டும் மீண்டும் செம்மைப்படுத்தி புதிய அர்த்தம் கொண்ட படைப்பாக மாற்றுவதுதான் உண்மையான படைப்பாற்றல் அப்படின்றது. ஹோனிங் தியரி டு ஹோன் அப்படின்றது டு என்ஹான்ஸ் அப்படின்றது அந்த ஆங்கில வார்த்தையோட இது. ஸோ எங்கேயோ நம்ம மனசுக்குள்ள ஒரு ஒழுங்குபடுத்தப்படாத ஒரு யோசனை உள்ளுக்குள்ளேயே இருக்கு. அதை நம்ம வெளியில எடுத்து அதை வந்து நம்ம பாலிஷ் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணி ரிஃபைன் பண்ணி பண்றது தான் கிரியேட்டிவிட்டி அப்படின்றது தான் இந்த ஹோனிங் தியரி. டாக்டர், இந்த கவுண்டர் ஃபேக்சுவல் தியரி ஆஃப் கிரியேட்டிவிட்டி என்ன?
2: இந்த கவுண்டர் ஃபேக்சுவல் திங்கிங் நிறைய பேர் வந்து இதை நம்ம யூஸ் பண்ணுவோம்
3: அன்றாட வாழ்க்கையில். அதாவது ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா, இது இப்படி நடக்காம வேறு மாதிரி நடந்திருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு யோசிக்கிறது தான் வந்து கவுண்டர் ஃபேக்சுவல் தியரி. ஸோ ஃபேக்ட்டுக்கு, ஏற்கனவே இருக்கிற ஃபேக்ட்டுக்கு எதிராக இப்படி நடக்காமல் இருந்தால் என்னன்னு நினைக்கிறது தான் கவுண்டர் ஃபேக்சுவல் தியரி. ஸோ இதில் ஒரு சுவாரஸ்யமான உதாரணம் எடுத்துக்கிட்டோன்னா, ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் வந்து எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கும் வகுப்பு அது நடந்துட்டு இருந்தது. அதில் மாணவர்களிடம் ஒரு வித்தியாசமான கேள்வி கேட்கப்படுகிறது. இன்னைக்கு வந்து எப்பவுமே மாறாதது என்று நீங்கள் நம்பும் ஒரு விஷயத்தை சொல்லுங்க அப்படின்னு கேட்டார் ஆசிரியர். ஸோ மாணவர்கள் வந்து பதிலை அளிக்கிறாங்க, மனிதர்களுக்கு எப்போதும் ஆக்சிஜன் தேவைப்படும், எப்போதும் நாடுகளுக்கு எல்லை இருக்கும், பவுண்டரி இருக்கும், ஒரு குழந்தை பிறக்க ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தேவை, இதெல்லாம் வந்து மாறவே போறதில்லை அப்படின்றது தான் ஆன்சர்ஸாக கொடுத்தாங்க. அப்போ அந்த ஆசிரியர் வந்து ஒரு கேள்வி கேட்டார், இப்போ நான் திரும்ப ஒரு கேள்வி கேட்க போறேன், இதுக்கு நீ யோசிச்சு பதில் சொல்லுங்க. இது நீங்க சொன்னது எல்லாம் மாறிவிட்டால் அது எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்க சொன்னார். ஸோ இதுதான் கவுண்டர் ஃபேக்சுவல் தியரி. ஸோ வாட் இஃப், திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து இயல்பாக நடந்துட்டு இருக்கிற நிறைய விஷயங்களை வாட் இஃப் அப்படின்ற ஒரு கேள்வியை போட்டு நம்மளுடைய திங்கிங்கை மாற்றுற முறை தான் கவுண்டர் ஃபேக்சுவல் திங்கிங். ஸோ இந்த மாதிரி திங்கிங் பேட்டர்ன்ஸ் எப்படி கிரியேட்டிவிட்டிக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, நம்மளுடைய மென்டல் ஃபிக்சேஷன்லேருந்து நம்மளை வெளியில் கொண்டு வருது. இல்லைன்னா நம்ம ரிஜிட் ஆயிடுறோம்ல, இது இப்படி தான், இது இப்படி தான் அப்படின்னா கிரியேட்டிவிட்டி வராது. இது இப்படி இல்லாமல் இருந்தால் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது தான் நம்மளுடைய காக்னிட்டிவ் ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து புது புது யோசனைகள் தோணும். அதுதான் கவுண்டர் ஃபேக்சுவல் தியரி. இதில் வந்து டூ டைப்ஸ் இருக்கு, அடிட்டிவ் சப்ட்ராக்டிவ். அதாவது நம்ம ஒரு விஷயத்தை இதில் புதுசாக ஒன்று சேர்த்தா என்ன அப்படின்றது அடிட்டிவ். இப்போ இருக்கிற விஷயத்தில் இதிலிருந்து ஒன்று நீக்கிட்டா என்ன அப்படின்றது சப்ட்ராக்டிவ். ஸோ இதெல்லாம் தான் கவுண்டர் ஃபேக்சுவல் தாட் பேட்டர்ன்ஸ்.
2: டாக்டர், டயலெக்டிகல் தியரி ஆஃப் கிரியேட்டிவிட்டி என்ன?
3: ஸோ இதுவுமே வந்து ஒரு வித்தியாசமான தியரி. இதில் என்னன்னா, டேனியல் டர்வன் அப்படின்றவர் 1990 இந்த தியரியை பற்றி சொன்னார். ஸோ இரண்டு எதிர் எதிரான மன சக்திகள் ஒன்றிணையும் போது படைப்பாற்றல் பிறக்குது அப்படின்னு அவர் கூறினார். ஸோ தெர் இஸ் கேயாஸ் அண்ட் ஆர்டர், இது நடுவில் பிறக்கிறது தான் படைப்பாற்றல். ஒரு எக்ஸாம்பிள் மூலமா இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒருத்தர் வந்து ஒரு கவிஞர் வாழ்க்கையில வந்து பெரிய இழப்பை சந்திக்கிறாரு. அவருடைய மனசுல சோகம், வலி, குழப்பம், எண்ணற்ற உணர்வுகள் இதெல்லாம் எழுது. இதுக்கு பேரு தான் கேயாஸ், இது மைண்டுக்குள்ள இருக்கிற கேயாஸ். ஆனா இவர் என்ன பண்றாரு, இது எல்லாத்தையும் அப்படியே அவர் வந்து வெளிப்படுத்தல, இது எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து இது வரிகளாக கவிதை வரிகளாக ஒரு படைப்பு வைக்கிறாரு. ஸோ அந்த கேயாஸை ஓட ஆர்டர் பண்ணி அவர் கொடுக்கும் பொழுது ஒரு படைப்பாற்றல் வந்து வருது. ஸோ உள்ளுக்குள்ள இருக்கிற கயோஸ் ஒழுங்குபடுத்தும் போது ஒரு படைப்பாற்றல் வருது அப்படின்றது தான் டயலெக்டிக்கல் தியரி. டயலெக்டிக்கல் அப்படின்றது எப்பவுமே ஆப்போசிட் ஆப்போசிட் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஆர்டர் அண்ட் கயோஸ் அண்ட் ஆர்டர் இருக்கிற இந்த எதிர்முனை சக்திகள் இருக்கும் பொழுது ஒரு படைப்பாற்றல் பிறக்குது அப்படின்றது தான் டயலெக்டிக்கல் தியரி ஆஃப்
2: கிரியேட்டிவிட்டி. டாக்டர்,
3: ஸோ ஸ்கின்னர் வந்து ஹி இஸ் ஆல்வேஸ் நோன் ஃபார் ஹிஸ் பிஹேவியரல் தியரிஸ். ஸோ 1953 இவர் வந்து கிரியேட்டிவிட்டியை பிஹேவியரல் ஆஸ்பெக்ட்லேயே வந்து பார்த்தாரு. அவர் என்ன சொன்னார்னா, படைப்பாற்றல் அப்படின்றது பிறவியிலே இருக்கும் ஒரு மாயத்திறன் இல்லை, நோபடி இஸ் பார்ன் அப்படின்னு சொன்னார் கிரியேட்டிவிட்டியோட. அவர் என்ன சொன்னார்னா, ஒரு புதிய முயற்சிகளை மேற்கொள்வதும் அவற்றுக்கு கிடைக்கும் அனுபவங்கள், ஊக்குவிப்புகள், அதாவது ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் தான் படைப்பாற்றலை வளர்க்கின்றன அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ அவருடைய முக்கிய கருத்து அப்படின்னா பிஹேவியரல் வேரியேஷன், பல புதிய முயற்சிகளை அந்த பர்சன் மேற்கொள்கிறாங்க. ஸோ பிஹேவியர் பண்ணுறாங்க. அப்போ வந்து என்வாயரமெண்டல் செலெக்ஷன், அதில் பயனுள்ள முயற்சிகளை சூழல் வந்து ஊக்குவிக்குது. ஸோ டீச்சர்ஸ் வந்து அதை வந்து ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. அப்படி ஒரு கரெக்டான ஃபீட்பேக் கொடுக்கும் பொழுது அந்த பிஹேவியர் ரிப்பீட் பண்ணப்படுது. ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், பாராட்டு, வெற்றி, நல்ல விளைவுகள் அந்த நடத்தையை மேலும் வலுப்படுத்துது. ஸோ கிரியேட்டிவிட்டியை ஒரு பிஹேவியரலாக மட்டுமே அவர் பார்த்தாரு. ஸோ தேர் லாட் ஆஃப் கிரிட்டிசிசம்ஸ் டு திஸ் தியரி. அப்போ வந்து பிஹேவியர் மட்டுமே அப்படின்னா, அந்த இண்டிவிஜுவலோடைய மைண்டில் ஜெனரேட் ஆகிற அந்த இண்டிவிஜுவாலிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்க படல ஸ்கின்னருடைய தியரியில அப்படின்ற நிறைய ஒரு கிரிட்டிசிசம்ஸ் டு திஸ் தியரி இருக்கு.
2: டாக்டர், இந்த 6 திங்கிங் ஹேபிட்ஸ் கான்செப்ட் என்ன?
3: இது வந்து நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம், எட்வர்ட் டி போனோன்னு. அவர் வந்து மருத்துவர் மற்றும் ஒரு சிந்தனை ஆய்வாளர். அவர் 1985 வந்து ஒரு சிந்திக்கும் முறையை வந்து அறிமுகப்படுத்தினார். அதுதான் இந்த 6 திங்கிங் ஹேபிட்ஸ் அப்படின்றது. அதாவது ஒரு பிரச்சனையை நம்ம அணுகும் பொழுது அதை வந்து வெவ்வேறு சிந்தனை கோணங்களில் ஆராயணும் அப்படின்னு சொன்னார். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் திங்கிங்கில் நம்ம ஈடுபட்டால் நல்ல தீர்வு கிடைக்கும். இது வந்து பேரலல் திங்கிங் மெத்தட்ஸ் டெக்னிக் அப்படின்னு சொன்னார். ஸோ ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், இதை வந்து 6 கோணத்தில், அந்த ஒவ்வொரு கோணத்துக்கும் ஒரு ஹேட் அப்படின்னு சொன்னார். அதுக்கு ஒரு கலர் கொடுத்தார். ஸோ முதல்ல வந்து ஒயிட் ஹேட், ஒயிட், ரெட், பிளாக், எல்லோ, க்ரீன் அண்ட் ப்ளூ ஹேட்ஸ் அப்படின்னு சொன்னார். இது ஒரு எக்ஸாம்பிள் மூலமா நம்ம புரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், வந்து ஒரு ஆசிரியர் வந்து வகுப்பறையில் வந்து ஏஐ பற்றி பயன்படுத்தலாமா வேணாமா அப்படின்ற ஒரு டிஸ்கஷனில் ஈடுபடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை வந்து இந்த 6 ஹேட்ஸ் டெக்னிக் மூலியமாக நம்ம எப்படி அதை யூஸ் பண்ணலாம்னா, ஒயிட் ஹேட் அப்படின்றது தகவல்கள் மற்றும் உண்மைகள், திஸ் இஸ் ஓன்லி அபவுட் ஃபேக்ட்ஸ், இந்த ப்ராப்ளம்கான ஃபேக்ட்ஸ் மட்டும் என்ன. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் நம்ம பார்க்கும்போது ஏஐ பற்றிய ஆதாரங்கள், ஆய்வுகள் என்ன சொல்கின்றன அப்படின்றது தான் இது. ஸோ திஸ் இஸ் த ஃபேக்ட்ஸை மட்டும் யோசிக்கிறது ஒயிட் ஹேட். ரெட் ஹேட் அப்படின்றது நம்மளுடைய எமோஷன்ஸ், உணர்வுகள், உள்ளுணர்வு, இதெல்லாம் வந்து இதை பற்றி யோசிக்கிறது. ஸோ இந்த பிரச்சனையை நம்ம பேசும்போது, இந்த ஏஐ பற்றி பேசும்போது ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் என்ன உணர்வு ஏற்படுது அப்படின்றது, இது வந்து எமோஷன், இது வந்து ரெட் ஹேட். தேர்ட் வந்து பிளாக் ஹேட், இது வந்து ஆபத்துகள் மற்றும் எச்சரிக்கைகள், இந்த நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் திஸ். ஸோ இந்த எக்ஸாம்பிளில், ஸோ ஏஐனால என்ன பிரச்சனைலாம் வந்து ஏற்படலாம் அப்படின்றது சிந்திக்கிறது, தட் இஸ் தட் டைம் யூ வேரிங் அ பிளாக் ஹேட் திங்கிங் அபவுட் டேஞ்சர்ஸ். எல்லோ ஹேட் அப்படின்றது இதனால வர நன்மைகள் என்ன. ஸோ ஏஐ கற்றுக்கிட்டா என்னென்னலாம் மேம்படும் அப்படின்றது எல்லோ ஹேட், நன்மைகள். கிரீன் ஹேட் அப்படின்றது என்னன்னா, புதிய யோசனைகள் மற்றும் மாற்று. ஃபார் எக்ஸாம்பிள், ஏஐ வந்து இன்னும் பாதுகாப்பாக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு என்னென்னலாம் நம்ம பண்ணலாம் அப்படின்றது யோசிக்கிறது கிரீன் ஹேட், புதிய புதுமைகள் அதை பற்றி யோசிக்கிறது. அண்ட் ப்ளூ ஹேட் அப்படின்றது எல்லாத்தையும் ஒருங்கு இணைத்து வழி நடத்துதல், எல்லாத்தையும் நம்ம கம்பைல் பண்ணுறது, அனைத்து கருத்துக்களையும் ஒழுங்குபடுத்தி அடுத்த முடிவை எப்படி செயல்படுத்துவது. ஸோ இப்போ நம்ம இந்த பல விதத்தில் இதை இது பண்ணிட்டோம், உண்மை என்ன, நம்மளுக்கு வர எமோஷன்ஸ் என்ன, இதில் டேஞ்சர்ஸ் என்ன, இதில் நன்மைகள் என்ன, இதில் புது விஷயங்கள் என்ன, இதை ஃபைனலாக கன்சாலிடேட் பண்ணி இதை நம்ம எப்படி கொண்டு போகலாம். ஸோ ஒவ்வொரு பிரச்சனையையும் நம்ம சந்திக்கும் பொழுது இந்த 6 திங்கிங் ஹேட்ஸ் போட்டுட்டு நம்ம பண்ணோம்னா, வி வில் பி மோர், இது ஒரு ஹோலிஸ்டிக்காக அதை பண்ணலாம். நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஜென்ரலாக நம்மளுக்கு அவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரும் பொழுது இதுல ஏதாவது ஒரு ஹேட்டை மட்டும் போட்டுக்கிறாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இதுல டேஞ்சர்ஸ் மட்டும் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது அது வந்து ஆங்ஸைட்டி ட்ரிவனா இருக்கும். ஆர் ஓவர் ஆப்டமிஸ்டிக்கா இந்த பிளாக்கே யோசிக்காம எல்லாமே சூப்பரா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா அகைன் வி ஆர் கோயிங் ராங். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர், டிபோனோ சொன்ன மாதிரி, இந்த ஒரு பிரச்சனையை அணுகும் பொழுது இந்த பல கோணங்கள்ல சிந்திக்கும் இந்த திறனை நம்ம வளர்த்துக்கிட்டோம்னா ஐ எம் ஷுர் வில் பி ஏபிள் டு அரைவ் அட் பெட்டர் சொல்யூஷன்ஸ்.
2: டாக்டர், இது வரைக்கும் நம்ம நிறைய தியரிஸ் பார்த்தோம் கடந்த 100 வருஷத்துல, சயின்டிஸ்ட், சைக்காலஜிஸ்ட், ஆர்டினரி பீப்பிள் ட்ரீட்மென்ட் தியரிஸ்லாம். இப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படி கிரியேட்டிவா வருது?
3: ஸோ இப்போ நம்ம பார்த்த எல்லா தியரிஸ்லையும் அடிப்படையாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து கிரியேட்டிவ் அப்படின்றது ஒரு பிறவி குணம் அப்படின்றது மட்டும் இல்லை, இட் இஸ் அ ஸ்கில், நம்ம அதை டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி நம்ம அன்றாடம் நம்மளுடைய வாழ்க்கையில் படைப்பாற்றலை எப்படி நம்ம வளர்த்துக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு முக்கியமான சில டிப்ஸ் இருக்குது. அது முதல்ல வந்து என்னென்னா புதிய அனுபவங்களை தேர்ந்தெடுங்க. ஸோ படைப்பாற்றல் அப்படின்றது வெறுமையிலிருந்து வராது, பிளாங்க் ஸ்லேட்லேருந்து வராது, உள்ள வந்து சேகரிக்கிற நம்ம விஷயங்கள் மூலயமா தான் அந்த விஷயங்கள்லாம் திரும்ப திரும்ப ஒரு புது நெட்வொர்க் ஆகும் பொழுது தான் கிரியேட்டிவிட்டி வருது. அதனால எவ்வளோக்கு எவ்வளோ அனுபவங்களை சேர்க்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம கிரியேட்டிவ் ஆகலாம். புதிய இடங்களுக்கு போங்க, புதிய மனிதர்களை சந்திங்க, புதிய திறன்களை மற்ற ஸ்கில்ஸை வந்து வளர்த்துக்கொள்ளுங்க. ஆய்வுகள், பல்வேறு அனுபவங்களை அதிகரிக்கிறது மூலயமா படைப்பாற்றலை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். அது நம்பர் ஒன். ரெண்டாவது வந்து என்னன்னா நம்ம வந்து நிறைய ஃபிக்ஷன் வந்து படிக்கலாம், நாவல்கள் இதெல்லாம் நம்ம படிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய கற்பனை திறன் அது மட்டுமே வளர்றதில்ல, நம்ம வந்து மற்றவங்களை பற்றி புரிஞ்சுக்கிற அந்த தன்மை, தியரி ஆஃப் மைண்ட், இதெல்லாம் நம்மளுக்கு வந்து என்ஹான்ஸ் ஆகுது. ஸோ இது என்ஹான்ஸ் ஆகும் பொழுது நம்மளுடைய மைண்டுக்கு வந்து ஒரு மன நிகழ்வு அப்படின்னு சொல்கிறோம், அண்ட் ஆர் காக்னிஷன், இது ஃப்ளெக்சிபிலிட்டி உருவாகுது. ஸோ நிறைய படிக்கிறது மூலயமா, எஸ்பெஷலி இந்த ஃபிக்ஷனல் ஒர்க்ஸ் படிக்கிறது மூலயமாவும் நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி என்ஹான்ஸ் ஆகும். அதே மாதிரி இந்த டைவர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸஸில் வந்து இன்னொன்று நம்ம பண்ணலாம். இப்போ எல்லாருக்குமே திரைப்படங்கள் பார்க்குற புரிக்குது, அதுவும் இப்போ வந்து நிறைய சேனல்ஸ் ஈஸி அவைலபிலிட்டி வரும் பொழுது அதில் சூஸ் பண்ணுற விஷயங்களை வந்து நீங்கள் ஒரே ஜானரில் பார்க்காம வெவ்வேறு மொழிகள், வெவ்வேறு கலாச்சாரங்கள், வெவ்வேறு கதை களங்கள் இதெல்லாம் இருக்கிற டாக்குமெண்ட்ரிஸ், திரைப்படங்கள் இப்படிலாம் தேர்ந்தெடுக்க போதும் உங்களுடைய மூளைக்கு புது புது தகவல்கள் வருது, இதுவுமே கிரியேட்டிவிட்டிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம இன்குபேஷன் தியரியை நம்ம நினச்சிக்கிட்டோன்னா அப்பப்போ நம்ம மனசை அலைப்பாய விடணும். ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஆர் டெய்லி ஹேபிட்ஸில் வந்து இதுவும் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த மைண்ட் வாண்ட்ரிங், இதுவுமே போர்டம்னு சொல்கிறோம்ல, இது நம்மளை லைஃப்பில் டெய்லியுமே கொஞ்சம் நேரம் போர் அடிக்கணும், அடிக்கும் பொழுது தான் நம்ம மைண்ட் வந்து வாண்டர் ஆகும், அப்போ தான் கிரியேட்டிவ் விஷயம் பிறக்கும். இல்லைனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா இப்போ ஃபோன்ஸ்லேயே இருக்கிறதுனால வேர் ஓன்லி கன்சியூமிங், ஆக்டிவாக கன்சியூம் பண்ணிகிட்டே இருக்குமே தவிர ப்ரொடியூஸ் பண்ணுறதில்ல. அந்த ப்ரொடக்ஷன் எப்போ நிறுத்தம் ஆரம்பிக்கும்னா கன்சியூம் பண்ணுறத நம்ம ஒரு டெம்பரரியாக ஸ்டாப் பண்ணுறது தான். ஸோ மைண்ட் வாண்டரிங்கில் ஈடுபடணும். அஞ்சாவது வந்து என்னென்னா நிறைய கேள்விகள் வந்து நம்மக்கிட்ட கேட்டுக்கணும். ஏன், எப்படி, ஏன் கூடாது, அந்த கவுண்டர் ஃபேக்சுவல் திங்கிங் சொன்னோம்ல, அந்த மாதிரி க்யூரியஸாக நம்ம பிரெயினை வந்து நம்ம நிறைய கேள்விகள் கேட்கறது மூலியமாகவும் நம்மளுடைய க்யூரியோஸ் நம்மளுடைய படைப்பாற்றல் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் வெரி இம்பார்ட்டண்ட் இஸ் ஸ்லீப். டெய்லி ஹேபிட்ஸில் நம்மளுக்கு தெரியும் ஸ்லீப் ரொம்ப முக்கியம்னு, ஆனால் இதில் க்ரியேட்டிவிட்டிக்கும் ஸ்லீப் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த இம்ப்ளிசிட் ப்ராசஸிங் நடக்குது இல்லை, நம்ம தூங்கும் பொழுதும் நம்ம மூளை வேலை செய்யும். ஸோ அது வேலை செய்யும்போது அதனால தான் நிறைய பேர் வந்து காலையில் ஐ ஸ்லீப் ஓவர் மை ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஏன்னா காலையில் எந்திரிக்கும் போது நம்ம ஒரு பிரச்சனையை யோசிச்சுட்டு நம்ம படுக்கும் பொழுது மூளை அதோடைய ஆஃப்லைன் ப்ராசஸிங்கில் காலையில் எந்திரிக்கும் போது ஒரு தீர்வு கிடைக்கலாம். ஸோ இப்போ இந்த ஹசல் கல்ச்சரில் வந்து நான் ஸ்லீப் இல்லாமல் இருக்கிறது அப்படின்றது ஒரு பேட்ஜ் ஆஃப் ஆனர் ஆர் ஹார்ட் ஒர்க்ன்ற மாதிரி இருக்காங்க, அது ரொம்ப தவறான ஒரு நடைமுறை. ஸோ நல்ல உறக்கம் தேவை. அதுக்கப்புறம் என்னென்னா ஏழாவது பாயிண்ட், டெய்லி வந்து இவால்யூவேஷன் அப்ரிஹென்ஷன், நான் இதை வந்து சொன்னால் மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ற அந்த அப்ரிஹென்ஷனை விட்டுருங்க. பயம் இல்லாமல் யார் என்ன சொன்னாலும் உங்களுடைய ஐடியாஸை நீங்கள் வந்து வெளிப்படுத்துவதை தடுக்காதீங்க. உங்களுடைய பயமே வந்து சம்டைம்ஸ் ஆக்சுவலி என்வாயர்மெண்ட் வந்து சம்டைம்ஸ் கண்டியூசிவாக தான் இருக்கும். ஆனால் நம்ம சொன்னால் அப்படி நினைப்பாங்களோ அப்படின்ற அந்த அப்ரிஹென்ஷன் இவால்யூவேஷன்னாலேயே நம்ம சொல்லாமல் இருப்போம். ஸோ இதை நம்ம வந்து வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கணும். நம்ம பயப்படாம நம்மளுடைய கருத்துக்களை முன்வைக்க பழகிக்கணும். அப்புறம் டெய்லியுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து படைப்பாற்றல் பழக்கங்கள், கிரியேட்டிவிட்டியை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் நம்ம நினைக்கிறோம்னா குறிப்பு வந்து எழுதுங்க. அப்பப்போ யோசனைகள் தோணும் இல்லை, அதை வந்து ஒரு சின்ன ஒரு டைரி வச்சுட்டு நோட்டட் தென் அண்ட் தேர், இது வந்து ஐடியா ஜேர்னலிங்னு சொல்லுவோம். அப்பப்போ

0: எழுதுங்க. அண்ட் நடைப்பயிற்சி பற்றி முன்னாடியே சொல்லியிருந்தோம். ஸோ டெய்லி ஹேபிட்ஸ் ஃபார் ஹெல்த்ன்ற மாதிரி நடைப்பயிற்சி வந்து கிரியேட்டிவிட்டிக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து இப்போ ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் பண்ண ஒரு ரிசர்ச்சில் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புதிய யோசனைகள் உருவாக்கும் திறன் வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆகுது வாக்கிங் மூலியமாக, எக்ஸசைஸ் மூலியமாக அப்படின்றது. அண்ட் 10 வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு துறையில் மட்டுமே இல்லாமல் பல துறைகளில் உங்களுடைய அறிவை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலி இதெல்லாம் நம்ம டெய்லி பண்ணும் போது ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க, சிந்தித்து பாருங்க, நான் இன்னைக்கும் என்னுடைய டேல நான் எதை நல்லா செஞ்சேன், இன்னும் நான் எதை புதுசாக வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அடுத்த முறை இன்னும் சிறப்பாக நான் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவேன் இப்படின்ற இந்த ஆக்டிவ் ரிஃப்ளெக்ஷன், இந்த மாதிரி நம்ம எல்லாமே சேர்ந்து நம்ம பண்ணும் பொழுது நம்மளுடைய பிரெயின் வந்து கிரியேட்டிவிட்டிக்கான ஒரு ஃபர்டைல் கிரவுண்டாக அமையுது.
1: டாக்டர், நம்ம கிரியேட்டிவிட்டி வச்சு எப்படி நம்மள மனநலத்தை இம்ப்ரூவ் பண்ணலாம்?
0: ஓகே, ஆக்சுவலி நிறைய ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, கிரியேட்டிவிட்டிக்கும் மென்டல் ஹெல்த்துக்கும் நிறைய கோரிலேஷன் வந்து இருக்கு. இது பல விதங்கள்ல நம்மளுடைய மனநலத்தை மேம்படுத்துது. ஒன்று வந்து என்னன்னா, ஃபார் எமோஷனல் எக்ஸ்பிரஷன் அண்ட் எமோஷனல் ரெகுலேஷன், அதாவது நம்மளுடைய உணர்வுகளை ஆரோக்கியமாக வெளிப்படுத்தவும் ஒழுங்குபடுத்தவும் உதவுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம சொன்ன எக்ஸாம்பிள்லையே அந்த கவிஞர் அவருடைய வலிகள் எல்லாம் ஒரு கவிதைகள் வரிகள் மூலியமாக வரும்பொழுது அந்த வலி குறையுது அப்படின்னு. ஸோ இப்படி பல பேருக்கு உள்ள இருக்கிற எமோஷன்ஸை ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஓவியம், இசை, ஏதோ ஒரு விதத்தில் ஒரு கிரியேட்டிவாக நம்ம பண்ணும் பொழுது இது எல்லாத்துக்குமே இந்த எமோஷனலுக்கு எமோஷனல் ரெகுலேஷனுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. இது ஒன்று. இரண்டாவது வந்து என்னென்னா, நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் திங்கிங் நம்ம சொன்னோம்ல, டைவர்ஜென்ட் திங்கிங், கான்வர்ஜென்ட் திங்கிங், அசோசியேட் பேட்டர்ன். ஸோ இது எல்லாம் நம்மளுடைய திங்கிங் பேட்டர்னாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது ஆக்சுவலி நம்மளுடைய ப்ராப்ளம் சால்விங் ஈஸி ஆகுது. ஸோ இந்த காக்னேட்டிவ் ஃப்ளெக்சிபிலிட்டியே நம்மளுக்கு கிரியேட்டிவிட்டி உண்டாக்குது. ஸோ அதனால் புதுமையான தீர்வுகள் ஃபார் ஆர் டெய்லி ப்ராப்ளம்ஸை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இதுவுமே நம்ம அப்போ நம்ம மனநலம் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ இது ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணுது. மூணாவது வந்து, ஜென்ரலாக இந்த ஒரு கிரியேட்டிவ் பர்சியூட்டில் நம்ம ஈடுபடும் பொழுது நம்மளுடைய மன அழுத்தம், பதற்றம் அண்ட் டிப்ரெஷன், மனசோர்வு, இது எல்லாமே குறையுது அப்படின்றது நிறைய ஆய்வுகள் நம்மளுக்கு சொல்கிறாங்க. அண்ட் நாலாவது வந்து, நம்ம ஒரு கிரியேட்டிவ் பர்சியூட்டில் நம்ம ஈடுபடும் போது ஒரு மிக ஒரு ஆழமான ஒரு ஸ்டேட், ஃப்ளோ ஸ்டேட் அப்படின்றது சைக்காலஜியில் நாங்கள் சொல்லுவோம். அதாவது பசி, தூக்கம், சுற்றி என்ன நடக்குது அப்படின்றது எதுவுமே தெரியாமல் ஒரு ஃப்ளோ ஸ்டேட்டுக்குள்ளே நம்ம போகும்போது நம்மளுடைய ஆப்டிமம் ப்ரொடக்டிவிட்டி வெளியில் வருது அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ இது நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால இதுவுமே நம்ம மென்டல் ஹெல்த்துக்கு ஒரு கண்டியூசிவாக அமையுது. அண்ட் இன்னொரு வகையாக எப்படி கிரியேட்டிவிட்டி ஹெல்ப் பண்ணுதுன்னா, ஒரு படைப்பை நம்ம வந்து நம்ம ஒரு கிரியேட்டிவாக ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சு முடிக்கும் பொழுது நம்மளுடைய தன்னம்பிக்கை, நம்மளுடைய சுயமரியாதை, என்னால் முடியும் என்ற நம்பிக்கை வளருது. ஸோ இதனால் நம்மளுடைய செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் எஃபிகசி, சென்ஸ் ஆஃப் ஏஜென்சி, இதெல்லாம் வளர்றதுனால வி பிகம் மோர் கான்ஃபிடென்ட் அபவுட் அவர் செல்ஃப். இதுவும் ஒரு வகையில் கிரியேட்டிவிட்டி ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் நம்மளை பற்றியே நிறைய நம்மளை புரிஞ்சுக்க நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி உதவுறதுனால இது சைக்கலாஜிக்கல் ரெசிலியன்ஸ்லையும் ஹெல்ப் பண்ணுது. மனதை மனத்தாங்கும் திறன் அப்படின்னு சொல்கிறோம், ரெசிலியன்ஸ், இதையும் வந்து கிரியேட்டிவிட்டி ஹெல்ப் பண்ணுது. ஸோ தட் இஸ் ஒன் மோர். அண்ட் நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய செல்ஃப் அவேர்னஸ் அண்ட் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் டெண்டன்சிஸ் அதிகரிக்குது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வந்து, ஒரு கிரியேட்டிவ் பர்சியூட், ஒரு கிரியேட்டிவாக ஒரு ப்ராடக்டை இது பண்ணும் போது நம்மளுடைய சூழல் வந்து அதுக்கு ஒரு மதிப்பு கொடுக்குது. நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறோம், நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுப்பாங்க. அப்படி எல்லாமே நடக்கும்போது நம்மளுடைய சமூக உறவுகளும் வலுப்படுது. சோஷியல் கனெக்டட்னஸ், சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங், இது எல்லாமே அதிகரிக்குது. அண்ட் ஆல்சோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இட் கிவ்ஸ் அஸ் அ சென்ஸ் ஆஃப் பர்பஸ், நம்மளுடைய வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் அப்படின்றதே இந்த கிரியேட்டிவிட்டி ஒரு வடிவமைச்சு கொடுக்குது. ஸோ இப்படி எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது கிரியேட்டிவிட்டி அப்படின்றத நம்ம இனிமேல் ஒரு யூட்டிலிட்டியாக பார்க்கக்கூடாது. அதாவது இது மூலயமா எனக்கு வந்து ஒரு மானிட்டரி பெனிஃபிட் கிடைக்குதா, அப்படியே சுருங்கி போச்சு கிரியேட்டிவிட்டி கான்செப்ட். வந்து கிரியேட்டிவாக நம்ம ஒன்று யோசிச்சா அது வந்து இதை நான் வந்து ஒரு இது மெட்டீரியலிஸ்டிக்காக நம்ம ஈக்குவேட் பண்ணிடுறோம். பட் தெர் இஸ் மச் மோர். கிரியேட்டிவிட்டி ஜென்ரலாக நம்மளுடைய ஒரு வெல்பீயிங்க்கு இந்த அளவுக்கு உதவி பண்ணுது அப்படின்றத நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிரியேட்டிவ் மைண்டை நம்ம வந்து

0: என்ஹான்ஸ் பண்ணிக்கணும்.
1: டாக்டர், சில பேர் நினைப்பாங்க எனக்குள்ள கிரியேட்டிவிட்டி கிடையாது, எனக்குள்ள இமேஜினேஷன் இல்லை, எனக்கு அந்த ஸ்கில் கிடையாதுன்ட்டு, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
0: ஸோ இது கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி நினைப்பு வந்து தவறானது. சிலருக்கு தான் இந்த திறமை அப்படின்றதுலாம் இருக்கு, எனக்கு அதெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி உளவியல் ஆய்வுகள் வந்து மரபியல் காரணிகள் ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் வந்து ஒரு அளவுக்கு தாக்கம் செலுத்தினாலும் படைப்பாற்றல் வந்து பயிற்சி அனுபவம் சரியான சூழல் இது மூணுத்து மூலியமாகவும் நல்லா வளர்த்துக்க முடியும் அப்படின்றது தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் அடிப்படை. ஸோ யாரும் வந்து தேர் என்டவுட் வித் கிரியேட்டிவிட்டி அப்படின்றத விட இது நம்மளால் வளர்த்துக்க முடியும் அப்படின்றது தான் ஆய்வுகளுடைய உண்மை. ஸோ இதுக்கு நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, முதல்ல இந்த குரோத் மைண்ட் செட் நம்மளுக்கு இருக்கணும். அதாவது இது வளரக்கூடிய ஒரு விஷயம், நான் அது எனக்கு இன்னைக்கு எனக்கு இந்த கிரியேட்டிவாக நான் இல்லை அப்படின்னா அதுக்கு காரணம் நான் அதை இன்னும் மேம்படுத்தலை அப்படின்றது தான். ஸோ இந்த க்ரோத் மைண்ட் செட்டை நம்ம முதல்ல உருவாக்கிக்கணும். ரெண்டாவது வந்து முன்னேற்றத்தை நோக்கமாக கொள்ள வேண்டும், முழுமையாக கொள்ளக்கூடாது. அதாவது யூ ஹாவ் டு சூஸ் ப்ரோக்ரஸ் ஓவர் பர்ஃபெக்ஷன். நிறைய பேர் வந்து ஒன்றை ஆரம்பித்து இது சரியாக வரல, அப்போ வந்து என்னால் இதை கிரியேட் பண்ண முடியலன்னு நினைக்கிறாங்க. நோ, இது வந்து எல்லா தியரீஸ்லையும் நம்ம பார்த்தது வந்து இட் இஸ் அபவுட் ஹோனிங், இட் இஸ் அபவுட் யூனோ ஜெனரேட்டிங், அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோரேஷன். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இது வந்து ஒரு படிப்படியாக நடக்கும் ஒரு செயல்முறை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ சூஸ் ப்ரோக்ரஸ் நாட் பர்ஃபெக்ஷன், இது ரெண்டாவது. மூணாவது வந்து லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ். அது நம்ம தவறு பண்ணி பண்ணி தான் அது வந்து அந்த ஹோனிங் தியரியில் பார்த்தோம், அப்படி அப்போ தான் அது ஒழுங்குபடுத்தும். இதெல்லாம் கிரியேட்டிவிட்டியோட ப்ராசஸ். தவறு பண்ணிட்டா எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, எனக்கு இது வரல அவ்வளவுதான் அப்படின்னு. நோ, இதுதான் தீஸ் ஆர் ஆல் ஸ்டெப்ஸ் டுவர்ட்ஸ் கிரியேட்டிங் யோர் ஃபைனல் ப்ராடக்ட், ஆர் அது ஒரு ஐடியாவாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து ரொம்ப முக்கியம், நம்ம பேசினது வந்து இதை டோன்ட் கிரியேட்டிவிட்டியை வந்து ஒரு ஒரு பெனிஃபிட்டுக்காக ஒரு யூட்டிலிட்டி அப்படின்றதுக்காக பர்சியூ பண்ணாதீங்கன்னு சொன்னல. அதில் வந்து முக்கியமாக வந்து டெரிசா அமபைல் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சியாளரும் அதை தான் சொன்னாங்க. என்னென்னா ஒரு இன்ட்ரென்சிக் மோட்டிவேஷன், உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆர்வம்னால நம்ம செய்கிற கிரியேட்டிவிட்டி தான் நல்லா வெளியில் வரும். இது வந்து ஒரு பரிசுக்காகவும் இல்லைனா ஒரு அவுட்புட்காகவும் நம்ம பண்ணால் நம்மளுடைய படைப்பாற்றல் குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டூ இட் ஃபார் த ஜாய் ஆஃப் கிரியேட்டிங். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து அந்த க்யூரியஸாக இருக்கும் பொழுதும் நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து உடையும். நிறைய விஷயத்தை கேட்டுக்கிட்டே இருங்க. அண்ட் டைவர்ஸ் எக்ஸ்பீரியன்சஸ், இதுவும் சொன்னேன், இந்த டைவர்ஸ் எக்ஸ்பீரியன்சஸ் இது எல்லாமே இது பண்ணும். அண்ட் ஃபைனலாக வந்து கிரியேட் சின்ன சின்ன வெற்றிகள் இருக்குல்ல, அதை நம்ம கொண்டாடணும். ஏன்னா இந்த சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் நம்ம பண்ணும்போது அதுதான் ஆல்பர்ட் பாண்டியூரா வந்து செல்ஃப் எஃபிகசி அப்படின்றது சொன்னார். இந்த சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வந்து கொண்டாடும் பொழுது தான் என்னால் முடியும் அப்படின்ற நம்பிக்கை வளருது. அந்த நம்பிக்கை தான் நம்மளுடைய ஃபைனல் அந்த படைப்பாற்றல் ஜேர்னியை போய் நம்மளுக்கு முடிக்க வந்து உதவுது. ஸோ ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து சில பேருக்கு கிடைக்கிற ஒரு வரம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. இது அனைவராலும் வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு திறன்.
2: இதுவரை படைப்பாற்றல் ஒரு விஞ்ஞான பார்வை மனநல மருத்துவர் டாக்டர் யாமினி கண்ணப்பன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்.
3: இதுவரை அறிவியல் நேரம் நிகழ்ச்சி கேட்டீர்கள்.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையினு பார்ட் பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா? அது என்ன 2020 பிரேக்? 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 seconds வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
1: தோல் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி.

அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி என்றும் உங்கள் நலன்.

ஆகாஷ்வாணி நேரம் 10:10. நேயர்கள் இனி கேட்கலாம் காற்றோடு கலந்திடவா. நிகழ்ச்சியின் முதலில் ஒலிக்கவிருப்பது அம்மன் கோவில் கிழக்காளி படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல்.

நேரம் 10:33. நேர்களே, சென்னை வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் காற்றோடு கலந்திரவா நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இனி இளையராஜா சாய்பாபா உமாரமணன் குரல்களில் பகவதிபுரம் ரயில்வே கேட் பட பாடல்.

0: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க. ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன் கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன் கம்ப்யூட்டர் பயன்பாட குறைச்சுக்கிறது மட்டும் இல்லாம கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும் இல்ல உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.
1: காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சியில் இனி SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி குரல்களில் மலர்கிறது வெள்ளை ரோஜா.

0: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய். சிறியவர் பெரியவர், இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
1: நேயர்களே, நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் காற்றோடு கலந்திரவா நிகழ்ச்சிக்கு நிறைவாக மலர்கிறது அடுக்குமல்லி, வாணி ஜெயராம் குரலில். ஒலிக்கும் நேரம் 10:53, 25:25.

கேட்ட பாடலோடு நிறைவு பெற்றது காற்றோடு கலந்திடவா. வழங்கியது சென்னை வானொலி. நேரம் 11 மணி. ஆகாஷவாணி வானிலை அறிக்கை. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் இடி மின்னலுடன்

லேசான மழை பெய்யக்கூடும். அதிகள வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸையும் குறைந்தள வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி வெப்பநிலை அதிக அளவு 36.6 டிகிரி செல்சியஸ். இது இயல்பை விட 3.1 டிகிரி அதிகம். குறைந்தள வெப்பநிலை 28.3 டிகிரி செல்சியஸ். இயல்பை விட 2.8 டிகிரி கூடுதல். பதிவான ஈரப்பதம் 89%. மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி வெப்பநிலை அதிக அளவு 37.2 டிகிரி செல்சியஸ். இயல்பை விட 3.6 டிகிரி அதிகம். குறைந்தள வெப்பநிலை 28.4 டிகிரி செல்சியஸ். இயல்பை விட 3.4 டிகிரி கூடுதல். பதிவான ஈரப்பதம் 77%. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். நேயர்களே, நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் நாளை இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம். நிகழ்ச்சி நிரல். நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம் புது காலை, இதில் நாளும் அறிவோம் சுண்ணாம்பின் வலிமையும் பயன்பாடும் எழுதி வழங்கியவர் வி வள்ளி அவர்கள், தமிழ் அமுதம் வழங்குபவர் சி ஆர் மஞ்சுளா அவர்கள், 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் ராஜப்பிரியா ஐயப்பன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள், 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 7:45 நகர்வலத்தில் சென்னை போக்குவரத்து நெரிசலுக்கு முற்றுப்புள்ளி எம் உத்ரா அவர்கள் எழுதிய செய்தி கோவை, 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 8:00 சர்வதேச மொழிபெயர்ப்பு நாள் சிறப்புரை வழங்குபவர் சம்பூர்ணம் ரமேஷ் அவர்கள், 8:30 திரைகாணம் ஆகியன இடம்பெறும், 9:00 அரங்கிசை ஸ்ரீவாணி எல்லா அவர்களின் வீணை இசை, ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், எஸ் சுனில்குமார் அவர்கள் கஞ்சிரா. இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டிலும் இடம்பெறும். 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு தொடர்ந்து முத்துச்சிதறல். 11:00 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல், ஆர் சைலேந்திரன் அவர்களின் கிட்டார் இசை, கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் உயர்கல்வி நிறுவனங்களுக்கு நிதியுதவி வழங்கும் திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி வாங்க பேசலாம், சிறுதானிய பாதையில் சுய தொழில் பயணம், உணவுப் பொருட்கள் தயாரிப்பாளர் எம் பாண்டீஸ்வரி அவர்களுடன் நேர்முகம். இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம், செம்பருத்தி பூவின் நன்மைகள் பற்றிய தகவல், உங்களுக்காக அழகின் அழகே தலைமுடி பராமரிப்பு குறித்து குறிப்புகள் வழங்குகிறார் அழகு கலை நிபுணர் கே விஜயலட்சுமி அவர்கள். 2:15 திரைகாணம், 2:40 விளையாட்டு அரங்கம், நீளம் தாண்டுதல் வீரர் இ அரவிந்த் அவர்களுடன் நேர்முகம். 2:55 வானிலை, 5:30 திரைகாணம், மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. 7:10 விழுப்புரம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி சுரேஷ், 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம், வேளாண் விளை பொருட்களில் மதிப்பு கூட்டுதலின் முக்கியத்துவம் குறித்து காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய மனையியல் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஜி பாண்டித்துறை அவர்கள் கூறும் கருத்துக்கள், மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். 8:05 திரைகாணம், 9:15 செய்தி சுடர், 9:30 அரங்கிசை, சுகுணா வரதாச்சாரி அவர்களின் பாட்டு, டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், பி சிவராமன் அவர்கள் மிருதங்கம். 10:45 காற்றோடு கலந்திடவா. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: நேரம் 11:05. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Renuka.